நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 15 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி மாதம் 22 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 6 தேதி திங்கட்கிழமை. இனி கர்நாடக சுத்த சாவேரி ராகத்தில் மங்கள இசையை கேட்கலாம்.

0: கர்நாடக சுத்த சாவேரி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள். இனி
1: குறளமுதம் மக்கட்பேறு ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது குறட்பா.

குழந்தைகள் தம் பெற்றோரின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தரும். அக்குழந்தைகளின் மழலை சொற்களை கேட்டல் காதுக்கு இன்பம் தரும்.

இன்று நம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகள் தரும் நிகழ்ச்சிகளின் நிரல் இது. இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 தெய்வீக கானங்களோடு ஆனந்த ராகம், 6:35 வயக்காடு, 6:45 மாநில செய்திகள், 6:55 நாள் மலர், 7 மலரும் காலை மலர். இதில் செவிச்செல்வம் வழங்குகிறார் முனைவர் லி சிவகுமார் அவர்கள். தொடர்ந்து சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், திருச்சி மூட்டு வாதநோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர் ரகுநாதன் அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8:00 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் வழங்கும் வனம் நமது வளம் வன மகோத்சவ் வார சிறப்பு தொடரில் சேர்வராயன் மலை குறித்த தகவல்களை வழங்குகிறார் தாவரவியல் விஞ்ஞானி டாக்டர் கே கந்தவேல் அவர்கள். 8:30 மனம் விரும்பும் புத்தம் புது பாடல்களோடு இதய ராகம், 8:50 சர்மரோக நிவாரணை சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், காலை 9:00 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் வசந்த அழைப்பு, வானம் வழங்காதெனின் மழைநீர் சேகரிப்பு குறித்த நேரலையில் பங்கேற்கிறார் மு ராஜவேலு அவர்கள். 10:00 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி போட்டியின் நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து உற்சாகமூட்டும் பாடல்களோடு வலமர காத்திருக்க போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள், உழவன் மகன் உழவன் திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 11:00 குரூப் 4 அதிகாரி ஆகலாமா போட்டித் தேர்வு பயிற்சியாளர் தியாகராஜன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நண்பகல் 12:10 மங்கையர் உலகம், வீட்டை அலங்கரிக்கும் கைவண்ணம் குறித்து தோழிகள் உரையாடலாம். 12:50 பாப் கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1:00 தேனிசை தென்றலாய் வளம்பெறும் மதுரை கீதம். 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கம், பசுந்தாள் மற்றும் பசுந்தளை பயிர்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் வேளாண் அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஏ ராஜ்கலா அவர்கள். இரண்டு:30 திரைக்களஞ்சியம், தெற்கு சாலக்காடு தி சங்கர் அவர்களின் திரை செய்த தொகுப்பிலிருந்து. 3:00 இசைத்தூரல், 4:00 வண்ண கோலங்கள் வழங்குவோர் வசந்தன்கோ, 5:00 இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன் மாலை, 6:00 ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் புதுகை சித்த மருத்துவர் வி செந்தில்குமார் அவர்கள், 6:30 மாநில செய்திகள். இரவு 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 உற்சாகம் உச்சம் எனது புத்தகம் இளம் எழுத்தாளர் இனிதி அவர்களின் பங்கேற்பில், 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வாழை சாகுபடியில் உர நிர்வாகம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் கே ஜே ஜெயபாஸ்கர் அவர்கள். பிஃபா 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் நிலவரங்களை தொடர்ந்து இரவு இசை இனிமை, 9:15 இனிய ராகம், 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே காலை 9:00 அரங்கிசையில் எஸ் மகத்தே அவர்களின் பாட்டு கேட்டு ரசிக்கலாம். MA கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், SJ அர்ஜுன் கணேஷ் அவர்கள் மிருதங்கம், என் குருபிரசாத் அவர்கள் கட்டம். 11:00 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் திண்டுக்கல் SP நடராஜன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டு ரசிக்கலாம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு, இரவு 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்தி மடல் இடம்பெறும். 9:15 செய்தி சுடர், 10:00 அரங்கிசை, TR சுப்பிரமணியன் அவர்களின் பாட்டு கேட்டு ரசிக்கலாம். M சந்திரசேகரன் அவர்கள் வயலின், V கமலாகர ராவ் அவர்கள் மிருதங்கம், V சுரேஷ் அவர்கள் கட்டம். இவையாவும் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் இன்று

0: வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள், நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ச்சியாயிருங்கள். இனி கேட்கலா
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். கல்வியாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாள் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மத்திய கலாச்சார அமைச்சகம் மேற்குவங்க அரசுடன் இணைந்து கொல்கத்தாவில் இன்று சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்தியா தலைமையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை குறித்த அரசுகளுக்கிடையேயான நிபுணர் குழுவின் 9வது அமர்வு இன்று தொடங்கவுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள புதுமை படைப்பாளர்களிடமிருந்து கிடைத்த பெரும் வரவேற்பை அடுத்து மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தேசிய புத்தாக்கத் தளத்தில் புதுமையான யோசனைகளை பதிவு செய்வதற்கான காலக்கெடுவை வரும் 15ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. அடிப்படை உரிமைகள், பொருளாதார நிவாரணம் மற்றும் அரசியல் சுதந்திரம் கோரி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தை எதிர்கொள்கின்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி வருவது பாரதி பண்.

0: நேரம் காலை 6:10. ஆறு நொடி.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் போதை காட்டும் அழிவு பாதை கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள்.
2: இன்றைய இளைய தலைமுறையின் சமூக சூழல் நம்மை நிலை குலைய வைக்கின்றன. பெற்றோரும் ஆசிரியரும் மட்டுமல்ல அரசியலாரும் அயர்ந்து நிற்கும் ஒரு சிக்கலாக இது வடிவெடுத்துள்ளது. போதைப் பொருள்கள் புது புது வடிவங்களில் புது புது சூழ்நிலைகளில் இளையோரிடம் கொண்டு சேர்க்கப்படுகின்றன. மது புட்டிகளில் மறைவாக விற்பனை செய்வதற்கு வசதியாக இல்லை என்பதால் இப்போது பிளாஸ்டிக் பைகளில் அடைத்து விற்கப்படுகின்றன. பிற வகை போதைப் பொருள்கள் இனிப்பு மிட்டாய்களாகவும் வேறு வகையிலும் வழங்கப்படுவதால் காவல்துறையினரின் பணியும் கடுமையாகிவிட்டது. ஆசிரியர் பெற்றோர் கவனிப்பிலும் தவறிப்போகும் தந்திர செயல்பாடுகள் அல்லாதோரின் உத்தியாக மாறிவிட்டன. கோடிகள் புரளும் பாதையாக போதைப் பொருள்கள் புது புது அவதாரம் எடுத்து வருகின்றன. ஊடகங்களில் சிறு சிறு எச்சரிக்கைகளை போட்டுவிட்டு பெரும் நடிகர்களின் திரைக்காட்சிகளில் மது கஞ்சா சிகரெட் இடம்பெறும் காட்சிகளை இயல்பான செயல்களைப் போல் அடிக்கடி காட்டுவதும் மக்களின் அடிமனதில் ஒரு தவறான ஈடுபாட்டை விதைத்துவிடும் வாய்ப்பு உள்ளதாக உளவியல் மருத்துவர்கள் கூறும் கருத்தில் உண்மை இருக்கிறது. தனக்கு பிடித்த சிறிய திரை பெரிய திரை நடிகை நடிகரை பார்வையாளர்களில் பலர் ரசிப்பதோடு பின்பற்றுவதையும் பெருமையாகவும் ஒரு பண்பாடாகவும் நினைக்கத் தொடங்கிவிட்டனர். இதிலிருந்து எளிய மக்களை மீட்டெடுக்க ஒரு ஊடக கல்வி அறிவு தேவைப்படுகிறது. படம் வேறு நடப்பு வேறு என்பது தெளிவுபடுத்தப்பட வேண்டும். போதைப் பொருள் நடமாட்டம் எனும்போது உலக அளவிலான சிக்கலாக இது பேருறு எடுத்திருக்கிறது. சிங்கப்பூர் முதலான கீழே நாடுகள் இதற்கான கடும் தண்டனை சட்டங்களை நடைமுறையில் வைத்துள்ளன. இந்திய அரசும் அண்மையில் போதைப் பொருள் தடுப்பு முகமையின் 2026 அறிக்கையை உள்துறை அமைச்சர் புதுதில்லியில் June 26 வெளியிட்டுள்ளதை நாளேடுகள் தெரிவிக்கின்றன. எல்லைப்புற நாடுகளில் இருந்து பெருமளவு போதைப் பொருள் கடத்தப்படுவதை அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. கோடிகளில் பணத்தை ஈட்ட இந்த போதைப் பொருள் பயன்படுத்தப்படுகின்றது. நடுத்தர மக்கள் இளையோர் மாணவர்கள் மட்டுமின்றி கவலையும் துன்பமும் சூழ்ந்தோரும் போதைப் பொருளை துயர மறதிக்கும் பணி புறக்கணிப்புக்கும் ஏற்ற மாற்றுப்பாதையாக போதைப் பொருளுடன் தொடர்பு கொள்கின்றனர். மனமயக்கம் இன்பமாக உணரப்படுவதால் ஒரு பிற நடவடிக்கை உருவாகிறது. போதைப் பொருள் பயன்பாடு உள்ளத்தை செயல்படாமல் தடுப்பதோடு உடல் உறுப்புகளையும் ஒவ்வொன்றாக கெடுத்து வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருவதை உணரும் தன்மை இல்லாதது பெரும் அவலமாகும். நடுவண் அரசும் மாநில அரசுகளும் போதைப் பொருள் தடுப்பு சட்டங்களை இயற்றி செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இருப்பினும் வேண்டிய அளவு நன்மை விளையாததற்கு மக்கள் பெரும் காரணமாக அமைகின்றனர். மக்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளாத பங்களிப்பு செய்யாத எந்த ஒரு செயலும் முழு வெற்றியை தராது. எனவே ஆசிரியரிடம் மட்டும் அல்லது அரசிடம் மட்டும் இளையோர் சூழலை ஒப்படைத்து விட்டதாக கூறி சமுதாயம் தப்பித்துக் கொள்ள முடியாது. சமுதாய உறுப்பினர்கள் அனைவரும் இதில் கவனத்தை குவிக்க வேண்டும். முதலில் வீட்டில் தொடங்குவோம். இளையோரை பெற்றோரும் உற்றாரும் கண்காணித்து நல்வழி காட்ட வேண்டும். பிறழ் நடவடிக்கை பற்றிய ஐயம் ஏற்பட்டால் உடன் பழகும் நட்பு வட்டாரத்தையும் கண்காணிக்க வேண்டும். கல்வி நிறுவனம் பணிபுரியும் சூழல் என எல்லாவற்றிலும் மது போதையில்லா நிலையை நல்லோர் ஏற்படுத்த முனைய வேண்டும். சமூக விழிப்புணர்வு இயக்கங்களும் பெருக வேண்டும். போதையில்லா உலகம் உருவாக நாம் அனைவரும் முயல்வோமாக.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் போதை காட்டும் அழிவு பாதை கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
3: இது திருச்சிராப்பள்ளியின் வானொலி அலைவரிசை. என்றென்றும் தருமே உங்களுக்கான இன்னிசை.

வாழ்க்கையில் வளர்ச்சியடைவோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை இன் இசையால் வரவேற்க வருகிறது ஆனந்த ராகம். முதல் பாடல் கே.பி. சுந்தராம்பாள் பாடியது.

ஏபி கோமலா பாடிய பாடல் கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் இது ஆனந்தராக. நேர்களே, அரியலூர் மாவட்டம் பூண்டி கிராமம் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் இன்று மண்டல பூஜை நடைபெறும். ஆனந்த ராகத்திலினி ஜெய விஜயா பாடிய பாடல் கேட்கலாம்.

0: நமது திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பில் வானம் வழங்காதெனின் மழை நீர் சேகரிப்பு குறித்து கிரீன் நீடா அமைப்பின் மு ராஜவேலு அவர்கள் பங்கேற்கும் நேரலை.
1: நீர்நிலைகள் நம் முன்னோர்கள் போற்றி பாதுகாத்த வகையில் இருக்கிறதா என்றால் இன்றைக்கு இல்லை. ஏராளமான சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்

0: நிலைய ஆர்வலர்கள் பாதுகாத்து வருகின்றனர். நம் முன்னோர்கள் குடிமராமத்து பணி, சிரமதான பணி என பல்வேறு வகையில் நீர்நிலைகளை போற்றி பாதுகாத்து வந்தனர். அந்த நீர்நிலைகளை நாம் போற்றி பாதுகாத்து நம் வருங்கால சந்ததியினருக்கு அவர்கள் எப்படி பாதுகாத்தார்களோ அதே நிலையில் கொடுக்க வேண்டும். ஆனால் இன்று நீர்நிலைகள் எல்லாம் கழிவு நீர்களாலும் பிளாஸ்டிக் கழிவுகளாலும் ஆகாய தாமரையாலும் அடர்ந்து காணப்பட்டு பாசனத்திற்கு பயனற்ற வகையில் இருக்கிறது. இதை ஒவ்வொருவரும் பாதுகாத்து வருங்கால சந்ததியினருக்கு இதை வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக இருக்கிறது.
1: வானம் வழங்காதினேன் இன்று காலை 9 மணிக்கு நமது திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1.
2: ஆனந்த ராகத்தின் நிறைவாக பெங்களூர் ஏ.ஆர். ரமணியம்மாள் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: இறைமனம் வீசி சென்றது ஆனந்த ராகம். இனி வேளாண் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 22ஆம் நாள் திங்கட்கிழமை. இப்போது வயக்காடு
1: அண்ணே அண்ணே
2: என்னப்பா தம்பி என்ன தொந்தரவு பண்ணாத, நான் இப்ப பேரண்ட உலகத்தோட இணைஞ்சுக்கிட்டு

0: இருக்கேன். என்னென்ன சொல்றீங்க? நானும் கூட நேத்து தான் அங்கே சேர்ந்தேன். அதனாலதான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன்.
1: பேரண்ட உலகில் சேர்றதுனா ஏதோ ஸ்கூல்ல சேர்றதுன்னு நினைச்சிட்டியாப்பா நீனு?
0: நான் சொன்னது உண்மைதானுங்கண்ணா. வேணும்னா என்ன பரிசோதித்து பாருங்க.
1: சரி, டெஸ்ட் பண்ணிக்கங்கன்னு சொன்னதுனால கேட்கிறேன். ஏதாவது தத்துவ நெறிய சொல்லு பார்ப்போம்.
0: இருங்க, கண்ணை மூடிக்கிறேன். கதவை துறங்க, காத்து தானா வரும்.
1: துறந்துட்டேன்ப்பா, சரியா காத்து வரலையே.
0: ஒன்றை பொறுமையா யோசிங்க, அடுத்தது தானாவே வரும்.
1: ஒன்னுக்கு அப்புறம் ரெண்டு தான், அதுவா வந்துடுச்சேப்பா.
0: கையை உயர்த்திக்கிட்டே இருங்க, உங்களுக்கு வேண்டியது கிடைச்சிக்கிட்டே இருக்கும்.
1: கையை உயர்த்திட்டேன்ப்பா. தம்பி, ஆனா இங்க பேஸ்ட் ப்ரஷ் தான்ப்பா இருக்கு, வேற எதுவும் கிடைக்கலையே.
0: கையை தரையில வைங்க, இந்த பிரபஞ்ச ஆற்றல் உங்களை முத்தமிடும். இப்பிரபஞ்சத்துல பரப்பதை உணர்வீங்க.
1: யாபா தம்பி, தலையே சுத்துதுப்பா எனக்கு.
0: அண்ணே, சொன்னதை செய்யாம பூச்சி மருந்துல மூக்க வச்சா தலை சுத்தாம என்ன பண்ணும்?
1: ஏன்பா, நல்லா இருந்த இடத்துல பூச்சி மருந்தை கொட்டிட்டு எகத்தாளமா இல்ல பேசுற நீனு?
0: வேற என்ன செய்ய, இப்பதானே தக்காளி பயிருக்கு பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சுட்டு வரேன். மீதம் இருந்த மருந்து தான் இது.
1: மோந்ததுக்கே இப்படி தலைய சுத்துதே தம்பி. பூச்சி மருந்து அடிச்ச தக்காளிய சாப்பிட்டா மனுஷன் என்ன ஆகிறது சொல்லுப்பா.
0: அண்ணே, பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு காத்திருப்பு காலம்னு ஒண்ணு இருக்குண்ண.
1: அது என்னப்பா காத்திருப்பு காலம்? தக்காளிய பறிச்சுட்டு அதை சாப்பிடாம வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணுமாப்பா.
0: எடையான இருங்கன்னு சொல்றேன். நாம தக்காளி, கத்திரி, மிளகா, நெல் இந்த மாதிரி நிறைய பயிர்களுக்கு பூச்சி கொல்லி மருந்து தெளிக்கிறோம். அப்படி தெளிச்ச உடனே இந்த காய்கறிகளையும் கனிகளையும் தானியங்களையும் அறுவடை செய்யக்கூடாது.
1: சரி,
0: அந்த பயிர்ல இருந்து அந்த பூச்சிக்கொல்லியோட தன்மை சிதைவடைந்ததுக்கு அப்புறம்தான் அதை வந்து பறிச்சு விற்கணும். அப்பதான் இந்த காய்கறிகள், பழங்கள், தானியங்களை உட்கொள்ற மனுஷனுக்கு எந்த பிரச்சனையும் வராது.
1: சரி தம்பி, அப்படி பூச்சிக்கொல்லி மருந்து அந்த பயிர்ல இருந்து சிதைவடைஞ்சிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது?
0: நீங்க பூச்சிக்கொல்லி மருந்த கடையில இருந்து தானே வாங்குறீங்க?
1: ஆமா.
0: அந்த டப்பாக்குள்ள ஒரு பேப்பர் துண்டு வச்சிருப்பாங்க.
1: ஓ,
0: அது காத்திருப்பு காலம் இவ்வளவுன்னு எழுதியிருப்பாங்க. அதாவது வெயிட்டிங் பீரியட், இல்லாட்டி ப்ரீ ஹார்வெஸ்ட் இன்டர்வல்னு இருக்கும். உதாரணமா, நெல்லுல கார்ட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைடு அடிச்சா அதற்கான காத்திருப்பு காலம் 14 நாள்ல இருந்து 19 நாட்கள். கத்தரி, மிளகா, தக்காளியில ஸ்பினோசாட்டுங்கிற மருந்து அடிச்சா அதற்கான காத்திருப்பு காலம் 3-5 நாள். இந்த காத்திருப்பு காலம் பயிருடைய தன்மை, வானிலை காரணங்களால வேறுபடும். சொல்ல போனா, தக்காளி மாதிரியான மெல்லிய தோல் இருக்கிற காய்கறிகள்ல மருந்து வேகமா உறிஞ்சப்படும். ஆனா நெல், பருப்பு மாதிரியான கடினமான தோல் உமி இருக்கிற பயிர்கள்ல நச்சு குறைய நிறைய நாள் எடுக்கும். அதிகமான வெயில், மிதமான மழை நேரங்கள்ல மருந்து வேகமா சிதைவடையும். வான மேகமூட்டமாகவும் குளிர்ச்சியான காலநிலை இருந்துச்சுன்னா நச்சு நீங்க வெகு நாள் எடுக்கும். இத தெரிஞ்சுக்கிட்டு அறுவடை பண்ணனா அதை சாப்பிட்ற மனுஷனுக்கு நச்சுத்தன்மை உண்டாக்குறத தடுக்கலாம், தவிர்க்கலாம்.
1: அடாடாடாடா தம்பி, நீ முதல்ல சொன்ன தத்துவ நெறிகளை விட இப்ப நீ சொன்னதுதான் பெரிய தத்துவ நெறியா இருக்குப்பா.
0: அண்ணே, நான் ஆரம்பத்துல சொன்னது உண்மைன்னு நினைச்சிட்டீங்களா? சும்மா அடிச்சு விட்டேன்னு.
1: கதவை திறங்க, காத்து வரட்டும். சரிதானே?
0: கதவை திறந்தா காத்து மட்டுமா வரும், திருடன் கூட தான் வருவான். ஜன்னலை மட்டும் திறந்து வைங்க. இது ஏன் தத்துவம்
1: பாரா? தத்துவம் தத்துவம். அது சரி தம்பி, பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்துற எல்லாரும் காத்திருப்பு காலம் முடிஞ்சுதான் அறுவடை பண்றாங்களாப்பா?
0: அப்படி அறுவடை பண்ணனா உடம்புக்கு நல்லது,
1: பண்ணலனா
0: மருத்துவமனைக்கு நல்லது.
1: நான் இப்ப பேரண்ட உலகத்தோடையே தொடர்புல போறேன்பா.

0: 0031-848-24-370. மீண்டும் ஒரு முறை தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 242-11-73 மற்றொரு எண் 9384-8243-70. இவ்வாறு திருச்சிராப்பள்ளி மீன்வளம் மீனவர் நலத்துறை உதவி இயக்குநர் அறிவிக்கின்றார். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் கள்ளக்குறிச்சி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நாளை 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் இயற்கை விவசாய முறையில் பாரம்பரிய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் என்ற தலைப்பில் ஒருநாள் இலவச பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் பாரம்பரிய நெல் ரகங்களின் முக்கியத்துவம், சிறப்பம்சங்கள், இயற்கை முறையில் நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள், பஞ்சகவ்யம், ஜீவாமிர்தம், இயற்கை இடுபொருட்கள் தயாரித்தல், இயற்கை முறையில் ஊட்டச்சத்து மேலாண்மை, பூச்சி நோய் கட்டுப்பாடு, பாரம்பரிய நெல் ரகங்களின் மதிப்பு கூட்டல், சந்தை வாய்ப்புகள் குறித்து எடுத்துரைக்கப்படும். மேலும் விவசாயிகளுடன் கலந்துரையாடலுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பயிற்சியில் சேர விரும்புவோர் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். மேலும் தொடர்புக்கு 9677661410. மீண்டும் ஒரு முறை தொடர்பு எண் 9677661410. உழவர் நண்பர்களே, பாரத பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம், பயிர் காப்பீடு, இதர வேளாண் சார்ந்த அரசின் திட்டங்களை தொடர்ந்து பெற்றிட, அதாவது உழவர்கள் தங்களுடைய விவசாய அடையாள எண்ணை பெற்றிட, இதுவரை பதிவு செய்யாத விவசாயிகள் இம்மாதம் 10ஆம் தேதிக்குள் கண்டிப்பாக பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பதிவு செய்ய விரும்பும் விவசாயிகள் அருகில் உள்ள பொது சேவை மையத்திலோ அல்லது வேளாண் விரிவாக்க மையத்திலோ அல்லது ஆன்லைன் மூலம் TNFARMER REGISTRY ரெஜிஸ்ட்ரி ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி மெனு மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் தகவல்களுக்கு தங்களுடைய மாவட்ட வேளாண் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதிகப்படியான மருத்துவ பயன்களை கொண்டுள்ள கற்றாழையினை சாகுபடி செய்ய தரிசு மண், மணற்பாங்கான நிலம், பாறை மண் போன்றவை ஏற்றவையாகும். எனினும் எல்லா வகையான மண்ணிலும் கற்றாழையை சாகுபடி செய்யலாம். நல்ல வடிகால் வசதியுடன் கூடிய மணற்பாங்கான நிலம் மிகவும் ஏற்றது. தாய் செடியிலிருந்து 1 அல்லது 2 மாத வயதுடைய பக்க கன்றுகளை பிரித்து நடவுக்கு பயன்படுத்த வேண்டும். ஒரே அளவிலுள்ள பக்க கன்றுகளை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியம். பக்க கன்றுகளை பிரித்ததும் அவற்றின் வேரை கார்பன்டசம் கரைசலில் 5 நிமிடத்திற்கு நனைத்த பிறகு நடுவதால் அழுகல் நோய் வராமல் பாதுகாக்கலாம். கற்றாழையை வருடத்திற்கு 2 பருவங்களில், அதாவது ஜூன், ஜூலை, செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் நடவு செய்யலாம். இலைகள் முதிர்ச்சி பெறும் தருவாயில் ஓரளவு வறட்சியான தட்பவெப்பம் இருக்க வேண்டும். இதனால் இலையில் தரமான கூழ் கிடைக்கும். நிலத்தை 2 முறை உழுது 1 ஹெக்டருக்கு 10 டன் தொழுயரு இட்டு சமன் செய்து சிறிய பாத்திகளை அமைக்க வேண்டும். செடிகள் வாழிப்பாக வளர்வதற்காக செடிக்கு செடி 3 அடி இடைவெளி விட்டு நட வேண்டும். வணிக ரீதியாக பயிர் செய்யும் போது செடிகளை நட்ட 6 முதல் 7 மாதங்களில் அறுவடைக்கு தயாராகிவிடும். இத்தருணத்தில் இலையில் அதிக அளவு அலோயின் வேதிப்பொருள் காணப்படும். செடிகளை வேரோடு பிடுங்கி எடுத்து இலைகளை 6 மணி நேரத்திற்குள் பக்குவப்படுத்துவதற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். 1 ஹெக்டருக்கு 15 டன் கற்றாழை இலை மகசூலாக கிடைக்கும். அறுவடை செய்த உடனே இலைகளை பக்குவப்படுத்தி அவற்றில் இருந்து கூழ் பிரித்தெடுக்க வேண்டும் என அரியலூர் வேளாண்மை இணை இயக்குநர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நாம் இனி கேட்கலாம்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர்

நிகழ்ச்சியில் இனி மீன் வளர்ப்பில் ஆர்வமுள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு. ரோஹு, மிர்கால், சாதா, கெண்டை ரக மீன் குஞ்சுகள் அரசு நிர்ணயித்த விலையில் பெற்றுக்கொள்ளலாம். தேவைப்படுவோர் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2421173, மற்றொரு எண் 9

0: திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்க இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் முதற்கட்டமாக இன்று இந்தோனேஷியா செல்லும் பிரதமர் அங்கு 3 நாட்கள் தங்கியிருப்பார். இந்தோனேஷியாவிற்கு பிரதமர் செல்வது இது 4வது முறையாகும். 2018 மே மாதம் இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற விரிவான பேச்சுகளுக்கு பிறகு இருநாட்டு தலைவர்களும் தற்போது சந்தித்து பேச உள்ளனர். இந்த பயணத்தின்போது இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியாண்டோவுடன் பிரதமர் பேச்சு நடத்துவார். ஜகார்த்தாவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றும் பிரதமர் யோக்யகர்த்தா நகரில் உள்ள பிரம்பானன் கோவிலின் வளாகத்தை பார்வையிட உள்ளார். அங்குள்ள பாதுகாப்பு பணிகளில் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் இணைந்து செயல்பட உள்ளன. மலாக்கா நீரிணைப் பகுதியின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையில் இந்தோனேஷியா வகிக்கும் பங்கு இந்தியாவின் கடல்சார் வணிக பாதைக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. பயணத்தின் 2வது கட்டமாக வரும் 8ஆம் தேதி ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகருக்கு செல்லும் பிரதமர் அங்கு 3 நாட்கள் தங்கியிருப்பார். அந்நாட்டின் பிரதமர் திரு அந்தோனி அல்பனீஸுடன் இணைந்து 3வது இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். தமது பயணத்தின் இறுதி மற்றும் 3வது கட்டமாக ஜூலை 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் நியூசிலாந்தில் பிரதமர் திரு மோடி தங்கியிருப்பார். அங்கு நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் பேச்சு நடத்த உள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் நியூசிலாந்தில் மேற்கொள்கின்ற முதல் பயணம் இதுவாகும். பயணத்தின்போது முக்கிய வர்த்தக மற்றும் விளையாட்டு பிரமுகர்களை சந்திப்பதோடு இந்திய வம்சாவளியினரிடையேயும் பிரதமர் உரையாற்றுவார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். மத்தியில் கூட்டுறவு அமைச்சகம் தொடங்கப்பட்டு 5வது ஆண்டு நிறைவடைவதை ஒட்டி நடைபெறும் விழாவில் கூட்டுறவு மூலம் வளம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் 232 தானிய கிடங்குகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பல முடிவுற்ற திட்டங்களையும் அமைச்சர் தொடங்கி வைக்கவுள்ளார். தேசிய கூட்டுறவு தரவுத்தளம் மற்றும் புவிசார் குறியீடு செயலி, தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் பால் விநியோக கண்காணிப்பு இணையதளம் ஆகியவற்றையும் திரு அமித்ஷா தொடங்கி வைக்கவுள்ளார். இந்நிகழ்ச்சியில் இந்திய விதை கூட்டுறவு சங்கத்திற்கும் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்திற்கும் இடையே விதை அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா மற்றும் கூட்டுறவுத்துறை இணையமைச்சர்கள் திரு கிருஷன் பால் குர்ஜார், திரு முரளிதர் மோகோல் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். விவசாய விளைபொருட்களுக்கு உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விவசாயிகள் உற்பத்தி செய்ய நபார்டு வங்கி கடனுதவி அளித்து வருவதாக அந்த வங்கியின் சென்னை மண்டல பொது மேலாளர் திரு கிருஷ்ணராஜ் கூறினார். சேலத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசினார்.
1: மதிப்பு கூட்டுதலுக்கு நம்ம ப்ராசஸ் இங்கே என்னென்ன வசதிகள் தேவைப்படுதோ அதை செஞ்சு கொடுக்குறோம். கடன் உதவி கொடுக்குறோம். நபார்டோட சப்சிடரின்னு சொல்லுவோம், நாப்கிசன் வச்சுருக்கோம். அதன் மூலமாக இப்போ இவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கோ பேங்க் அணுகிறதுக்கோ நிறைய சிக்கல்கள் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ எங்களுடைய துணை நிறுவனங்கள் மூலமாக நாங்கள் வந்து நிதியுதவி கொடுக்குறப்போ அவங்க அதை முழுமையாக எடுத்து செய்கிறாங்க. அவங்களுக்கு கேட்ட நேரத்தில் பணம் கிடைக்கிது. அதை வந்து மதிப்பு கூட்டி நல்ல விலைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுது.
0: மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களால் தங்களுக்கான வருவாய் அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.
2: தென்னையிலிருந்து மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி எண்ணெயாக வித்துட்டு இருக்கிறோம். தேங்காயாக பார்க்கும்போது 10 ரூபாய் அவ்வளோதான் எங்களுக்கு லாபம் கிடைச்சிட்டு இருக்குது. இதே எண்ணெயாக மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி எண்ணெயாக விற்கும் போது 20 ரூபாய் கிடைக்கிது எங்களுக்கு லாபம். இதில் எங்கள் வாழ்வாதாரம் இரட்டிப்பாக ஆயிருக்கு.
3: இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய பொருள் எல்லாம் மதிப்பு கூட்டி நாங்கள் வித்துட்டு இருக்கோம். எங்களுடைய வருமானம் சராசரியாக முன்பு இருந்ததை விட 50% அதிகமாக போயிட்டு இருக்கு.
4: நாங்கள் வந்து முருங்கை சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து இப்போ காய் வந்து மார்க்கெட்டை கொடுக்கும் போது வந்து ரேட் கம்மியாக போயிட்டு
0: ஊரக
5: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரம்

0: ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தாவேக அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்து வரும் நிலையில் மாநில அமைச்சர்கள் அது தொடர்பாக கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் நேற்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கரூர் சம்பவம் தொடர்பாக தங்களது கட்சியின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்று கூறினார். தமிழகத்தில் இடதுசாரி கட்சிகள் எந்த அணியிலும் இடம்பெறவில்லை என்றும் தனித்து செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேச கடலோரப் பகுதி, வடக்கு மற்றும் மத்திய வங்கக்கடலின் பெரும்பாலான பகுதிகள், அதனையொட்டியுள்ள தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். உக்ரைன் மீது ரஷ்யா பெரும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அதை தடுக்க நேட்டோ படைகள் உதவ வேண்டும் என்று அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் ஒரு உணவகத்தில் மர்ம நபர் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8 உயர்ந்துள்ளது. ஹரியானா மாநிலம் ரிவாரியில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி வீட்டில் நேற்றிரவு வெடி விபத்து ஏற்பட்டதில் 5 படுகாயமடைந்தனர். கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட நகரங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த புலம்பெயர்ந்த பெண் தொழிலாளி ஒருவர் நேற்று மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். நெய்வேலி NLC முதல் சுரங்கத்தில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. முதல்வர் படைப்பகங்கள் தனியார் மயமாக்கப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கட்டுமானப் பணியின்போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடமிருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை வென்றது. இந்நிலையில் பிரேசில் அணியின் முன்னணி வீரர் நெய்மார் சர்வதேச கால்பந்து விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தையும் மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் ஸ்பெயினையும் எதிர்கொள்கின்றன. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்காவின் கேத்தரின் ஹாரிசன், டலைனா ஹீலித் இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்க இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: மனதெல்லாம் இனிசை, அதை என்றும் தருவது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை.
3: மலர்கிறது நாள் மலர்.
4: தமிழை அழகாகவும் ஆழமாகவும் ரசித்து ருசித்து சொல்லித் தருவதில் வல்லவரான பரிதிமார் கலைஞரின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு

1870 தமிழை உயர்தனை செம்மொழி என முதன் முதலில் நிலைநாட்டியவர். குழந்தைகள் 12 வயது வரை தமிழிலேயே கல்வி கற்க வேண்டும் என்று முழங்கியவர். 33 ஆண்டுகளை வாழ்ந்து அரிய சாதனைகளை நிகழ்த்தியுள்ள இவர் அதிக காலம் வாழ்ந்திருந்தால் தமிழ் அன்னை அரியாசனத்தில் அமர்ந்திருப்பாள் என தமிழ்த்தென்றில் தெரிவிக்க இவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனத் தலைவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1901. 1927 பாரிஸ்டராக தேர்ச்சி பெற்ற இவர் மிக இளம் வயதிலேயே கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பதவி வகித்தவர். நேருவின் தலைமையிலான சுதந்திர இந்தியாவின் வணிகம் மற்றும் தொழில் அமைச்சரான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி நாட்டின் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்த துணிச்சலான நடவடிக்கைகளை மேற்கொண்டவர். அன்பும் இரக்கமும் நிறைந்த இதயமே மன வலிமை, மன உறுதி, மகிழ்ச்சி மற்றும் மன அமைதிக்கான முக்கிய ஆதாரமாகும் என்று கூறிய 14வது பௌத்த துறவியான தலாய் லாமா தென்சின் கியாட்சோ பிறந்த தினம் இன்று. 1989 இவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த நவீன சிறுகதை இலக்கிய முன்னோடிகளுள் ஒருவரான ரேனே ஆல்பர்ட் கைடி மாப்பசானின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1893 த நெக்லஸ், த பீஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் போன்ற 300க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை படைத்துள்ளார் மாப்பசான். விடுதலை போராட்ட வீரரும் சமூக சீர்திருத்தவாதியுமான ஜெகஜீவன் ராம் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1986 இந்திய விடுதலை இயக்கத்தில் இணைந்து காந்திஜியின் தலைமையில் நடந்த சத்தியாகிரக போராட்டத்திலும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலும் தீவிரமாக பங்கேற்று சிறை சென்றார். பீகார் மாநிலத்தின் சசாராம் நாடாளுமன்ற தொகுதியில் தொடர்ந்து 8 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்று சாதனை படைத்தவர். இந்திய நாடாளுமன்ற சபாநாயகராக இருந்த மீராகுமார் இவரின் மகள் என்பது குறிப்பிடத்தக்கது. 1977 முதல் 1979 வரை துணை பிரதமராக இருந்தவர் ஜெகஜீவன் ராம். இசை மேதை பாலமுரளி கிருஷ்ணா பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1930. தென்னிந்திய மொழிகள் உட்பட 8 மொழிகளில் பாடும் புலமை பெற்றவர். இசை பாரம்பரியத்தில் பிறந்த பாலமுரளி கிருஷ்ணா தியாகராஜரின் மாணவர் பரம்பரையில் 4வதாக வந்த பெருமைக்குரியவர். பாருபள்ளி ராமகிருஷ்ண பந்துலுவிடம் இசை பயின்றவர். 11வது வயதில் திருவையாறு தியாகராஜ சுவாமிகளின் உற்சவத்தில் 1.5 மணி நேரம் பாடி சாதனை படைத்தவர். உலகம் முழுதும் பல கச்சேரிகளை நிகழ்த்திய இவர் தேசபக்தி பாடலான மிலேசுர் மேரா துமாரா ஏக்சூர் பாடலில் தமிழ் பாடல் வரிகள் இவர் பாடியவை.

பல இசைக்கருவிகளான வயோலா, வயலின், வீணை, புல்லாங்குழல் போன்றவற்றை வாசிப்பதில் வல்லவர். 72 மேளகர்த்தா உருப்படிகள், பல கீர்த்தனங்கள், தில்லானா, மகதி, லவங்கி, ஓம்காரி போன்ற ராகங்களை உருவாக்கியவரும் இவர். திரைப்படத்தில் பல பின்னணி பாடல்களை பாடியும் பல திரைப்படங்களில் குணச்சித்திர வேடத்தில் நடித்தும் பெருமை பெற்றவர். இசையை குழந்தைகள் ஆழ்ந்த ஈடுபாட்டோடும் உத்வேகத்தோடும் நுணுக்கமாகவும் விரும்பி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறும் பாலமுரளி கிருஷ்ணா, பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், ஷெவாலிய விருது போன்ற பல விருதுகளையும் பட்டங்களையும் பெற்ற பெருமைக்குரியவர்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நாம பேசக்கூடிய வார்த்தை என்பது ஏணி மாதிரிங்க, ஏற்றியும் விடும் இறக்கியும் விடும். அதனால மத்தவங்கள்ட்ட நாம பேசும்போது வார்த்தைய கவனமா விடணும். நாம பேசக்கூடிய வார்த்தைகள் தோல்வியில இருக்கிறவங்களுக்கு ஊக்கம் ஊட்டக்கூடியதாவோ, வெற்றில இருக்கிறவங்களுக்கு மேலும் உற்சாகப்படுத்துறதாவோ, கவலையில இருக்கிறவங்கள கலகலன்னு சிரிக்க வைக்கிறதாவோ அமையணும்னு சொல்லி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மலர்கிறது காலை மலர்.

0: செவிச்செல்வம் வழங்குகிறார் முனைவர் லி சிவக்குமார் அவர்கள்.
1: ஒரு ஊர்ல ஏழை கறி வியாபாரி இருந்தாரு. அவரு காட்டுல போய் விறகு விட்டுட்டு வந்து அந்த விறக கறியாக்கி வித்துட்டு இருந்தாரு. இப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட மன்னன் வந்தாரு. இந்த ஏழை கறி வியாபாரியை பார்த்தாரு. மன்னருக்கு பாவமாக இருந்துச்சு, அதனால அந்த ஏழைக்கு உதவ முடிவு செஞ்சார். மன்னன் இந்த ஏழை கறி வியாபாரிக்கு சந்தன மர காட்டையே கொடுத்தாரு. அந்த கறி வியாபாரிக்கு சந்தன மரத்தோட மதிப்பு தெரியல, அதனால அந்த சந்தன மர கட்டைகளையும் எரித்து கறியாகவே வித்துட்டு இருந்தார். அதனால் அவரோட வாழ்க்கை முன்னேறவே இல்லை. ஒரு நாள் மன்னன் இந்த கறி வியாபாரி எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருக்கிறார்னு பார்க்கறதுக்காக வந்தார். கறி வியாபாரி ஏழையாக இருக்கிறத பார்த்தாரு, ரொம்ப வருத்தப்பட்டார். மன்னன் கறி வியாபாரிக்கிட்ட, சந்தன மரத்தை எரிக்காமல் கட்டையாகவே நீங்கள் வித்துருக்கலாம், அப்படி வித்துருந்தா உங்களுக்கு நிறைய பணம் கிடச்சிருக்கோம்னு சொன்னார். மன்னன் கறி வியாபாரியை பார்த்து இதை சொல்கிறதுக்குள்ளார அந்த கறி வியாபாரி ஒன்று ரெண்டு மரங்களை தவிர எல்லாத்தையும் கறியாக்கியிருந்தார். இப்படி தாங்க நாம் உதவுறது சிலருக்கு பயன் இல்லாமல் போயிடுது. இதை நம்ம மரபில் பாத்திரம் மருந்து பிச்சைடுன்னு சொல்லுவாங்க. நாம் ஒருத்தருக்கு உதவணும்னு நினச்சா உண்மையிலேயே அவங்களோட தேவை என்ன, அது அவங்களுக்கு பயன்படுமான்னு பார்த்து தான் உதவணும். இல்லைனா இப்படி தான் ஆகும். தேவை அறிஞ்சு ஒருத்தவங்களுக்கு சரியாக உதவி செய்யணும். அப்படி உதவி செஞ்சுட்டா அந்த உதவியோட பலனை நாம் எதிர்பார்க்கக்கூடாது. இதை வள்ளுவர் பயன் தூக்கார் செய்த உதவின்னு சொல்கிறாரு. உதவியை ஏற்றுக்கொண்டவங்க அந்த உதவியை கடலோட பெருசாக நினைப்பாங்க. அதை வள்ளுவர் பயன் தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிதுன்னு சொல்கிறாரு. நாம் காலமறிந்து செய்கிற உதவி நம்முடைய வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும், நமக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும். ஒரு ஊரில் ஒரு கடுமையான உழைப்பாளி இருந்தான். அவன் கடுமையாக உழைச்சாலும் அவனுடைய கடனை கட்ட முடியல. அதனால் கடன் கொடுத்தவங்கெல்லாம் அவனோட நிலத்தையும் வீட்டையும் எடுத்துக்கிட்டாங்க. அவனை வீட்டை காலி பண்ண சொன்னாங்க. அவனும் வீட்டை காலி பண்ணிட்டு நடக்க ஆரம்பித்தான். வழியில் ஒரு புல்லை பிடுங்கினான். கொஞ்சம் களிமண் எடுத்து பொம்மை மாதிரி செஞ்சான். அந்த புல்லை பொம்மை தலையில் சொருகினான். ஒரு பாட்டி ஒரு குழந்தை வச்சுருந்தாங்க. அந்த குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சு. அந்த குழந்தையோட அழுகையை நிறுத்த நினச்சான் அந்த ஏழை. தன் கையில் வச்சிருந்த பொம்மையை கொடுத்து குழந்தைய சிரிக்க வச்சான். அந்த பாட்டி சந்தோஷப்பட்டாங்க. அவனை பார்த்து கையில் வச்சிருந்த விலை உயர்ந்த மூன்று பழங்களை கொடுத்தாங்க. அவனும் மகிழ்ச்சியாக வாங்கிக்கிட்டான். ரொம்ப தூரம் நடந்து வந்த களப்பில் ஒரு பழத்தை சாப்பிட்டான். கொஞ்சம் தூரத்தில் அழுகிற சத்தம் கேட்டுச்சு. அவன் அங்கே போய் என்னாச்சுன்னு பார்த்தான். ஒரு இளம்பெண் வயிற்று வழியில் அழுதுகிட்டு இருந்துச்சு. அவன் அந்த பொண்ணுக்கிட்ட வழி சரியாகுமான்னு தெரியல, இருந்தாலும் இந்த பழத்தை சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி ஒரு பழத்தை கொடுத்தான். அந்த பொண்ணும் ஒரு பழத்தை சாப்பிட்டுச்சு. வழி சரியாக போயிடுச்சு. அந்த பொண்ணு அவனை பாராட்டி சில பட்டு துணிகளை கொடுத்துச்சு. அதை வாங்கிக்கிட்டு நடக்க ஆரம்பித்தான். கொஞ்சம் தூரத்தில் ஒரு வீரன் குதிரையில் வந்தான். அவன் இந்த ஏழை கையில் வச்சிருந்த பட்டு துணிகளை பார்த்தான். பட்டு துணிகளை தரியா, நான் உனக்கு இந்த குதிரையை தரேன்னு சொன்னான். அந்த ஏழையும் பட்டு துணிகளை கொடுத்துட்டு குதிரையை வாங்கிக்கிட்டான். நடந்து நடந்து அழுத்தவன் அந்த குதிரையில் ஏறிக்கிட்டான். மெல்ல மெல்ல அந்த குதிரையில் பயணம் செய்ய கற்றுக்கிட்டான். வேகமாக பயணம் செய்ய ஆரம்பித்தான். குதிரை சோர்வாக இருக்கிறத பார்த்தான். தன் கையில் இருந்த பழத்தை குதிரைக்கு கொடுத்தான். குதிரையை ஓய்வெடுக்க வச்சான். காலையில் ஒரு புல்லை தொடங்கின பயணம் மாலைக்குள்ளார குதிரையாக மாறி இருக்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டான். இது உதவியின் பலன்தான்ங்கிறத உணர்ந்தான். இப்படி உதவியை பெற்றவங்க உதவியை நினச்சி பார்க்கணும், நன்றியோடு இருக்கணும். நன்றி உணர்வோடு நாம் இருந்தால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும். உதவிகள் பல செய்வோம், உதவியோரை என்றும் மறவோம்.

0: செவிச்செல்வம். வழங்கியவர் முனைவர் லி சிவக்குமார் அவர்கள்.
1: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: மலர் கேட்டு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களே, இன்னைக்கு காலையில 11 மணிக்கு உங்களோடு நாங்க குரூப் 1 அதிகாரி ஆகலாமா போட்டி தேர்வு பயிற்சியாளர் தியாகராஜன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கேற்க 246-102-1 அறிமுக நேர்களுக்காகவே 240-102-1 இந்த எண்கள் காத்திருக்கு. திருச்சியின் முனைப்பகு சுழி 431 இந்த நல்ல வாய்ப்பை போட்டி தேர்வாளர்கள் பயன்படுத்திக்கோங்க. காலமலை நிகழ்ச்சியில தொடர்ந்து பல பயனுள்ள செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இருந்த இடத்துல இருந்தே நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. அசாம் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது.

0: மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உரம் மற்றும் உரம் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை ஏற்றிவரும் 15 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 15 கப்பல்களில் 8 கப்பல்கள் 3,32,000 டன் யூரியாவையும், 4 கப்பல்கள் டை அமோனியம் பாஸ்பேட்டையும், மீதமுள்ள 3 கப்பல்கள் சுமார் 1,11,000 மெட்ரிக் டன் கந்தகத்தையும் ஏற்றி வருவதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே மேற்காசியாவில் ஏற்பட்ட மோதல் உலக அளவில் விநியோகத்தை பெரிய அளவில் பாதித்துள்ளதாக மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். உர ஆலைகளுக்கான இயற்கை எரிவாயு தற்போது முழுமையாக வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உர இறக்குமதி மற்றும் உள்நாட்டு உற்பத்தியில் மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த முயற்சிகள் மூலம் நாடு முழுவதும் உரம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கல்வியாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாள் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மத்திய கலாச்சார அமைச்சகம் மேற்குவங்க அரசுடன் இணைந்து கொல்கத்தாவில் இன்று சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெறவுள்ள விழாவில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொள்கின்றனர். தொலைநோக்கு பார்வை கொண்ட அரசியல்வாதியான மறைந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பாரம்பரியத்தை கௌரவிக்கும் வகையில் அவரது 125வது பிறந்தநாள் 2 ஆண்டுகளுக்கு நாடு தழுவிய அளவில் கொண்டாடப்படும் என்று கலாச்சார அமைச்சகம் கடந்த ஆண்டு அறிவித்திருந்தது. கொல்கத்தாவின் பவானிபூரில் உள்ள டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் இல்லத்தில் தலைவர்கள் இன்று மலரஞ்சலி செலுத்த உள்ளனர். அதைத் தொடர்ந்து டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125 அடி உயர சிலைக்கு திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டவுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி தொடர்பான சிறப்பு கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது கொல்கத்தா செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. வரும் 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் மகளிர் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முன்னதாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் மூத்த அரசு அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அனைத்து துறைகளிலும் பெண்கள் அதிகாரம் பெறுதல், நிர்வாகம் மற்றும் தலைமைத்துவ பொறுப்புகளில் பெண்களை அமர்த்துதல், நிதி உள்ளடக்கம், பெண் தொழில் முனைவோர் திறன் மேம்பாடு, காலநிலை மாற்றம், உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்தில் பெண்களின் பங்கு ஆகியவை குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்தியா தலைமையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை குறித்த அரசுகளுக்கிடையேயான நிபுணர் குழுவின் 9வது அமர்வு இன்று தொடங்கவுள்ளது. ஐக்கிய நாடுகள் வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இந்த 3 நாள் அமர்வை வரும் 8ஆம் தேதி வரை நடத்துகிறது. இந்த அமர்வில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள், சர்வதேச அமைப்புகள், நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையர்கள், கல்வியாளர்கள் கலந்து கொண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து விவாதிக்க உள்ளனர். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஐநா பொதுசபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நுகர்வோர் கொள்கைகள் இந்த அமர்வின்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட உள்ளன. இந்த கொள்கைகள் எந்த அளவுக்கு முக்கியம் என்ற தலைப்பிலான உயர்மட்ட கலந்துரையாடலிலும் இந்தியா பங்கேற்கிறது. நாடு முழுவதிலும் உள்ள புதுமை படைப்பாளர்களிடமிருந்து கிடைத்த பெரும் வரவேற்பை அடுத்து மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தேசிய புத்தாக்க தளத்தில் புதுமையான யோசனைகளை பதிவு செய்வதற்கான காலக்கெடுவை வரும் 15ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. இதன் மூலம் மேலும் பல ஆர்வமுள்ள தொழில் முனைவோரிடமிருந்து நம்பிக்கைக்குரிய யோசனைகள் கிடைக்கும் என்று அந்த அமைச்சகம் கருதுகிறது. மேலும் வெற்றிகரமான யோசனைகளை தொழிலாக மாற்றுவதற்கான வாய்ப்பையும் இந்த தளம் வழங்கும். ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் புதுமை கண்டுபிடிப்பாளர்களிடமிருந்து இந்த இணையதளத்திற்கு ஏற்கனவே 1000கணக்கான யோசனைகள் வந்துள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

அசாம் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று குவஹாத்தியில் தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் 26 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டிற்கான ஆண்டு பட்ஜெட் வரும் 10ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடரில் மாநிலத்தின் முக்கிய பிரச்சினைகளை எழுப்ப காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. அடிப்படை உரிமைகள், பொருளாதார நிவாரணம் மற்றும் அரசியல் சுதந்திரம் கோரி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டங்களை ஒடுக்கும் முயற்சியில் ஈடுபட்ட பாகிஸ்தான் அதிரடிப்படையினர் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்தார், பலர் காயமடைந்துள்ளனர். போராட்டங்களில் ஈடுபட்ட 600க்கும் மேற்பட்ட சமூக உரிமை ஆர்வலர்களை பாகிஸ்தான் அரசு கைது செய்துள்ளதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக லண்டனில் வசிக்கும் காஷ்மீர்

0: தெரிவிக்கின்றன. இப்போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக லண்டனில் வசிக்கும் காஷ்மீர் மக்கள் நேற்று கண்டன பேரணியை நடத்தினர். இதற்கிடையில் பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள அப்பாசி ஷஹீத் அரசு மருத்துவமனையிலும் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்கக் கோரியும் மருத்துவமனையின் கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு வசதிகளை மேம்படுத்த வலியுறுத்தியும் இளநிலை மருத்துவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவில் சேவைகள் நிறுத்தப்படும் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கல்வியாளரும் ஜனசங்க நிறுவனருமான திரு ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளில் அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். அவரை துணிச்சல், தேசியம் மற்றும் தன்னலமற்ற சேவையின் காலத்தால் அழியாத உதாரணமாக அவர் வர்ணித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் ஊடகங்களில் எழுதிய கட்டுரையில் திரு முகர்ஜியின் பொது வாழ்க்கை இந்தியாவின் ஒற்றுமைக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பால் வரையறுக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரிவினையின்போது மேற்குவங்கம் இந்தியாவின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பதை உறுதி செய்வதில் திரு முகர்ஜி உறுதியாக நின்றார் என்றும் பின்னர் ஜம்மு மற்றும் காஷ்மீருக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் என்றும் அவர் கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள எச்சரிக்கையை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று அம்மாநிலத்தின் பல பகுதிகளில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ராய்கட் மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மும்பை, தானே, பால்கர், ரத்னகிரி மற்றும் சிந்துர்க் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழை மற்றும் பலத்த காற்று வீசும் என எச்சரிக்கையுடன் கூடிய ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு மன்குர்த் பகுதியில் உள்ள 3 குடியிருப்பு இடிந்து விழுந்ததில் 5 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். மணிக்கு 72 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய பலத்த காற்றினால் மும்பையில் 142 இடங்களில் மரங்கள் மற்றும் மரக்கிளைகள் முறிந்து விழுந்தன. இதில் 2 பேர் உயிரிழந்தனர். கடந்த 5 நாட்களாக பெய்து வரும் கனமழையினால் ராய்கட் மாவட்டத்தில் அம்பா, குண்டலிகா, சாவித்ரி மற்றும் பாடல் கங்கா ஆகிய 4 ஆறுகள் அபாய அளவை தாண்டி ஓடுகின்றன. இதனால் குடியிருப்பு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தானே மற்றும் பால்கரில் நேற்று பெய்த கனமழையினால் 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. சிந்துர்க்கில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் 70 கிராமங்களுக்கு மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களுக்கு மிக பலத்த மழையை குறிக்கும் வகையில் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு மற்றும் வயநாடு ஆகிய 6 மாவட்டங்களுக்கு கனமழையை குறிக்கும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களும் சுற்றுலாப் பயணிகளும் மலைப்பாங்கான பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் அதிகாரிகளின் பாதுகாப்பு எச்சரிக்கைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. லண்டனில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 151 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலியா 17.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணிக்கு உலகக்கோப்பையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் திரு ஜெய்ஷா வழங்கி பாராட்டினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. அசாம் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இன்னிசை கீதங்களை கேட்கும் நேரம் சொர்க்கம். அதை நாளும் உங்களுக்கு வழங்குவது 102.1 ரெயின்போ எஃப்எம்.

0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

மங்கூன் துணைமை நிலையத்துல மாதாந்திர பராமரிப்பு பணிகள் இன்னைக்கு நடக்க இருக்குதுங்க. அதனால இங்கிருந்து மின்சார விநியோகம் பெறக்கூடிய குறும்பலூர், பாளையம், புது ஆத்தூர், ஈச்சம்பட்டி, மூலக்காடு, லாடபுரம், அம்மாபாளையம், கலரம்பட்டி, மங்கூன், நக்கசேலம், புது அம்மாபாளையம், அடைக்கம்பட்டி, டீகலத்தூர் பிரிவு சாலை, சிறுவயலூர், குரூர், மாவிலங்கை, விராலிப்பட்டி, கண்ணாப்பாடி, சத்திரமனை, வேலூர், பொம்மலப்பாடி ஆகிய பகுதிகளில் காலையில 9 மணியிலிருந்து பராமரிப்பு பணிகள் முடிகிற வரைக்கும் மின்சார விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி புதுக்கோட்டை, அவனத்தான் கோட்டை, கீரமங்கலம் துணைமின் நிலையத்திலையும் இன்னைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடக்க இருக்கனால இங்கிருந்து மின்சார விநியோகம் பெறக்கூடிய பகுதிகளில் காலையில 9 மணியிலிருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் மின்சார விநியோகம் இருக்காதான். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மாவட்ட தொழில் மையம் மூலமா வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் மூலமா மானியம் கொடுக்க இருக்கிறாங்களா? இதை பத்தின விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தஞ்சாவூர்ல இருக்கிற மாவட்ட தொழில் மையத்தை நேரில் அணுகலாம்னு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்கிறாங்க. கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர்.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ரொம்பவே உற்சாகமான இந்த காலை நேரத்துல உங்க ஆரோக்கியம் காக்கறதுக்காக இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி மூட்டுவாத சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஆர் ரகுநாதன் அவர்கள். வணக்கம் டாக்டர்.
3: ஜென்ஸ்க்குன்னு சில இம்யூனாலஜி டிசார்டர்ஸ் வந்து கொஞ்சம் காமனா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அதுல வந்து என்னன்னா யங் பேஷன்ஸ்னா என்னோட பையன் வந்து இப்பதாங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்கான். அவனுக்கு பாத்தீங்கன்னா இடுப்பு வலிக்குது டாக்டர், கால் வலிக்குதுங்கிறான், தூங்கி எழுந்தாலும் நடக்க மாட்டேங்கிறான், குனிஞ்ச மாதிரி நடக்கிறான், 1 hour 2 hour ஆகுது, வெயில் வந்தாதான் நல்லா நடக்கிறான் அப்படின்னா அவங்க வந்து தூங்கி காலையில் எழுந்திரிக்கும் போது இடுப்பு வலிக்குது அப்படின்னா அநேகமா மார்னிங்ல ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் எந்திரிக்கும் போது இடுப்பு பிடிச்சிச்சு அப்படின்னாலோ, குதிகால் வலிக்குதுனாலோ, அல்லது அவருக்கு வந்து கணுக்கால் வீங்கி வலிக்குது அப்படின்னாலோ ஆங்கிலோசிங் ஸ்பான்டிலிட்டிஸ் அப்படிங்கிற ஆர்த்ரைட்டிஸ் நோயா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இடுப்பு வலிக்குதுனாலே ஆங்கிலோ ஸ்பான்டிலிட்டிஸ் கிடையாது. நான் சொல்ற பாயிண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஒன்னு வந்து யங் பேஷண்ட், அவரு ஆண், ஒருத்த காலேஜ் ஜாயின் பண்ற வயசு, ஒரு 18-20 வயசுல இருக்காரு, நல்லா விளையாடுறாரு சார், நல்லா சாயந்தரத்துல விளையாண்டு வர்றாரு, காலேஜ் போயிட்டு வர்றாரு, ஸ்கூல்ல போயிட்டு வர்றாரு, நல்லா தான் இருக்காரு, ஆனா காலையில் எழுந்திருக்கும் போது எழுந்திரிக்க மாட்டாரு, இடுப்பு புளிச்சுங்கிறாரு, குனிஞ்சமா நடக்கிறாரு, 1 hour ஆகுது. கண்டிப்பா வந்து நம்ம அதை இக்னோர் பண்ணாதீங்க. ஏன்னா எந்த வழியும் ஓய்வெடுத்தோம்னா குறையணும். ஆனா ஆங்கிலோ ஸ்பான்டைலிட்டிஸ் அப்படிங்கிற பேஷன்ஸ்க்கு இடுப்பு கிட்ட கீழ் முதுகு கிட்ட பட்டக்ஸ் போர்ஷன்ல டைட்டா இருக்கும், வலி ரொம்ப இருக்கும், அதோட சேர்ந்து குதிகால் வலிக்குது, கணக்கால் வீங்கி இருக்குன்னா ஆங்கிலோ ஸ்பான்டைலிட்டிஸா இருக்கலாம். ஆனா பெண்களுக்கும் ஆங்கிலோ ஸ்பான்டைலிட்டிஸ் பேஷன்ஸ் பாக்குறோம், பட் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஏஜ்ல வருது, இந்த 20 வயசுல பாக்குறது. நாங்களாம் வந்து 40-50 வயசுல கூட பாக்குறோம். அவங்க எப்படி இருக்காங்கன்னா கழுத்து வலி, கழுத்து திருப்பு முடியல, கழுத்து பிடிச்சிச்சு, முதுகு பிடிச்சிருக்குது, ரொம்ப வருஷமா விட்டுருவாங்க. அவங்க எனக்கு இடுப்பு வலிக்குதுனால எனக்கு வந்து சிசேரியன் செக்ஷன்ல ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுத்தாங்க, டெலிவரி அப்ப முதுகுல ஒரு ஊசி போட்டாங்க, அதனால எனக்கு இடுப்பு வலி வந்துச்சு அப்படின்னு விட்டுறாங்க. விட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா கழுத்து திருப்பு உள்ள டாக்டர்னு வராங்க என்கிட்ட. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து லேட் டயக்னோசிஸ் ஆங்கிலோ ஸ்பான்டைலிட்டிஸ். சோ லேடிஸ்க்கு வந்து ஆங்கிலோ ஸ்பான்டைலிட்டிஸ் கொஞ்சம் லேட்டா தான் கண்டுபிடிக்கிறாங்க, ஏர்லி ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கப்படுறதில்ல. பட் ஆண்களுக்கு வந்து யங் ஏஜ்ல தெரிஞ்சிடும், ஏன்னா அந்த நோயோட தாக்கம் அதிகமா இருக்கும் ஆண்களுக்கு. இந்த நோயை வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்குன்னு சொல்லி சில டெஸ்ட் இருக்கு. HLA-B27 அப்படிங்கிற ஒரு பிளட் டெஸ்ட் பார்ப்போம். MRI தயங்காம எடுத்துக்கணும். MRI நம்ம எடுத்துட்டு L5-S1 டிஸ்க் ப்ராப்ளம், S1 ப்ராப்ளம் நம்மளுக்கு, L4-L5 டிஸ்க் அப்படிங்கறதெல்லாம் விட்டுட்டு நீங்க பண்ற MRI-ல வந்து உங்களுடைய மருத்துவர்கிட்ட கேட்டு ஸ்கேன் டாக்டர் சொல்லி சார் எனக்கு சாக்ரோலியாக் ஜாயிண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு கேட்கற அளவுக்கு நம்ம அவேர் ஆயிட்டோம்னாலே இந்த நோயை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிடலாம். சோ இனிமேல் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் வந்து எனக்கு இடுப்பு வலிக்குது, MRI எடுத்து L5-S1 நான் பார்த்தேன், எனக்கு இடுப்பு வலிக்குது, MRI L4-L5 பார்த்துட்டு வந்தேன், L3-L4 ஒரு டிஸ்க் இருக்கு அப்படின்னு கேட்கற அளவுக்கு உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த ஒரு பாயிண்டையும் நீ நோட் பண்ணிக்கோங்க. சாக்ரோலியாக் ஜாயிண்டையும் சேர்ந்து பார்க்க சொன்னேன், என்னோட பையனுக்கு, என்னோட தம்பி பையனுக்கு இடுப்பு வலிக்குன்னு சொன்னான் அப்படி சொன்னாலே ஆரம்ப ஸ்டேஜ்ல ஆங்கிலோ ஸ்பான்டைலிட்டிஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஏன் இதை வந்து இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, ஆங்கிலோசிங் ஸ்பான்டைலிட்டிஸ் அப்படிங்கிற அந்த ஆர்த்ரைட்டிஸ் நோயை பிகினிங்லயே கண்டுபிடிச்சிட்டோம்னாக்க உங்களுக்கான மெயின் ட்ரீட்மெண்ட் மாத்திரைகள் கிடையாது. மெயின் ட்ரீட்மெண்ட் வந்து எக்ஸசைஸ், ஸ்விம்மிங், யோகா, பிசியோதெரபி டாக்டருடைய ட்ரீட்மெண்ட் தான். ஏன்னா மாத்திரை மருந்துகள் கொடுத்து ஆங்கிலோ ஸ்பான்டைலிட்டிஸ குணப்படுத்துறது அப்படிங்கிறது கஷ்டம். உங்களுக்கு கண்டிப்பா ஃபியூச்சர்ல ரெகுலரா ஸ்விம்மிங்கும் அந்த பிரீத்திங் எக்ஸசைஸும் ஃபிட்டா இருந்துட்டு உடம்பு வெயிட் போடாம இருந்தீங்கனாலே ஆங்கிலோ ஸ்பான்டைலிட்டிஸ்ல நம்ம நல்லா இருக்கலாம். சோ அதுக்குதான் இந்த பாயிண்ட் சொன்னா, நம்ம இடுப்பு வலிக்குதுன்னு போய் நேரடியா MRI எடுக்கிறேன் MRI எடுக்கிறேன்னு சொல்லும் போது இந்த சாக்ரோலியாக் ஜாயின்ஸையும் சேர்த்து MRI எடுத்து பாருங்க. பார்த்து கண்டுபிடிச்சு அந்த டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு மெடிசனோட சேர்ந்து பிசியோதெரபி பண்ற மாதிரி பாத்துக்கோங்க.

0: நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியே நமக்கு எதிராக செயல்படுறதுனால ஏற்படக்கூடிய நோய்களை குறித்து நாளைய மருத்துவ நேரத்துல ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க திருச்சி மூட்டுவாத சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஆர். ரகுநாதன் அவர்கள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: நாள்தோறும் காலை 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வன மகோத்சவ வாரத்தை முன்னிட்டு இன்று காலை 8:02 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வனம் நமது வளம் சிறப்பு தொடர்.
3: காடுகள் மலைகள் தேவன் கலைகள் செந்தாழம் பூவில்
2: வனங்களின் சிறப்புகளை வானொலியோடு கொண்டாடுவதில் பெருமை கொள்கிறது
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: காலை மலர் கேட்டுக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவரம்பூர் வட்டம் அசூர் கிராமத்துல அரசு மீன் குஞ்சு வளர்ப்பு பண்ணையில ரோகு மிற்கால் மற்றும் சாதா கெண்டை மீன் குஞ்சு விரலிகள் விற்பனைக்கு தயார் நிலையில இருக்குதாங்க. அதனால மீன் வளர்ப்புல ஆர்வம் இருக்கிறவங்க அரசு நிர்ணயித்த விலையில மீன் குஞ்சுகளை கொள்முதல் செஞ்சுக்கலாம்னு சொல்லிருக்காங்க. மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க 0431 என்ற இணைப்பு எண்ணோடு 242-11-73 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில தொடர்பு கொள்ளலாம். இல்லனா அலைபேசி எண்ணும் கொடுத்திருக்காங்க 93-84-82-43-70. எண் மீண்டும் உங்களுக்காக 93-84-82-43-70 அப்படிங்கிற எண்ணில தொடர்பு கொள்ளலாம்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்கிறாங்க. திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட கம்பரசம்பேட்டை டர்பைன் நீரேற்று நிலையத்திலிருந்து செல்லக்கூடிய பிரதான குடிநீர் உந்துக்குழாய் குடமுருட்டி அருகே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமா புதிதாக பதிக்கப்பட்ட குடிநீர் உந்துக்குழாயோடு இணைக்கக்கூடிய பணி இன்னைக்கு நடக்க இருக்குதுங்க. அதனால டர்பைன் நீரேற்று நிலையத்திலிருந்து மலைக்கோட்டை சிந்தாமணி ஆகிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு வழங்கக்கூடிய குடிநீர் விநியோகம் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நிறுத்தம் செய்யறதா சொல்லியிருக்கிறாங்க. நாளை மறுநாள் முதல் வழக்கம் போல குடிநீர் விநியோகம் செய்யப்படுமா? அதனால பொதுமக்கள் குடிநீரை சிக்கனமா பயன்படுத்தணும்னு மாநகராட்சி ஆணையர் தெரிவிச்சிருக்காங்க. கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர்.
7: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
8: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
7: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
9: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
10: நமது திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 9 வசந்த் அழைப்பில் வானம் வழங்காதெனின் மழை நீர் சேகரிப்பு குறித்து கிரீன் நீடா அமைப்பின் மு ராஜவேலு அவர்கள் பங்கேற்கும் நேரலை.
11: நீர்நிலைகள் நம் முன்னோர்கள் போற்றி பாதுகாத்த வகையில் இருக்கிறதா என்றால் இன்றைக்கு இல்லை. ஏராளமான சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், நீர்நிலை ஆர்வலர்கள் பாதுகாத்து வருகின்றனர். நம் முன்னோர்கள் குடிமராமத்து பணி, சிரமதான பணி என பல்வேறு வகையில் நீர்நிலைகளை போற்றி பாதுகாத்து வந்தனர். அந்த நீர்நிலைகளை நாம் போற்றி பாதுகாத்து நம் வருங்கால சந்ததியினருக்கு அவர்கள் எப்படி பாதுகாத்தார்களோ அதே நிலையில் கொடுக்க வேண்டும். ஆனால் இன்று நீர்நிலைகள் எல்லாம் கழிவு நீர்களாலும் பிளாஸ்டிக் கழிவுகளாலும் ஆகாய தாமரையாலும் அடர்ந்து காணப்பட்டு பாசனத்திற்கு பயனற்ற வகையில் இருக்கிறது. இதை ஒவ்வொருவரும் பாதுகாத்து வருங்கால சந்ததியினருக்கு இதை வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக இருக்கிறது.
10: வானம் வழங்காதெனின் இன்று காலை 9 நமது திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

நிகழ்ச்சியில இப்ப திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய்கனிகளோட இன்றைய விலை நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 1 கிலோ 20 ரூபாய், கத்திரிக்காய் 70, அவரைக்காய் 80, வெண்டைக்காய் 36 ரூபாய், கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 76, பெரிய வெங்காயம் 44, பச்சை மிளகாய் 1 கிலோ 40 ரூபாய், சுரைக்காய் 26, சௌச்சோ 34, புடலங்காய் 40, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி நூல்கோல் 36 ரூபாய், கருணைக்கிழங்கு 96, சேப்பங்கிழங்கு சேனைக்கிழங்கு 56 ரூபாய், உருளைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய், கேரட் 70, முட்டைக்கோஸ் 40, பீட்ரூட் 54, காலிஃபிளவர் பூ ஒன்று 45 ரூபாய், எலும்பச்சை பழம் ஒன்று 4 ரூபாய், கொய்யா 120, பூசணிக்காய் 24, பரங்கிக்காய் 22, ஆப்பிள் 1 கிலோ 300 ரூபாய், ஆரஞ்சு 150, மாதுளை 310, திராட்சை 100 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. திருச்சியில 1 கிராம் ஆபரண தங்கம் 13,700 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 260 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. மேட்டூர் அணையோட நீர்மட்டம் பாத்தீங்கன்னா நேற்று மாலை நிலவரப்படி 77.06 அடியாக இருந்துச்சு. அணையிலிருந்து வினாடிக்கு 3000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்து விடப்படுது. நிகழ்ச்சியோட நிறைவா இன்னைக்கான வானிலை தகவல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றோடு கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றோடு கூடிய வேகத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லையா?

0: இன்னைக்கு காலையில 11 மணிக்கு உங்களோடு நாங்க குரூப் 1 அதிகாரி ஆகலாமா போட்டி தேர்வு பயிற்சியாளர் தியாகராஜன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை காத்திருக்கிறது. நேர்கள் இதுவரைக்கும் கேட்டது பயனுள்ள செய்திகளோடும் இதமான பாடல்களோடும் மனமீசி சென்ற காலை மலர். நாம் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். பிரதமர் திரு நரேந்திரமோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று மாலை புறப்படுகிறார். முதற்கட்டமாக இந்தோனேஷியா செல்லும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் பிரபோவோவுடன் நாளை இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். ஜகார்த்தாவில் இந்திய வம்சாவளியினரிடையே அவர் உரையாற்றவுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் போதை தடுப்பு முகமைகள் கூட்டம் அஸ்ஸாம் மாநிலம் குவஹாத்தியில் இன்று தொடங்குகிறது. இந்த 2 நாள் கூட்டத்தில் எல்லை தாண்டிய போதைப்பொருள் அச்சுறுத்தல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் நோக்கில் கூட்டு பிரகடனம் வெளியிடப்படுகிறது. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் தலா 1 சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரும் 30ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி தேர்தல் அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டு வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் இளம் தலைமுறையினர் வேலைவாய்ப்பை வழங்கும் தொழில் முனைவோராக உருவாக வேண்டும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் நிகழ்ச்சியில் பேசிய அவர் நவீன தொழில் கட்டமைப்புகளை இளையோர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை தமிழக அரசு உடனடியாக கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். விருத்தாச்சலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் பங்குகளை தனியாருக்கு விற்கக்கூடாது என்றார். இதனிடையே கிருஷ்ணகிரி ஒசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு பி ஆர் பாண்டியன் மேகதாதுவில் சட்டவிரோத கட்டுமான பணிகள் நடைபெறுவதாகவும் அதனை தடுக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சாலையோர உணவு வணிகர்கள் உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று உணவு பாதுகாப்புத்துறையின் தஞ்சை மாவட்ட நியமன அலுவலர் விஜயலலிதாம்பிகை வலியுறுத்தியுள்ளார்.
2: பொருட்களை வாங்கும் பொழுதும் அதை எப்படி சுத்தமாக பராமரித்து அந்த பொருட்களை வைத்து

0: அமைப்பதும் தன்னுடைய பர்சனல் ஹைஜீன், தலைக்கு வந்து கேப் போட்டுக்கிறது, கைகளுக்கு வந்து உரைகள் போடுவது, சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் எப்படி சமைப்பது, அதை வந்து பரிமாறுவது, கலர் வந்து சேர்த்தக்கூடாது, பிளாஸ்டிக் வந்து எந்த வகையிலும் வந்து உபயோகிக்க கூடாது. நியூஸ் பேப்பர் என்பது படிப்பதற்காக மட்டுமே, உணவுகளை வந்து படிப்பதற்காக கிடையாது.
1: ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து கால் இறுதிக்கு நார்வே முன்னேறியுள்ளது. மியாமியில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே பிரேசிலை 2-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.
2: நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வனம் நமது வளம் வனமகோத்சவ வார சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடி குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில நாம சேர்வராயன் மலை குறித்த தகவல்களை பேசுவதற்காக நிலை அரங்கிற்கு தாவரவியல் விஞ்ஞானி முனைவர் கே கந்தவேல் அவர்களை அழைத்து இருக்கிறோம். சேர்வராயன் மலை வந்து சேலம் மாவட்டம் ஒரு கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். அழகான ஒரு இயற்கை எழில் சார்ந்த ஒரு இடம், காஃபி தோட்டங்கள், குளுமையான சீதோஷ நிலை, இதெல்லாம் வந்து எப்பயுமே சேர்வராயன் மலையோட அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 4000-5300 அடி உயரத்துல பறந்து விரிந்துள்ள ஒரு மலை தான் இந்த சேர்வராயன் மலை பகுதி. ரொம்ப இது வந்து ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு கூட சொல்றாங்க. அதுல ஏற்காடு தான் ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம் இல்லைங்களா சார்?
5: வணக்கம். வணக்கம் வானொலி நேயர்களே. ஏற்காடு என்று நீங்க சொல்றது சரியான ஒரு இது, நேரடியாவே நீங்க ஏற்காடுக்கு போயிட்டீங்க. ஆனா சேர்வராயன் மலையில ஏற்காடும் ஒரு மலைப்பகுதி.
4: ஆனா நமக்கு தெரிஞ்சது ரொம்ப பிரசித்தி பெற்றது ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லப்படுறது ஏற்காடு.
5: ஆமா, ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு.
4: கொஞ்சம் ஏறுறதும் கொஞ்சம் ஈஸி தான்.
5: ஏறுவதும் ஈஸி, அது வந்து சேர்வராயன் மலையில தான் இருக்குது. இந்த சேர்வராயன் மலை அப்படின்னாலே கிழக்கு தொடர்ச்சி மலை, ஒரு சிறப்பான மலை. காவேரி வந்து பல மலைகளுக்கு பயணித்து வண்டலை வீசக்கூடிய ஒரு இடம்னா சேலம் மாவட்டம். அந்த சேலம் மாவட்டத்துக்கு சிறப்பு சேர்வராயன் மலை. சேர்வராயன் மலையில அடுத்து தொடரிலே ஒரு மலை நம்ம சேலத்தில் இணைஞ்சிருக்கு, கல்ராயன். அது சின்ன கல்ராயன், பெரிய கல்ராயன்பாங்க. பெரிய கல்ராயன் அந்த பக்கம் போகும், அது வந்து புவி நில பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அது பிரிக்கப்படும், கல்ராயன் மலை. அப்ப கல்வராயன் மலையும் சேர்வராயன் மலையும் சேரும் இடம் நல்லா இருக்கும். எப்படி கடலோடு சேரக்கூடிய நதி இடத்துல அலையாத்தி காடுகள் உற்பத்தி ஆகும் போது ரெண்டு சேரக்கூடிய இடத்துல அற்புதமான ஒரு தாவர அமைப்பெல்லாம் இருக்கும். இன்னைக்கு உலகத்திலே ஒரு மிக அரிய வகை தாவரத்துல மஞ்சள் கடம்புன்னு சொல்லுவாங்க, ஹில்டகார்டியா கார்டிஃபோலியா அப்படிம்பாங்க. அப்போ அந்த மரம் வந்து இப்ப இன்னைக்கு ரொம்ப அபூர்வம் ஆயிடுச்சு. சமீபத்துல பார்க்கும் பொழுது ஒரு இடத்துல சொல்றாங்க ஒரு 15 மரம் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுல இருந்து வனத்துறை மற்றவங்க எல்லாம் வந்து விதையை எடுத்து போட்டு இப்போ உற்பத்தி பண்ணி உள்ள நடுறதுக்கு முயற்சி போயிடுறாங்க. ஸோ உலகத்திலே மிக அரிய வன தாவரமா போயிடுச்சு அந்த மஞ்சள் கடம்பு. இன்னைக்கு எல்லாரும் நம்ம சமவெளி பகுதியில ஊர் பகுதியில மஞ்சள் கடம்பு மாட்டிருக்கேன். இந்த மஞ்சள் கடம்பு வேற, அந்த மஞ்சள் கடம்பு வேற.
4: ஓ,
5: அதான் நான் சொல்லக்கூடியது. இப்போ இந்த செர்வராயன் மலை நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து சங்க இலக்கியத்துல இருக்குதுங்க. குறிஞ்சி நிலப்பகுதியா இது இருந்திருக்குது. அதே போல இங்க இருக்கிற வந்து ஏற்காடுல நம்ம பார்க்கணும்னா ஒரு மிக சிறப்பான ஒரு பகுதி அப்படின்னா காஃபி அதிகம் விளையக்கூடிய ஒரு இடம். அதே போல காஃபி மட்டும் இல்லாம மற்ற பழங்கள், பலாப்பழம், மற்ற மிளகு, மற்ற சிறுதானியத்துக்கு சிறந்த இடம். இந்த சிறுதானியம் வந்து செர்வராயன், அப்படி போக கல்ராயன், இப்படி இந்த பக்கம் போனா கொல்லிகள், இப்படி எல்லாம் இருக்கு. பறந்துபட்ட ஒரு நிலப்பரப்பு. இந்த பறந்துபட்ட நிலப்பரப்பு தான் கிழக்கு தொடர்ச்சி மலை. இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை எங்க இணையுது அப்படின்னா நமக்கு முதுமலை என்ற வனவிலங்கு சரணாலயத்துல மசினகுடிங்கிற இடத்துல கிழக்கு தொடர்ச்சி மலை இணையுது. ரெண்டு இணையிருந்து இங்க இது பண்றதுனால இந்த செர்வராயன்ல அநேக அபூர்வ தாவரங்கள் இருந்தாலும் இங்கே உள்ள சந்தனத்துக்கு தனி சிறப்பு உண்டு. என்றைக்குமே சந்தனம் எந்த உலகத்திலேயே சிறந்த சந்தனம் என்னன்னா அது கிழக்கு தொடர்ச்சி மலையில விளையக்கூடிய சந்தனம் மட்டுமே மிகச் சிறந்தது. அது செர்வராயன் மலையா இருக்கலாம், கல்வராயன் மலையா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு வந்து கொல்லிமலையாக இருக்கலாம்.

0: அவாது மலையாக இருக்கலாம், எந்த மலையாக வேணாலும், ஆனால் கிழக்கு தொடர்ச்சி மலையாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம தோதகத்தி இப்படி பல விஷயங்கள் இருக்குது, நிறைய மரங்கள், அபூர்வ மரங்கள் இருக்குது. இது நம்ம சொல்லுவோம் செர்வராயன் சீசன் ஒரு தாவரத்துக்கு பேரே வச்சிருக்காங்க சிற்றினத்துக்கு. செர்வராயன் மலையில அந்த ஏற்காட்டுல ஆர்கிடேரியம்னு ஒண்ணு இருக்கு, தென்னிந்தியாவிலே ஆர்கிடேரியம். இதுல ஒரு சிறப்புனா அதுக்கு தலைமையே திருச்சியில உள்ள ஒரு விஞ்ஞானி தான் அங்க தலைமையா இருக்கிறாரு. தென்னிந்தியாவில இந்தியாவில ரெண்டு இடத்துல ஆர்கிடுக்கு மத்திய அரசால ஒதுக்கப்பட்ட பகுதி, ஒன்று வந்து ஷில்லாங், இன்னொன்று வந்து ஏற்காடு.
1: இந்த ஆர்கிட் அதோட சிறப்பு என்னன்னு
0: சொல்லுங்க. ஆர்கிட், இந்த ஆர்கிட் மலர்கள் வந்து ரொம்ப அபூர்வமா மலை பகுதியில நமக்கு சுற்றுச்சூழல் பாதிக்காத இடத்துல வளரக்கூடிய ஒரு பூக்கும் தாரம், அழகான ஒரு மலர்கள் ஆர்கிட் மலர்கள். ஆனா அந்த ஆர்கிட் மலர் ஒரு சிறப்பு என்னன்னா, அது வளிமண்டலத்துல உள்ள ஈரப்பசைதான் உறிஞ்சும், உறிஞ்சி அது வாழும். இந்த ஆர்கிட்ல ஒரு முக்கியமான ஆர்கிட், எல்லாரும் பார்க்கக்கூடிய ஆர்கிட், நான் சமீபத்துல போயிட்டு வந்தேன், லேடி ஸ்லீப்பர் ஆர்கிட். அதை வந்து ரூம்ல பூட்டி வச்சிருப்பாங்க, அந்த லேடி ஸ்லீப்பர் ஆர்கிட தொட கூட விட மாட்டாங்க, தூரமா நின்னு பாத்துட்டு வரும். அதை கண்கொள்ளா பாச்சு, அதை பார்த்தாலே ஒரு மாசத்துக்கு அப்படி நம்ம நினைவுலே இருந்திருக்கும்.
1: எப்படி இருக்குங்க அது
0: லேடி ஸ்லீப்பர்? பல வண்ணத்துல கண்ணை பறிக்கக்கூடிய ஒரு ஒரு ஆர்கிட் மலர்கள்லாம் லேடி ஸ்லீப்பர். அந்த லேடி ஸ்லீப்பர் அழிந்து போகக்கூடிய ஒரு தாவர இனத்துல, மலர் இனத்துல அது உண்டு. ஆனால் அந்த மலரை யாரும் தொடக்கூடாது, அது வந்து வனச்சட்டத்தின் மூலம் பாதுகாக்கப்பட்ட ஒரு தாவரமாக, அந்த தாவரத்தை நம்ம தொடக்கவும் கூடாது, எடுக்கவும் கூடாது.
1: எப்படி இருக்கும், அதோட வண்ணம் என்ன அப்படின்னு சொல்லுங்க, ரொம்ப ஆர்வமா இருக்கு.
0: இந்த வண்ணம் வந்து அதுல வந்து ஒரு மாதிரி பிங்க்கு, அதுக்கப்புறம் மஞ்சள், இப்படி பல வண்ணங்கள்ல இருக்குது, புள்ளி புள்ளியா இருக்குது. வடிவம் ஒரு குப்பி போன்ற ஒரு அமைப்பும், இறகு போன்ற இரண்டு பக்கத்துல ஒரு அமைப்பு இருக்கும். அந்த இதழ்கள் ரொம்ப அழகா இருக்கும். ஆனா ஒரே ஒற்றை அந்த காம்புல வந்து அந்த பூக்கள் வந்து ஒரு ஆடிக்கொண்டே இருக்கும். இது வடகிழக்கு மாநில பிரதேசத்தை, அருணாச்சல், மேகாலயா அந்த பகுதியில இருக்குது. இங்க வந்து பொதிகமலையில இருக்குது இந்த லேடி ஸ்லீப்பர் ஆர்கிட். உலகத்திலே இருக்கக்கூடிய அபூர்வ ஒரு தாவரம், எண்டமிக் ஓரிட வாழ்வு அப்படிம்பாங்க, இங்கே மட்டும்தான் இருக்கு.
1: அடுத்த முறை ஏற்காடு போகும்போது நம்ம நேயர்கள்லாம் வந்து இந்த ஆர்கிட் மலர்களை, லேடி ஸ்லீப்பர் ஆர்கிட பாக்கணும்னு எல்லாரும் இன்னுமே முடிவு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்க விலங்குகள் என்ன மாதிரியான விலங்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லுங்களா. பொதுவா அங்க வெளியில பாத்தீங்கன்னா இந்த பைசன் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்டு எருமைகள் நிறைய உயரமா அங்க போறத வரத பாக்க முடியும். கால எல்லாம் அழகா சாக்ஸ் போட்ட மாதிரி, கால மட்டும் வெள்ளையா இருக்கும், மேல பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அப்படியே சும்மா பாஞ்சதுன்னா 7-8 அடி கூட உயரம் தாண்டுதுன்னு சொல்றாங்க. அது தவிர இந்த பைசன் காட்டெருமை தவிர வேற ஏதேனும் விலங்குகள் இருக்கா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: மானினங்கள், கேளையாடு, மலையணில், கரடி, சிறுத்தை, இப்படி பல மிருகங்கள் இருக்கு. அதே போல மானினங்கள் பல வகையான இருக்கு. மிலா அப்படிம்பாங்க சாம்பர், அந்த மானினமும் அந்த மலைத்தொடர்ல இருக்கு. கிழக்கு தொடர்ச்சி மலையில வந்து நமக்கு அநேக மான்களும், பறவைகள், ஹனிபீஸ், அந்த தேனி வந்து ரொம்ப தேன். அப்ப செர்வராயன் மலையும் தேனீக்களுக்கு ரொம்ப, தேனுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த.
1: இங்க இருக்கிற கரடி பேர் தேன் கரடி இல்ல,
0: தேன் கரடி கிடையாது. தேன் கரடி இவங்களா பழக்கத்துல வச்சுக்கிறது
1: தான்.
0: ஆமா, இங்க வந்து நீங்க பார்க்கும் பொழுது கார்பனை வந்து அதிகமாக கிரகிச்சு
1: பிராணவாயு வெளியிடும்.
0: ஆமா,
1: பிராணவாயு வெளியிடக்கூடிய மரங்கள்.
0: ஆமா, இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இலையுதிர் காடுகள்ல, ஈர இலையுதிர் காடுகள், வறண்ட இலையுதிர் காடுகள், அதுக்கப்புறம் சோளா மாதிரி உள்ள இங்கே உள்ள ஒரு சோலை காடுகள் இருக்கிறது. மற்ற அரிய வகை தாவரங்கள் இங்க நிறைய காணப்படுது, நிறைய சொல்லிக்கொண்டே போலாம். இங்கேயும் வந்து குறிஞ்சி இருக்குது. நம்ம தான் சங்கம் இலக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா செர்வராயன் மலையை பத்தி அநேக காரியங்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க.
1: பொதுவா பாத்தீங்கன்னா இந்த காஃபி தோட்டங்கள் எங்கெங்க இருக்கோ அந்த மலை பிரதேசங்கள்ல எல்லாம் ஒரு சூழல் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. ஏற்காடில் நிறைய காஃபி தோட்டங்கள் வந்துடுச்சு, அப்ப அங்க அது மாதிரியான சூழல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்கா?
0: ஏ அப்படின்னா காஃபி வரும் பொழுது பின்னாடியே வந்து உங்களுக்கு வந்து பூச்சிக்கொல்லியும் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பூச்சிக்கொல்லி அடிக்க ஆரம்பிச்சா அது தேனீக்கள் வந்து பாதிக்கப்படும். தேனீக்கள் பார்த்தா மகரந்த சேர்க்கை பாதிக்கப்படும். ஆனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்ங்கிற ஒரு உலகத்தினுடைய மிகப்பெரிய விஞ்ஞானி, E=MC² கண்டுபிடிச்ச ஒரு விஞ்ஞானி, அவரே சொல்றாரு, தேனீக்கள் இல்லை என்றால் 3 மணி நேரத்துக்குள்ள உலகத்தினுடைய, அதாவது சுழற்சி வந்து கேள்விக்குறியாகிவிடப்பட்டிருக்காரு. தேனீக்களை பாதுகாக்காம விட்டாங்கன்னா தேனீக்கள் தான் பிரதானம். ஆனா நமக்கு பாதுகாப்பு எதை பாதுகாக்கணுங்கிறது நிதானமா நம்ம செயல்படணும். அப்ப தேனீக்கள் தான் ரொம்ப முக்கியம்.
1: தேனீக்கள் காஃபி தோட்டங்கள்னால தேனீக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இதனால மகரந்த சேர்க்கை பிரச்சனை, இது மாதிரி ஒரு சங்கிலி தொடரான பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டே
0: இருக்கு. காஃபி தோட்டத்தினால மட்டும் இல்ல, இந்த காஃபி தோட்டத்து மட்டும் இல்லாம மனிதர்கள் பக்கத்துல பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லினாலையும், மற்றது இதோட நம்ம சீதோஷ்ண நிலை மாற்றம், சீதோஷ்ண நிலை மாற்றம் நீங்க பாத்தீங்கன்னா

0: ஒரு ஏசிக்கு 4 AC யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு வந்து சமீபத்துல பாரத பிரதமர் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு, அதாவது இருசக்கர வாகனத்தை வெளியில அதிக போறதை குறைச்சிக்குங்க அப்படின்னாரு. அது வந்து எரிபொருளுக்காக மட்டும் சொல்ல, சுற்றுச்சூழலுக்கு ஒரு உகந்த ஒரு விஷயம். நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லுவது, நீங்கள் வந்து நன்றாக சூழலுக்கு உகந்த வந்து மிதிவண்டி சைக்கிளை நீங்க வாங்கிக்கிறது நல்லது. எப்பொழுதும் உங்களுக்கு வந்து மென்டல் டென்ஷன், அதாவது மன அழுத்தத்தை குறைக்கணும்னா உங்களுக்கு வந்து தொலைக்காட்சியை பாக்கிறத விட வானொலி பெட்டி நீங்க கேளுங்க அப்படின்னு நான் சொல்றது உண்டு. அதே போல இயற்கை சார்ந்த இடத்துக்கு நீங்க பயணிங்க அப்படிங்கறது உண்டு. அது எந்த மலையாக இருக்கலாம், அது பச்சை மலையாக இருக்கலாம், கொல்லிமலையாக இருக்கலாம். மலைப்பிரதேசம் போகும்போது பசுமையான நேரங்களை பார்க்கும் பொழுது, தூய்மையான பிராணவாயுவை சுவாசிக்கும் பொழுது பல வியாதிகள் நமக்கு போயிடும்.
1: இங்க முக்கியமா சில சுற்றுலா தலங்களும் இருக்கு அப்படின்றாங்க. முதல்ல நுழைஞ்ச உடனே ஒரு அழகான ஏரி, அந்த ஏரியில இப்ப நிறைய போட் எல்லாம் கூட விட்டுருக்காங்க, அந்த ஏரியை நம்ம ரசிக்கலாம். அடுத்தது லேடிஸ் சீட்னு ஒண்ணு இருக்கு, பகோடா பாயிண்ட் இருக்கு, கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி இருக்கு. இதெல்லாம் வந்து முக்கியமான சுற்றுலா தலங்கள் ஏற்காடை பொறுத்த வரைக்கும். அப்புறம் மலையேற்றம் ட்ரெக்கிங்கும் வந்து அங்க நிறைய ஏற்பாடு செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க.
0: கிழக்கு தொடர்ச்சி மலையாக இருந்தாலும் சரி, மேற்கு தொடர்ச்சி மலையாக இருந்தாலும் சரி, நம்ம பொதுவான ஒரு காரியத்தை நம்ம மனதுல என்னைக்குமே இருக்கும், ஒவ்வொரு நில அமைவுலையும் அங்க சூழலை பாதுகாக்கணும், பல்லின உயிர் தொகுப்பு அப்படி பயோடைவர்சிட்டி அதையும் நம்ம பாதுகாக்கணும், மலைவாழ் மக்களுக்கு நம்ம உறுதுணையா இருக்கணும், மேலும் அங்க உள்ள மூலிகை தாவரங்களையும் நம்ம பாதுகாக்கணும், பாரம்பரியங்களை பாதுகாக்கணும். இப்படி பாதுகாக்கிறது மூலம் ஒரு வளமான சூழல் கட்டமைப்பை நம்ம கட்டமைக்கலாம். ஏன்னா ஒரு மரம் வந்து 53 பேத்துக்கு தேவையான ஆக்சிஜனை வெளியிடுது. எந்த நாடாக இருந்தாலும், எந்த இடமாக இருந்தாலும், பூமி ஒன்றுதான், அதுல வனம் ஒன்றுதான், வனத்திலிருந்து காற்று ஒன்றுதான், பிராணவாயு ஒன்றுதான், அதை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒன்றுதான் நமக்கு இப்பொழுது தேவை. நன்றி, வணக்கம்.
2: நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வனம் நமது வளம் வன மகோத்சவ வார சிறப்பு தொடர். சேர்வராயன் மலை பற்றிய சிறப்பு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் தாவரவியல் விஞ்ஞானி முனைவர் கே கந்தவேல் அவர்கள். அமைப்பில் உதவி அதிபதி அமைப்பு ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி, இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி, உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நேர்களை உங்க விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 8:30 இதே ராகம் நிகழ்ச்சியில் விருப்பமான பாடல்களை 938-546-1021 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு அனுப்பி வைங்க. 8:30 கேட்டு ரசிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் ஒளிபரப்பாக கேட்கலாம். இணைந்திருங்கள்.

0: Na Arakal.
1: Thank you, Anuja. All the dailies have covered Prime Minister Narendra Modi's tribute to Dr. Shyama Prasad Mukherjee on his 125th birth anniversary. Quoting the Prime Minister, the Tribune, under the headline, "Mukherjee, a lamp that still burns bright," says, "The one ideal that defined Shyama Prasad Mukherjee's public life above all else was the indivisibility of India." The pioneer, citing the PM's article, writes, "Dr. Shyama Mukherjee stands out for his humanitarian efforts, especially during the famine-struck Bengal in 1943, and how he stood firm during the upheaval of partition to ensure that West Bengal remained an integral part of India." A top front-page headline in the Indian Express states, "Armed forces seek larger retention of Agniveers after end of four-year tenure with Navy, likely to seek 75% retention, Army and AIAF up to 50%. The Hindu reports government issues notice to Meta on child sexual abuse ads. Hindustan Times writes about the International Cricket Council meet discussing proposals for a structural overhauling of the sport, including shortening ODIs, introducing continental championships, a World Cup championship for T20s, and a fixed window for formats. The Times of India mentions about a survey's report which says childcare housework keeps 69% urban women out of labour force in India. And finally, the Pioneer mentions the passing away of the legendary Pandavani exponent Tijan Bhai, whose commanding voice became the global face of Chhattisgarh's folk tradition, under the headline, "A voice that brought beam alive falls silent. Her legend lives forever." And with that, it's back to you, Anuja.
0: Thank you, Nina. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to embark on a six-day visit to Indonesia, Australia and New Zealand beginning today. India to chair UNCTAD's ninth session of Intergovernmental Group of Experts on Consumer Protection in Geneva. India to host two-day BRICS Women Working Group meeting at Kochi in Kerala beginning today. Sri Ram Janmabhoomi Teerth Kshetra Trust convenes meeting of its members in Ayodhya this afternoon. Nation pays homage to Dr. Shyama Prasad Mukherjee on his birth anniversary today. Prime Minister describes him as a timeless example of courage, nationalism and selfless service. And Neymar Jr. announces retirement from international football after five-time world champion Brazil suffers stunning 2-1 defeat against Norway in FIFA World Cup. And with that, we end the morning news. Have a nice day.
2: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
7: உங்கள் நவனிதா செல்சன் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுசு, புதிய கலெக்ஷன்கள், அதிரடி தள்ளுபடி, 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட், காம்போ ஆஃபர்ஸ், ஆடியின் கம்ப்ளீட் ஷாப்பிங் பேக்கேஜ். நம்ம நவனிதா சில்க்ஸ்ல, நவனிதா சில்க்ஸ், ஹோலிகிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், ஃபோர்த் ஸ்டேஷன் ரோட், திருச்சி.
8: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைஞ்சிருக்கோம். உங்கள் இதயம் தொட்ட பாடல்களை கேட்டு ரசிக்கிற இதய ராகம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாடலை நீங்கள் கேட்க, உங்கள் பேர், ஊர் பேரோட உங்கள் விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற படம் எல்லாத்தையும் 938 546 102.1 அப்படிங்கிற எனக்கு வாட்ஸ்அப்

வாங்க நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் பெருமாக்கநல்லூர் சார்லஸ் இசபெல்லா ஜோன்ஸ் பிரின்சியா எமர்சன் இவங்க தான் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக பாடல் மகாராஜா படத்திலிருந்து வருது, நம்மளும் கேட்டு ரசிக்கலாம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
3: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
2: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
3: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
2: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 8:37 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதே ராகம் தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் திருச்சி ரங்கநாதன் அவர்களுடைய விருப்பமா கலவாணி 2 படத்திலிருந்து வருது, கேட்டு ரசிப்போம்.

0: நமது திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பில் வானம் வழங்காதெனின். மழை நீர் சேகரிப்பு குறித்து கிரீன் நீடா அமைப்பின் மு ராஜவேலு அவர்கள் பங்கேற்கும் நேரலை.
1: நீர்நிலைகள் நம் முன்னோர்கள் போற்றி பாதுகாத்த வகையில் இருக்கிறதா என்றால் இன்றைக்கு இல்லை. ஏராளமான சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், நீர்நிலை ஆர்வலர்கள் பாதுகாத்து வருகின்றனர். நம் முன்னோர்கள் குடிமராமத்து பணி, சிரமதான பணி என பல்வேறு வகையில் நீர்நிலைகளை போற்றி பாதுகாத்து வந்தனர். அந்த நீர்நிலைகளை நாம் போற்றி பாதுகாத்து நம் வருங்கால சந்ததியினருக்கு அவர்கள் எப்படி பாதுகாத்தார்களோ அதே நிலையில் கொடுக்க வேண்டும். ஆனால் இன்று நீர்நிலைகள் எல்லாம் கழிவு நீர்களாலும் பிளாஸ்டிக் கழிவுகளாலும் ஆகாய தாமரையாலும் அடர்ந்து காணப்பட்டு பாசனத்திற்கு பயனற்ற வகையில் இருக்கிறது. இதை ஒவ்வொருவரும் பாதுகாத்து வருங்கால சந்ததியினருக்கு இதை வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக இருக்கிறது.
0: வானம் வழங்காதெனின் இன்று காலை 9 மணிக்கு நமது திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1.
2: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை 1 கிராமிற்கு ரூபாய் 1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி.

0: படி ஏகே தங்க மாளிகை திருச்சி திண்டுக்கல் மணப்பாறை சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதே ராகம் நிகழ்ச்சியோட நினைச்சிருக்கோம். நேயர்கள் அவங்க விருப்பமான பாடல்களை வாட்ஸ்அப் வழியாக கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்த பாடல் கம்பரசம்பேட்டை கார்த்திக், லதா, ரத்னா, மணிகண்டன் ஆகியோருடைய விருப்பத்திற்காக அடியே படத்திலிருந்து வருது, கேட்டு ரசிப்போம்.

0: படிக்கணும், அது மட்டும் இல்லாமல் முதல் முயற்சியில் வெற்றி பெற முடியுமா, இப்படி பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கும். அதுக்கெல்லாம் விளக்கம் பெறணும் அப்படின்னா வாங்க இன்று காலை 11 மணிக்கு போட்டித் தேர்வு பயிற்சியாளர் தியாகராஜன் அவர்கள் நேரலையில் பங்கேற்று விளக்கம் அளிக்கிறாங்க. நிகழ்ச்சியை கேட்க மறவாதீங்க. நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்க சொல்லி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 246 102 1 240 102 1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வரலாம். காலை 11 மணிக்கு குரூப் 1 அதிகாரி ஆகலாமா அப்படிங்கிற உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற கேளுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதே ராகம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வாரிசு படத்திலிருந்து வருது, கேட்டு ரசிப்போம்.

0: நேரம் 8:50 நேர்கள் இணைக்கலாம்.
1: நேர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: முகத்தில் சைபால்
3: வாயில கொழுப்பு இருந்தாலும் பரவாயில்ல சார், எப்படியாவது ஒரு வழியா சமாளிச்சுக்கலாம். ஆனா வயத்துல மட்டும் கொழுப்பு இருக்கக்கூடாது சார், அப்படி இருந்தா அதா அலட்சியமாகவும் விட்டுறக்கூடாது சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட பேசி பல விவரங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தொந்தி கிடையாது சார், வேணும்னா என் வயத்தை அழுத்தி பாருங்கள், கல் மாதிரி இருக்கும்பாங்க. வயிறு கல் மாதிரி இருந்தால் உள்ள கொழுப்பு இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. வயிற்று தசைக்கு அடியில் உள்ள கொழுப்பு சில வாத்தியங்களில் இருக்குமே நரம்பு, அது மாதிரி டைட்டாக இழுத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால் தொட்டு பார்த்தா கல் மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் தொந்தி தொந்தி தான். வயத்தில் கொழுப்பு அதிகமாக இருக்கிறது சங்கடம்தான். அதனால் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாகும், இதய நோய்கள், நீரிழிவு, ஹைப்பர் டென்ஷன், ஸ்ட்ரோக்கு இது மாதிரி ரிஸ்க்கெலாம் அதிகமாகும். ஒருத்தர் ஒல்லியாக இருக்கலாம், உடம்பு எடை வந்து அதிகப்படியாக இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட அவர் உடம்பில் வந்து மற்ற பகுதியை விட வயத்தில் கொழுப்பு அதிகமாக இருக்கும். நாம் தான் ஒல்லியாக இருக்கிறோமே, நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சரி, நம்ம வயிறு இருக்க வேண்டிய அளவை விட அதிகமாக இருக்குதா இல்லையா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு சில வழி இருக்குது. முதல்ல நீங்கள் நேராக ஸ்ட்ரெயிட்டாக நிமிர்ந்து நில்லுங்க. உங்கள் பார்வையை மட்டும் கீழே தாழ்த்தி கால் விரலை கவனிங்க. விரல் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னா உங்கள் வயிறு வந்து நார்மலாக இருக்குன்னு.

0: அர்த்தம். கால் விரல் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னா உங்களுக்கு வயிறு பெருசு தான். இன்னொரு வழி இருக்குது, அது என்ன தெரியுமா? ஒரு தரையில் நீட்டாக படுத்துடணும், 1 மீட்டர் நீளம் உள்ள அளவுகோல் ஒன்று எடுத்துக்கோங்க, கழுத்து எலும்பில் ஒரு பக்கத்தையும் இடுப்பில் வந்து ஒரு பக்கத்தையும் வைங்க, பக்கவாட்டில் வைங்க, அதாவது படுக்கவாட்டில். அது நடுப்பகுதி வயத்தில் வந்து முட்டி தராசு மாதிரி ஆடுதா அப்படின்னா உங்கள் வயிறு வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் தான். அதனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி ஒரு அளவுகோல் வச்சுருக்கிறாங்க. மருத்துவ அறிவியல் ரீதியாக உங்களுக்கு தொந்தி இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. உங்கள் இடுப்பில் வெய்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, இடுப்பில் ஒரு அளவு எடுக்கணும், சுற்றளவு. இடுப்புக்கு கீழே ஹிப்புன்னு சொல்கிறோம்ல, அங்கே ஒரு அளவு எடுக்கணும், அதிகபட்ச சுற்றளவு எடுக்கணும். அந்த அளவை இந்த அளவால் வகுக்கணும். அதாவது உங்கள் வெய்ஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்குல்ல, அதை வந்து ஹிப்பு மெஷர்மெண்ட்டால் வகுக்கணும். இந்த விகிதம், அதாவது வெய்ஸ்ட் ஹிப்பு ரேஷியோ, ஆண்களுக்கு வந்து 0.95க்கு மேலே போகக்கூடாது, பெண்களுக்கு வந்து 0.85க்கு மேலே போகக்கூடாது. அப்படி போயிட்டுதுன்னா வயிறு பெருத்திருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து டாக்டர்கள் கண்டுபிடிக்கிற ஒரு விதம். சரி, இந்த தொந்தியை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், பட்டினி கிடக்கலாமா அப்படின்னா அது தேவையில்லை. ஆனால் கலோரி அளவை குறைக்கணும். அது எப்படி? கொழுப்பு ஆகாரத்தை குறைக்கணும். இப்போ கார்போஹைட்ரேட்டு புரோட்டீன்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் 1 கிராமுக்கு சுமாராக 4 கலோரி கொடுக்கும். ஆனால் கொழுப்பு வந்து 1 கிராமுக்கு 9 கலோரி கொடுக்கும். அதனால் ஒரே அளவுள்ள ஆகாரங்களில் கூட கலோரி வித்தியாசம் இருக்குது. கலோரி அளவு குறைச்சலாக கொடுக்கக்கூடிய ஆகாரம் சாப்பிட்ணும். இப்போ தொந்தியை குறைக்கிறதுக்கு கடுமையான உடற்பயிற்சி தேவையா அப்படின்னு கேட்டால் அதுவும் தேவையில்லையா. ஆகாரத்தில் கொழுப்பை குறைச்சாவே போதும், மற்ற ஆகாரம் செரிக்கிறதுக்கு லேசான உடற்பயிற்சியே போதும். வயத்தை குறைக்கிறேன்னு சொல்லி சில பேர் உட்காந்து உட்காந்து எழுந்திருப்பாங்க, அதுவும் தேவையில்லையா. அப்படிலாம் பண்ணி உங்களை கஷ்டப்படுத்திக்க வேண்டியதில்லை. வயத்தை குறைக்கிறதுக்கு அதெல்லாம் உதவுறதில்லை அப்படின்னு அது சம்பந்தமான நிபுணர்கள் சொல்கிறாங்க. இப்போ இது சம்பந்தமாக 1984 ஒரு சோதனையே பண்ணி பார்த்துருக்குறாங்க. 1 நாளைக்கு 185 தடவை உட்காந்து உட்காந்து எழுந்திருக்கிறது, இது மாதிரி 27 நாள் பயிற்சி பண்ணிவிட்டு பார்த்தாங்களாம். வயிற்று கொழுப்பில் எந்த மாறுதலும் இல்லையா. அதனால் உட்காந்து எழுந்திருக்கிற வேலையெல்லாம் தேவையில்லை. தொந்தியை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க தோற்றத்தை அழகாக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, ஆரோக்கியமான நீண்ட வாழ்வுக்கும் அவங்க அஸ்திவாரம் போடுறாங்கன்னு தான் அர்த்தம். ஒருத்தர் வந்தார், சார் எனக்கு தொந்தி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னார். சரி, நான் கண்டுபிடிக்கிறேன், இப்படி தரையில் காலை நீட்டி ஸ்ட்ரைட்டாக படுங்க அப்படின்னோம். சரின்னு படுத்துட்டார். இப்போ உங்கள் கண்ணை திருப்பி கால் கட்டை விரலை பாருங்கள், கட்டை விரல் தெரியுதா அப்படின்னு கேட்டேன். தெரியுது சார்னார். நீங்கள் தெரியுதுன்னு சொல்கிறத நான் எப்படி நம்புறதுன்னேன். அதோ தெரிகிற அந்த கட்டை விரல் நுனியில் 1 ஈ கூட உட்காந்துருக்குது பாருங்கள் சார் அப்படின்னார். அப்படின்னா நீங்கள் பார்க்குறது கட்டை விரல் இல்லை சார், உங்கள் மூக்கு நுனி, அங்கே தான் இப்போ ஈ உட்காந்துருக்குது அப்படின்னோம். அவர் ஒரு மாதிரி ஆயிட்டார்.
1: நேயர்களது வரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
7: இதே ராகம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் பெரம்பலூர் ராபின்சன், ரூபா, ரித்தின், ரெனிடா, ஜோசப், சசி, ஜூலி ஆகியோருடைய விருப்பத்திற்காக வருகிறது. சர்பத் படத்திலிருந்து கேட்டரசிப்போம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்துட்ட, பங்கு பெற முயற்சி செய்த கேட்டரசித்த அனைவருக்கும் நன்றி.

0: அடுத்ததா வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில இணையலாம். அதற்கு முன்பாய் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். பிரதமர் திரு நரேந்திரமோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று மாலை புறப்படுகிறார். இதனிடையே டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் இன்று வெளியிட்ட செய்தியில், வீரம், தேசப்பற்று, தன்னலமற்ற சேவைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் அவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சகத்தின் 5ஆம் ஆண்டு நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். 232 தானிய சேமிப்பு கிடங்குகள் உள்ளிட்டவை இதில் அடங்கும். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் முதற்கட்டமாக தமிழகத்திற்கு 2176 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான முழுமையான பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று உயர்கல்வி, பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொள்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து பாதுகாப்பாக அம்மோனியா வாயு அகற்றும் பணிகள் இன்றும் தொடர்கிறது. சேலம் மாவட்டத்தில் உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு மூலம் மத்திய அரசு விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது பயனளிப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர்.
2: எங்களுடைய பொருள் எல்லாம் மதிப்பு கூட்டி நாங்கள் விட்டு இருக்கோம். எங்களுடைய வருமானம் சராசரியா முன்பு இருந்ததை விட 50% அதிகமா போயிட்டு இருக்கு.
3: நாங்க வந்து முருங்கை சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து காய் வந்து மார்க்கெட்டை கொடுக்கும் போது வந்து ரேட் கம்மியா போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி முருங்கை பொடியா கொடுக்கும் போது நமக்கு ஒரே ரேட்டை பிக்சடா போயிட்டு இருக்கு.
4: சென்னையில இருந்து மதிப்பு கூட்டு பொருளா மாத்தி எண்ணெயா வித்துட்டு இருக்கிறோம். தேங்காயா பார்க்கும்போது 10 ரூபாய் அவ்வளவுதான் எங்களுக்கு லாபம் கிடைச்சிட்டு இருக்கு. மதிப்பு கூட்டு பொருளா மாத்தி எண்ணெயா விற்கும் போது 20 ரூபாய் கிடைக்குது எங்களுக்கு லாபம். இதுல எங்க வாழ்வாதாரம் இரட்டி.

ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதிக்கு இங்கிலாந்து முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து மெக்சிகோவை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்றது. காலிறுதி ஆட்டங்களுக்கு இதுவரை மொராக்கோ, பிரான்ஸ், நார்வே, இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. இதற்கிடையே சர்வதேச கால்பந்து விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக பிரேசில் வீரர் நெய்மர் அறிவித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: நேயர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடி குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: மழைநீரின் ஒவ்வொரு சொட்டும் விலை மதிக்க முடியாத முத்து, அவைதான் நாளை நமக்கான சொத்து என்ற வரிகளோடு திருச்சி FM ரெயின்போ 102.1 இது வசந்த அழைப்பு. வானம் வழங்காதெனின் மழைநீர் சேகரிப்பு குறித்து மு ராஜவேலு அவர்கள் நேரலையில நம்ம கூட பேச தயாரா இருக்காங்க. வாங்க நேர்களே, நீங்களும் பேச 246-102-1 அறிமுக நேர்களுக்காகவே 240-102-1 இந்த எண்கள் காத்துட்டு இருக்கு. திருச்சியின் முனைநிப்புக்கு 431 உங்களுடைய கேள்விகளை சந்தேகங்களை 938-546-102-1 என்ற கர்சவிய நிலம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் சித்ரா திருவாளன்.
3: இனிய திங்கள் காலை வணக்கம் நேயர்களே, நலமா அனைவரும். நிலைமை நாடும் வசந்த் அழைப்பு நிகழ்ச்சி இது. வானம் வழங்காதெனின் அப்படின்ற ஒரு தலைப்பை நீக்கு கொடுத்துருக்குறோம். நீரின்றி அமையாத உலகு அப்படின்றது வள்ளுவ பெருந்தகையின் வாய்மொழி அல்லவா? இப்போ மழை நீரை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு தருணம், மழை வருமா அப்படின்னு ஏங்குற தருணம், இன்னொரு இடத்துல அதிகமான மழை பொழிவு இருக்குமோ அப்படின்ற பயத்தில் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எல்லாருமே எடுத்துட்ருக்கிற ஒரு காட்சியும் நமக்கு தெரியுது. நிறைய அதை பற்றி செய்திகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. வர்ற மழை நீரை எப்படி சேகரிக்கணும், எப்படி அதை பாதுகாக்கணும், அது எவ்வளோ விலை மதிப்பற்றது அப்படின்றத உணரணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை முன்னெடுக்குது இன்றைய வசந்த அழைப்பு. நம்ம கூட இருக்கிறாங்க பல ஆண்டுகள் சூழல் பாதுகாப்பில் ஆர்வத்தோடு இருந்து பணியாற்றி அதுக்கப்புறம் இதுக்கான ஒரு அமைப்பை கிரீன் நீடா அப்படின்ற அமைப்பை 2018 உருவாக்கிய ராஜவேலு அவர்கள், வணக்கங்க.
4: வணக்கம்.
3: இப்போ நீங்கள் வந்து நீடாமங்கலம் பகுதியை சேர்ந்தவர்ன்றதுனால கிரீன் நீடா அப்படின்ற அமைப்பை நீங்க ஏற்படுத்தி இருக்கிறீங்க. உங்களுடைய இளமை காலத்துல உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இல்லைன்னா பேணுவது அதை பற்றி நான் ஆர்வம் பற்றி சொல்லுங்களேன். ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல நீங்க தொடங்கி இருக்கணும் இல்லையா?
4: நான் பள்ளி காலத்திலேயே இது எனக்கு ஆர்வம் உண்டு. அதாவது முதல்ல வந்து இந்த காய்கறி விதைகள் இருந்தால் தொடங்கினுச்சு என்னோட இந்த பசுமை பணியை வந்து. அதாவது ஒரு 6வகுப்பு படிக்கிறப்ப இந்த கொத்தரங்க விதை, வெண்டிக்காய் விதை,
3: ஆடி மாதத்தில்,
4: ஆடி மாதத்தில் அப்போ எல்லாம் இப்போ இந்த இருக்கிற ஆடி மாதிரி கிடையாது. அப்போ ஆடி மாதம்னா அந்த நேரத்தில் ஆடி காற்று அடிக்கும், ஆடி மாதத்தில் ஆற்றில் தண்ணி வரும், ஆடி பெருக்கு கொண்டாடுவோம், அந்த மாதிரி சூழலில் எனக்கு தெரியும். இப்போ உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் அது மறந்து போச்சுன்னா அந்த காவேரி போய்த்ததுனால இப்போ எல்லாம் அந்த காவேரி வறண்டு கிடக்கு. அந்த நேரத்தில் வந்து ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவோம்ல, அப்போ அந்த விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லலாம் சின்ன ஒரு தட்டில் வச்சு விற்பாங்க. எல்லா காய்கறி விதையும் சும்மா ஒரு 5-10 ரூபாய்க்கு நிறையா கொடுப்பாங்க. கீரை விதை ஒன்று வந்து தெளிச்சோம்னா ஒரு 15-20 நாளையிலே நமக்கு வீட்டுக்கு தேவையான கீரை கிடைக்கும். இப்படி தான் அதை தொடங்கிச்சு. அப்புறம் அதில் மரமாக மாறினது, மரம் நடா தொடங்கணும். பிறகு நீர்நிலைகளை பராமரிக்க, நீர்நிலைகளை புனரமைக்கிற பணிகளெல்லாம் ஈடுபட்டுருக்கோம். கோவில் குளங்களை தூர்வாரி சுத்தப்படுத்துகிற பணிகளை பண்ணுறோம். இப்படி தொடர்ச்சியாக நீர்நிலைகளை பணி பண்ணுறது வந்து எவ்வளோ தான் நம்ம பணிகள் சமுதாய பணிகள்லாம் பண்ணும்போது இந்த நீர்நிலைகளில் வந்து நம்ம செய்யும்போது ரொம்ப மக்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்காங்க. நம்ம அதை ஏற்றுக்கிறாங்க, அவங்களோட ஒத்துழைப்பு பெரிய

0: அவ்வளோ மக்கள் பங்களிப்பு பெரிய அளவில் இருக்குது இது.
1: சரிங்க, இப்போ இந்த இயற்கை சங்கிலியில் காடுகள் அமைப்பது, அப்புறம் வந்து செடிகளை பராமரிக்கிறது, ஒரு சின்ன மரம் ஒரு மரத்துக்கான ஒரு விதை போட்டுட்டா அதை பராமரிக்கிறது, தொடர்ந்து அதை கண்காணிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறதுக்கு தனியாக ஒரு ஆர்வம், தனியாக ஒரு நேரமும் எல்லாருக்கும் தேவைப்படும். நீங்கள் பல மாணவர்களோடு சேர்ந்து செய்கிறதா கூட நீங்கள் குறிப்பிட்டீங்க. இந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் எப்படி செய்ய ஆரம்பிச்சிங்க? நிறைய இந்த மைக்ரோ ஃபாரஸ்ட்னு சொல்லக்கூடிய சிறு காடுகள் எல்லாம் நிறைய உருவாக்கி, இப்போ இந்த நீர்நிலைகளுக்கும் இந்த சின்ன சின்ன காடுகள் உருவாகிறதுக்கும் இருக்கக்கூடிய நேரடியான சம்பந்தம் என்ன?
0: இப்போ நம்ம தேவைகள் அதிகமாக இருக்குது. நம்ம தூர்வாடுற பணிகள் வந்து டெல்டா மாவட்டங்களில் ஆறுகளில் வந்து இப்போ எல்லா ஆறுகள்லேயும் பார்த்திங்கன்னா ஆகாய தாமரை அடர்ந்து கிடக்குது. நீர்நிலைகள்லாம் தூர்வாரி பல ஆண்டுகள் ஆகி இப்போ எல்லாம் அரசு செய்வாங்க அப்படின்னு தான் மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அரசு வந்து எல்லா கால்வாய், இப்போ நம்ம பகுதியில் வந்து 40,000 கிலோமீட்டருக்கு கால்வாய்களோட அந்த நீளம் இருக்குது. 40,000 கிலோமீட்டரையும் அரசு செய்யும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த முன்னோர் பழங்காலத்துல எல்லாம் சிரமதான பணி, குடிமராமத்து பணி அப்படிங்கிற இதில் வந்து வீட்டுக்கு ஒருத்தர் போய் இந்த கால்வாயில் தூர்வாரி சுத்தப்படுத்தி தான் இருக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் காலம் அதை மறந்துட்டோம். நம்ம அப்படியே எதனால மறந்தோம்னு தெரியல.
1: யாராவது செய்வாங்க
0: இல்லை யாராவது அரசு செய்யும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அரசு செய்வாங்க, ஒரு 100 கிலோமீட்டர்னா ஒரு 25 கிலோமீட்டர் தான் அவங்களால பண்ண முடியும். மீதி 75 கிலோமீட்டர் வந்து பொதுமக்கள் பங்களிப்பு இருந்தால் தான் பண்ண முடியும். இன்றைக்கி அந்த வேலையை நாங்கள் செய்ய தொடங்கியிருக்கிறோம். டெல்டா மாவட்டத்தில் எக்ஸ்னோராங்கிற அமைப்போடு சேர்ந்து நாங்கள் கிரீன்ரா சுற்றுச்சூழல் அமைப்பும் இந்த தூர்வாரும் பணியை மேற்கொண்டோம். ஒரு முகநூலில் தான் ஒரு பதிவு போட்டோம், இது மாதிரி நாங்கள் எந்திரத்தை கொடுக்குறோம், நீங்கள் டீசல் போட்டுக்காங்க அப்படின்னு. ஏராளமான விவசாயிகள் இதுவரைக்கும் அரசு நீர்வளத்துறையோட அனுமதியோடு பண்ணுறோம். அவங்க வந்து இதுவரைக்கும் எங்களுக்கு 225 கிலோமீட்டர் தொலைவிற்கு அனுமதியும் தடையின்மை சான்றும் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவிற்கு நாங்கள் தூர்வாரி முடிச்சிட்டோம். விவசாயிகள் பங்களிப்பு, அதாவது அந்த குடிமராமத்து பணியில் எப்படி வீட்டுக்கு ஒருத்தர் போய் ஈடுபட்டாங்களோ, இன்றைக்கி மாவுக்கு 1 ஏக்கருக்கு ஒரு டீசலுக்கான செலவுகளை அவங்களே பகிர்ந்துக்கிட்டு ஒரு ஊரில் சுவாரஸ்யமான நிகழ்ச்சி கூட நடந்துச்சு. செருகலத்தூர்னு ஒரு கிராமத்தில் தூர்வார ஆரம்பிக்கும் போது அந்த ஊர் விவசாயிகள்லாம் ஒன்றிணைந்து தூர்வாருனாங்க. கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தொலைவிற்கு தூர்வாரி முடிச்சிட்டாங்க. மீதி அவங்கள்ட்ட ஒரு 6,500 ரூபா பணம் மீதி இருந்தது. அந்த கோயில் சிவன் கோயில் உண்டியலில் கொண்டே அந்த பணத்தை போட்டாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. அது அது அந்த விவசாய அவங்களுக்கு யாராவது போய் செய்ய முன் வந்தால் அதை இணைஞ்சு செய்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. அரசு வரும்னு அவங்க எதிர்பார்க்கலை. இதை வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. அது அந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும்போது இது தூர்வாரும்போது இப்போ அரசு செய்யும்போது என்னென்னா, ஒரு கிலோமீட்டருக்கு வேளாண்மை பொறியியல் துறையில் 2 லட்சம் ரூபா வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. நீர்வளத்துறையில் 40,000 ரூபா செலவு பண்ணுறாங்க ஒரு கிலோமீட்டர் தொலைவு தூர்வார. நாங்கள் எந்திரத்தை கொடுத்து அவங்க டீசல் போடும்போது ஒரு 8,000 ரூபாயிலே பண்ணிட்டாங்க. 8,000 இங்கே இருக்குது, 2 லட்சம் இங்கே இருக்குது. அது வந்து ஒரு அரசுக்கும் நிதி சுமையை குறைக்கலாம். இப்போ கடனில் இருக்கு அரசுவே, அது இந்த நிதி சுமையை குறைக்கிறதுக்கு மக்கள் பங்களிப்போட இந்த எந்திரத்தை கொடுத்து தூர்வாடுற பணியை மேற்கொண்டோம்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். நான் அது வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது.
1: ஆமாங்க, இப்போ நீங்கள் இன்னொரு விஷயமும் சொன்னீங்க, இளைஞர்களை வந்து இதில் ஈடுபடுத்தும் பொழுது அந்த சனி ஞாயிறுகளில் இருக்கக்கூடிய அந்த காலம், படிக்கிறதுக்கு நேரம் வேணும், விளையாடுறதுக்கு நேரம் வேணும், ஆனால் இந்த மாதிரியான சமூக பணிக்கும் குழந்தைகளை வந்து அதில் ஈடுபடுத்தும் பொழுது அதுக்கு அவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு கிடைக்குது இல்லையா? அதை பற்றி சொல்லுங்களேன். ஏன்னா நிறைய பிள்ளைகளோடு நீங்கள் வேலை,
0: நாங்கள் மரங்கள் நடுறதா இருந்தாலும் சரி, பனை விதைகளை ஆண்டுதோறும் பனை விதைகளை விதைச்சிட்டு இருந்தோம். 1 கோடி பனை விதைகள் நடும் நெடும் பணிகள். இப்போ மழைநீர் சேகரிப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மழைநீர் சேகரிப்புக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுக்கறது வந்து பனை மரங்கள் தான். பனை வேர்கள் வந்து சல்லி வேர்களெல்லாம் இருந்தது. அந்த மழைநீரை வந்து பூமிக்கு அடியில் கிட்டத்தட்ட ஒரு மழை பெய்ய மழையில் ஒரு 50-60% நீரை கொண்டு போய் பூமிக்கு அடியில் செலுத்துறது பனை. அதனால தான் அந்த பனை மரங்களை நாங்கள் நட்டுருக்கோம். இதை வந்து நாங்கள் இருக்கிற ஒரு 50 பேரால் நட முடியாது. அதனால் தமிழ்நாட்டில் கிழக்கு கடற்கரையில் நட்டோம். திருவள்ளூரை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் 1076 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த பனை விதைகளை விதைச்சோம். அப்போ விதைக்கும் போது எங்கள் இவ்வளோ விதைகளை எப்படி விதைக்கிறதுங்கும்போது நாங்கள் மாநில நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் போய் தொடர்பு கொண்டபோது எல்லா கல்லூரிகளுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சு இந்த ஈவெண்ட்டில் ஈடுபட சொல்லி அழைப்பு கொடுத்தாங்க. மாணவர்கள் பெருந்திரளாக வந்து கலந்தாங்க. அவங்களே வரும்போது பனை விதைகளோடு வந்தாங்க. பனை விதைகள் வந்து கடற்கரையிலெல்லாம் மண் வெட்டி எல்லாமே சும்மா மண்ணிலேயே தோண்டி வச்சாங்க. இன்றைக்கெல்லாம் கன்றுகளாக இருக்குது.
1: சரி,
0: அதேமாதிரி காவேரி கரையில் வச்சோம். ஒகேனக்கல்லேருந்து பூம்புகார் வரைக்கும் 416 கிலோமீட்டருக்கு. இதெல்லாம் எதுக்காகப்படுறோம்? மழைநீர் சேகரிப்பு, நிலத்தடி நீரை உயர்த்தணும் அப்படிங்கிற. ஒரு கிணத்தை சுற்றி 10 பனைமரம் இருந்தாவே போதும், அந்த கிணற்றில் தண்ணி வெட்டவே வெட்டாதுன்னு நம்மால் ஒரு ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க. அதனால தான் இதெல்லாம் இந்த மாதிரி பணிகளெல்லாம் இருக்கும். மாணவர்களை பெரிய

0: ஈடுபடுத்துறதுனால என்னன்னா, அவர்களுக்கு இந்த அவங்களும் நிறைய ஆர்வமா செய்யணும்னு வராங்க. அவங்களுக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்கறது, இந்த பணியில ஈடுபட்டதுக்காக ஒரு சான்றிதழ் கொடுக்கும்போது அவங்க மகிழ்ச்சியோட பங்கேற்கிறாங்க.
1: சரிங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு இயக்கமாக இதை எடுத்து செல்லும்போது நீங்கள் நிறைய மாணவர்கள்கிட்ட சொல்கிறீங்க, அந்த மாணவர்கள் வர்றாங்க, அன்றைக்கி ஒரு நாள் இந்த மரம் நடும் விழா மாதிரி செய்கிறீங்க, அதுக்கப்புறம் பராமரிக்கிறதுன்றது அடுத்த கேள்வி. இப்போ நீங்கள் ஒரு 100 விதைகள் நடுறீங்க, பனைமரமே வச்சுக்கலாம், எத்தனை வந்து செழித்து வளரும், எத்தனை வந்து வளராமல் போகும், உங்களுக்கு தெரியும் இல்லையா?
0: மரங்களுக்கும் இந்த பனைக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா, மரங்களை நீங்கள் நட்டிங்கன்னா அதுக்கு கூண்டு வைக்கணும், தண்ணி ஊற்றணும், பராமரிப்பு இருக்கணும் இந்த மரக்கன்றுகளுக்கு. ஆனால் பனை மரத்துக்கு எந்த ஒரு பராமரிப்பும் இல்லை. அதாவது மரத்துலேருந்து கீழே விழுந்துச்சாவே மரம் அந்த இடத்துல மரம் முளைச்சி வரும். அப்படி உள்ள அந்த மரம் வந்து மனிதர்களால் கொண்டு போய் நம்ம தேவையான இடத்துல கொண்டு போய் நட்டோம்னா அது முளைச்சி வரும். அங்கே கூண்டு வைக்க வேண்டியதில்லை, அதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம், உரம் போட வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், பனைக்கு மட்டும் அப்படியே முளைச்சி 100% வந்துடும். அந்த அதாவது பனைமரத்துலேருந்து அந்த பனம்பழம் விழுந்து ஒரு 22 நாளுக்குள்ளே நட்டு எடுத்து நட்டுட்டோம்னா அந்த பனம்பழத்தில் உள்ள அந்த சாறு அந்த ஈரத்தை வச்சே அது முளைச்சி வந்துடும். பனை கொட்டைக்குள்ளே இருக்கும் அந்த சதை பகுதி சோறு மாதிரி இருக்கும், அதை வச்சு தண்ணி இல்லாட்டினா கூட அது காஞ்ச அதை உணவாகவே எடுத்துக்கிட்டு அது வளர்ந்து வந்துடும். அது ஆடு மாடு கூட கடிக்கும், அது முளைச்சி வந்த பிறகு அது 3 மாதம் 4 மாதத்துக்கு மேலே தான் வருவோம். முளைச்சி ஆடு கடிச்சா கூட அடுத்த தடவை வரும்போது கொஞ்சம் ஷார்ப்பாக இதுவாக இருக்கும், சுனையோடு இருக்கும், அது ஆடு மாடு கடிக்காது. அது தன்னை பாதுகாக்கிற இது பனைக்கு உண்டு. அதனால தான் நம்ம எல்லா இடங்கள்லையும் பனை மரங்கள் நிறையா இருக்கும்.
1: சரிங்க சரிங்க, இப்போ நீர்நிலைகளை பாதுகாக்கிறது அப்படின்றது இதே மாதிரி ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு பயணம் போகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய குளங்களை பார்ப்போம் வழியில். அந்த குளங்களில் முன்னாடியெல்லாம் நிறைய தாமரை பூ இல்லைன்னா அல்லி மலர்கள் தான் தெரியும், ஆனால் இப்போ பிளாஸ்டிக் குப்பை தான் அதிகமாக தெரியுது. இப்போ அது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது இல்லையா?
0: நம்ம மழைநீர் சேகரிப்புக்காக இன்னைக்கு வீடுகளில் எல்லாம் மழைநீர் சேகரிப்பு தொட்டி ஏற்படுத்தணும் அப்படின்னு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கல்லணையே ஒரு மழைநீர் சேகரிப்பு தான். அந்த வெள்ளை நீரை வந்து ஏரிகளுக்கு கொண்டு போய் செலுத்துறதுக்காக அந்த கல்லணை கால்வாயை கட்டாங்க. மழைநீர் சேகரிப்புக்கும் ஆற்று நீர் மேலாண்மைக்கும் அந்த கல்லணை ஒரு சான்றாக திகழ்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம அன்னைக்கு 20 கோடி 30 கோடி முகமுடையாள்னு பாரதியார் பாடினார். அன்னைக்கு 30 கோடி இருக்கும் போது எவ்வளோ ஏரிகள்
1: தாண்டி போய்
0: இன்னைக்கு 130 வந்துடுச்சு. ஆனால் இன்னைக்கு 130 கோடிக்கு தேவையான ஏரிகளையும் ஊரணிகள் குளங்களையெல்லாம் அன்னைக்கே அவங்க வடிவமைச்சு வச்சுட்டாங்க. அதை நம்ம பாதுகாக்க தவறிட்டோம். இன்றைக்கி நீங்கள் புதுசாக நீர் மழைநீர் சேகரிப்பு தொட்டியெல்லாம் அவசியம் தேவைதான். அது இல்லாமல் நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்ச அந்த குளங்களையும் ஏரிகளையும் தூரவாரி சுத்தப்படுத்தி தண்ணியை மழைநீர் சேகரித்தாவே நமக்கு தேவையான அந்த தண்ணி இன்னும் 100 ஆண்டுகளுக்கு கிடைக்கும். இன்றைக்கி அதில் வந்து பிளாஸ்டிக் கழிவுகளை கொண்டு போய் கொட்டுறோம், கோழி கழிவுகளை கொண்டு போய் அந்த அங்கே தான் கொட்டுறாங்க, நகரத்தில் உள்ள சாக்கடை நீரை கொண்டு போய் அதில் தான் கலக்கிறாங்க. இதெல்லாம் செய்ய நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டோம்னாவே நீர்நிலை நல்லா தான் இருக்கும்.
1: சரிங்க சரிங்க, இப்போ நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேச வேண்டி இருக்கு. வானம் வழங்காதேன்னு என்ன ஆகும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்விக்குறியோட இன்னைக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சி இருக்கு. நேரில் இப்போ ஒரு சின்ன இடைவெளி.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
3: உங்கள் நவநீதா செல்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுஸ், 50 பைசா ஆடி மேஜிக் சேல். தினமும் முதல் 100 வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் வெறும் 50 பைசா செலுத்தி அன்றைய சர்ப்ரைஸ் டிரெஸ் வீர் ஆஃப் த டே பெற்று செல்லலாம். நவநீதா செல்ஸ், ஹோலிகிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், ஃபோர்த் ஸ்டேஷன் ரோட், திருச்சி.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு.
5: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
6: July 1 to 50% வரை தள்ளுபடி.
7: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர்.

ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1200 அதிரடி தள்ளுபடி.
3: வசந்த் அழைப்பு கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு வானம் வழங்காதெனின் மழைநீர் சேகரிப்பு குறித்து மு ராஜவேலு அவர்கள் நம்ம கூட நேரில் பேசிட்டு இருக்காங்க. வாங்க நேர்களே, நீங்களும் பேச 246-102-1 அறிமுக நேர்களுக்காகவே 240-102-1 இந்த எண்கள் காத்துட்டு இருக்கு. திருச்சியின் முன்னிணைப்பு பகுதி 43-1 உங்களுடைய கேள்விகளை சந்தேகங்களை 938-546-102-1 என்ற கட்சவேலையும் கேட்கலாம்.
7: ஆம் நேர்களே, ராஜவேலு ஐயா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஆற்றக்கூடிய பணியை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். கேட்கும் பொழுதே நமக்கும் அந்த ஆர்வம் பற்றி கொள்கிறது. இளைஞர்கள் மத்தியில் இதற்கான ஆர்வம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது ரொம்ப நிகழ்ச்சியாக கூட இருக்குது. இப்போ இணைப்பில் ஒரு நேயர் காத்திருக்கிறாங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ.
8: ஆமா,
7: இணைப்பில் இருக்கிறீங்க, உங்க பேர்
8: சொல்லுங்களேன். ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் எனது காலை வணக்கங்கள். அதாவது மின் சிக்கனம் மின் உற்பத்திக்கு சமம்னு நிறைய இடத்துல இருக்கு. அது மாதிரி தண்ணீர் சிக்கனம் தண்ணீர் சேமிப்புக்கு சமம் என்று கொள்ளலாம். அதாவது 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தயாரிக்க 3 லிட்டர் தண்ணீரை நம்ம வந்து சுத்திகரிப்பு செய்ய வேண்டியதா இருக்கு. குளிர்பானங்களுக்கும் அப்படியே. இப்ப சமீபத்துல முக்கியமான நாளிதழ படித்தேன், 4ஆம் தேதி பத்திரிகையில 100 வார்த்தைகள் ஒரு மில்லினஜர் எழுத சுமார் 519 மில்லிலிட்டர் தண்ணீர் செலவாகிறது என்று ஒரு குறிப்படுத்தி எனக்கு அதிர்ச்சி அடைந்தது. அதாவது அந்த இயந்திரத்தை கூல்படுத்துவதற்காக லோஆபரேட்டிவ் கூலிங் மெத்தட்ல அவ்வளவு தண்ணீரை செலவு பண்றாங்க. அந்த சுத்திகரிப்பு பின் வெளியே வரக்கூடிய தண்ணீர் வந்து ஆவியாவில பல விதமான விரும்பத்தகாத இதெல்லாம் வருதுன்னு சொல்லி சொல்றாங்க. இதே மாதிரி ஏஐ தொழில்நுட்ப நுட்பத்திலையும் நிறைய நீர் செலவு பண்றாங்க. நீர் இருக்கிறது கீழே பூமியில் இருந்து அவ்வளவு உறிஞ்சி எடுத்து செய்யறாங்க. இதை தடுக்கிறதுக்கு இதா இருக்கா?
7: சரி, உங்க பேர் சொல்லுங்க ஐயா. உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க
8: ஐயா?
7: உங்க பேர் சொல்லுங்களேங்க ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க?
8: சமயபுரம்.
7: சரி சரி சரி.
8: இயற்கை போயிட்டாலும் நாம் வந்து கவனமா இருக்க வேண்டும்.
7: ஆமாங்க, அதாவது தொழில்நுட்பம் பெருகி வரக்கூடிய காலத்தில், அந்த வளர்ச்சி இருக்கக்கூடிய காலத்தில், ஒவ்வொரு எந்த ஒரு ஒரு மிஷினை நம்ம வந்து உருவாக்கினாலுமே, எது செய்தாலுமே நீரின்றி எதுவுமே நடக்காது, எந்த செயல்பாடும் நடக்காதுன்னு பொழுது எந்த நவீன ஒரு முயற்சிக்கும் நீர் நமக்கு அவசியம் தேவை, அதை பாதுகாக்க வேண்டியது அவசியம் அப்படின்ற இந்த கேள்வியோட ஒரு
9: இணைப்பு.
7: ஆமாம், இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த நீர் சேகரிப்பில் வந்து தடுப்பணைகளோட பங்கை நம்மலாம் வந்து மறந்துட்டோமோ, இல்லைன்னா அதை நினைக்கிறத மறந்துட்டது ஒரு விஷயம், இருக்கிறத கூட பாதுகாக்கிறதுக்கு நமக்கு மனசு இல்லையா?
9: ஆறுகள் எல்லா இடங்களையுமே தடுப்பணைகள்லாம் இருந்துகிட்டு தான் இருக்குது, இப்போவும் இருக்குது. அந்த இடத்துல தண்ணீர் வந்து சேர்ந்துகிட்டு இருக்கு, மழைநீர் சேகரித்து தான் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடங்களில் வந்து பிளாஸ்டிக் கழிவுகளாலையும் ஆகாய தாமரையும் அடர்ந்து அந்த இடமே வந்து அது அசுத்தமான தண்ணியாக ஆகி அதையும் பூமிக்கு அடியில் கொண்டு விட்டோம்னாக்க நமக்கு அசுத்தமான நீர் தான் கிடைக்கும். சுற்றுச்சூழல் மாசுபடுற நிலைமையாக இருக்குது. இப்போ மழை பெஞ்சாவே நம்ம 40% தான் நிலத்துக்கு மேலே ஓடி கடலில் கலக்கிறது. ஒரு புள்ளி வர சொல்றது 35% வெயில இருந்து ஆவியா போயிடுது, 14% பூமியில உள்ள உறிஞ்சப்படுறது, 10% மண்ணின் ஈரப்பதத்துக்கு உதவுதுன்னு ஒரு புள்ளி வர சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் நம்ம ஒழுங்காக தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அண்மை காலமாக அந்த மழை நீரை பற்றி சேகரிக்கிறது, ஆற்றை பராமரிப்பு இல்லாமல், ஆற்றுலே முன்னெல்லாம் மடுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு பெரிய பள்ளமாக இருக்கும், அங்கே தண்ணி நிற்கும். இப்போ நம்ம ஜனவரியில் அந்த மேட்டூரை அடைச்சிட்டா கூட அது அடுத்த ஜூன் திறக்கிற வரைக்கும் அந்த தண்ணி இருக்கும், அதில் மீன்கள் வளரும், பொதுமக்கள் போய் குளிப்பாங்க, ஆடு மாடுகளை குளிப்பாட்டுவாங்க, இப்படியெல்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ஆற்று காலம் மாறுறதில்ல, அதில் வந்து அந்த

0: ஆற்றோட அந்த நீர் வழி தடமும் மாறி போச்சு. இன்னைக்கு ஆறுகளில் மணல் இல்லை. மணல் இருக்கும்போது ஊற்று போட்டு தண்ணி எடுப்பாங்க. சும்மா கொஞ்சம் மண்வெட்டியில் ரெண்டு கொட்டு எடுத்தாவே தண்ணி ஊறு,
1: அதெல்லாம்
0: எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு இப்போ இல்லை, நிலத்தடி நீர் ரொம்ப அதால் பாலத்துக்கு போயிடுச்சு. இப்போ அதை நம்ம சரி பண்ணணும்னா நம்ம வந்து இன்றைக்கி மழை நீர் பெரிய அளவில் சேகரிக்கணும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டில் மொட்டை மாடியில் பெய்கிற மழையை வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்துல எல்லா இடமும் சிமெண்ட் போட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. கொஞ்சமாவது மண் பரப்பு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அருகில் இருக்கணும்.
1: இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த கட்டிடம் கட்டும் பொழுதே மழை நீரை சேமிக்கிறதுக்கான அந்த அமைப்பு அவசியம் இருக்கணுன்றது இருக்கு. ஆனால் அதை ஒரு ஃபார்மாலிட்டியாக நம்ம செய்கிறோமா? உண்மையாகவே நம்ம அது மழை நீரை சேமிக்கணுன்ற எண்ணத்தோட செய்தா கண்டிப்பா நம்மளால மழை நீரை சேமிக்க முடியுமா? ஒவ்வொருத்தரால முடியுமா? அதை
0: மழைநீர் சேகரிப்பு வந்து அரசு கட்டாயப்படுத்தினாங்க ஒரு நேரத்தில், முன்னாள் முதல்வர் மறைந்த ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அதை செஞ்சாங்க. அதை வந்து எதனால் அதை கொண்டு வந்தாங்களோ அந்த நேரத்தில் எல்லாருமே செஞ்சாங்க, வீடுகள்ல எல்லாம் அமைச்சாங்க. சென்னையிலாம் பெரிய அளவில் அது நடந்துச்சு. திரும்ப அதை கொஞ்சம் தளர்வு ஏற்பட்டதுனால அதை அப்படியே மறந்துட்ட மக்களும் மறந்துட்டாங்க. ஆனால் ஒரிசா அரசுலாம் இப்போ நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஒரு வீடு கட்டினாவே ஒரு 55,000 ரூபா மானியமாக தராங்க. அதாவது கட்டுமானதில் ஒரு 50% மானியமாக கொடுத்து மழைநீர் சேகரிப்பு. இதில் எது குறைவோ 50% குறைவாக 55,000 ரூபாங்கிறது இதில் வந்து அதை ஒருத்து பண்ணுறாங்க. இப்போ அண்மையில் நம்ம கேரளா அரசு கூட 100 சதுர அடியில் ஒரு வீடு கட்டினா கூட மழைநீர் சேகரிப்பு அந்த வீட்டில் இருக்கணுங்கிறது அவசியம் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: சரி, இப்போ அதுக்கான ஏதாவது ஒரு வேலைகள் செய்கிறோம். அதுக்கு மழைநீர் சேகரிப்புக்கு இடம் ஒதுக்கி அதுக்கு தேவையானதெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பாதுகாக்கிறோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த பராமரிப்பு மழைநீர் சேகரிக்கப்படுதா அப்படின்னு நம்ம எப்படி என்ஷூர்
0: பராமரிப்பு? அதை கூட அந்த ஒரிசா அரசு வந்து என்ன பண்ணாங்க, இது ஜார்க்கண்டில் இதில் தெலுங்கானாவில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பிளம்பர்களுக்கும் அந்த கட்டிட மேஸ்திரின்னு சொல்லுவாங்களே கட்டிட கான்ட்ராக்ட்லாம் பண்ணுறாங்களே அவங்களுக்கு ஒரு பெரிய பயிற்சி கொடுத்து செஞ்சு இப்போ தெலுங்கானா அரசு அந்த மழைநீர் சேகரிப்பில் நல்லா பண்ணுறாங்க. அது மாதிரி மற்ற மாநிலங்களில் மற்ற வெளிநாடுகளில் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு அது கூட நம்ம செய்ய முன் வரலாம். மக்களுக்கு ஆனால் இந்த மழைநீர் சேகரிப்போட இது வந்து நம்ம பண்டைய காலம் தொட்டே அவங்கள்ட்ட இருக்குது. ஆறு ஏரி குளங்கள் பக்கத்தில் இருக்கு. ஒரு கிராமம் இருக்குன்னா அங்கே கோவில் இருந்துச்சுன்னா அந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு குளம், அந்த கோவில்களில் பெய்யக்கூடிய அவ்வளோ மழை நீரும் அந்த குளத்துக்கு போகிறதுக்கு வழி ஏற்படுத்தியிருக்கிறாங்க. தெப்ப குளம்னு சொல்லுவாங்க. அந்த தெப்ப குளம் இல்லாட்டினாலும் சாதாரண குளமாக இருந்தால் கூட அந்த ஊரில் பெய்யக்கூடிய மழையெல்லாம் தாழ்வான பகுதி எங்கே போய் மழை நீர் சேகரிப்போம் அங்கே ஒரு குளம் அமைச்சிருப்பாங்க. இதை வந்து நம்ம மறந்துட்டோம். நம்ம வீட்டில் வந்து குழாய் மூலமாக தண்ணி திறக்கிறோம், வாஷிங் இதில் நமக்கு கிட்ட கிச்சன்லேயே தண்ணி வர்றதுனால நம்ம தண்ணியை பற்றி அருமை நமக்கு ரொம்ப பேருக்கு தெரியறதில்லை.
1: அது வீட்டுக்கு தண்ணி வர்றதுனால அந்த குளங்கள்ல இருக்கக்கூடிய தண்ணி எப்படி இருக்குன்றது பத்தின ஒரு கவலை இல்ல.
0: குளத்துல குளிக்கிறவங்களே நம்ம நீச்சல் அடிச்சு குளிக்கிறவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. அதெல்லாம் நீச்சல் அடி இப்ப யாருமே குளத்துல குளி பாத்ரூம்ல குளிக்கிறவங்களதான் அதிகமா இருக்கிறாங்க. அந்த நீர்நிலைகள்ல குளிக்கிற அளவுக்கும் அங்க இல்ல. இப்ப எங்கள் ஊர் நான் வந்து நீடாமலம் பக்கத்துல எங்க ஊர் கானூர், அங்க அமுது படையல்னு ஒரு விழா நடக்கும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த உத்தராபதியார் மடத்துல. அதில் போடும்போது அங்கே உணவு சமைச்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அப்போ அந்த குளத்தில் ஒரு தண்டோரா போடுவாங்க வருஷம். அந்த கிராமத்திலேயே யாரும் குளத்தில் சோப்பு போட்டு குளிக்கக்கூடாது, ஆடு மாடு குளிப்பாடக்கூடாதுன்னு அந்த தண்டோரா போடுவாங்க. அதை பார்த்துருக்குறேன். எதுக்கு அப்படின்னா அந்த அந்த தண்ணியை பயன்படுத்தி சமைச்சு சமையல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு குளத்து நீர் சுத்தமாக இருந்துச்சு. இன்றைக்கி எப்படி இருக்குதாங்கிறது, மீன் வளர்ப்பு எல்லா இடத்துலையும் குளங்களில் இருக்குது. அதில் மீனுக்கு உணவு கொண்டு போய் இந்த எக்ஸ்பிரியான பிஸ்கட்டை போடுறாங்க, பன்றிகளோட சாணத்தை போடுறாங்க மீன் வளர்கிறதுக்காக. இதுமாதிரி காய்கறி கழிவுகளை கொண்டு கொட்டுறாங்க. இப்போ அந்த நீர் வந்து மக்கள் பயன்படுத்த முடியாத நிலைக்கு இருக்குது. கீழே குளத்தில் இறங்கினா கூட அது சாக்கடை நீர் மாதிரி காலில் ஒட்டுது. அதனால் யாரும் அந்த குளத்தில் குளிக்கிறத இப்போ தவிர்க்கிறாங்க. ஆறுகள்லேயும் அதுமாரி குளிக்க முடியாத சூழல் தான் இருக்குது. இந்த கழிவு நீர் கலந்து இப்போ கூட அண்மையில் நுரை நுரையாக வருதுன்றாங்க. தண்ணியில் இதில் அணைக்கட்டிலேருந்து வர தண்ணியை திறக்கிறதுல கிணற்றில் கூட நுரையாக வருது அப்படிங்கிறாங்க. நுரையை வந்து மனிதர்களுக்கு நுரை வந்து என்ன வரும், அவங்க இறக்க போகிற கண்டிஷனில் தான் நுரை வரும். இப்போ ஆறுகளில் வந்துச்சுனாலும் ஆறுகள் இறந்த போகிற நிலையில் தான் இருக்குங்கிறது தான் என்னோடய கருத்து.
1: சரிங்க சரிங்க. நிறைய விஷயங்கள் மழைநீர் சேகரிப்பை பற்றி, அதே மாதிரி பொதுவாகவே குளங்கள் பராமரிப்பை பற்றி உங்ககிட்ட வந்து இன்னும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் இப்போ ஒரு சின்ன இடைவெளி.
2: நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமில் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
8: உங்கள் நவனிதா சல்சன் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுஸ், புதிய கலெக்ஷன்கள், அதிரடி தள்ளுபடி, 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட், காம்போ ஆஃபர்ஸ், ஆடியின் கம்ப்ளீட் ஷாப்பிங் பேக்கேஜ் நம்ம நவனிதா சில்க்ஸ்ல. நவனிதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், ஃபோர்த் ஸ்டேஷன் ரோட், திருச்சி.
9: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த் அழைப்பு. வானம் வழங்காதெனின் கிரீன் நீடா அமைப்பின் இரா ராஜவேலு அவர்கள் நம்ம கிட்ட நிறைய தகவல்களை சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்ப சார், இப்ப இந்த தூர்வாரதை பத்தி நம்ம திரும்ப கொஞ்சம் சொல்ல வேண்டி இருக்கு. ஏன்னா குளங்களை பராமரிக்கிறது, பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாம் எடுத்துடுறது, அது பயன்பாட்டுக்கு, பொது பயன்பாட்டிற்கு உகந்ததாக மாற்றுவது, தூர்வாரது அப்படின்றது எவ்வளவு இன்றி அமையாதது, எவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக அதை நம்ம செய்யணும், இப்போ இருக்கிற நிலைமை எப்படி நமக்கு?
4: இப்போ கோவில் குளங்கள்லாம் நிறைய, கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த கோவில் குளங்கள் எல்லா ஊர்லேயும் இருக்கும். அந்த கோவிலில் குளங்களில் குளிச்சுட்டு அந்த தெய்வத்தை வணங்கினா குழந்தைய பாக்கியம் கிடைக்கும், நோய்கள் தீரும்லாம் நிறைய படிச்சிருக்கிறோம், அதை பக்தர்களும் உணர்ந்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அந்த குளத்தில் போய் குளித்தோம்னா நோய்கள் வரக்கூடிய அளவில் தான் இருக்குது எல்லா குளங்களுமே. பெரும்பாலான குளங்கள், ஒரு சில குளங்கள் நல்லா இருக்கலாம், பெரும்பாலான குளங்கள் அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி குளங்களை தான் இப்போ நாங்கள் மீட்டெடுக்கிறதுக்கான பணிகளில் ஈடுபட்டிருக்கிறோம். டெல்டா மாவட்டங்களில் பல ஆண்டுகளாக தூர்வாராமல் இருக்கக்கூடிய கால்வாய்களை தூர்வாரி கொடுத்துட்ருக்கோம் விவசாயிகள் பங்களிப்போட. அதுக்கு கிரீனிடா மட்டும் இல்லை, எக்ஸ்னோரான்னு ஒரு அமைப்பு, போஸ்கோன்னு ஒரு நிறுவனம், ஹுண்டாய் மொபிஸ்னு ஒரு நிறுவனம், எந்திரங்களை அவங்க கொடுத்துட்டாங்க நம்மள்ட்ட. அந்த எந்திரத்தை விவசாயிகள்ட்ட நாங்கள் கொடுத்துட்டோம். விவசாயிகள் அவங்களே டீசல் போட்டுக்கிறாங்க, அதுக்கான எரிபொருள் செலவை அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க. அது ஒற்றுமையாக இருந்து அந்த காலத்தில் எப்படி இந்த சிரமதான பணி, குடிமராமத்து பணியில் ஈடுபட்டாங்களோ அது போல ஊர் கொடி தேர்வு தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஊர் கொடி தேர்வு இருக்கிற மாதிரி இன்னைக்கு தூர்வார் பணியில் மேற்கொண்டிருக்கிறாங்க. அது ரொம்ப அவங்களே டிமாண்டாக போயிட்டுருக்காங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு எந்திரம் தான் கொடுப்பாங்க எங்களுக்கு அந்த எக்ஸ்னோரா அமைப்புங்கிறது. அது எல்லா மாவட்டங்களும் அவங்களுக்கு 25 மாவட்டங்களில் தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஆனால் இந்த மாவட்டத்தில் விவசாயிகளின் தேவையை அறிஞ்சிட்டு எக்ஸ்னோரா அமைப்போட இன்டர்நேஷ்னல் தலைவர் திரு செந்தூர் பாரி அவர்கள் 4 எந்திரங்களை இந்த மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 4 எந்திரங்கள் மூலமாக இன்னைக்கு 100 கிலோமீட்டர் தொலைவிற்கு தூர்வாரி முடிச்சிட்டோம் பணிகளை. இன்னும் ஒரு 125 கிலோமீட்டருக்கு தூர்வாடுற பணிகளை நடந்துக்கிட்டு இருக்கு. பல இடங்களில் மரங்களெல்லாம் சேதப்படுத்தாமல் அந்த தூர்வாடுற பணி பண்ணுறதுனால கொஞ்சம் தாமதமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த தூர்வாரும் பணியில் விவசாயிகள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்து, ஒரு ஏக்கருக்கு ஒருத்தர் வந்து அந்த விவசாயி அந்த எந்திரத்துக்கு நிற்கிறாங்க. அந்த எந்திரத்தோட ஆப்ரேட்டர் அவங்க வீட்டிலே தங்க வச்சுக்கிறாங்க. தங்க வச்சு அவங்களுக்கு 3 வேளையும் உணவு கொடுக்குறாங்க. அவர்களுக்கு தேவையான அந்த வண்டிக்கு தேவையான எரிபொருள் வாங்கிட்டு வர்றதுலேருந்து, கிரீஸ் வாங்கிட்டு வர்றதுலேருந்து எல்லா பணிகளையும் செய்கிறாங்க விவசாயிகளை. இப்போ வந்து ஒரு எந்திரத்தை கொடுத்துட்டா அவங்களே அந்த வேலைகளெல்லாம் பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப தூர்வாரிக்கிறாங்க.
3: இப்போ இன்னொரு கேள்வி இந்த இடத்துல வருது, எப்பவுமே மழைக்காலம் வருதுன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம தூர்வாரி

0: சரிப்படுத்தி வச்சுக்கிறோம். மழை நீர் வந்தால் உடனே அந்த மழை நீர் சேகரிக்கிற அளவுக்கு அந்த தயார் நிலையில் வைக்கிறோம். ஆனால் இப்போ வந்து மழை பெய்யறதும் ரொம்ப மாறிடுச்சு இல்லைங்களா, அந்த காலகட்டத்தை நம்மளால் நிர்ணயிக்க முடியலை. அப்படி ஒரு கால சூழல் இருக்கும்போது இந்த தூர்வாரும் பணின்றது வருடந்தூரம் தொடர்ந்து நடக்கிற மாதிரியான ஒரு பணியா, இல்லைனா சில காலகட்டங்களுக்கு மட்டும்தான் அதை நம்ம வெயிட் பண்ணி தான் செய்ய வேண்டிய.
1: ஒரு கால்வாய் எடுத்துக்கிட்டோமோ, ஒரு ஆறு எடுத்துக்கிட்டோம், ஒரு ஆண்டு தூர்வாயிட்டா அதுக்கப்புறம் ஒரு 5 ஆண்டுகளுக்கு அது முறைப்படி நல்லா தூர்வாயிட்டோம்னா ஒரு 5-10 ஆண்டுக்கும் கூட தூர்வார வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டுதோறும் தூர்வாரணும் அவசியம் கிடையாது. ஒரு கால்வாயை வந்து இந்த ஆண்டு தூர்வாயிட்டா ஒரு 5 ஆண்டு வரைக்கும் அது நல்லா இருக்கும், பாசனத்துக்கு பயன்படும், வடிகால் பயன்படும், அப்படி தான் இருக்குது. அது அதனால் அந்த கால்வாயை வந்து பல ஆண்டுகளாக தூர்வாராதனால தான் இப்போ இன்றைக்கி இவ்வளோ கால்வாயிலும் தூர். நம்ம பகுதியிலேயே 22,000 கிலோமீட்டர் அளவுக்கு கால்வாய்களோட நீளங்கள் இருக்குது. ஒரு சின்ன கிராமம்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அந்த கிராமத்தில் ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவிற்கு கால்வாய்கள் பரப்பு இருக்குது. அந்த கிராமத்தோட இப்போ இதே ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளேயே இந்த கிராமம் முடிஞ்சிடும். ஆனால் அங்கே உள்ள கால்வாய்களை எல்லாம் போய் பார்த்தோம்னா 25 கிலோமீட்டருக்கு உள்ள கால்வாய்களோட பரப்பு இருக்குது,
0: சரி
1: நீளம் இருக்குது.
0: சில சமயம் சொல்லுவாங்க கிணறு காணோம் அப்படின்னு ஒரு காமெடி கூட இருக்கும். அது மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த கால்வாய்களையே நம்ம மறந்துட்டோமா, எங்கே இருந்தது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தோமே இப்போ காணமே எங்கே இருக்குது அப்படின்னு தேடுறது.
1: நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறதே இல்லை, ஏன்னா அதெல்லாம் போனோம்னா நம்ம வேலை கிட்டவிட்டு இப்போ ஆக்கிரமிப்பு உள்ளே இருக்கிறதுக்கு நாங்கள் போகலை. ஆக்கிரமிப்பு இல்லாமல் இருக்கிற பகுதியில் நம்ம தூர்வாரி முடிச்சிடும். அதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதிலெல்லாம் போனோம்னா நம்ம வேலை இந்த பணி தொடர்ந்து செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படும்.
0: சரிங்க, இப்போ இணைப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
2: வசந்தலைப்பு ஒரு விதம், அதில் வரும் நிகழ்ச்சிகள் பல விதம், அது ஒவ்வொன்றும் நாட்டுக்கும் மக்களுக்கும் நன்மை பயக்கும் விதம். காட்டூர் என்பே ராமன் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். என்னுடைய கேள்விங்க ஐயா, நிலத்திரி நீரை சேமிக்கணும், வருங்கால சன்னதிகளுக்கு அது இருக்கணும் அப்படின்னா, 1000 ஏக்கர் கொண்ட இடங்களை எல்லாம் நான் கண்ணார பார்த்திருக்கிறேன். வயல் கீழே இருக்கும், 6 மேல இருக்கும். அதுல நீங்க சொன்ன மாதிரி 25 கிலோமீட்டர் வடிகால் வாய்க்கெல்லாம் போயிட்டு இருக்கும். அப்போ இந்த நிலத்தடி நீர் அத்தனை இடங்களையுமே அழித்து வீட்டு மலை ஆக்கி விட்டார்கள், நிலத்தடி நீர் கீழே போயிருச்சு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் விற்பனை செய்து அரசாங்கத்திலே விற்பனை கொடுத்து அதை விவசாயம் மறுபடியும் செய்து கொண்டு அழிக்காமல் இருந்தால் வருங்கால சன்னதிகளுக்கு நிலத்தடி நீரும் கிடைக்கும், விவசாயமும் குறைந்த விலையில் அரிசி கிடைக்குங்கிறது என்னுடைய கருத்து. இதை பற்றி தங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன்.
0: சரிங்க, சரிங்க, நன்றி. இப்போ திரும்பி இதே இடத்துக்கு தான் வருது. எப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து மழை நீர் சேகரிப்பை செய்தாலே போதுமா? ஏன்னா மக்கள் தொகை பெருகிருச்சு நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி அடுக்கு மாடி குடியிருப்புகள்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவசியம் அந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டிகள் அமைக்கணும்னு இருக்கு, ஒரு பகுதியும் அங்க ஒதுக்கி இருக்காங்க. அது எந்த இடத்துல ஒதுக்கணும், அது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் இப்போ நடந்துட்டு இருக்கா, ஆக்சுவலி எங்க இருக்கணும் சார், எப்படி செய்யணும்?
1: நம்ம வீட்டுக்கு மாடியிலேருந்து அந்த கொட்டக்கூடிய தண்ணியை வந்து பைப் லைன் மூலமாக கொண்டாந்தால் நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்கணும். அந்த அஸ்திவாரத்தை ஒட்டியில் பக்கத்துலேயே நம்ம சம்பெல்லாம் தண்ணி வந்து சேமித்து வச்சுருக்கோம், நம்ம குடிநீருக்காக கொண்டாந்து வைக்கிறோம். அதுபோல் மழை நீருக்கு தொட்டிகள் அமைச்சு பண்ணுறாங்க. அந்த மழை நீரை ஆண்டு முழுவதும் பயன்படுத்துகிறவங்களாம் இருக்காங்க, சமையலுக்கு பயன்படுத்துகிறாங்க, குடிக்கிறாங்க, பாத்திரங்கள் ஒருத்துக்கு பயன்படுத்துகிறாங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்க. அது 2 பேர் 3 பேர் தான் பண்ணுறாங்க. அது எல்லோரும் பண்ணக்கூடிய காலம் வருங்காலத்தில் வந்துடும். அது தண்ணியோட அடுத்தது போடுறணும் வந்துச்சுனாக்க தண்ணீருக்காக தான் வரும் அப்படிங்கிறாங்க. பல இடங்களில் தண்ணீருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவிலேயே பல மாநிலங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வராமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பணிகள் எல்லாம் முன்னெச்சரிக்கையாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அரசும் அதுக்கு பெரிய அளவில் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, மத்திய மாநில அரசுகள் அவங்களோட இணைஞ்சு நம்மளும் அதை செஞ்சோம்னா நல்லா பண்ணலாம்.
0: சரி, இப்போ வந்து ஒரு கட்சேவி தகவல் இல்லைன்னா கேள்வி வந்திருக்குன்னு செல்வமணி சொல்றாங்க, சொல்லுங்கம்மா.
3: திருவானை காவல் இருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் கேட்டிருக்காங்க, நீர்நிலைகள்ல இருந்து அகற்றக்கூடிய ஆகாய தாமரையை உரமா பயன்படுத்த முடியுமா, அதுக்கு எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறீங்க?
1: உரமா பயன்படுத்தலாம், ஆகாய தாமரையை ரொம்ப எளிமையா உரமா பயன்படுத்தலாம். அந்த ஆகாய தாமரையை எடுத்து கொஞ்சம் காய போட்டுட்டு அதுல நம்ம மாட்டு சாணத்தை எடுத்து தெளிச்சோம்னாவே 1:3 அப்படிங்கிற இதில் தெளித்தோம்னாவே 45 நாளையில் அது மக்கிய தொழுவரமாக மாறிடும். அதை எடுத்து நம்ம செடிகளுக்கு மரங்களுக்கெல்லாம் வைக்கலாம்.
0: ஓஹோ, சரிங்க. நம்ம சில சமயங்களில் பார்க்குறோம், சில இடங்களில் இந்த ஆகாய தாமரையை அகற்றி இருக்கிறாங்க, கொஞ்சம் அகற்றி போடுற ஒரு வாரத்துக்குள்ளாரே வேகமாக
1: பெருகிடும், 100 மடங்கு ஆயிடும். அதை நம்ம வந்து எடுத்துடணும், பொதுமக்களோட பங்களிப்பு இருக்கணும். இப்போ ஒரு நம்ம வீட்டுக்கு குளத்தில் ஒரு செடி இருக்குனாக்க நம்ம அங்கே உள்ளவங்க

0: எடுக்கணும். அதை வந்து கலெக்டர் தான் வந்து எடுப்பாங்க, இல்லை முதலமைச்சர் தான் வந்து எடுக்கணும்னு நம்ம நின்னோம்னா நம்ம அந்த இதை பார்க்க முடியாது. அந்த ஆறு வீணாக தான் போகும், குளம் வீணாக தான் போகும். அது நம்ம பொதுமக்கள் பங்களிப்பு, நீர்நிலையில் பொதுமக்களோட பங்களிப்பு பெரிய அளவில் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம பண்ண முடியும்.
1: இன்னொரு விஷயமும் இருக்குது, இந்த பிளாஸ்டிக் பற்றி நம்ம பேச தொடங்கணும். இப்போ இந்த பிளாஸ்டிக் குப்பைகள் எல்லாம் போய் இந்த நீர் சேகரமான ஒரு இடத்துல போய் நிற்குது இல்லை, அடைச்சிட்டு நிற்குது போகிற வழியை. இப்போ நம்ம எப்படி செய்யலாங்க இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை? வீட்டில் இருக்கிற மக்கள், ஒரு சாதாரண ஒருத்தர், ஏதோ ஒரு குடிமகன், அவர் என்ன செய்ய முடியும்?
0: பிளாஸ்டிக்கை வந்து நம்ம தனித்தனியாக மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து நம்ம கொடுக்கணும். அதை பிரித்து உள்ளாட்சி நிர்வாகங்களும் அதை பிரித்து வாங்கி அவங்க அதை மக்கும் குப்பையை மாற்றணும். இப்போ கேரளா நான் கூட மூணாறு போயிருந்தப்போ அந்த ஒரு குப்பை எடுக்க வரும்போதே மக்கிய குப்பையெல்லாம் பிரித்து நான்கு வகையாக பிரித்து வாங்குறாங்க. கிளாஸை தனியாக வாங்குறாங்க, பிளாஸ்டிக் தனியாக, டீ தூளை தனியாக வாங்குறாங்க. அங்கே நின்று நான் கேட்டேன் அந்த கடையில் கூட, இன்றைக்கி நீங்கள் பிரித்து வைக்கலன்னா என்ன பண்ணுவாங்க, குப்பையை நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி அரசும் அதில் முழு ஒத்துழைப்பு பண்ணால் தான் இதை பண்ண முடியும். அதை எடுத்து அதுலேருந்து பிரிக்கக்கூடிய அந்த மக்கிய உரங்கள் வந்து நல்ல விலைக்கு விற்கிறாங்க. இந்த கார்பேஜ் கோல்டுன்னு குப்பையை வந்து ஒரு தங்கத்துக்கு சமம்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அதுலேருந்து குப்பையை பிரித்து நல்ல மாநிலங்களில் அதை நல்லா குப்பையை உரமாக்கி அதை நல்லா விற்பனையும் பண்ணுறாங்க. அதை இங்கே வரணும், இங்கே நிறைய இடத்துல வந்து குப்பையை வந்து கொளுத்தி விடுறாங்க. அந்த துர்நாற்றத்தோடு வீசக்கூடிய பல இடங்களில் இப்போ கூட அண்மையில் ரெண்டு நாளைக்கு டிவிலெலாம் செய்தியிலாம் வருது, எல்லா இடங்கள்லையும் குப்பையை கொளுத்தி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை மாறணும் அது.
1: சரிங்க. இப்போது இன்னொரு கேள்வியும் வருது. இப்போது இந்த எல்னினோ பற்றி நிறைய நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தாறுமாறாக இருக்கக்கூடிய ஒரு கால சூழல் வருது. இப்போ ஒரு இடத்துல நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு மழை வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த இடத்துல நம்ம எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் மக்கள் முழிப்பாங்க இல்லையா? என்ன செய்யலாங்க? இந்த மாதிரி அதிகமாக ஒரு இடத்துல ஒரு மழை வந்துடுது, அந்த வடிகாலுக்கும் அந்த சேகரிப்பும் அதை பற்றி இந்த காலகட்டத்தில் பேச முடியுமா? இவ்வளோ மழை வருதே அது போனால் போதும்னு நினைக்கிறோம் சில சமயங்களில்.
0: நீங்கள் வந்து மழை வந்து இப்போ மழையை வந்து கொண்டாடினாங்க, மழையை எப்போ வரும்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் நீங்கள் பெய்யக்கூடிய மழையோட அளவு வந்து ஒரு ஆண்டில் பெய்ய வேண்டிய மழை ரெண்டு மணி நேரத்தில் பெஞ்சிட்டு பெரிய சேதத்தை தான் ஏற்படுத்துது. அது வந்து தவிர்க்க முடியாது தான் இப்போ இன்றைக்கி. அது வந்து இந்த சூப்பர் எல்னினோ காலத்தில் அது நடக்கும் தான், காய்ஞ்சி கிடக்கும் பெஞ்சி கிடக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சூப்பர் எல்னினோ காலத்தில் அது ரெண்டுமே நடக்க போகுது. ஒரு இடத்துல வறட்சியாகவும் இருக்க போகுது, ஒரு இடத்துல மழை பாதிப்பில். அது இப்போ நம்ம தென் மாநிலங்களில் வட மாநிலங்களும் பார்த்திங்கன்னா நிறைய மழையில் பாதிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அது காலநிலை மாற்றத்தில் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்கு என்னங்கிறது ஆலோசனைலாம் அறிங்கலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து தான் நம்ம அவங்க சொல்லக்கூடிய முன்னெச்சரிக்கைக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டால் மழையிலேருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம்.
1: வடிகால் பகுதிகளில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும்.
0: வடிகால் பகுதிகளில்
1: இந்த மாதிரியான குப்பைகள்லாம் சேராமல், இல்லைன்னா அந்த போகிற ஓட்டத்தை தடுக்காமல் இருந்தாலே போதும். அந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக நம்ம
0: குப்பைகளை முழுக்க ஆறுகளில் ஓடைகளில் குளங்களில் தான் கொண்டு கொட்டுறாங்க. அது மக்கள்கிட்டையும் ஒரு மாற்றம் வரணும் கண்டிப்பாக. அது இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது.
1: சரி,
0: அவங்க வந்து ஒரு முன்னாடியெலாம் இங்கே கிராமங்களில் வீடுகளில் குப்பை குழின்னு ஒரு இருக்கும், எருக்குழின்னு இருக்கும். அந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் கொட்டிட்டு அதுலேருந்து மக்கி கொண்டு போய் வயலுக்கு கொட்டுப்பாங்க. அந்த குப்பை குழியே இப்போ நீங்கள் மறைஞ்சிடுச்சு. அது மாதிரி இல்லை, அதனால தான் இப்போ எல்லா இடங்களில் வந்து குப்பையை கொண்டு போய் நீர் நிலையில் கொட்டிகிட்டு இருக்காங்க. அந்த நிலை மாறணும், அது மக்கள் பெரிய ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதுக்கு.
1: சரிங்க, சரிங்க. நேர்களை நிகழ்ச்சியில் இப்போ ஒரு சின்ன இடைவெளி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: வந்தாச்சு வந்தாச்சு திருச்சி சாரதா சாடி.
7: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
8: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
7: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
1: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த் அழைப்பு. வானம் வழங்காதெனின் ராஜவேலு ஐயா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப இணைப்புல வரக்கூடிய நேயர், வணக்கம்.
9: மேம் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் சந்திரசேகர் பேசுறேன் மேம், வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து.
1: சொல்லுங்க சந்திரசேகர்.
9: மேம் எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. குறிப்பிட்ட இந்த நீர்நிலைகள், அது வந்து நம்ம என்னதான் மழை நீர் சேகரிப்பு அப்படின்னு பண்ணாலும் அதை பராமரிக்கணும் மேம். ஈக்குவல் இன்டர்வெல்ஸ்ல என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும், ஐயா பிளாஸ்டிக் போடக்கூடாது அப்புறப்படுத்தணும்னாரு.

0: அதையும் தாண்டி எப்படி பராமரிக்கிறது, அது ஒரு கேள்வியும். ரெண்டாவது, மழைநீர் சேகரிப்பு திட்டம் அப்படிங்கறத புதுசா வரக்கூடிய வீடுகள்ல செய்யணும் அப்படின்னா உகந்த இடம் அப்படிங்கறது எது மேம்? வாசல் முன்பக்கம் செய்யலாமா, பின்பக்கம் செய்யலாமா? நிலத்தடி நீர் அப்படிங்கறது அதிகப்படுத்தணும் அப்படின்னா மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை வீட்டின் எந்த பகுதிகளில் செய்யா அது இன்னும் நல்லா கரெக்டா இருக்கும், அதை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்.
1: சரிங்க, நீங்க இந்த ப்ரோக்ராம் தொடர்ந்து கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, அந்த சம்பு கிட்டயே அந்த செய்யலாம் அப்படின்றதுதான் அவங்க சொன்னாங்க. இப்ப அடுத்த ஒரு கேள்வி, அந்த பராமரிப்பு, அதை பத்தி அதை நோக்கிதான் வந்தோம். இப்போ அந்த பராமரிப்பு எப்படி செய்யலாங்க? இப்ப இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டி ஒண்ணு இருக்கு, கட்டிருக்கோம், அதுல தண்ணி போதா இல்லையா நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு? பராமரிப்புனா அந்த இடத்துல என்ன பராமரிப்பு பண்ணலாம்? ஒரு அபார்ட்மெண்ட்ல வச்சுக்கோங்களேன், நிறைய அபார்ட்மெண்ட்
2: என்ன சொல்றாங்கன்னா மழைநீர் முதல்ல பெய்யக்கூடிய அந்த 15 நிமிடம் மழையை வந்து தவிர்த்துட்டு அதன் பிறகு அந்த டஸ்ட் எல்லாம் போயிடும். போன பிறகு ரெண்டு வால் வச்சிருப்பாங்க, ஒரு பக்கம் திறந்து விட்டாம அந்த டஸ்ட் எல்லாம் போயிடும். அது 15 நிமிடத்துக்கு அப்புறம் வர மழையை சேகரிக்க தொடங்கலாம். தொட்டிகளில் வடிகாய் அந்த குழாய்களில் தொடர்ந்து சுத்தம் செஞ்சு வச்சுக்கணும். விரிசல்கள் இருந்தால் உடனே அதை சிமெண்ட் பூசி சரிபார்க்கணும். மழைநீர் பராமரிப்பு முறைகள்லாம் நிறைய இருக்குது. ஒவ்வொரு மழைக்காலத்திற்கு முன்பு வடிகட்டி அமைப்பில் உள்ள மணல், ஜல்லி, தேங்காய் நார் அதை நன்கு கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கலாம். தேங்காய் நாரை மழைக்காலத்திற்கு முன்பு மாற்றுவதும் தண்ணீரை தூய்மையாக வைத்திருக்கவும் உதவும். அது அது ஒரு பாயிண்ட்டு. மேற்கூரையிலிருந்து விழுகிற மழைநீரை வந்து தூசி இலைகள் போன்றவற்றை தடுக்க குழாய்களின் நுழைவாயிலில் நைலான் வலை அல்லது வலை மாதிரி ஒன்று போட்டோம்னாக்க மெல்லிய துணியை கூட
1: வச்சுக்கலாம்.
2: இப்போ கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வரும் அது மாதிரி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அது அப்பப்போ அப்டேட் கூட பண்ணுவாங்க நிறையா.
1: இதெல்லாம் பார்க்கறது ஒன்று, பேசுறது கூட ஒன்றுதான், ஆனால் வந்து பராமரிக்கிறது உண்மையிலையுமே அந்த இடத்துல அதை நின்று பராமரித்து இது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம்னு உணர்றது வந்து அந்த விழிப்புணர்வு தான் எல்லாருக்கும் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ ஒரு வாட்ஸ்அப் கேள்வி இருக்கா?
3: ஆமா மேம், நங்கவரத்துல இருந்து ராஜி ரமேஷ் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து தண்ணீர் எப்படி பயன்படுத்தணும், வாசல் தெளிக்கிறதுக்கு, பாத்ரூம் போறப்ப யூஸ் பண்றதுக்கு, பல் துலக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டு கேட்டிருக்காங்க. எவ்வளவு தண்ணி வந்து ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க செலவு பண்ணணும்னு,
1: இந்த மாதிரி ஒரு கணக்கு பார்த்தாலும் நமக்கு அப்படியே மலைப்பா போயிடும். ஏன்னா இப்போ அண்மை காலத்துல ஒரு செய்தி கூட வந்தது, பெரிய நகரங்கள், பெரிய பெங்களூர் மாதிரியான நகரங்கள்ல இப்ப நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்க போறாங்க. கார் கழுவுறதுக்கு தண்ணி கிடையாது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்க செய்யவே கூடாது அப்படின்னு கொண்டு வர போறாங்க அப்படின்லாம் நிறைய தகவல்கள் வருது. ஒரு கொஞ்சம் பயம் கொடுக்குது நமக்கும். நம்மளாம் ரொம்ப தாராளமா இங்க பயன்படுத்திட்டு இருக்கோமே, இதுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு.
2: நேர் கேட்குற கேள்வி நல்ல கேள்வி தான். அது காலப்போக்கில் வந்துடும், அது அவங்களே அரசே ஒரு கட்டுப்பாடு விதிக்கக்கூடிய நிலை வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: எலக்ட்ரிசிட்டிக்கு எப்படி ஒரு மீட்டர் இருக்கும், அதே மாதிரி வாட்டருக்கும் ஒரு மீட்டர் வந்ததுன்னா இருக்கு,
2: வந்துருச்சு,
1: ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா நமக்கே தெரியும். நம்ம அந்த ஒவ்வொரு சொட்டு நீருக்கும் நம்ம வந்து காசு கொடுக்குற நிலை வரும்.
2: இப்போ மின்சாரத்துக்கு வந்து நம்ம பணம் கட்டுறதுனால அதை நம்ம குறைவாக பயன்படுத்துறோம். வீட்டில் யாரும் இல்லைன்னா அந்த இடத்துல ஃபேன் பாடி வைக்கிறோம், லைட் ஆன் பாடி வைக்கிறோம். தண்ணி இருக்கு, அது மாதிரி யாரும் கலந்து கொடுக்காதனால குழாய் திறந்து விட்டுரும், படி கொட்டிட்டு இருக்குது.
1: அதே சமயத்துல ஏதோ ஒரு சின்ன ஒரு ரிப்பேர் ஆயிடுது, அதுல இருந்து சொட்டிட்டு இருக்குன்னா அதை பத்தி ரொம்ப கவனம் நம்ம செலுத்துறது இல்ல. ஒரு ஒரு சொட்டு தானே அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு பக்கெட் அங்க வச்சிங்கன்னா தான் தெரியுது எத்தனை பக்கெட் தண்ணி அந்த ஒரு ஒரு சொட்டா நைட் ஃபுல்லா அது நிறைஞ்சு போயிடுது அப்படின்னு, சாக்கடைக்கு போகுது அப்படின்னு நிறைய
2: விஷயம்.
1: உங்களோட அமைப்பு மூலமாக நீங்க இளைஞர்களோட இணைந்து நிறைய பணிகள் செய்துட்டு இருக்கீங்க. இப்போ இனி தொடர்ந்து என்னென்னலாம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க?
2: மழைநீர் சேகரிப்பு தான் நம்ம இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம். மழைநீர் சேகரிப்புக்கு மிகப்பெரிய இது உறுதுணையாக இருக்கிறது பனை மரங்கள். பனை மரங்கள் வந்து சல்லி வேர்களால் நிறைந்தது, அது ஆணிவேர் கிடையாது. அதனால் மழைநீரை வந்து பெரும்பாலும் பூமிக்கு கொண்டே செலுத்தக்கூடிய பணியை வந்து பனை மரம் பாருது. இதனால தான் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் 1 கோடி பனை விதைகள் நடும் நெடும் பணின்னு ஒரு இயக்கத்தை தொடங்கி இதில் பெரிய பேரெண்ணிக்கையில் மாணவர்களை ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மற்ற மரங்கள் மாதிரி ஆண்டு முழுவதும் பனையை நட முடியாது. ஆகஸ்ட் மாதத்தில் பனை விதைகளை சேகரிச்சுட்டு செப்டம்பர் மாதத்தில் நட்டோம்னா இந்த அக்டோபர் மாத மழையில் அது நல்லா வளர்ந்து வந்துடும். அதனால் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டுமே இந்த பனை விதைகளை நட்டு தமிழ்நாடு அரசோட இணைஞ்சு பண்ணுறோம். அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு செயலியில் அதை பதிவும் பண்ணுறோம், எவ்வளோ விதைகளை இந்த ஆண்டு நட்டுருக்குறோங்கிறத பதிவு பண்ணுறோம். அதோட வளர்ச்சி அதில் கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒவ்வொரு ஆண்டும் கிழக்கு கடற்கரையில் ஒரு ஆண்டு நட்டோம், ஒரு காவேரி கரையில், போன ஆண்டு டெல்டா மாவட்டத்தில். இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள நீர்நிலை முழுவதும் பனை விதைகளை நடுவதற்கான பணிகளை தொடங்கிட்டோம். ஆகஸ்ட் மாதம் முழுவதும் பனை விதைகளை சேகரிச்சுட்டு செப்டம்பர் மாதம் முழுவதும் பனை விதைகளை நடுற பணியை தொடங்கியிருக்கோம். இதில் மாணவர்கள் 100,000 மாணவர்கள் ஈடுபட போகிறாங்க. தன்னார்வ அமைப்புகளையும் ஈடுபடுத்தியிருக்கிறோம். இதில் இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒருங்கிணைப்பாளர், பனை விதை வங்கிகளை மாவட்டம் முழுவதும் ஏற்படுத்தி

0: போன ஆண்டும் பண்ணோம், இந்த ஆண்டும் பனை விதை வங்கிகளை ஏற்படுத்துகிறோம். இது பொதுமக்கள் இப்போ அங்கங்கே கிடைக்கக்கூடிய பனை விதைகளை அந்த வங்கியில் கொண்டாந்து கொடுப்பாங்க, அதை எடுத்து நடுறதுக்கு இருக்கோம். இது தொடர்ச்சியாக அந்த பணிகள் நடந்துகிட்ருக்கு. இதற்கிடையில் கால்வாய்கள் தூர்வாடுற பணி, அப்புறம் குறுங்காடுகளை உருவாக்குறது, இந்த மாதிரி பணிகளை தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கோம். ஆலயங்களில் நந்தவனங்களை உருவாக்கியிருக்கிறோம், இது அதுவும் தொடர்ச்சியாக செஞ்சிகிட்ருக்குறோம். ஆலய கோவில்களில் உள்ள அந்த கோவில் குளங்களையும் சுத்தப்படுத்துகிற பணிகளையும் தொடர்ந்து செஞ்சிகிட்ருக்கிறோம்.
1: சரிங்க.
0: இந்த கிரீனிட சுற்றுச்சூழல் அமைப்பு மட்டும் பண்ணலை, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அமைப்புகளையும் இணைச்சிக்கிட்டு அதில் செய்கிறோம்.
1: சரிங்க. பெரிய ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அற்புதமான பல விஷயங்களை நீங்கள் உங்களோட அமைப்பு மூலமாகவும் இல்லைன்னா கூட இளைஞர்கள் எல்லாம் ஒன்று ஒருங்கிணைந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காதெனின் அப்படின்னு வள்ளுவப்பெருந்தகை சொல்லியிருக்காங்க. வானம் தரும் வரம் மழை நீர், எக்காலத்திலும் அதுவே உயிர் நீர். நன்றி நேர்கள்.
0: நன்றி.

நேர்கள் இதுவரைக்கும் கேட்டது வசந்த் அழைப்பு. இன்னைக்கு நிகழ்ச்சியில வானம் வழங்காதெனின் மழைநீர் சேகரிப்பு குறித்து மு ராஜவேலு அவர்கள் பங்கேற்று பேசிய நேரலை கேட்டீங்க. உடன் உரையாடினார் சித்ரா திருவாளன். உங்களோடு நாங்க குரூப் ஒன் அதிகாரி ஆகலாமா போட்டி தேர்வு பயிற்சியாளர் தியாகராஜன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கேற்க 246-102-1 அறிமுக நேர்களுக்காகவே 240-102-1 இந்த எண்கள் காத்துட்டு இருக்கு. திருச்சியின் முன்னெடுப்புக்கு 4-3-1

0: இன்று நண்பகல் 12:10 மங்கையர் உலகத்துல வீட்டை அலங்கரிக்கும் கைவண்ணம் குறித்து தோழிகள் உரையாடலாம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளை அடுத்ததா உற்சாகமூட்டும் பாடல்களோடு வளம் வர காத்திருக்கு. போடு ஆட்டம் போடு. அதற்கு முன்பாய் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிஸ்மிக் காலின்ஸ். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக இந்தோனேஷியா ஜகார்த்தா புறப்பட்டார். புறப்படும் முன் பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் வரும் 11 தேதி வரையிலான அரசுமுறை பயணத்தின் போது இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்தில் பல்வேறு நிகழ்வுகளில் தாம் பங்கேற்க இருப்பதாக கூறியுள்ளார். பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் மகளிர் பணிக்குழு கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே மகளிர் மேம்பாட்டின் ஒத்துழைப்பை முன்னெடுத்துச் செல்வது குறித்து இந்த 2 நாள் மாநாட்டில் விவாதிக்கப்படும். அமெரிக்காவின் ஹூஸ்டன் நகரில் இந்திய தூதரகத்தின் துணைத் தூதர் திரு மஞ்சுநாத்தை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் சந்தித்தார். உலக தமிழ் மாநாட்டை நடத்துவது தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொள்ள அமெரிக்கா சென்றுள்ள அமைச்சர் அங்குள்ள தமிழர்கள், கல்வியாளர்களை சந்தித்து வருகிறார். கோவை குற்றால அருவியில் நீர்வரத்து சீராகாததால் சுற்றுலாப் பயணிகளுக்கான தடை 4வது நாளாக இன்றும் தொடர்கிறது என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கோவையில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக கோவை குற்றாலம் உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதால் கோவை குற்றாலத்துக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் கோவை குற்றாலம் வெள்ளிக்கிழமை முதல் தற்காலிகமாக மூடப்படுவதாகவும் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து குறைந்த பின்பு திறக்கும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையிலிருந்து ஹரிஹரன்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனை அருகே உள்ள விவசாய நிலத்தில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தால் கரும் புகை மூட்டம் காணப்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து தீயை அணைத்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் காட்டு யானைகள் சுற்றுப்புற விளைநிலங்களில் நடமாடுவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மும்பையில் பெய்த கனமழையில் 3 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். மன்குர்த் பகுதியில் நிகழ்ந்த விபத்தில் ஒருவர் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் சாம்பியன் பட்டத்தை ஆஸ்திரேலியா வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

நேரம் 10:08 ஆகுதுங்க. நம்ம தர்ஷனாப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இந்த காலை பொழுத இன்னும் இனிமையாக்க அடுத்த சில நிமிடங்கள் உங்களை ஆட்டம் போட வைக்க வருது. போடு ஆட்டம் போடு.

நேர்களே, இன்று பகல் 2:15 மணிக்கு வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் பசுந்தாள் மற்றும் பசுந்தழை பயிர்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் வேளாண் அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஏ. ராஜ்கலா அவர்கள். இரண்டு 2:30க்கு திரைக்களஞ்சியம், தெற்கு சாலக்காடு டி. சங்கர் அவர்களின் திரை இசை தொகுப்பிலிருந்து.

இன்று பகல் 11 மணிக்கு உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் குரூப் 1 அதிகாரி ஆகலாமா போட்டித் தேர்வு பயிற்சியாளர் தியாகராஜன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை கேட்கலாம்.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
3: ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் இருபட பாடல்கள்.

உன்னை தினம் தேடும் தலைவன்.

நேர்கள் இதுவரை இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்த பாடல்கள் உழவன் மகன் திரைப்படத்திலிருந்து. தொடர்வது உழவன் பட பாடல்கள்.

0: மனுஷன் வகுப்பு பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பு சிவந்த கன்னங்கள் ரோசாப்பு கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பு.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

நேயர்கள், இதுவரை இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் உழவன் மகன், உழவன் திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தீர்கள். நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பகல் 11 மணிக்கு உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில் குரூப் 1 அதிகாரி ஆகலாமா போட்டித் தேர்வு பயிற்சியாளர் தியாகராஜன் அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறார். நிகழ்ச்சியில் உங்களுடைய சந்தேகங்களை கேட்க தொட்டு வரவேண்டிய எண்கள் 0431-246-1021 அல்லது 240-1021 ஆகிய இந்த எண்களில்

0: நேரம் 11 மணி. கேட்கலாமினி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். இந்திய இந்தோனேஷியா இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா ஜகார்த்தா புறப்படும் முன் பிரதமர் இன்று வெளியிட்ட செய்தியில், நாளை மறுநாள் வரை இந்தோனேஷியாவில் பல்வேறு நிகழ்வுகளில் தாம் பங்கேற்க இருப்பதாகவும், இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாட உள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக்கொண்டு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளில் வரும் 11 தேதி வரை பிரதமர் பயணம் மேற்கொள்கிறார். தமிழகத்தில் நடப்பு நிதி ஆண்டிற்கான முழுமையான பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உயர்கல்வி பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச்

0: செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். தொடர்ந்து நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டப்பணிகளையும் அவர் ஆய்வு செய்யவுள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி மாவட்ட நிர்வாகிகளுடன் இன்று முதல் வரும் 9ஆம் தேதி வரை ஆலோசனை மேற்கொள்கிறார். தஞ்சை மாவட்ட நிர்வாகிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டு வரும் அவர் திருச்சி, ஈரோடு, நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளை சந்திக்கவுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களின் தரம் மற்றும் பாதுகாப்பு குறித்து உரிய ஆய்வு மேற்கொள்ளுமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேகா பிரியா அறிவுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் நேர கட்டுப்பாட்டை மீறி கடலுக்குள் செல்லும் மீனவர்களை கண்டித்து பிற மீனவர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஸ்டாலின் தலைமையில் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் காட்டு யானைகள் சுற்றுப்புற விளை நிலங்களில் நடமாடுவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள திகுநாரை கடுக்காய் மரம் பிரிவு அருகே விவசாயி கணேசன் தோட்டத்திற்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை தென்னை மரம் மற்றும் கரும்பு பயிர்களை சேதப்படுத்தியது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் பல மணி நேரம் போராடி யானையை வனப்பகுதிக்குள் திரட்டி அடித்தனர். தினமும் ஊருக்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்தும் காட்டு யானையால் தூக்கத்தை தொலைத்து தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் திருப்பூர் மாவட்ட பெருமாநல்லூர் பகுதியில் சிஎன்ஜி கேஸ் சிலிண்டர் ஏற்றி வந்த லாரியிலிருந்து வாயு வெளியேறியதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் நாளை நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம். நேரம் 11:04. விழாமல் ஓடுவேன் என்பது நம்பிக்கை, விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் அப்படிங்கிறது தான் தன்னம்பிக்கை. அரசு அலுவலராகணும் அப்படிங்கிற கனவோடு தன்னம்பிக்கையோடு தயாராகிற இளைஞர்கள் ஏராளம். குரூப் 1 அலுவலர் ஆகலாமா அப்படிங்கிற கனவோடு தயாராகி வருபவர்களுக்கும் தயாராக நினைப்பவர்களுக்குமான நிகழ்ச்சி தான் இது. குரூப் 1 தேர்வுக்கு எப்படி தயாராகலாம், எவ்வளவு நேரம் படிக்கணும், எப்படியெல்லாம் திட்டமிடணும், முதல் முயற்சியிலேயே நம்மளால் வெற்றி பெற முடியுமா, இப்படி பல சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய சந்தேகங்களுக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியில் விளக்கம் அளிக்கிறாங்க. தேர்வு பயிற்றுனர் தியாகராஜன் அவர்கள், உடன் உரையாடுகிறார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்க 4431 முன்னிணைப்பினோட 246-102-1, 240-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வாங்க. குரூப் 1 அலுவலர் ஆகலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக திங்கட்கிழமை வந்து எல்லாருக்கும் பரபரப்பாக இருக்கும். பட் ஆனால் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கு எல்லா நாளும் ஒரே மாதிரி தான், எல்லா நாளும் பரபரப்பாக தான் இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் எக்ஸாம் இருந்ததுன்னா இன்னும் பரபரப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அவங்கள பொறுத்தவரைக்கும் கிழமையெல்லாம் வித்தியாசம் கிடையாது, எல்லா நாளும் ஒரே நாள் தான். சில சமயம் என்ன கிழமையில் இருக்கிறோம் என்ன நாளில் இருக்கிறோன்னு கூட தெரியாது, அந்தளவுக்கு மூழ்கி போய் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் இருப்பாங்க. அது ஒரு தனியான ஒரு வாழ்க்கை முறை தான். அந்த மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டுருக்க நண்பர்கள் வந்து இப்போ வந்திருக்கிற குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். என்ன தான் வேகன்சி அளவு கம்மியாக இருந்தாலும் நமக்காக கிடைக்கிற ஒரு வாய்ப்பை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த குறிப்பான நோட்டிஃபிகேஷனில் இப்போ வந்திருக்க குரூப் 1 தேர்வுக்கான போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்க நண்பர்கள் வந்து என்னென்னலாம் பண்ணலாம், ஏற்கனவே ரெடி ஆகிட்டு இருக்கவங்க, இல்லை இப்போ தான் புதுசாக ரெடியாக போகிறவங்க, இல்லை நான் குரூப் 2 படிச்சுட்டு இருந்தேன் இப்போ குரூப் 1 கொஞ்சம் படிக்கணும், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு நிறைய யோசனையோடு ஒவ்வொருத்தரும் இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு

0: பயிற்சி தான் இது. நம்ம கூட பொடித்தெரு பயிற்சியாளர் தியாகராஜன் இருக்காரு. வணக்கம்
1: வணக்கம்
0: தியாகு. நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருடங்களாக இந்த பொடித்தேர்வு சம்பந்தப்பட்ட பயிற்சியில இருக்கிறீங்க. நீங்களும் நிறைய பொடித்தேர்வுகள்லாம் எழுதுனீங்க. இப்போ வந்திருக்கிற இந்த நோட்டிபிகேஷன், குரூப் ஒன்றுக்கான நோட்டிபிகேஷன், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. எத்தனை வேகன்சி இருக்கு, அதை வந்து அவங்க தயாராகிறதுக்கு இப்போ இன்னும் 4 அப்ளிகேஷன் போடுறதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு, அதை பற்றி பேசிக் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அனைவருக்கும் வணக்கம். இந்த டைம் வரக்கூடிய குரூப் 1 இப்போது 26 போஸ்ட் வந்து கால் ஃபர் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து 23/6/2026 வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் உள்ளே வந்துச்சு. ஸோ அப்ளை பண்ணக்கூடியவங்க சீக்கிரம் டேட் பண்ணாமல் வந்து சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. 6/9/2026 வந்து எக்ஸாம் மொத்தம் கரெக்டாக 61 நாள் மட்டுமே இப்போதைக்கு கையில் நமக்கு இருக்கக்கூடியது.
0: ப்ரிலிம்ஸுக்கு
1: ப்ரிலிமரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 61 நாள் மட்டும் நம்மளுக்கு வந்து கையில் இருக்கக்கூடியது. இப்போ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ரிவிஷன் இருப்பாங்க. குரூப் 1 பொறுத்தளவுக்கு இப்போ புதுசாக அட்டன் பண்ணக்கூடியவங்க, இது இனிமேல் தான் எழுதணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, இல்லை டிகிரி முடிச்சுட்டு இதுமாதிரி தான் எழுதணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வந்து இது முதல் முயற்சியாக நினைப்பாங்க. ஆல்ரெடி போன வருஷம் எழுதி 1 மார்க் 2 மார்க்கில் போனவங்களுக்கு இப்போ இது ரிவிஷனுடைய காலகட்டமாக இருக்கும். டெஸ்ட் பேட்சுக்கு இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 2 மாதம் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான காலகட்டமாக இருக்கும் அவங்களுக்கு.
0: சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதான் நீங்கள் சொல்கிறப்பல இதில் 2-3 கேட்டகரியாக பிரிக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் எழுத போகிறேன் குரூப் 1 அப்படின்னு நான் இப்போ தான் பாஸ் பண்ணி வந்தேன். சரி, ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, போஸ்ட் பேர்லாம் கேட்டால் நல்லாயிருக்கு, துணை ஆட்சியர், துணை காவல் கண்காணிப்பாளர், இந்த மாதிரியான மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலர், இந்த மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பேர், அப்ளை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்றவங்க ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி, ஆல்ரெடி இதை பற்றி எல்லாமே தெரியும், ஏற்கனவே அட்டம் கொடுத்துருப்பாங்க, ப்ரிலிம்ஸ் எழுதியிருப்பாங்க, ப்ரிலிம்ஸில் ஃபெயில் ஆனவங்க ஒரு கேட்டகரி, ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகி மெயின்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் மெயின்ஸில் ஃபெயில் ஆன கேட்டகரி ஒருத்தவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேட்டகரி குரூப் 2 இல்லை குரூப் 4 இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்காங்க. சரி, இந்த வாட்டி குரூப் 1 ட்ரை பண்ணுவோம், குரூப் 1 பாஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை குரூப் 2 பாஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை அதுலேயும் ஏதாவது சின்ன குறைபாடுகள் இருக்கலாம், அதுக்கும் போராடிட்டு இருப்பாங்க, மீன் டைம் குரூப் 1 ட்ரை பண்ணுவோம், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான கேட்டகரியில் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
1: எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போது கேட்டகரி பொறுத்தவரைக்கும் நீங்களே 3 பிரிச்சிங்க. குரூப் 1 போகணும் அப்படின்னு சில பேர் ஆசை இருக்கும், குரூப் 2 சில பேருக்கு ஆசை இருக்கும், குரூப் 4 சில பேருக்கு ஆசை இருக்கும். அதை சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் குரூப் 1 மட்டும்தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர் இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, குரூப் 4 பாஸ் பண்ணுவாங்க, குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவாங்க, திரும்ப குரூப் 1 போகக்கூடியவங்க நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம அதை நம்ம வந்து பார்ப்போம். காலேஜ் முடிச்ச உடனே எனக்கு வந்து TNPSC எக்ஸாம் எழுதுறதுக்கு அல்லது குரூப் 1 எழுதுறதுக்கு எனக்கு எலிஜிபிலிட்டி உண்டு அப்படின்னு நினச்சி உள்ளே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து எழுதுறக்க ஆரம்பிங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம கேட்கும் பொழுது அல்லது வேறு ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் தனியார் இன்ஸ்டியூட்லேயோ அல்லது எதாவது நம்ம ஜாயின் பண்ணி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது நம்ம டெஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம், படிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஃபாலோ பண்ணணும், என்ன கேட்குறாங்க, எது மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து லாஸ்ட்டாக ஒரு 10-15 கொஸ்டின் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு புரிதல் தெரியும். அடுத்து நம்ம நண்பர்கள் வட்டாரத்துலையோ அல்லது வந்து ஆல்ரெடி எழுதியிருக்கக்கூடியவங்ககிட்டவோ அல்லது வந்து சர்வீஸ் வாங்கியிருக்கட்டவோ நம்ம வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி, நீங்கள் ஜாயின் பண்ணும்பொழுது வந்து அவங்க என்ன கிளாஸ் இருக்கிறாங்களோ ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ள அவங்க கிளாஸ் வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் இம்பார்ட்டன் கொடுக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டெஸ்ட். இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க நிறைய பேத்துக்கு வந்து 1 மார்க் 2 மார்க்கில் போயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதுக்கு காரணமே என்ன அப்படின்னு கேட்டால், கடைசி எக்ஸாம் வரையிலுமே 2 நாளைக்கு முதல் நாள் வரையிலுமே, நாளை காலையில் எக்ஸாம்னா நைட்டு 9 மணி வரையிலும் அவங்க படிச்சுட்டு மட்டும்தான் இருப்பாங்க, ரிவிஷனுங்கிறது இருக்காது. ஃபஸ்ட் நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டால் ரிவிஷன். லாஸ்ட்டாக ஒரு 1 மந்த் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவிஷனுக்கு மட்டும் நீங்கள் டைம் எடுத்துக்கணும். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்த உடனே ஃபஸ்ட் நம்ம நம்மளோட கீ செக் பண்ணி பார்க்குறோம். கீ செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கன்ஃபார்மாக வந்துடும் அப்படின்னா அப்படியே மைன்ஸ் ஜாயின் பண்ணிடுறாங்க. இல்லை நம்ம கீ செக் பண்ணி பார்த்துட்டு வராது அப்படின்போது அப்படியே விட்டுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கீ செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். ஒரு ரிசல்ட் உள்ளே வந்த உடனே எத்தனை மார்க் வந்து அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அப்போ 200 கொஸ்டினுக்கு வந்து குரூப் 1 வந்து 140+ அல்லது 150+ அந்த மாதிரி வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா நம்ம எந்த இதில் வந்து வீக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ மேக்ஸில் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கலையா, இல்லை அது ஹிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலையா, அல்லது பாலிட்டிக்கில் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலையா, இல்லை கரண்ட் நியூஸில் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கலையா, அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணால் மட்டுமே நம்ம அடுத்த எக்ஸாமுக்கு வந்து என்ன பண்ண முடியும்னா பர்ஃபெக்டாக வந்து ஃபாலோ பண்ண முடியும்.
0: சரிங்க, இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதிரியான தேர்வுகளுக்கு தயாராகும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்லுவாங்க. இப்போது ஒவ்வொரு போட்டித்தேர்வு பயிற்சி மையத்துக்கு போகிறோன்னா அந்த பயிற்சி மையத்துக்கான டெக்னிக் ஒன்று இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கான ஒரு டெக்னிக் இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் சொன்னீங்களப்போ பாஸ் பண்ணுவாங்க, அது மாதிரி இருக்கவங்கள்ட்ட அவங்க ஒரு டெக்னிக் சொல்லுவாங்க. பட் ஆனால் இது என்ன விஷயம்னா, எல்லாருக்குமான டெக்னிக் எல்லாருக்கும் செட் ஆகாது. நம்ம எல்லா விஷயத்தையும் கேட்குறோம், ஆனால் நமக்கான ஒரு செட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம தான் தயார் பண்ணி வச்சுக்கணும். அப்படி இருக்கும்பொழுது அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, இது நமக்கு செட் ஆகும் செட் ஆகாது, என்ன விஷயத்த நம்ம ஸ்டாண்டர்டாக செய்கிற விஷயம் அப்படின்னா என்னென்ன விஷயம் இருக்கும்.

0: இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்ற மாதிரி சில விஷயம் இருக்கும். அது எல்லாருக்கும் பொருந்தமான விஷயம் நீங்கள் சொன்னது ரிவிஷன் பண்ணுறது. ஒரு விஷயத்தை படிக்கிறோம்னா திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி அதே தான் படிச்சுட்டு இருக்கணும். எவ்வளோ போர் அடித்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதை படிக்கணும். அப்படி இருக்கும்பொழுது அதை தாண்டி பொதுவான இந்த மாதிரியான விஷயங்களில் நமக்கான ஒரு செட்டப் இதெல்லாம் எப்படி நமக்கு பயன்படும் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது?
1: அதாவது சிலபஸ் அப்படிங்கிறது வந்து எத்தனை பேர் எவ்வளோ பேர் ஐடியாக்கள் சொன்னாலுமே, இப்போ நான் நீங்கள் உங்களுக்கு வந்து ஐடியா நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்னும் நாலு பேருக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கூட அந்த சிலபஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது இந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக் கொஸ்டின் தான் பெரும்பாலும் வந்து இருந்திருக்கும்,
0: அப்படியே டைரக்டாகவே
1: இருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய போட்டி நிகழ்ந்த உலகில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி இல்லை. அந்த கொஸ்டின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் டெப்த்தாக போகிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு சாதாரண ஒரு முகலாயர்களை பற்றி படிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், பாபர் பற்றி படிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், பாபர் அப்படிங்கிறவர் இதுக்கு முன்னாடி வரலாம், பாபர் 1526 பாணிபட்டு போகிற இந்தியாவுக்குள்ளே வந்தார், பாபர் அப்படிங்கிறவர் யார், அவங்க அம்மா யார், அவங்க அப்பா யார், இது மாதிரி வந்து கேட்கக்கூடியது இன்னும் இப்போ வந்து டெப்த்தாக போகிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. பாபர் எப்போ உள்ளே வந்தார், பாபருடைய பாபர் உள்ளே வரும்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய சமகால அரசர்கள் யாரெல்லாம் இருந்தாங்க, அப்போ பாபருடைய சமகாலத்த அரசர்கள் குருநானக்கையும் வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ண முடியும், கிருஷ்ணதேவராயரையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு கேட்டால் குருநானக்குடைய இது 1469 ஆரம்பித்து 1539 வரையில் வந்து குருநானக், அப்போ அவருடைய சமகாலத்தவரும் இருந்திருப்பார் பாபர். இங்கே 1509 1529 வரையிலும் கிருஷ்ணதேவராயர். ஸோ இதையும் நம்மளால் வந்து மிங்கிள் பண்ண முடியும். அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம்ங்கிறது வந்து நீங்கள் நேர்கொண்ட பார்வை அப்படின்னு போனீங்க அப்படின்னு கேட்டால் முடியாது. அதாவது வந்து நம்ம ஒரு ஸ்டேஜில் மேலே ஏறி நம்ம நின்று பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால் சுற்றி வந்து 360 டிகிரியில் இருக்கக்கூடிய எல்லாமே நம்மளுக்கு வந்து கண்ணில் விசிபிளாக தெரிகிற மாதிரி இன்றைக்கி ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட். நான் தான் சொன்னேன், நல்லா படிக்கிறாங்க, எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க, செமையாக படிக்கிறாங்க. அவங்க பண்ணக்கூடிய ஒரே ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்டால் வந்து திருப்பி ரிவிஷன் பண்ணாத ஒரு விஷயம். நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு டெஸ்ட் முடிச்ச உடனே அதுக்கடுத்து என்ன பண்ணால் நம்ம ரியலைஸ் பண்ணணும். 100 கொஸ்டின் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ ப்ரைவேட்லேயே போயிட்டு வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து டெஸ்ட் ஜாயின் பண்ணுறாங்க, ஒரு 100 கொஸ்டின் போட்டிருக்காங்க, அந்த 100 கொஸ்டினில் அக்யூரேட்டாக நம்மளுக்கு எத்தனை வருது, நம்ம டயலமோவில் எத்தனை கொஸ்டின் போட்டிருக்கோம், சுத்தமாகவே நம்மளுக்கு எத்தனை கொஸ்டின் தெரியல. இந்த மூணாக பிரிச்சுட்டு அவங்க வந்து ஒர்க் பண்ணுறக்க ஆரம்பிக்கணும்.
0: சரி, இல்லை இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் போனது இன்னும் கொஞ்சம் டெப்த்தான விஷயம். முதல்ல வந்து இப்போ நமக்கு இந்த சிலபஸில் வெவ்வேறு சப்ஜெக்ட் இருக்கும், எல்லாம் ஹிஸ்ட்ரி இருக்கும், பாலிட்டி இருக்கும், ஜியாகிரஃபி இருக்கும், சயின்ஸ் இருக்கும், இது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், இது மாதிரியான நிறைய நிகழ்வுகள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இதில் வந்து ஒரு சில ஏரியா நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு சில ஏரியாவில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் ஆனால் விஷயம் என்னென்னா நம்ம எல்லா இடத்தையும் படித்தாகணும். ரெண்டாவது, ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் இந்த காம்போசிஷன் வந்து மாறிட்டே இருக்குது. ஒரு சில சமயம் ஹிஸ்ட்ரியிலேருந்து நிறைய கொஸ்டின் வரும், ஒரு சமயம் பாலிட்டிலேருந்து நிறைய வருது, கரண்ட் அஃபேர் மாறலாம், இந்த காம்போசிஷன் வந்து தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம அதை அந்த விஷயங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி எப்படி நம்மளை தயார்படுத்துறது?
1: ஒரு அருமையான கொஸ்டின். இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது, சிம்பிளாக சொல்லணும் நம்மளுக்கு வந்து புரியும். இப்போ சாகித்ய அகாடமி விருது வந்து நம்மளுக்கு வந்து எத்தனை லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்கன்னா 24 லாங்குவேஜ் கொடுத்துட்ருக்காங்க, 8வது அட்டவணையில் இருக்கக்கூடியது. இப்போ நம்ம அதிகபட்சம் எல்லாருமே கேட்ட உடனே வந்து சாகித்ய அகாடமி விருது எத்தனை மொழியில் கொடுக்குறாங்க அப்படின்னா பார்த்தோன்னே டக்குன்னு 22 லாங்குவேஜ்னு சொல்லி நம்ம போட்டோம். ஆனால் 24 லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா
0: 22 போடுறாங்க,
1: ஏன்னா 8வது அட்டவணையில் வந்து கொடுத்துருக்கக்கூடியது. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தானி, அடுத்து வந்து ஆங்கிலம், ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி விருதில் வந்து கடைசியாக எந்த மொழிகளுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் போடோ அண்ட் டோங்கிரி. அப்போ இந்த போடோ டோங்கிரி அப்படிங்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி போடோ அண்டு சாந்தலி, போடோ அண்டு சாந்தலிக்கு வந்து 2005 வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ இது நீங்கள் எப்படி டெப்த்தாக கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதான். அப்போ நம்மளுக்கு வந்து தெரியும் எப்போ ஆரம்பித்தாங்க, எப்போ வந்து எந்த ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது, எந்த ஆண்டு வந்து கொடுக்கப்பட்டது, தமிழில் வந்து எதுக்கு வந்து வாங்குறாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்மளுக்கு வந்து காமனான ஒரு விஷயம். இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக கேட்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ லாஸ்ட்டாக எப்போ கொடுத்தாங்க, இப்போ சாகித்ய அகாடமி விருதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பரிசு தொகை கொடுக்குறாங்க அப்படிங்கக்கூடிய கொஸ்டின். அப்போ இன்னும் டெப்த்தாக உள்ளே போகும்பொழுது நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ பாலிட்டி ஆஸ்பெக்ட்லையும் நீங்கள் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது. அப்போ 8வது அட்டவணை அப்படிங்கிறது நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அப்போ 8வது அட்டவணை ஆரம்பத்தில் வந்து 14 லாங்குவேஜ் இருந்துச்சு, 15வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மொழியை சேர்த்துருக்க ஆரம்பிச்சாங்க.
2: 22 வரை லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த 22க்கு அப்புறம் 24 லாங்குவேஜ் வரையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது கொடுக்குறாங்க. சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம். இன்னும் பேசுறதுக்கு நிறைய இருக்கு. கொஞ்சம் பேசுவோம். காத்திருந்த அதிசயம் கண் முன்னே ஏகே தங்கமாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை 1 கிராமிற்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்கமாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
3: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி.

0: ஜுவல்லரி மலைவாசல் திருச்சி.
1: உங்கள் நவனிதா செல்சன் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுஸ் 50 பைசா ஆடி மேஜிக் சேல். தினமும் முதல் 100 வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் வெறும் 50 பைசா செலுத்தி ஆண்ட்ரையா சர்பிரைஸ் டிரஸ் வீர் ஆஃப் த டே பெற்று செல்லலாம். நவனிதா செல்ஸ், ஹோலிகிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், ஃபோர்த் ஸ்டேஷன் ரோட், திருச்சி.
2: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை 1 கிராமிற்கு ரூபாய் 1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.

0: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: பதினோரு மணி 21 நிமிஷம் ஆகுது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைஞ்சிருக்கும். குரூப் 1 அலுவலர் ஆகலாமா அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 போட்டித் தேர்வுகளில் தயாராகக்கூடியவர்கள் படிச்சதை திரும்பி ரிவிஷன் பண்ணணும், தேர்வுகளில் செய்யக்கூடிய தவறுகளை பகுப்பாய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டித் தேர்வு பயிற்சியாளர் தியாகராஜன் ஐயா அவர்கள் தகவல்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் எப்படிலாம் நம்மளை தேர்வுகளுக்கு தயார்படுத்திக்கலாம் அப்படிங்கறத பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்போம் பாங்க.
3: காசு சம்பளமாக இருந்தாலும் கவர்மெண்ட் சம்பளம் வேணும் அப்படின்றது தான் பொதுவாக எல்லாரோட எண்ணமும் இருக்குது. அது வந்து வெறும் சம்பளமாக மட்டும் இருக்கக்கூடிய ஒரு வேலை கிடையாது. நிறைய பேருக்கு வெளியிலேருந்து நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், பட் ஆனால் ஒரு அரசாங்க பணியில் இருந்து அது மக்களுக்காக செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிறதில்ல. நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன ஒரு துரும்பியாவது கிள்ளி போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைப்பது அப்படின்றது ஒரு அரிதான விஷயம். அந்த வகையில் நிறைய பேர் கனவோடு இந்த வேலைக்கு பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கான நிகழ்ச்சி தான் இது. இப்போ நீங்கள் சொன்னீங்க, நிறைய விஷயம் சொன்னீங்க. அதில் நான் மறுபடியும் ரொம்ப முக்கியமாக கேட்குறது, இப்போ வந்து நமக்குன்னு ஒரு சில ஸ்ட்ராங் ஏரியா இருக்கும், சில வீக் ஏரியா இருக்கும், ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். என்னன்னா நிறைய நேரத்தில் நமக்கு சில இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அது பின்னாடி ரொம்ப போக ஆரம்பிச்சிருவோம், ரொம்ப டீப்பாக படிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ உங்களுக்கே எனக்கு தெரியும் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ஆர்வம் இருக்குது, நீங்கள் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப டீப்பாக படித்து வச்சுருக்கீங்க. பட் ஆனால் ஹிஸ்ட்ரிக்கு எத்தனை கேள்வி இருக்கோ அத்தனை கேள்வி தான் கேட்க போகிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இதை நம்ம எப்படி ஒரு ஒரு பேலன்ஸ்டான வியூவில் ஒரு எக்ஸாமுக்கு தான் நம்ம படிக்கிறோம், நம்மளோட நோக்கம் வந்து அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு தெளிவோடு நம்ம இதை அணுகிறதுல எந்த அளவுக்கு நமக்கு அந்த அந்த அணுகுமுறை இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
4: கண்டிப்பாக. இப்போது காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் சம்பளம் அப்படின்னு சொன்னீங்க. அதாவது வந்து ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கூடிய ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்து ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அவங்க வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னு கேட்டால் அவங்களோட லைஃப் லாங்காக எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு சூழ்நிலையே எல்லாமே மாறிடும். தனக்கு பின்னாடி வரக்கூடிய வாரிசு தலைமுறையே மாறிடும். அது பின்னாடி வரலோ வரக்கூடியவங்களை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட எல்லாமே வந்து சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஆகும். ஓகே, அடுத்து ரெண்டாவது ஒரு கொஸ்டின் வந்து கேட்டீங்க. இப்போ நம்ம வந்து ரிசர்ச் பண்ண போகிறது கிடையாது, ஒரு டாப்பிக்ல வந்து எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டால் நம்ம ரிசர்ச் பண்ண போகிறது கிடையாது.
3: ஏன்னா இது வந்து நம்ம நிறைய பொதுவாக இந்த போட்டித் தேர்வு பயிற்சி நம்ம இதுக்கு தயாராகிட்டு இருக்க நிறைய ஆஸ்பிரண்ட்டு கிட்ட பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா ரொம்ப நல்லா படிப்பாங்க, ரொம்ப நல்லா படிக்கிறது தான் அவங்களோட பிரச்சனையாகவே இருக்கும். இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் உண்மை அது எல்லாருக்கும் தெரியும். இந்த சிவில் சர்வீஸ் படிக்கிறவங்க குரூப் 1 படிக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியும், நல்லா படிக்கிறதே ஒரு சில சமயத்தில் பிரச்சனையாயிடும். என்னன்னா அவங்க நல்லா படிக்கிறது ஒரே சப்ஜெக்டை படிப்பாங்க, அதுக்குள்ளே டெப்த்தாக படிப்பாங்க. ஒரு சிலர் எம்ஃபில்லாம் போடுவாங்க, பிஎஸ்சிலாம் வாங்குவாங்க. நம்மளோட வேலை அது கிடையாது. நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா எக்ஸாம் பாஸ் பண்ணி வேலையில் ஏதோ ஒரு சர்வீஸை வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கும்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட ஒரு சில ஏரியாவை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி படிக்கணும், நமக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைனாலும் ஒரு சில ஏரியாவை படிக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், அதுக்கான டெக்னிக் என்ன?
4: கண்டிப்பாக. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒரு 3 பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து நம்ம தேர்வு முறையை புரிந்து கொள்வது. ரெண்டாவது வந்து எந்த பாடத்திற்கு முன்னுரிமை கொடுப்பது, சுயமதிப்பீடு. இந்த 3 வார்த்தை உங்களுக்கு வந்து புரியும். தேர்வு முறையை நம்ம ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ளணும், எந்த பாடத்திற்கு முன்னுரிமை கொடுக்கணும், சுயமதிப்பீடு. இப்போ நீங்கள் சொன்னது வந்து 3வது பாயிண்ட் உள்ள வந்துடும். சுயமதிப்பீடு

0: கண்டிப்பாக. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒரு மூணு பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து நம்ம தேர்வு முறையை புரிந்து கொள்வது, ரெண்டாவது வந்து எந்த பாடத்திற்கு முன்னுரிமை கொடுப்பது, சுயமதிப்பீடு. இந்த மூணு வார்த்தை உங்களுக்கு வந்து புரியும். தேர்வு முறையை நம்ம ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ளணும், எந்த பாடத்திற்கு முன்னுரிமை கொடுக்கணும், சுயமதிப்பீடு. இப்போ நீங்கள் சொன்னது வந்து மூணாவது பாயிண்ட் உள்ள வந்துடும். சுயமதிப்பீடு, நம்ம எனக்கு வந்து இப்போ மேக்ஸ் நல்லா வரும், 25 கொஸ்டின் அதில் இருக்குது, அதே இது மற்ற சப்ஜெக்ட் எக்கனாமியோ அல்லது பாலிட்டியோ, அப்போ நான் அதுக்கு எந்தளவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும், நல்லா வருது அப்படிங்கிறதுக்காக அதுலேயே நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னா நம்ம ரிசர்ச் பண்ணி வந்து பிஹெச்டி முடிக்க போகிறது கிடையாது. நம்மளுக்கு தேவை 25 கொஸ்டினில் வந்து 25 எடுக்க முடியுமா, இல்லை எனக்கு சுத்தமாகவே எனக்கு வராது, அட்லீஸ்ட் 20 ப்ளஸ் எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும். அப்போ மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா எக்கனாமியாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பாலிட்டியாக இருக்கட்டும், அப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படின்னு டைம் ஒதுக்கிறது, அப்போ அவன் கேட்டக்கூடிய சிலபஸ் வந்து எது மாதிரி. இப்போ நம்ம குரூப் 1 படிக்கிறோமா, 2 படிக்கிறோமா, குரூப் 4 படிக்கிறோமா, அப்போ குரூப் 4 வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உள்ளே இறங்கிட்டு குரூப் ஆஸ்பெக்டில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இறங்கி டெப்த்தாக உள்ளே போகணும் அப்படின்னாலும் சிக்கல் இருக்கும், ஏன்னா டைம் நம்மளுக்கு வந்து அது கொடுக்க முடியாது. அப்போ குரூப் 4 என்ன, 100 மார்க் வந்து 100 கொஸ்டின் தமிழ் இருக்குது, அந்த தமிழுக்கு நம்ம எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன் கொடுக்குறோம், 90 ப்ளஸ் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 95 ப்ளஸ் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், 100 எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மேக்ஸில் 25 கொஸ்டின், அப்போ மேக்ஸில் 25 கொஸ்டின் அப்படின்னு கேட்டால் அப்போ ரெண்டுலேயுமே சேர்த்து வந்து கிட்டத்தட்ட 120 ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பெரிய ஸ்கோர் உள்ள வந்துடுது. ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரினா ஒரு 10 மார்க் உள்ள வந்துடுது, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு 15 கொஸ்டின் உள்ள வந்துடுது. இப்போ இதில் வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு 25 கொஸ்டின் உங்களுக்கு கையில் இருக்குது. அப்போ அந்த 25 கொஸ்டின் அப்படிங்கும்போது எல்லாருமே அடிக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகுவாங்க. இப்போ மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து மேக்ஸில் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க, மீதி இருக்கக்கூடிய ஆர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன் கொடுப்பாங்க. ஆனால் இதே ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து ஒரு முறை படிக்கும்போது நல்லா உங்களுக்கு ஆர்ட்ஸ் நல்லா வருது அப்படின்னா நீங்கள் மேக்ஸ்க்கு இம்பார்ட்டன் கொடுக்கணும். நீங்கள் அதான் உங்களுக்கு வந்து ஸ்கோரிங் சப்ஜெக்ட். 25 கொஸ்டின் அப்படின்னு கேட்டால் அந்த 25 20 ப்ளஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும். அப்போ மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்டில் வந்து உங்களுக்கு அதிகமான ஸ்கோர் வரக்கூடியது. இப்போ ஜியாகிரஃபியோ அண்டு சயின்ஸோ ரெண்டுலேயுமே வந்து 5 கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து உள்ள வரப்போகுது. அப்போ நீங்கள் அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல லாஸ்ட்டில் ஒரு 10 நீங்கள் அதுக்கு ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிங்கன்னா போதுமானது. அப்போ மீதி இருக்கக்கூடிய 90 கொஸ்டின் உங்களோட கையில் இருக்குது. 90 கொஸ்டினில் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் 75 கொஸ்டின் வரையில் நீங்கள் அடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். ஏன்னா சயின்ஸுக்கும் ஜியாகிரஃபிக்கும் ரெண்டுலேயுமே உங்களுடைய ஓரளவுக்கு நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னாவே ஒரு 3 கொஸ்டின் உள்ள வந்துச்சு அப்படின்னா ஒரு 6 கொஸ்டின் உங்களுக்கு வந்து கையில் கிடச்சிது அப்படின்னாவே உங்களோட ஸ்கோரிங் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் லெவல் உள்ள போகும். அப்போ வந்து நம்ம சிலபஸ் இம்பார்ட்டன் வச்சு என்ன மார்க் ஸ்கோரிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்.
1: சரி, இப்போ நிறைய பார்த்தா நம்ம அந்த பொறியியல் படிச்சுட்டு அந்த பின்னணியில் வர ஆட்கள் வந்து நிறைய பேர் இப்போ மாணவர்கள் வந்து இந்த பொடித்தேர்வுக்கு தயாராகிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்போ ஒரு சில ஏரியா நீங்கள் சொன்னப்பில் மேக்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஓரளவு பெட்டராக அவங்களால பண்ண முடியும் மித்தவர்களோட, ஆனால் அவங்கக்குன்னு ஒரு சில கிரே ஏரியா இருக்கும், சரியாக ஒர்க் பண்ண முடியாது. அது என்ன மாதிரியான ஏரியாவில் நீங்கள் அவங்களுக்கு இடர்களை பார்க்குறீங்க, அவங்களுக்கு அதில் இன்னும் கொஞ்சம் அவங்களோட மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்குது? அதில்
0: ஒரு விஷயம், ஒரு ஸ்டூடெண்ட்டை பொறுத்தளவுக்கு என்னால் இது முடியாது அப்படிங்கிறது அவங்க தனக்குத்தானே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாவே அதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறவங்க யோசிக்கிறக்க ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் எனக்கு எது வராது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கே உள்ளுணர்வு தெரியும்ல. இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு ஹிஸ்ட்ரி வராது அல்லது வந்து பாலிட்டி எனக்கு வந்து ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னாவே அதுக்கு அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குறக்க ஆரம்பிச்சிருவாங்க. யார் ஒருத்தர் வந்து எனக்கு எது வராதுனே தெரியாமல் இருக்காங்க இல்லையா, நான் நல்லா படிப்பேன் இல்லை நல்லா படிக்க மாட்டேன், எனக்கு இந்த சப்ஜெக்ட் வரும் இந்த சப்ஜெக்ட் வராதுன்னு சொல்லிட்டு வந்து தன்னை சுயபரிசோதனை செய்யாமல் இருக்காங்களே. சில பேர் அவங்க நிறையா நல்லா படிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு விஷயம்,
1: அதாவது எப்பயுமே இந்த ஃபஸ்ட் வாட்டி நம்ம குரூப் பண்ணோம் இல்லை ஏதோ ஒன்று எழுத போகிறோம்னு வச்சுங்க, சரியாக படிக்காமே கூட போய் எழுதுவோம், நல்லா பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் வெளிலந்தப்போ, அந்த ஃபீலிங் தொடர்ந்து இருந்ததுன்னா நம்ம பாஸ் பண்ணுறது கஷ்டமாக போயிடும். அதுதான் நீங்கள் சொல்கிறது, நமக்கு தெரியணும் நம்ம என்ன செய்கிறோம், எது எங்கெங்கே தப்பு பண்ணுறோம், எங்கே நமக்கு வரல, இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணுன்றது தெரியணும். முதல்ல வரும்பொழுது அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் தோணும், ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறோம் போல இருக்குது, கிடச்சிரும் போல இருக்கு இந்த வாட்டி சர்வீஸ் அப்படின்னு நினைப்போம், ஒழுங்காக படிக்காமே போய் அந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கக்கூடாது. நமக்கு எங்கெங்கே வீக்னஸ் இருக்கோ அந்த வீக்னஸை வந்து நம்ம கண்டிப்பாக கண்டறிஞ்சு அதுக்கான வேலையை நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதில் வந்து இந்த ரிப்பிட்டேட்டிவாக நம்ம எக்ஸாம்ஸ் மாதிரி தீர்வுகள் நிறைய எழுதணும், டெஸ்ட் பேட்ச் போடுறோம், அது எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கும்?
0: நிச்சயமாக, இப்போ டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து கொஸ்டின் எல்லாமே டெப்த் எடுக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. ஒரு ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் டெப்த் எடுப்பாங்க. ஒரு சில இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி அவங்க அவங்களோட மனசு விட்டுறக்கூடாது அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுவாங்க, 100 கொஸ்டினுக்கு வந்து கிட்டத்தட்ட 70 கொஸ்டின் கிட்டத்தட்ட ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. சரி, ஒரு 30 கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் டஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 50-50 வந்து கொடுத்துருப்பாங்க. 50 அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், 50 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த கொஸ்டின் நீங்கள் எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது வந்து இப்போ ஆன்சர் சொல்லும்போது ஒரு ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு வந்து இப்போ ஒரு கொஸ்டினில் 3 ஆப்ஷன் இருக்குன்னா ஒரு கொஸ்டின் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து தப்பாக இருக்கலாம் இல்லை ரெண்டு ஆப்ஷன் வந்து தப்பாக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க ஈஸியாக சொல்லுவாங்க. அப்போ நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து அவர் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம நண்பர்களோட

0: வட்டாரத்தில் வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்பொழுது வந்து இன்னும் நம்ம என்ன பண்ணோம், அந்த கொஸ்டினை திருப்பி டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு ஒன் ஹவர்ஸ் இந்த ஒரு மணி நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அப்போ நம்ம என்ன தவறு பண்ணியிருக்கோம், இனிமேல் அந்த தவறை வந்து திருப்பி வந்து உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம யோசிக்க தோணும். அப்போ நீங்கள் நம்பர் ஆஃப் டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து போடுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கணும்.
1: சரிங்க. இப்போது இல்லை இன்னொரு விஷயம் இருக்குது எனக்கு. இப்போது நம்ம டெஸ்ட் பேட்ச் ஒன்று போடுறோம், ஒவ்வொரு நீங்களே சொன்னீங்க ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டும் ஒவ்வொரு டைப்பில் அந்த கொஷினை வந்து ரெடி பண்ணுவாங்கன்னு. நிறைய நேரம் வந்து டிஎன்பிசி ரெடி பண்ணுற கொஷினுக்கும் அவங்க கொஷினுக்கும் சம்மந்தமே இல்லாமலாம் போயிடுது. அப்படி இருக்கும்போது அதுவே நமக்கு ஒரு என்ன பண்ணுது, நம்மளை வந்து ஒரு தப்பான ஒரு டைரெக்ஷனில் கொண்டு போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து கொஷின் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கான பதிலை வந்து சொல்கிறதுக்கு எப்படி தயாராகிறது. ஏன்னா நம்ம வந்து அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம படிக்க ஆரம்பிச்சிடக்கூடாது. அதில் அந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது, இப்படி தான் இருக்க போகுது கொஷின் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணோம்னா அது மாறிடுது. நீங்கள் சொல்கிறப்பல ரெண்டாவது ஒவ்வொரு வருஷமும் கொஷின் வந்து கேட்கப்படும் முறையும் மாறிக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி தேர்வர்கள் வந்து இதுக்கு தயாராகிறது?
0: நிச்சயமாக இப்போ அந்த கொஸ்டின் நீங்கள் வந்து சொன்னீங்க, இப்போ இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே புக் பேக் கொஸ்டின் அப்படிங்கிற சொல்லியிருந்தேன் நான். இப்போ கேட்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே கொஞ்சம் டெப்த்தாக கேட்குறாங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்து ஒரு கீ வந்து ஆன்சர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க வந்து ஒரு மாடல், அதாவது வந்து இதுதான் ஃபைனல் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நான் அவங்களுக்கு வந்து கொஸ்டினை வந்து கொடுக்குறேன், நீங்கள் ஆன்சர் செக் பண்ணுங்கள். இதில் வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் 10 நாளில் திரும்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் ஒரிஜினல் கீ விடுவோம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் அந்த கீழே நம்ம வந்து உள்ளே வரும்பொழுது என்ன மார்க் நம்ம கம்மியாக எடுத்தோம் அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து அவங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸுக்கு நம்ம மெயில் அனுப்பி இது மாதிரி இந்த கொஸ்டின் வந்து கரெக்டாக இருக்குது, இந்த ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரூஃப்னு சொல்லிட்டு நம்ம அட்டாச் பண்ணி வந்து காமிச்சோம் அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு வந்து மார்க் வந்து கொடுத்துட்றாங்க அந்த இதில் உள்ள வரும்பொழுது.
1: சரிங்க. இப்போது இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, குறிப்பாக இப்போ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் தயாராகிறதுக்கு, இப்போது வர இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு தயாராகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து செய்யணும், என்னென்ன விஷயங்கள் தயாராகணும், எப்படி எப்படிலாம் தயாராகணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இன்னும் கேட்க வேண்டியது இருக்குது, தொடர்ந்து பேசலாம்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: உங்கள் நவனிதா சில்க்ஸின் ஆடி புதுசு, சேவிங்ஸ் மவுசு, புதிய கலெக்ஷன்கள், அதிரடி தள்ளுபடி, 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட், காம்போ ஆஃபர்ஸ், ஆடியின் கம்ப்ளீட் ஷாப்பிங் பேக்கேஜ். நம்ம நவனிதா சில்க்ஸ்ல, நவனிதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், ஃபோர்த் ஸ்டேஷன் ரோட், திருச்சி.
7: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
8: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான், 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
9: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.

0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,
3: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.

0: குரூப் ஒன் அலுவலர் ஆகலாமா அப்படிங்கிறத பற்றி தான் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்ருக்கோம். டிஎன்பிசி குரூப் ஒன் போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்திக் கொள்வதற்கான ஆலோசனைகளை போட்டித் தேர்வு பயிற்சியாளர் தியாகராஜன் அவர்கள் வழங்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்கள் விளக்கம் பெறணும் அப்படின்னா 4431 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வாங்க.
1: இப்போது இந்த குறிப்பாக நம்ம டெஸ்ட் பேட்ச் எழுதுறது, அந்த டெஸ்ட் பேட்ச் எழுதுறதுல என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அதை சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டையும் படிக்கும்போது எப்படி எப்படி படிக்கணும் இதெல்லாம் சொன்னீங்க. இப்போ குறிப்பாக இருக்க போகிறது இந்த 60 நாள், இந்த 60 நாளுக்கு இந்த தேர்வுக்கு நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு ரெடி ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்களை செய்யலாம், எப்படி

0: நமக்கான ஒரு டைம் டேபிளை ரெடி பண்ணிக்கலாம், என்ன மாதிரியான ஒர்க் பண்ணணும். ஏன்னா இப்போது இதில் வந்து நான் இத்தனை வருஷம் உழைக்கிறேன், இத்தனை வாட்டி உழைச்சிருக்கேன் அப்படின்றதெல்லாம் தாண்டி அன்றைக்கி எக்ஸாம் அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் கடைசியான ரிசல்ட்டு. ஒரே வருஷத்தில் ஒரு குரூப் ஒன் பாஸ் பண்ணவங்களும் இருக்கிறாங்க, 5 வருஷம் பாஸ் பண்ணவங்களும், 5 வருஷம் முயற்சி பண்ணி பாஸ் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அதுக்கான அந்த திட்டமிடல் பிளானிங் அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நிறைய நேரத்தில் நமக்கு ஒர்க் ஆகுது. அந்த ஸ்ட்ராட்டஜின்றது ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமானது. அப்படி இருக்கும்பொழுது இந்த குரூப் ஒன் தேர்வுக்கு அவங்கவுங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறதுக்கு என்ன பேசிக்கான பிளான் என்னவாக வச்சுருக்கலாம் அவங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: கண்டிப்பாக. ஃபஸ்ட் வந்து நேர மேலாண்மை. நேர மேலாண்மை அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாம், இப்போ ஒரு டாபிக் நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், நம்ம ஒரு 2 மணி நேரம் ஒரு டாபிக் வந்து படிச்சுட்ருக்கோம். நம்ம அந்த டாப்பிக் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போகிறது, ஒரு டாப்பிக் எடுத்திங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு தான் நீங்கள் எந்திரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு டாப்பிக் நீங்கள் முடிச்சிட்டிங்க, அந்த டாப்பிக் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்ட, இதுக்கு முன்னாடி வந்து கேட்கப்பட்ட கொஸ்டினை வச்சு நீங்கள் அனலைசிஸ் பண்ணணும். இது வந்து இந்த டாப்பிக்கில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து. இப்போ நீங்கள் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி எடுக்கிறீங்க, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது சங்க இலக்கியம் சங்ககாலம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க. சங்ககாலத்தில் இதுக்கு முன்னாடி என்னென்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, இனிமேல் எப்படி வந்து கேட்கறக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ குருஃபன் ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவங்க ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுறக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுறக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ சிந்து சோழ நாகரிகம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன கொஸ்டின் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, இனிமேல் எப்படி கேட்கறக்கான சான்சஸ் இருக்குது. குத்தர்கள் அப்படின்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்க, இனிமேல் எப்படி கேட்கறக்கான சான்சஸ் இருக்குது. மொத்தமே 6 டைப் தான். குத்தாசை பொறுத்தளவுக்கும் சரி, எந்த அரசுகளை பற்றி கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா மொத்தமே 6 டைப் தான்.
0: என்னென்ன டைப்?
1: ஃபஸ்ட்டு சோர்ஸு. சோர்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா, இப்போ குத்தர்களை பற்றி காமனாக நான் சொல்கிறேன், லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின், லிட்ரேச்சர் ஆஸ்பெக்டில் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து
0: என்ன புத்தகம் இல்லை பொறுத்துக்க டைப்பில் இப்போல்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக கேட்குறாங்க, இதில் பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்கவும், ஒரு சரியான ஆன்சர் 3 இருக்கும், சரியில்லாதது 1 இருக்கும், அதை தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும்.
1: அடுத்து இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற கல்வெட்டுகளை பற்றி வந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின், அதாவது வெளிநாட்டு பயண குறிப்புகள்னு சொல்லிட்டு வந்து அந்த காலகட்டத்தில் யார் உள்ளே வந்தாங்களோ, ஃபாகியான் அப்படின்னு ஒருத்தர் உள்ளே வந்தார் அப்படின்னு கேட்டால் அவரை வச்சு ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம். காயின்ஸ் நாணயங்களை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். குத்தர் காலத்துடைய நிர்வாகத்தை பற்றி ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம். குப்தர் காலத்துடைய அரசர்களை பற்றி கேட்கலாம். இவ்வளோதான் விஷயமே. அப்போ இந்த 6 ஸ்டெப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கொஸ்டின் எடுத்து வச்சு பாருங்கள், இந்த 6 ஸ்டெப்பை தாண்டி எதுவும் புதுசாக எது இருக்காது.
0: அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நடப்பில் நடக்கிற விஷயங்களை கொண்டு முன்னாடி நடந்த விஷயங்கள் நிறைய விஷயம் கேட்குறாங்க இல்லையா, அதை எப்படி நம்ம தயார் பண்ணிக்கிறது. இப்போ நடப்பில் ஒரு விஷயம் நடக்கும், அந்த விஷயம் அந்த ஒரு செய்தி இருக்கும், அந்த ஒரு செய்திக்கும் முன்னே நடந்த வரலாறுக்கும் தொடர்பு படுத்தி கேட்குறாங்க, அதை பற்றி நம்ம எப்படி தயாராகலாம்.
1: இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு கேட்டால், இப்போ லேடன் பட்டயம் சொல்லிட்டு வந்து ப்ரீசெண்ட்டாக வந்து நம்ம பிரதமர் வெளிநாட்டுக்கு போயிருந்தார், லேடன் பட்டயம் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா.
0: சரி,
1: இப்போ அதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு கேட்டால், ஆனைமங்கலம் செப்பேடு. இப்போ ஆனைமங்கலம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? இப்போ ஆனைமங்கலத்துக்கும் நீங்கள் சோழர்களுக்கும் நீங்கள் எப்படி நீங்கள் லிங்க் கொடுக்க போகிறீங்க, அது எந்த வழியாக வந்து
0: வெளியே என்னென்ன விஷயம்லாம் சொல்லுங்க.
1: எஸ் கண்டிப்பாக, அது யாருக்காக எழுதி கொடுக்கப்பட்டது, எந்த புத்த வம்சத்துக்கு, எந்த சூடாமணி விவகாரத்துக்கு வந்து நீங்கள் எழுதி கொடுக்கப்பட்டது, எஸ் அந்த இது வந்து நீங்கள் கேட்கும்பொழுது எப்படி கேட்கலாம். ஸோ அதை கம்பேர் பண்ணி உங்களை வந்து கொஸ்டின் வந்து கேட்க முடியும்.
0: வாய்ப்புகள் இருக்கு. வரலாறே மொத்தமா படிச்சா கூட, இப்ப ஆனைமங்கலம் செப்பேடு வந்து பாரத பிரதமர் வந்து போய் அங்கிருந்து வாங்கி நமக்கு திருப்பி இது வருது அப்படின்றப்போ அதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து
1: நிச்சயமா இருக்கும்,
0: அதிகமா இருக்கும் நமக்கு. இந்த மாதிரியான கேள்விகளை தான் நம்ம தயார் பண்ணும்போது தயார் பண்ணிக்கணும் இல்லையா.
1: நிச்சயமா. அப்போ அது மாதிரி இப்போ கல்வெட்டுகள் அப்படிங்கிறது முன்னாடி இருக்கக்கூடிய கல்வெட்டுகள், இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை பற்றி நம்ம ஈஸியாக வந்து பார்க்க முடியும்.
0: அதே மாதிரி இப்போ இன்னொரு விஷயமும் பார்க்கலாம்ல, இப்போ இந்த ஆனைமங்கலம் செப்பேடு வந்துருச்சு, இதே மாதிரி நிறைய செப்பேடுகள் வெளியிலலாம் இருக்குது. இப்போ அந்த செப்பேடுகள் குறித்தும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள்
1: இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது.
0: முதல்ல செப்பேடுகள், முக்கியமான செப்பேடுகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் படித்து வச்சுக்கிறது நல்லது.
1: நிச்சயமாக. இப்போ இந்த கல்வெட்டுகள் அப்படிங்கிறது வந்து அப்போ குப்தர் காலத்தை பொறுத்தளவுக்கு ஒரு கல்வெட்டுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். இப்போ குப்தர் காலத்தில் இருக்கக்கூடிய அரசரை வந்து எப்படி வந்து இங்கே இருக்கக்கூடிய தொண்டை மண்டலத்தில் இருக்கக்கூடிய அரசரோட நம்ம மிங்கிள் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், சமுத்திரகுப்தர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தென்னிந்தியா மீது படையெடுக்கப்பட்ட பொழுது தொண்டை மண்டலத்தில் விஷ்ணுகோபன் அப்படிங்கிற ஒருத்தர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவரை வச்சு நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம். அந்த அழகாபோத்தூன் கல்வெட்டு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி பிரயாகராஜ் தூண் கல்வெட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து மிங்கிள் பண்ணி வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் இல்லை, நான் கேட்கக்கூடிய கொஸ்டின் ஒன்று ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான்.
0: இல்லை, இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ நம்ம ஒருத்தர் பொடிதருக்கு படிக்கிறோன்னா எல்லாத்தையெல்லாம் படிக்க முடியாது. நம்ம ஒரு செட்டு வந்து படிச்சிருப்போம், நம்ம ஒரு தகவல்கள் வந்து படிச்சிருப்போம், நம்ம படித்து வச்சுருக்க தகவலை வச்சு அதற்கான ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஏன்னா இப்போ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நான் கேட்குறேன், மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அது வேறு மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, நமக்குன்னு ஒரு நாலேஜை வந்து கேதர் பண்ணியிருப்போம், தமிழ்நாடு பாடநூல்கள் படிச்சிருப்போம்,

0: சிவில்ஸ் படித்தவங்க என்சிஆர்டியும் சேர்த்து படிச்சிருப்பாங்க. அப்படிலாம் இருக்கும்போது அந்த படித்த நோட்ஸ், அது இல்லாமல் நிறைய நோட்ஸ் படிச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படித்த விஷயங்களை வச்சு நம்ம படிக்காத தகவல் கேட்டாங்கன்னா எப்படி பதில் சொல்கிறது
1: சார்? ரெண்டே விஷயம். ஒன்று வந்து கவர்மெண்ட் எதிர்பார்க்கக்கூடியது வந்து எனக்கு இத்தனை பேர் இருந்தால் போதும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் எதிர்பார்க்குது. அப்போ தமிழ்நாட்டுக்குடியவங்க எக்ஸாம் எழுதக்கூடியவங்க எல்லாரையும் அறிவாளியான்னு கேட்டால் எல்லாமே அறிவாளி. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டை பொறுத்திருக்கும், நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நல்லா ஆன்சர் பண்ண வேண்டிட்டு உள்ள வர முடியுதா அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் வந்து கேட்கலாம், எந்த ஏரியாவிலிருந்து வேணாலும் வரலாம், இதுக்குள்ளே தான் வந்து வரணும் அப்படிங்கக்கூடிய அவசியமே கிடையாது. அவன் சிலபஸ் கொடுத்துட்டான், அந்த சிலபஸ்க்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து எப்படி வேணாலும் அவனால் வந்து கேட்க முடியும். அப்போ அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டால், எனக்கு இத்தனை பேர் வந்து 26 பேர் அப்படின்னு கேட்டால் 26 பேர், இப்போ 1:20 அப்படிங்கக்கூடிய கான்செப்டில் எடுக்கிறாங்க அப்படின்னா 520 பேர் எனக்கு வந்து மெயின்ஸுக்கு வந்தால் எனக்கு வந்து போதும் அப்படின்னா, அந்த 520 பேர்த்து எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க தெளிவாக இருக்காங்க. அந்த 520 பேர்த்துக்குள்ளே நம்ம ஒருத்தர் உள்ளே வரணும் அப்படின்னா அவங்க என்ன கொஸ்டின் கொடுத்தாலும் நம்ம எழுதுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். நம்ம எந்த இடத்துலையுமே வந்து எனக்கு வந்து இவ்வளோ தான் வரும், அவ்வளோ தான் வரும், நான் இது மட்டும் தான் படிப்பேன், அது மட்டும் தான் படிப்பேன் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. நீ அந்த 3 மணி நேரத்தில் வந்து நீ எந்தளவுக்கு தெளிவாக இருக்க, அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் தெளிவாக இருந்த அப்படின்னு கேட்டால் போதுமானது.
0: சரிங்க சார், நம்ம கூட ஒரு நேர் இருக்கிறோட கேள்வி கேட்கலாம். கேளுங்க, உங்கள் கேள்வி கேளுங்க. ரேடியோ வால்யூம் குறைஞ்சி வச்சுட்டு கேளுங்க. கேளுங்க, உங்கள் கேள்வி கேளுங்க.
2: வணக்கம் சார்.
0: யாருங்க?
2: ஹலோ.
0: ஆ, கேளுங்க.
2: பெரம்பலூர்லேருந்து கண்ணன் பேசுகிறேன் சார்.
0: ஆ, கேளுங்க, உங்கள் கேள்வி கேளுங்க.
2: எங்கள் பாப்பா குரூப் 4ல பார்த்தா, நாங்கள் இப்போ ஜாப்ல இருக்காங்க சார். பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்காங்க, மறுபடியும் டூக்கு ட்ரை பண்ணாங்களா?
0: சரிங்க.
2: இது அக்ரிக்கு ட்ரை பண்ணாங்க.
0: சரிங்க, ஏவோக்கு.
2: அதான் சார்.
0: சரி, என்ன கேட்கணும் உங்களுக்கு, என்ன கேட்கணுங்க உங்களுக்கு?
2: அதான் குரூப் 2 படிக்கலாங்களா, மறுபடியும் பரீட்சை எழுதாங்களா?
0: சரி, ஓகே,
2: அக்ரி இதுக்கு போகலாங்களா?
0: சரி, ஓகே, ஓகேங்க. இப்போ அவங்க அக்ரி படிச்சிருக்காங்க, இப்போ குரூப் 4ல ஆல்ரெடி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்னென்ன இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது? ஏன்னா அக்ரி படித்தவங்க நல்லாவே இந்த மாதிரியான பொதுத்தேர்வுகள்லாம் சிறப்பாக செய்வாங்க. அப்படி இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம், அடுத்தவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, அது மட்டும் சுருக்கமாக சொல்லி.
1: இப்போ எனக்கு இந்த குரூப் 4 மட்டும் போதும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்குள்ளேயே இருந்துக்குவாங்க. இப்போ அந்த பொண்ணை அக்ரி முடிச்சிருக்குது, அந்த பொண்ணை பொறுத்தளவுக்கு வந்து குரூப் 1 குரூப் 2 எந்த எக்ஸாம் வேணாலும் எழுதி முடிக்க முடியும். ஏன்னா குவாலிஃபிகேஷன் அந்த பொண்ணுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஏன் யூபிஎஸ்சி கூட எழுத முடியும் அந்த பொண்ணு, சரிங்களா? இப்போ அந்த பொண்ணுடைய ஐடியா எனக்கு வந்து நான் குரூப் 1 போகணும் அப்படின்னாலும் தாராளம் எழுத முடியும். அந்த பொண்ணு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுனாவே போதும்.
0: சரி, தொடர்ச்சியாக நம்ம பேசுவோம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
4: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர், ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 டிஎன்பிஎஸ்சி அலுவலர் ஆகலாமா அப்படிங்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறதுக்கான ஆலோசனைகளை வழங்கிட்டு இருக்காங்க போட்டித் தேர்வு பயிற்சியாளர் தியாகராஜன் அவர்கள். வாங்க நிகழ்ச்சியில் இன்னும் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது கேட்போம்.
1: இப்போ குறிப்பாக சொன்னீங்க இந்த குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் தயாராகிறவங்களுக்கு என்னென்ன செய்யலாம், ஆல்ரெடி தயாரிப்பில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க, போட்டித் தேர்வுகள் குறித்து ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, நிறைய பேர் ஆல்ரெடி பல எக்ஸாம் அப்பியர் ஆனவங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குமான ஆலோசனைகள் நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. அதில் குறிப்பாக என்னென்ன தவறுகள் பண்ணுறாங்க, என்னென்ன விஷயங்கள் அவங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும், குறிப்பாக இந்த மாதிரியான நம்ம அந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் போது எழுதக்கூடிய டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கணும், இதெல்லாம் நிறைய சொன்னீங்க. இப்போ நான் இன்னும் முக்கியமாக கேட்கணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரியான தேர்வுகளுக்கு நம்ம தயாராகும் போது நிறைய இடர்கள் வரும். இந்த இடர்களை தாண்டி தான் நம்ம செய்யணும். குறிப்பாக குடும்பத்துலேருந்து நமக்கு இடர் வரும், சைக்கலாஜிக்கலாக நிறைய இஷ்யூஸ் இருக்கும். இப்போ நம்ம ரெண்டு மூணு எக்ஸாம் எழுதும்போது அதற்கான சைக்கலாஜிக்கல் இது இம்பாக்ட் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம போன வாட்டி இப்படி பண்ணிட்டோமே, நம்மளால சரியாக பண்ண முடியுமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். அதை தாண்டி இதை ஒழுங்காக செய்வதற்கு என்னென்ன விஷயங்களை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும், ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம், நம்ம கூட இருந்தவங்க பாஸ் பண்ண விஷயங்கள் நமக்கு இன்ஸ்பைரிங்காக

0: இருக்கும். நமக்கான அந்த மனசுக்குள்ள நிறைய இடர்கள் இருந்தால் கூட அதுக்கப்புறம் வந்து நமக்கு அதுலேருந்து வெளியில் தேறி வருவதற்கும் நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸும் இருக்கும். நம்மளே நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம், நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துருப்போம் சீனியர்ஸை. அவருக்கு அதுதான் கடைசி அட்டம்ப்டாக இருந்திருக்கும். அந்த அட்டம்ப்டில் அவர் பாஸ் பண்ணியிருப்பார், ஒரு சர்வீஸாக வாங்கியிருப்பார். நிறைய பேரை பார்த்துருக்கோம் கடைசி அட்டம்ப்ட்டு வேறு எந்த வேலைக்குமே போகாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க, ஆனால் அந்த அட்டம்ப்டில் பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம மனதை முதல்ல தெளிவாக, மனதை மட்டும் இல்லை நம்ம இந்த திட்டங்களையும் தெளிவாக வச்சுக்கிறதுக்கு நம்ம தைரியமாக இருப்பது ரொம்ப அவசியம். அப்படி இருக்கும்போது என்னென்ன விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கலாம், அவங்க ரொட்டீனுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்கிறது பயனுள்ளதாக இருக்கும்.
1: இடர்பாடுகள் அப்படின்னு சொன்னீங்க, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்து ஒரு டிகிரி முடித்த உடனே ஒரு ஒரு வருஷம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. சப்போஸ் அவங்களுக்கு வந்து வரல, ரெண்டாவது வருஷம் ட்ரை பண்ணுவாங்க. சில பேர் 5 வருஷம் 6 வருஷம் ட்ரை பண்ணுறதையும் நம்ம வந்து பார்த்துருப்போம். அப்போ அவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெளியில் ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க. இல்லை அப்படின்னு கேட்டால் வெளியில் வந்து வீட்டை விட்டு எங்கேயாவது கொஞ்சம் தள்ளி இருந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறதை நம்ம ரூம் எடுத்து தங்கி ப்ரிப்பேர் பண்ணுறதை வந்து பார்த்துருப்போம். இல்லை காலேஜ் ஸ்கூல் பார்க் இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதையும் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஒவ்வொரு முறை வீட்டுக்கு வரும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, இது மாதிரி வந்து இதையவே படிச்சிட்ருக்காட்டி என்ன, வேறு ஏதாவது எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி உள்ளே போகலாமல அப்படின்னு சொல்லக்கூடியதே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வேறு ஏதாவது வந்து பார்க்கலாமில்ல, ஏன்னா ஒரு குடும்பத்தில் வந்து 2 வருஷம் 3 வருஷம் வந்து தாங்க பிடிப்பாங்க. அதுக்கு மேலே வந்து வெளியில் ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்க வெளியில் வந்து போகிறாங்க, போகும்போது இன்னொரு பையன் என்ன பண்ணிட்டுருக்கான் இது பண்ணிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்பாங்க. இவங்க பதில் சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் படிச்சுட்டுருக்கான், உண்ணாமல் படிச்சுட்டுருக்கான், அவங்க கூட வந்து படித்தவங்களாமே இன்றைக்கி வந்து அங்கே போயிட்டான் இங்கே போயிட்டான் அப்படிங்கிற சொல்கிறதையும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அப்போ இது மாதிரியான சூழ்நிலையில் வந்து இதையும் தாங்கி ஒருத்தர் வந்து படித்து பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம், பட் படிக்கணும். பட் இதே இது வந்து பேரண்ட்ஸை பொறுத்தளவுக்கு அவங்க கன்வின்ஸ் பண்ணணும், எனக்கு ஒரு இந்த டயத்துக்குள்ளே எனக்கு வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போது ரெகுலராகவே வந்து வருஷ வருஷம் கால் ஃபர் வந்துருச்சு அப்படின்னு கேட்டால் ஒருத்தருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சி தாண்டி ஒவ்வொரு வருஷமும் எஸ்எஸ்சி கால் ஃபர் பண்ணுறாங்க, ஆர்ஆர்பி கால் ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்.
0: ஆர்ஆர்பி கூட ரெகுலராக இல்லை, பட் ஆனால் கால் ஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறப்பல எஸ்எஸ்சி ஓரளவு ரெகுலராகவே இருக்குது, போத்து சிஜிஎல்லும் சரி சிஹெச்எஸ்எல்லும் சரி. அதாவது கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 90% ஓரளவு ரெகுலராக வந்துடுது. ஒரு சில சிக்கல்கள் அதுலேயும் இருந்தது, பட் இருந்தாலும் நம்ம படித்தோன்னா அதில் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா
1: டிஎன்பிஎஸ்சி போடக்கூடிய இந்த எஃபோர்ட் வந்து ஆர்ஆர்பி உள்ளே போட்டோம் அப்படின்னா ஈஸியாக உள்ளே போயிட முடியுமானு போயிட முடியும். இப்போ நம்ம இதில் வந்து பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு அதிகமான ஆட்கள் வந்து நம்ம ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து இல்லை, எல்லாமே நாட்டில் வந்து பாஸ் பண்ணி சவுத் வரையில் உள்ள வரக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் நம்ம இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் அவேர்னஸ் வரதுக்கு ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் வெளியில் போகிற காரணம்
0: எல்லா இடத்துலையும் சொல்லித்தராங்க. குறிப்பாக கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடிலாம் நிறைய இந்த போட்டித்தேர்வுகளுக்கு தயார் பண்ணுறதுக்குனே நிறைய பண்ணாங்க. குறிப்பாக இப்போ இந்த மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் இந்த மாதிரி போகும்போது அங்கேயுமே பயிற்சிகள் தராங்க. இந்த எஸ்எஸ்சிக்கு ஆர்ஆர்பிக்கு எல்லாமே தொடர்ச்சியான பயிற்சிகள் தரப்படுது. ஸோ அந்த பயிற்சிகளையுமே இவங்க பயன்படுத்திக்கலாம். அது எல்லா மாவட்டத்துலேயும் உங்களுக்கு உங்களோட மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் இருக்குது. அங்கே போனீங்கனாலே உங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் முதல்ல உருவாகும். நீங்கள் எந்த சர்க்கிளில் இருக்கிறீங்களோ அந்த சர்க்கிளோட ரிஃப்ளெக்ஷனாக தான் நீங்கள் இருப்பீங்க கிட்டத்தட்ட. அதுவும் ஒரு எக்கோ சேம்பர் மாதிரி தான், வேறு வழி இல்லை. பட் ஆனால் போட்டித்தேர்வுகளுக்கு தயாராகும் போது அந்த மாதிரியான ஒரு நண்பர்கள் குழுவோடு இயங்குவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா?
1: முக்கியமாக. இப்போ அந்த டிஎன்பிஎஸ்சி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியும் உங்களுக்கு வந்து சேம் சிலபஸ் தான், சேஞ்சஸ் வந்து வேறு எதிர்க்க போகிறது கிடையாது. எக்ஸ்ட்ரா வந்து லாங்குவேஜ் அப்படிங்கிற மட்டும் இருக்க போதுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பிக்குள்ளே போகும்போது நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் டயத்துக்குள்ளே எக்ஸாம் எழுதி முடிக்கணும். இப்போ இது மாதிரி வந்து ஓஎம்ஆர் சீட் வந்து கிடையாது, அது ஃபுல்லாக முழுக்க முழுக்க வந்து கம்ப்யூட்டரைஸ்டு. அப்போ நீங்கள் டயத்துக்குள்ளே முடிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணுமோ நீங்கள் அதுக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகிக்கணும். நீங்கள் ஐயோ நம்மளுக்கு வந்து இதில் தான் கிடைக்கணும், அதில் தான் கிடைக்கணும், அதில் தான் போகணும், இப்போதைக்கு தேவை உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு உள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒன்று எக்ஸாம் எழுதி உள்ளே போகணும் அப்படின்னு தான். இல்லை எனக்கு குரூப் ஒன்று தான் வேணும் அப்படின்னு கேட்டால் உங்களோட உழைப்பு அப்படிங்கக்கூடியது மிதமெஞ்சிய அளவுக்கு நீங்கள் உங்களோட உழைப்பு போடுங்க. இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு கடல் மாதிரி, இந்த கடலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய திமிழங்கம் இருக்கும், சில சின்ன வந்து மீன்கள் முதற்கொண்டு எல்லாமே இருக்கும். ஆனால் உயிரை விட்டுருச்சு அப்படின்னு கேட்டால் எவ்வளோ பெரிய திமிங்கலமாக இருந்தாலும் கடல் வந்து வெளியில் ஏறிட்டு போயிடும், கடலுக்குள்ளே வந்து செத்த பொருளை வச்சுக்காது. அதே மாதிரி தான் இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமும், நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா அடித்து அடுத்த லெவலில் உள்ளே போயிடலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம், நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம், காலத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடல் மாதிரி ஓரமாக தள்ளி வச்சுட்டு போயிடும். இதுதான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமுடைய நேச்சர்.
0: அதாவது இதில் வந்து நம்ம நிறைய வருஷம் படிக்கிறோம், நிறைய அனுபவம் இருக்குது, நமக்கு நிறைய தெரியும், நம்ம நிறையா உழைச்சிருக்கோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி இதில் வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கன்சிஸ்டண்ட்டாக செய்யணும். அதாவது இந்த முயல் ஆமை கதையெல்லாம் வேகமாக போகிற முயல் ஜெயிக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஆமை மாதிரி இருந்தாலும் ஆமையாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அந்த லைனை கிராஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்கணுன்றது தான் போட்டித் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சின்னு நம்ம சொல்கிறோம், அதுதான் முக்கியன்றதை நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறத வந்து அதை வச்சு தான் அப்படி உணர வேண்டியது இருக்குது. வேறு நிறைவாக சுருக்கமாக நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் இந்த குரூப்புன்னு பொறுத்த வரைக்கும் வெறும் 26 தான் இருக்குது. ஒரு சிலருக்கு இது இது வந்து ஒரு டிமோட்டிவேட்டிங் ஃபேக்டராக கூட இருக்கும், என்னடா வெறும் 26 தான். ஏன்னா அதுவும் நம்ம வெர்டிக்கல் ரிசர்வேஷனில் பார்க்கும்போது

0: ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி தான் இருக்கும் வேகன்சி, மேக்ஸிமம் ஒன்று தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு போஸ்டிங் அடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த ஒரு போஸ்டிங் எனக்கு தான் அப்படின்னு நினச்சி வேலை செய்கிறதுக்கு என்னென்ன விஷயம் செய்யணும் சுருக்கமாக?
1: வரலாறு அப்படிங்கிறத வந்து யார் ஜெயித்தாங்களோ ஜெயித்தவங்களை வந்து பதிவு செஞ்சுருக்கு. வரலாறு இன்னைக்கு வெற்றி பெற்ற ஆட்கள் நீங்கள் யாராரை படிக்கிறீங்களோ, படித்தவங்க அத்தனை பேருமே யார் அப்படின்னு கேட்டால் கஷ்டப்பட்டு போராடி வந்தவங்க தான் ஜெயிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே. உங்களை பொறுத்தளவுக்கு வந்து 26 போஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்க வேண்டாம். 26 நீங்கள் எடுக்க போகிறது கிடையாது, அதில் ஏதோ ஒரு போஸ்ட் நீங்கள் எடுக்க போகிறீங்க. அந்த ஒரு போஸ்ட் நம்மளுடைய உழைப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போடணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். தவறுகளை வந்து குறைச்சிக்குங்க, இன்னும் அதிகமான டெஸ்ட் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து போடுங்க, மறுபரிசீலனை செஞ்சு பாருங்கள், தவறுகள் எந்த இடத்துல திருத்த முடியும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். இது உங்களுக்கு வந்து புரியும்.
0: கண்டிப்பாக நீங்கள் சொன்னப்பில் வெற்றி நமக்கு தான், நமக்கு தேவை 26 போஸ்ட் இல்லை ஒரு போஸ்ட் தான், அந்த ஒரு போஸ்ட் நமக்கான போஸ்ட்னு நம்பிக்கையோடு நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா அந்த வெற்றி உங்களுக்கு தான் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. அதுக்கான வழிகளையும் நிறையா சொல்லியிருக்கீங்க. இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு மிக்க நன்றி தியாகராஜ்.
1: நன்றி, தேங்க்யூ.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதுவரை குரூப் 1 அதிகாரி ஆகலாமா, குரூப் 1 போட்டித் தேர்வுக்கு தயாராகுவது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார் போட்டித் தேர்வு பயிற்சியாளர் தியாகராஜன் அவர்கள், உடன் உரையாடியவர் எக்ஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். நேரம் 12 நேயர்கள் என கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிஸ்மி காலின்ஸ். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தா புறப்படும் முன் பிரதமர் இன்று வெளியிட்ட செய்தியில் இந்தோனேஷியாவில் பல்வேறு நிகழ்வுகளில் நாளை மறுநாள் வரை தாம் பங்கேற்க இருப்பதாக குறிப்பிட்டார். இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக் கொண்டு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நாடுகளில் வரும் 11 தேதி வரை பிரதமர் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். தமிழகத்தில் நடப்பு நிதி ஆண்டிற்கான முழுமையான பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உயர்கல்வித்துறை அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். உயர்கல்வித்துறையில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள், காலி பணியிடங்கள், பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்டவை குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. நாகை மாவட்டம் நாகூர் கடற்கரையில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் மாபெரும் தூய்மைப் பணிகளை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். தன்னார்வலர்கள், தூய்மை காவலர்கள், பள்ளி மாணாக்கர் இணைந்து இப்பணிகளை மேற்கொண்டனர். அரியலூர் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பணிகள் தொடர்பான வாராந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. தமிழக கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுவதையும் மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட பிஜேபி விவசாய அணி சார்பில் மன்னார்குடியில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே 3 குடிநீர் வழங்காததை கண்டித்து நம்மியந்தல் கிராம மக்கள் காலி குடங்களுடன் இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்காரணமாக போளூர் செங்கம் சாலையில் 1 நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் பக்தர்களின் வசதிக்காக ரோப் கார் இணையதள முன்பதிவு பயணம் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதி ஆட்டங்களுக்கு இதுவரை மொராக்கோ, பிரான்ஸ், நார்வே, இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 1
4: குறள் அமுதம்
5: வலியறிதல் 48 அதிகாரம் 9 குறட்பா.

தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கேற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க் கெடும்.

0: கேடும்
1: குறளமுதம் கேட்டீர்கள்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
4: செல்வண்டுகள். கிராமத்துல வசிக்கிறவங்களுக்கு செல்வண்டுகள் பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இரவு முழுக்க ஒலி எழுப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வகை பூச்சி. இந்த செல்வண்டுகள் பாக்கறதுக்கு பெரிய சைஸ் ஈ மாதிரி இருக்கும். மரப்பட்டைகள் மேல கிட்டத்தட்ட மரத்தோட நிறத்திலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கும். பாக்கறதுக்கு கூட கொஞ்சம் தெரியறது கஷ்டம்தான். சித்திர வைகாசி மாசங்கள்ல இவங்க ரீங்காரமிட்டாங்க அப்படின்னா கோடை மழை நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒரு காட்டுல

0: ஆயிரக்கணக்கான செல்வண்டுகள் ரீங்காரம் செஞ்சா அந்த காடு அதனுடைய இயல்பு கெடாம ஆரோக்கியமா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுமா? அதே நேரம் செல்வண்டுகளோட ரீங்கார சத்தம் குறைவா கேட்டா அந்த காடு அழிவை நோக்கி போயிட்டு இருக்கிறதா அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க.
1: பொதுவா மண் அப்படிங்கிறது
0: தாமேல விளக்கூடிய பொருள்களை செரிக்க வச்சு மக்கி போக வைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா விதையோ மண்புழுவோ சின்ன பூச்சிகளோ செல்வண்டுகள் மாதிரி சின்ன உயிர்களை மண் செரிக்கிறதே இல்லை. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. பெண் செல்வண்டுகள் மரப்பட்டைகள்ல தன்னுடைய முட்டைகளை இட்டுட்டு போயிடுமா? அந்த முட்டையை பாதுகாக்கிறது யார் தெரியுமா? இயற்கை தான். பாக்குறதுக்கு அரிசிகளை அடிக்க வச்ச மாதிரி இருக்கிற இந்த முட்டைகள் மழை துளி இது மேல விழும்போது வழுக்கிக்கிட்டே மண்ணுக்குள்ள போய் மறைஞ்சிடுமா? மண்ணுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பொறிச்சு புழுவாகி மரங்களோட வீர்கள்ல இருக்கக்கூடிய சாற்ற உறிஞ்சிதான் மண்ணுக்குள்ளேயே வாழுமா? எத்தனை வருடங்கள் வாழும் தெரியுமா? 1, 2, 3, 4, 5 அதெல்லாம் கிடையவே கிடையாது. 10 to 16 வருடங்கள் வரைக்கும் செல்வண்டுகள் வெளியே வந்து எவ்வளவு சத்தம் போடுறாங்க, ஆனா மண்ணுக்குள்ள எந்த சத்தமும் இல்லாம அமைதியா வாழ்ந்துட்டு இருப்பாங்களா? அதுக்கப்புறம் ஒரு நாள் மண்ணுக்கு மேல வரும்போது மழை வர்றதுக்கான அறிகுறி இருக்குமா? அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் 1 வாரமோ 10 நாள் தான் இவங்களால உயிர் வாழ முடியும். ஆனாலும் அந்த நாட்கள் செல்வண்டுகள் இரவு முழுக்க ரீங்காரம் செஞ்சுட்டே இருப்பாங்களா? இந்த ரீங்காரம் எப்படி உருவாகுதுன்னா, காற்று நல்லா உள்வாங்கி வயிற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய இசைப்பிழை மாதிரியான பகுதிக்கு அனுப்பி ரீங்காரத்தை எழுப்புமா ஆண் செல்வண்டுகள். இந்த ரீங்காரம் தன்னுடைய இணைய கவருவதற்கான ஒளி அப்படின்னு சொல்லப்படுது. மனிதர்களாகிய நாம தான் காடுகளை பாதுகாக்கிறதுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு பல விதத்துல யோசனை பண்ணுவோம். ஆனா இயற்கைக்கு தன்னை தானே பாதுகாத்துக்க நல்லவே தெரிஞ்சிருக்கு. கூடவே இந்த செல்வண்டுகள் மாதிரி சிற்றுயிர்களும் ரொம்பவும் உதவி பண்றாங்க. அதனால இயற்கையே இயற்கையாவே இருக்க விட்டுருவோம்.
2: நேயர்களின் நினைவிற்கு, இன்று பகல் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் வீட்டை அலங்கரிக்கும் கைவண்ணம் என்ற தலைப்பில் தோழிகள் உரையாட தொட்டு வர வேண்டிய எண்கள் 0431 அல்லது 240-102-1. பன்னிரண்டு 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் பாப் கார்னர், 1 மணிக்கு காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரை கீதம், 1:45 மாநில செய்திகள், 2 மணிக்கு மிட்டே நியூஸ், 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் பசுந்தாள் மற்றும் பசுந்தாழை பயிர்கள் என்ற தலைப்பில் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் வேளாண் தொழில்நுட்ப அறிவியல் வல்லுநர் முனைவர் ஏ ராஜ்கலா அவர்கள். 2:30 திரைக்களஞ்சியம், தெற்கு சாலக்காடு டி சங்கர் பிரசாந்த் அவர்களின் திரை இசை தொகுப்பிலிருந்து, 3 மணிக்கு இசைத்தூரல், 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள், வழங்குவோர் வசந்தன்கோ, 5 மணிக்கு பொன்மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 உணவே மருந்து நிகழ்ச்சியில் புதுகை சித்த மருத்துவர் வி செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். 6:30 மாநில செய்திகள். ஏழு மணிக்கு உற்சாக உச்சம், எனது புத்தகம் இளம் எழுத்தாளர் இனிதி அவர்களின் பங்கேற்பில், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வாழை சாகுபடியில் உர நிர்வாகம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி கே ஜே ஜெயபாஸ்கர் அவர்கள், 8:05 ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இன்றைய நிலவரம், 9 மணிக்கு நியூஸ் அட் 9, 9:15 இனிய ராகம், 10 மணிக்கு ஞாபகம் வருதே.

காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: வந்த

0: நேரம் 12:10 ஆகுதுங்க. நேயர்கள் இனி கேட்கவிருப்பது மங்கையர் உலகம். இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டை அலங்கரிக்கும் கைவண்ணம். ஒரு வீட்டை வெறும் சுவர்களும் பொருட்களும் மட்டும் அழகாக்குறது இல்லைங்க, அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய பெண்களோட ரசனை, படைப்பாற்றல், அதுக்கப்புறம் அவங்களோட கைவண்ணம், இதுதான் அந்த வீட்டுக்கு தனி அழகையும் உயிரோட்டத்தையும் தரும். கோலம்லிருந்து கைவினை பொருட்கள் வரைக்கும் பெண்களோட கற்பனை தான் வீட்டை ரொம்ப அழகா மாத்தும். அப்படியே உங்க வீட்டை அழகா மாத்த நீங்க செஞ்ச கைவண்ணம் எது அப்படின்னு உங்க அன்பு தோழி நித்யா மற்றும்
1: கலையரசி
0: எங்க கூட நீங்க பகிர்ந்துக்க தொட்டு வர வேண்டிய எண்கள் 0431-246-102-1 அல்லது 240-102-1 அப்படிங்கிற இந்த எண்கள்ல. வாங்க தோழிகளே, நிகழ்ச்சியில பங்கெடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?

0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: கேட்டுக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1, இது மங்கையர் உலகம். ஒரு வீட்டோட அழகு அதோட அளவுல இல்லைங்க, அதை அன்போடையும் ரசனையோடையும் பராமரிக்கிறவங்களோட மனசுல இருக்கு. உங்க வீட்டை அழகுபடுத்த நீங்க செஞ்சிருக்கும் சின்ன முயற்சிகளை எங்க கூட பகிர்ந்துக்க நீங்கள் தொட்டு வர வேண்டிய எண்
4: 43 1 243 6 1. இது வழக்கமான தோழிகளுக்கான எண். அறிமுகமாக கூடிய புதிய தோழிகள் 43 1 240 102 1. இந்த எண்ணில் வரலாம், உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். நாங்களும் உங்களோட கருத்துக்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக காத்துட்ருக்கோம்.

0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.17 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மங்கீர் உலகம். மங்கீர் உலகம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம தோழிகள் கைவண்ணத்தில் உருவான அலங்கார பொருட்கள் உங்கள் வீட்டை எப்படியெல்லாம் அலங்கரிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இணைப்பில் வரக்கூடிய தோழி யார், இங்கேருந்து பார்க்கலாம் வருக? வணக்கம்.
6: வணக்கம்.
5: பேச சொல்லுங்கம்மா.
6: கலைச்செல்வி.
5: கலைச்செல்வி, எங்கேருந்து பேசுகிறீங்க?
6: புதுக்கோட மாவட்டம்.
5: ஆ, சொல்லுங்கம்மா, உங்கள் வீட்டில் எந்த பொருள் அலங்கரித்து வச்சுருக்கீங்க? அலங்கார பொருள்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், முன்னாடி டிவில எல்லாம் வைக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்ல ஷோகேஷ்னாலும் சரி, நம்ம கையாலேயே வந்து சின்ன சின்ன பொருள் எல்லாம் செஞ்சு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்ல உங்க வீட்டுல உள்ள வேற யாராவது கூட அது மாதிரி செஞ்சிருக்கலாம், நீங்க செய்யல அப்படின்னா கூட.
7: ஒரு
5: பொருளை வடிவமைக்கும் போது அதை பார்க்கும் போதெல்லாம் ஏற்படும்.
7: ஆமா,
5: அழகா சொன்னீங்க, வாழ்த்துக்கள்மா.
7: நிகழ்ச்சியில பங்கேற்றுட்டதுக்கு நன்றிங்கம்மா.
6: ஆ, சரிங்க மேடம்,
7: நன்றி.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்கோம் மங்கிர் உலகம். நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த தோழி
3: வருக. வணக்கம்.
4: வணக்கம் கா.
3: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: திருச்சி கே நகர்ல இருந்து விவேகா கா.
3: விவேகா
2: விவேகா, நீங்க தலைப்பு கேட்டீங்களா?
4: கேட்டேன் கா.
2: உங்க கைவண்ணத்திலேயே உங்க வீட்டை அலங்கரிக்க கூடிய அந்த பொருள் என்ன சொல்லுங்க
4: அக்கா? நான் என் தங்கையும் சேர்ந்து பெயிண்ட் வச்சு ஃபுல்லா வீடு ஃபுல்லா கோலம் போடுவோம் கா. இந்த சிக்கு கோலம், பின்னல் கோலம், அந்த மாதிரி வால் ஃபுல்லா பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கோம்.
2: அப்படியா, ரொம்ப அழகான விஷயத்தை சொல்லிருக்கீங்கம்மா.
4: பின்னல் பண்ணி வச்சிருக்கோம்.
2: எப்படி, எவ்வளவு நாளா போட்டு இப்ப எவ்வளவு நாள் ஆகுது?
4: போட்டு 1 மாசம் ஆகுதுக்கா.
2: 1 மாசம் ஆகுது. அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும் தெரியுமா?
4: அது கொஞ்ச நாள் இருக்கும் கருப்பு, திருப்பி பெயிண்ட் பண்ணிட்டு புதுசா பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம்.
2: சூப்பர் சூப்பர். அப்புறம் வேற என்னலாம் வச்சிருக்கீங்க?
4: அப்புறம் வந்து இந்த க்ரோஷா வச்சு அதுல டெக்கரேட் பண்ணி நிழல்ல மாட்டுவோம் கா.
2: ஆஹா, சூப்பர். அதெல்லாம்
4: டெக்கரேட் பண்ணி
3: பெரிய கலைஞரா இருப்பீங்க போலவே.
2: கலை நயம் வீடு முழுக்க, இதத்தான் நாங்க எதிர்பார்த்தோம்.
4: சோஃபீஸ்ல வந்து ஃபுல்லா கோலு பொம்மைகளை அடுக்கிட்டு ஃபுல்லா பெயிண்ட் பண்றது, கடிகாரத்துல பெயிண்ட் பண்றது, அதை டெக்கரேட் பண்ணி மாட்டுறது, அப்புறம் இந்த கிராஸ் ஐட்டம் வச்சு ஃபுல்லா டெக்கரேட் பண்றது வீடை.
3: அடடா அடடா,
2: இதைத்தான் நாங்க எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு தோழி வந்துட்டாங்க நம்ம கூட பேசுறதுக்கு. என்னதான் காசு கொடுத்து பொருள் வாங்கும் போது இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை விட நம்ம கைகளால செய்யும் போது அந்த பொருள் நமக்கு ரொம்பவே மகிழ்ச்சி கொடுக்குது இல்ல?
4: கண்டிப்பா, அதை பார்க்கும் போதெல்லாம் எவ்வளவு அழகா செஞ்சிருக்கோம்.
3: நீங்க பண்ணதுல ரொம்ப பிடிச்சதுனா எதுமா?
2: வணக்கம், சொல்லுங்க, யாரு பேசுறீங்க?
3: அடுத்த பாடல் நிகழ்ச்சியில கேக்குறதுக்கு முன்னாடி விளம்பரம் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701 அட்மிஷன்ஸ் ஓபன்.
2: உங்கள் நவனிதா செல்சன் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுஸ் 50 பைசா ஆடி மேஜிக் சேல். தினமும் முதல் 100 வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் வெறும் 50 பைசா செலுத்தி ஆண்ட்ரையா சர்ப்ரைஸ் Dress wear of the day were picture sellalam. Navanita Silks, Holy Cross College Bus Stop, 4th Station Road, Tiruchi.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி, துறையூர்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல்

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் மங்கர் உலகம் நிகழ்ச்சியில. இன்னைக்கு உங்க கைகளால அலங்கரித்த கைவண்ணம் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இணைப்பில் வரக்கூடிய தோழி யாரு? இங்கிருந்து
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: ராலிமலை மேப்பதகுடியில இருந்து சுமதி பிரகாஷ் பேசுறேம்மா.
1: சுமதி, சொல்லுங்கம்மா, நீங்க உங்க வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு என்ன கைவண்ணம் பண்ணிருக்கீங்க?
2: ஸ்கூல்ல நம்ம சொல்லி கொடுத்தாங்கல்ல, அந்த மேட்ச்ல வந்து டிசைன் பண்ணி அந்த நூல் கோர்த்து அது மாதிரி நிலப்படியில வைப்போம்.
1: சரி,
2: அப்புறம் வந்து அந்த கப்பு பாருங்க இருக்கு, அது வந்து எங்க பாப்பா டிசைன் பண்ணி அழகா தொங்க வச்சிருப்பா.
1: ஓ சரி.
0: முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கைவேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வேலை இருக்கும், கைவேலைன்னு ஒரு பிரிவு இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒரு மணி நேரம் இல்ல ஒரு ஒரு வகுப்புன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து நமக்கு அழகான பொருட்கள் எல்லாம் செய்யறது எப்படி அப்படின்றத கத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய கத்துக்கிட்டு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வாஷ்ல இருந்து இந்த சின்ன இந்த ஸ்பான்ச் இருக்குல்ல அதுல வந்து பொட்டு மாதிரி வச்சு டிசைன் பண்ணி அதெல்லாம் நம்ம டிவி மேல இருக்கும் அது மாதிரி நிலை திரைச்சிலை நிலையெல்லாம்
1: நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்களோ,
0: அதாவது ஆர்டிங் அது மாதிரி நிறையவே பண்ணியிருப்போம், எல்லாருமே பண்ணியிருப்போம் இல்லையா? அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அது மாதிரி தான் நம்ம நேயர்களும் சொல்லிட்டு இருக்காங்க.
1: கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1, இது மங்கையர் உலகம்.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

வீட்டை அலங்கரிக்கும் கைவண்ணம்ங்கிற தலைப்புல இன்றைய மங்கிர் உலகம் நிகழ்ச்சியில உங்க அழகான கருத்துக்களையும் அனுபவங்களையும் எங்க கூட பகிர்ந்துகிட்ட எல்லா தோழிகளுக்கும், பகிர்ந்துக்க முயற்சி செஞ்ச தோழிகளுக்கும் உங்கள் அன்பு தோழி நித்யாவின்

0: நன்றிகள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 24ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள். இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தில்லியிலிருந்து புறப்படும் முன் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபயாண்டியோவின் அழைப்பின் பேரில் அந்நாட்டிற்கு செல்வதாகவும், இன்றும் நாளையும் அதிபர் மற்றும் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து பேச்சு நடத்த இருப்பதாகவும் தெரிவித்தார். கடந்த ஆண்டு குடியரசு தின விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக அதிபர் பிரபாவோ பங்கேற்றதையும் பிரதமர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். யோகியகர்த்தாவில் உள்ள பிரபன்னன் கோவில் வளாகத்தை இந்தோனேஷிய அதிபருடன் தாம் பார்வையிட இருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து தாம் உரையாட இருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய பயணத்தை முடித்த பின் ஆஸ்திரேலியாவின் கேன்பரா நகரில் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி அல்பனீஸை சந்தித்து இந்தியா ஆஸ்திரேலியா இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த இருப்பதாக கூறியுள்ளார். பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, கல்வி, போக்குவரத்து, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்தும் ஆஸ்திரேலிய பிரதமருடன் பேச இருப்பதாக தெரிவித்துள்ளார். பின்னர் நியூசிலாந்தின் ஆக்லாந்து செல்ல இருப்பதாக தெரிவித்துள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச இருப்பதாக கூறியுள்ளார். கடந்த ஆண்டு திரு லக்சன் இந்தியா வந்திருந்தபோது பொருளாதாரம், வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து பேச்சு நடத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமது 3 நாடுகள் பயணம் இந்தியாவில் கிழக்கு நாடுகள் வெளியுறவு கொள்கைக்கும் மகாசாகர் தொலைநோக்கு திட்டத்தையும் வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தொலைநோக்கு சிந்தனை கொண்ட தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவப்படத்திற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் அரசியல் ஜனநாயக பாதையை செம்மைப்படுத்தி கட்டமைத்தவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இளம் வயதிலேயே கொல்கத்தா பல்கலைக்கழக துணைவேந்தராகவும், சட்டமன்ற உறுப்பினராகவும், அகில் பாரத் இந்து மகாசபையின் தலைவராகவும் அவர் அரும்பணியாற்றியவர் என்று குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர இந்தியாவின் முதல் தொழில்துறை அமைச்சராக விளங்கிய அவர், பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்று கூறியுள்ளார். நாட்டின் ஒற்றுமையையும் இறையாண்மையையும் பாதுகாப்பதில் அவர் முக்கிய பங்காற்றியவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரை இந்தியாவுடன் ஒருங்கிணைக்கவும் அவர் அரும்பாடுபட்டவர் என்றும் தெரிவித்துள்ளார். அவரது சிந்தனைகள் வருங்கால சந்ததியினருக்கு வழிகாட்டியாக அமையும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், டாக்டர் முகர்ஜியின் தியாகம் நம் மனதில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கூறியுள்ளார். அவர் காட்டிய வழியில் வலிமையான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று உறுதியேற்போம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், தேசத்தின் ஒருமைப்பாடு, இறையாண்மை, கலாச்சார பாரம்பரியம் ஆகியவற்றுக்காக அவர் பாடுபட்டவர் என்று கூறியுள்ளார். தேசத்திற்கு முதலிடம் என்ற அவரது கொள்கையை இன்று நாமும் பின்பற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய வரலாற்றில் அவர் என்றென்றும் நினைவு கூறத்தக்கவர் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள செய்தியில், தேசத்தின் ஒற்றுமைக்கும் நாட்டிற்காகவும் தம்மை அர்ப்பணித்து பாடுபட்டவர் டாக்டர் முகர்ஜி என்று கூறியுள்ளார். தலை சிறந்த அரசியல்வாதியாகவும் உயர்கல்விக்கு வித்திட்ட சிறந்த கல்வியாளருமாக அவர் திகழ்ந்தார் என்றும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி கொல்கத்தாவில் இன்று மாலை மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் சார்பில் சிறப்பு

0: நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் ஷியாமா பிரசாத்துக்கு இசை அஞ்சலி மற்றும் அவரது 125 அடி உயர சிலைக்கு காட்சிப்படுத்தவும் நிகழ்வும் ஆகியவை நடைபெறவுள்ளன. ஷியாமா பிரசாத்தின் வாழ்க்கை குறித்த சிறப்பு கண்காட்சிக்கும் இவ்விழாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஆகியோரும் இதில் பங்கேற்கின்றனர்.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 24 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிக்கை நாளை வெளியிடப்பட்டு வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இம்மாநிலத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த திரு சுகேந்து சேகர், திருமதி சுஷ்மிதா தேவ், திரு பிரகாஷ் சிக் பரேக் ஆகியோர் ராஜினாமா செய்ததையடுத்து இந்த 3 இடங்களுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் காலியாக உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது. இதனையடுத்து இந்த தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. பீகார் மாநிலத்தின் பன்கிபூரிலும், குஜராத் மாநிலத்தின் மஞ்சள்பூரிலும், மத்திய பிரதேசத்தின் ததியா சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தல் இம்மாதம் 30 தேதி நடைபெறவுள்ளது. 13 தேதி வரை வேட்புமனுக்கள் பெறப்பட்டு 14 தேதி அவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். கிழக்காப்பிரிக்க நாடான கோம்ரோஸின் சுதந்திர தினத்தையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அமைச்சர் மபே முகமத்தை மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மகாசாகர் தொலைநோக்கு திட்டத்திற்கான ஒத்துழைப்பை கோம்ரோஸ் அளித்திருப்பது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தி இருப்பதாகவும் கூறியுள்ளார். கிழக்காப்பிரிக்க மண்டலத்தில் அமைந்துள்ள மற்றொரு நாடான மலாவியில் சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜார்ஜ் டே சொபோண்டா மற்றும் அந்நாட்டு மக்களுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு கடந்த மே மாதம் 3 தேதி நடைபெறுவதாக இருந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதை அடுத்து மாணவர்கள் தேர்வு கட்டணத்தை திரும்பப் பெறுவதற்கு வங்கி கணக்கு விவரங்களை இணையதளத்தில் பதிவிடுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஏற்கனவே வங்கி கணக்கு விவரங்களை தெரிவித்த மாணவர்களுக்கு தேர்வு கட்டணம் அவர்களது கணக்குகளில் திருப்பி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா இன்று காலை ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. துருக்கியில் நேட்டோ அமைப்பு நாடுகள் உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் குறித்து யுக்ரைன் விமானப்படையினர் வெளியிட்டுள்ள செய்தியில், கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள், சிறிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக இந்த தாக்குதலை ரஷ்ய படையினர் நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை கீவ் நகரின் மத்திய பகுதியில் குண்டுகள் வெடித்ததாக கீவ் நகரின் மேயர் தெரிவித்தார். 2 மாவட்டங்களில் குண்டுவெடிப்பினால் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாகவும் அவர் கூறினார். உடனடியாக அபாய சங்கு ஒழிக்கப்பட்டு பொதுமக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கர்நாடகா, கேரளா, மாஹே, மத்திய பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் கிழக்கு ராஜஸ்தானில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், கொன்கன், கோவா, மத்திய மகாராஷ்டிரா, சத்தீஸ்கட் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனா். மேற்கு வங்க மாநிலத்தில் காலியாக உள்ள மூன்று மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான

0: இடைத்தேர்தல் இம்மாதம் 24ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 12:50.
2: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை 1 கிராமிற்கு ரூபாய் 1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: தட்ஸ் ரைட்.
8: ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1 இலினி
9: 1, 2, 3
8: பாக்கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 50% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஆகாஷ்வாணி டிஜி FM 102.1 இல் பாப் கார்னர்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 100.1 நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு 6 நாள் அரசுமுறை பயணமாக தாம் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக இந்தோனேஷியா நாட்டிற்கு புறப்படுவதற்கு முன்னர் பிரதமர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவின் அழைப்பை ஏற்று அங்கு செல்ல இருப்பதாகவும், நாளை மறுநாள் வரை விரிவான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறினார். பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரும் 30ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி தேர்தல் அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டு வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. மனு தாக்கல் செய்ய வரும் 13ஆம் தேதி கடைசி நாளாகும். தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான முழுமையான பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கர்நாடக அரசு காவிரியில் உடனடியாக தண்ணீர் திறந்துவிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகம் முழுவதும் குடிநீர் பிரச்சினை மக்களை வாட்டி வதைப்பதாக கவலை தெரிவித்தார். சென்னை வண்டலூரை அடுத்த கீரப்பாக்கத்தில் இயந்திர கோளாறு காரணமாக ஹெலிகாப்டர் அவசரமாக இன்று தரையிறக்கப்பட்டது. சென்னை தாம்பரத்தில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டரில் பயிற்சியின் போது ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக வண்டலூரை அடுத்த கீரப்பாக்கத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இந்த ஹெலிகாப்டரை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. முதலமைச்சர் மாநில இளையோர் விருதுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 13ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. தகுதியுடையவர்கள் இணையதளம் மூலம் இதற்கு விண்ணப்பிக்கலாம். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் நாளை நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் மணி 1:45.

ஒரு மணி மூன்று நிமிடம். காவிய கானங்கள் காற்றலையில் தவழும் நேரம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களின் கடித விருப்பங்களோடு கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் மதுர கீதம். அன்வர்திகான்பேட்டை, அருணகிரி, கீதா ஆகியோருடைய விருப்பத்திற்காக புதையல் படத்திலிருந்து சி எஸ் ஜெயராமன், பி சுஷிலா குரல்களில் பாடலொலிக்கிறது.

புதுக்கோட்டை குளத்தூர் நாயக்கன்பட்டி புனல்குளம் துணை மின்நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நாளை நடைபெற இருக்கிறதுனால நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த துணை மின்நிலையத்திலிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய பகுதிகளுக்கு மின்னிறுத்தம் செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கு. 1:07 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுர கீதம். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. சிதம்பரம் கலியமூர்த்தி, சாந்தி கலியமூர்த்தி, சரண்யா, சுகன்யா, ஹர்ஷா, மாதினி, நிர்மலா, தீரா, தீரன், திவ்யபாரதி, அகரன் ஆகியோருடைய விருப்பத்திற்காக MS ராஜேஸ்வரி குரலில் பாடலொலிக்கிறது பராசக்தி படத்திலிருந்து.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: உங்கள் நவனிதா செல்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுஸ். புதிய கலெக்ஷன்கள், அதிரடி தள்ளுபடி, 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட், காம்போ ஆஃபர்ஸ், ஆடியின் கம்ப்ளீட் ஷாப்பிங் பேக்கேஜ். நம்ம நவனிதா சில்க்ஸ்ல, நவனிதா சில்க்ஸ், ஹோலிகிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், 4th ஸ்டேஷன் ரோட், திருச்சி.

0: நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வன மகோத்சவ வாரத்தை முன்னிட்டு நாளை காலை 8:02 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வனம் நமது வளம் சிறப்பு தொடர். வனங்களின் சிறப்புகளை வானொலியோடு கொண்டாடுவதில் பெருமை கொள்கிறது
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலியின் வழியே கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மதுர கீதம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. ஒரு மணி 13 நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் பாலும் பழமும் படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் மன்னார்புரம் நல்லக்கருப்பன், விசாலாட்சி, அழகப்பன் இவர்களுடைய விருப்பத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட கம்பரசம்பேட்டை டர்ஃபைன் நீரேற்று நிலையத்தில் செல்லக்கூடிய பிரதான குடிநீர் உந்துக்குழாய் குடமுருட்டி அருகே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே புதிதாக பதிக்கப்பட இருக்கக்கூடிய குடிநீர் உந்துக்குழாயுடன் இணைக்கக்கூடிய பணி இன்று மேற்கொள்ளப்பட இருக்கிறதுனால டர்ஃபைன் நீரேற்று நிலையத்திலிருந்து மலைக்கோட்டை சிந்தாமணி ஆகிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு வழங்கக்கூடிய குடிநீர் விநியோகம் நாளை ஒரு நாள் மட்டும் நிறுத்தம் செய்யப்படுவதாகவும், 8ஆம் தேதி அதாவது நாளை மறுநாள் முதல் வழக்கம் போல குடிநீர் விநியோகம் செய்யப்படும் அப்படின்னும், இதனால் ஏற்படக்கூடிய சிரமம் பொதுமக்கள் பொறுத்து குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும்னும் மாநகராட்சி ஆணையர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தெவிட்டாத தேனிசை கீதங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மதுர கீதம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் இனி கண்டிவாக்கம் கணேசன், அன்னம்மாள், சித்திரை நகரம், சங்கரநாராயணன், ஹேமலதா ஆகியோருடைய விருப்பத்திற்காக ஒலிக்கவிருக்கும் பாடல் இடம்பெற்ற படம் 1000 ஒருவன். டி எம் சவுந்தரராஜன் பேசுச்சுள்ள குரல்களில் பாடல் இதோ.

0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: செவிகளுக்கு விருந்தாய் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுர கீதம் நிகழ்ச்சியில். இனி கள்ளுக்குழி, உலகநாதபுரம், முருகேசன், அம்பிகா, காயத்ரி, காமாட்சி ஆகியோருடைய விருப்பத்திற்காக TM சவுந்தரராஜன் குரலில் உயர்ந்த மனிதன் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.
4: அந்த ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே, நண்பனே, நண்பனே,
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே, இந்த

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஒரு மணி 27 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுரை கீதம். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இலுப்பைக்குடி கண்ணன், கலைச்செல்வி ஆகியோருடைய விருப்பத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரலில் இனி ஒலிக்கவிருக்கும் பாடல் இடம்பெற்ற படம் குமரிக்கோட்டம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
0: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
6: உங்கள் நவனிதா செல்சன் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுஸ், 50 பைசா ஆடி மேஜிக் சேல். தினமும் முதல் 100 வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் வெறும் 50 பைசா செலுத்தி ஆண்ட்ரையா சர்ப்ரைஸ் Dress Wear of the Day பெற்று செல்லலாம். நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், ஃபோர்த் ஸ்டேஷன் ரோட், திருச்சி.
0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
7: 1:33 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம். தஞ்சாவூர், ஒக்கநாடு, கிளையூர், ஈச்சம்கோட்டை, முள்ளுக்குடி ஆகிய துணை மின் நிலையங்களில் பராமரிப்பு பணி நாளை நடைபெற இருக்கிறதுனால இங்கிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய பகுதிகளில் நாளை காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு அறிவிப்பு வெளியாகிருக்கு. மதுரகீதம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாலவிகா, யுவா, திருமணமேடு, அம்சவல்லி செல்வகுமார், பிருந்தா, நாகார்ஜுன், ரித்தீஷ் ஆகியோருடைய விருப்பத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில் ஒலிக்கவிருக்கும் பாடல் தாழம்பூ படத்திலிருந்து.

0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
6: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர், ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
6: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திருச்சி நடுப்பட்டி துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நாளை நடைபெற இருக்கிறதுனால இங்கிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய KVSS புல்கம்பட்டி, இளமணம், சீதாப்பட்டி, கல்லுப்பட்டி, புதுவடி, கீரனூர், ராமரெட்டியப்பட்டி, நடுப்பட்டி, கடவூர், ஜக்கம்பட்டி ஆகிய பகுதிகளில் காலை மணி 9:45 முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. அதேபோல் திருச்சி வையம்பட்டியில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால இங்கிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய KVSS வையம்பட்டி, ஆசத் ரோட், இளங்குறிச்சி, பாலத்தூர், ஆவாரம்பட்டி, கருங்குளம், கல்கோத்தனூர், புரத்துக்குடி, புங்கம்பாடி, மணியாரம்பட்டி, மண்பத்தை, சீத்தப்பட்டி, எம்கே பிள்ளை பகுதிகளில் காலை மணி 9:45 முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. வடக்கு ஒடிசா, மேற்கு வங்கம் அருகே வங்க கடலோர பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இன்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து திகார்விற்கு இடையில கரையை கடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து வடக்கு ஒடிசா மற்றும் வடக்கு சத்தீஸ்கரை நோக்கி நகரும் அப்படின்னும், இந்த புயல் சின்னத்தினால தமிழகத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. இணைஞ்சிருக்கோம் FM ரெயின்போ 102.1.
5: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
6: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றாலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 மதுரை கீதம் நிகழ்ச்சியின் நிறைவாக நாச்சிக்குறிச்சி புத்துசாமி, விக்னேஷ், முத்துக்குமார், கௌரி ஆகியோருடைய

நேர்களின் கடித வழி விருப்பங்களோடு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலத்தால் அழியாத காவிய கானங்களை இதுவரை கேட்டு ரசித்தோம். நிறைவு பெற்றது மதுர கீதம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் பட்ஜெட்டிற்கு முந்தைய பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் திரு விஜய் உயர்கல்வித்துறையினருடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகள் நுழைவதை தடுக்க வெளிநாட்டு தொழில்நுட்பங்கள் கையாளப்படும் என்று

0: மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகி உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக அரசு காவிரியில் உடனடியாக தண்ணீர் திறந்துவிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு 6 நாள் அரசுமுறை பயணமாக தாம் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். முதல்கட்டமாக இந்தோனேஷியா நாட்டிற்கு புறப்படுவதற்கு முன்னர் பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவின் அழைப்பை ஏற்று அங்கு தாம் செல்ல இருப்பதாகவும் நாளை மறுநாள் வரை விரிவான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அங்குள்ள இந்திய சமூகத்தினரை சந்தித்து பேச இருப்பதாகவும் அமைச்சர் பிரதமர் கூறினார். 3 நாடுகளின் தலைவர்களுடன் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் தாம் ஈடுபட உள்ளதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக்கொண்டு நாளை மறுநாள் ஆஸ்திரேலியா புறப்படும் பிரதமர் அதனைத் தொடர்ந்து நியூசிலாந்து செல்கிறார். கூட்டுறவுத்துறை மூலம் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் அமைச்சகத்தின் 5ஆம் ஆண்டு நிறுவன தினத்தையொட்டி புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் இத்துறையுடன் இணைக்கப்பட்டுள்ள 30 கோடி மக்களுக்கு இந்த தினம் இன்றியமையாதது என எடுத்துரைத்தார். கூட்டுறவுத்துறையை நவீனப்படுத்தி வெளிப்படையான நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கூட்டுறவு நிறுவனங்களை தரவரிசைப்படுத்தும் நெறிமுறைகளை மத்திய அரசு தொடங்கியதை அடுத்து ஒவ்வொரு துறையிலும் சிறப்பாக செயல்படும் 5 கூட்டுறவு அமைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படும் என்றார். தேசிய கூட்டுறவு குழுவின் மூலம் விதை உற்பத்தி பிரிவு நாட்டின் அரசு சாரா மிகப்பெரிய உற்பத்தி அமைப்பாக வருங்காலங்களில் உருவெடுக்கும் என்று கூறினார். இதன் மூலம் விவசாயிகள் பெரிதும் பயனடைவார்கள் என்று அமைச்சர் தெரிவித்தார். நாட்டில் 104 கோடி சுகாதார பதிவுகள், 93 கோடி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கீட்டின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்னணு பொது சுகாதார சுற்றுச்சூழல் பாதையில் இது ஒரு ஆக்கப்பூர்வமான முன்னேற்றம் என்றும் அரசு குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் சுகாதார கட்டமைப்பின் கீழ் ஆதார் தனிநபர் அடையாள அட்டையைப் போல அபா எனப்படும் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கும் தனிநபர்களை இணைப்பதாக அரசு கூறியது. இதன் மூலம் அனைத்து சுகாதார சேவைகளுக்கும் வழிகோலப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்க இணைப்பின் கீழ் அனைத்து நோயாளிகள் அனைத்து வசதிகளையும் பெற ஒவ்வொரு குடிமகனுக்கும் அபா சுகாதார பதிவை ஏற்படுத்த அரசு செயலாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான முழுமையான பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் திரு விஜய், உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். உயர்கல்வித்துறையில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள், காலி பணியிடங்கள், பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்டவை குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இன்று பிற்பகல் நடைபெறும் கூட்டத்தில் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். இன்று மாலை நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்கும் திட்டப்பணிகளை முதலமைச்சர் பார்வையிட உள்ளார். தமிழ்நாட்டில் குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகள் நுழைவதை தடுக்க வெளிநாட்டு தொழில்நுட்பங்கள் கையாளப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மனித விலங்கு மோதலை தடுக்க நவீன தொழில்நுட்பங்கள் அறிமுகம் செய்ய உள்ளதாக கூறினார்.
1: மனிதர்கள் விலங்குகள் மோதல் அதெல்லாம் வராம இருப்பதற்கு அதுக்குண்டான மின்வெளிகள், சேட்டலைட் கேமராக்கள், வனவிலங்குகள் எல்லாம் ஊருக்குள்ள வராம தடுக்கிறதுக்கு வெளிநாட்டு இருக்கிற அந்த பாதுகாப்பு எல்லாம் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு முதன்முறையா, இந்தியாவிலேயே முதன்முறையா தமிழ்நாட்டினுடைய வனப்பகுதிக்கு அதெல்லாம் கொண்டு வரப்போகலாம்.
0: தமிழக நெசவாளர்களின் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணா கைத்தறி பட்டு பூங்காவை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், போலி பட்டுப்புடவை புழக்கம் மற்றும் இடைத்தரகர்களை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார். முதலமைச்சர் மாநில இளையோர் விருதுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 13ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது. தகுதியுடையவர்கள் இணையதளம் மூலம் இதற்கு விண்ணப்பிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை

0: செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டிவனத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய திமுக ஆட்சிக்கும் தற்போதைய தாவேக ஆட்சிக்கும் வேறுபாடு இல்லை என்று குறிப்பிட்டார். தாவேக ஆட்சியில் குதிரை பேரம் நடைபெறுவதாக கூறப்படும் நிலையில் முதலமைச்சர் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கர்நாடக அரசு காவிரியில் உடனடியாக தண்ணீர் திறந்துவிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சி நாட்டின் ஒருமைப்பாட்டை கேள்விக்குறியாக்கிவிடும் என்று குறை கூறினார். தமிழகம் முழுவதும் குடிநீர் பிரச்சினை மக்களை வாட்டி வதைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விவசாய கடனை தமிழக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரியுள்ள அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பில் எந்த சமரசத்திற்கும் இடமளிக்க கூடாது என்று வலியுறுத்தினார். மதுரையில் ஆய்வு மேற்கொண்ட தமிழக ஆளுநரின் செயல் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது என்றும் அவர் கூறினார். நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க மக்கள் இடதுசாரிகளை ஆதரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி, கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தஞ்சை மாவட்ட கட்சி நிர்வாகிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அஇஅதிமுகவை தகர்க்கும் எண்ணம் நிறைவேறாது என்றும், சுய லாபத்திற்காக சிலர் கட்சியிலிருந்து வெளியேறுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பணிகள் தொடர்பான வாராந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களின் தரம் மற்றும் பாதுகாப்பு குறித்து உரிய ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேக பிரியா அறிவுறுத்தியுள்ளார். நாகூர் கடற்கரையில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் மாபெரும் தூய்மை பணிகளை நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் நாகூர் கடற்கரையில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் நம்ம நாகை கூட்டம் என்ற பெயரில் மாபெரும் தூய்மை பணிகளை மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் தொடங்கி வைத்தார். இதில் தன்னார்வலர்கள், தூய்மை காவலர்கள் தூய்மை பணிகளை மேற்கொண்டார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் பகுதிகளை குப்பை இல்லாத வகையில் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் இதில் வலியுறுத்தப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: தமிழக கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுவதையும் மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட பிஜேபி விவசாய அணி சார்பில் மன்னார்குடியில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் நேர கட்டுப்பாட்டை மீறி கடலுக்குள் செல்லும் மீனவர்களை கண்டித்து பிற மீனவர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே 3 மாதங்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து நம்மியந்தல் கிராம மக்கள் காலி குடங்களுடன் இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக போளூர் செங்கம் சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை குற்றால அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் சுற்றுலா பயணிகளுக்கான தடை 4வது நாளாக இன்றும் தொடர்கிறது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கோவை குற்றால அருவியில் குளிப்பதற்கு கடந்த வெள்ளிக்கிழமை முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மழை தொடர்வதால் கோவை குற்றாலம் அருவி 4வது நாளாக இன்றும் மூடப்பட்டுள்ளது. அருவியில் நீர் சீரான பின்பு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையிலிருந்து ஹரிஹரன்.
0: பழனி அருள்மிகு தண்டாதபாணி சுவாமி திருக்கோவிலில் ரோப்கார் இணையதள முன்பதிவு பயணம் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாக எமது திண்டுக்கல் செய்தியாளர் கூறுகிறார்.
3: இந்து சமய அறநிலைத்துறையின் டிஜிட்டல் சேவைகளின் ஒரு பகுதியாக பழனி மலைக்கோவிலில் ரோப்கார் பயணத்திற்கான ஆன்லைன் முன்பதிவு இன்று முதல் முழுமையாக தொடங்கியுள்ளது. பக்தர்கள் கோவிலின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி தங்களுக்கான நேரத்தை தேர்வு செய்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். முதற்கட்டமாக தினசரி 100 பக்தர்கள் இந்த சேவையின் மூலம் அனுமதிக்கப்பட உள்ளனர். விரைவில் தங்கும் விடுதி அறைகளுக்கும் ஆன்லைன் முறைக்கு வரவுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதி ஆட்டங்களுக்கு மொராக்கோ, பிரான்ஸ், நார்வே, இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் நார்வே பிரேசிலையும், இங்கிலாந்து மெக்சிகோவையும் வென்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் பட்ஜெட்டிற்கு முந்தைய பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் திரு விஜய் உயர்கல்வித்துறையினருடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகள் நுழைவதை தடுக்க வெளிநாட்டு தொழில்நுட்பங்கள் கையாளப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகி உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு

0: நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக அரசு காவிரியில் உடனடியாக தண்ணீர் திறந்துவிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 1:55.

0: வாங்கணும்ல.
1: அப்ப பசுந்தாளுற பயிர்கள், சணப்பை, தக்க பூண்டு, இதை எல்லாத்தையும் விதைச்சுதான் மடக்கி உள்ளற போல.
0: அட ஆமாக்கா, கிட்டத்தட்ட 1.5 வருஷமா மண் பரிசோதனை செய்யாமையே இருந்துச்சு. அதனால தான் என்னவோ எந்த பயிரை போட்டாலும் எவ்வளவு உரம் கொடுத்தாலும் செலவு தான் ஆகுது, மகசூல் ஒன்றும் அவ்வளோக்கா கிடைக்கலக்கா.
1: அப்புறம்
0: சரி மண்ணை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் பரிசோதனை செஞ்சேன். கரிம சத்து இருக்குல்ல, கரிம சத்து அது கம்மியா இருக்கா.
1: ஓ, அப்ப அத கூட்டணும்னு தான் நல்லா விவரமா தான் யோசனை பண்ணி பசுந்தாளுற பயிர்களை விதைச்சிருக்க.
0: ஆமாங்கிறேன்.
1: பசுந்தாளுற பயிர்களோட கொஞ்சம் பக்கத்திலேயே இந்த பசுந்தாளுற பயிர்களையும் சேர்த்து பண்ணிருக்கலாம்ல.
0: அது என்னென்ன?
1: இந்த அகத்தி, கிளரி செடியா, சூபாபுல், இந்த மாதிரி
0: போட்டிருக்கலாம் தான்க்கா. எங்க கூட மாட ஒத்தாசைக்கு ஆள் இருந்தா எல்லாம் செய்யலாம்க்கா.
1: அதுவும் சரிதான் கண்மணி. சரி சரி, வா கொஞ்ச நேரம் அந்த நிழல்ல உட்காருவோம்.
0: ஆமாக்கா,
1: சொல்ல மறந்துட்டேன், நம்ம அரியலூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ராஜகலா மேடம் இருக்காங்கல்ல, அவங்க பசுந்தாளுரம், பசுந்தாளுர பயிர்களை பத்தி வானொலியில பேசுறதா நான் போயிருந்தப்ப சொன்னாங்க.
0: அப்படியா? எப்பக்கா?
1: இப்ப மணி என்ன ஆகுது பாரு,
0: 2:30 ஆச்சுக்கா.
1: அட ஐயோ, இப்பதானே பேசுறதா சொன்னாங்களே.
0: ஏன் பதற, கையிலதான் செல்போன் இருக்குல்ல.
1: ஆமா,
0: இப்பதான் செல்போன்லயே கேட்டுக்கலாமே.
1: அப்ப ஆன் பண்ணு.
2: உழவு பெருமக்களுக்கு வணக்கம். குறிப்பாக நம்ம வந்து ஒரு நல்ல லாபகரமான விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானது நம்ம செலவுகளை வந்து முதல்ல குறைக்கணும். என்ன பயிர் போட்டாலும் நம்ம அந்த பயிருக்காக செலவு பண்ணுற விஷயங்கள்ல எங்கெங்கெல்லாம் நம்மளால் குறைக்க முடியுதோ அது மூலமாக தான் வெற்றிகரமாக லாபத்தை எடுக்க முடியும். அதில் ரொம்ப முக்கியமாக இப்போ இருக்கிறது அதுக்கான இடுபொருட்கள், நம்ம போடுற உரம், பூச்சிக்கொல்லி மருந்து, களைக்கொல்லி, இதெல்லாம் தான் வந்து நமக்கு பெரிய அளவுக்கு அதில் செலவாகுது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ரசாயன பூச்சிக்கொல்லி, உரம், இது எல்லாத்தையும் தவிர்த்தோம்னா என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை இருக்கும். அது இல்லாமல் எப்படி நம்ம செய்யறது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கான பதிலை சொல்றதுக்கு தான் நம்ம கூட வந்து அரியலூர்ல இருக்கிற வேளாண் அறிவியல் நிலையத்தோட தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ராஜ்கலா வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. நம்ம பயன்படுத்திட்டு இருக்க இந்த ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி, இதுக்கெல்லாம் மாற்றாக பசுந்தாள் உரங்கள், பசுந்தலை பயிர்கள் எல்லாம் எப்படி நம்ம பயன்படுத்தலாம், அதன் மூலமாக நம்ம மண் வளத்தை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்ற தகவல் எல்லாம் நம்ம கூட சொல்ல போறாங்க. மேம் வணக்கங்க. மேம்
3: வணக்கங்க சார்.
2: இப்ப மண் வளம் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலே இருந்து, மனுஷன் இனம் தோன்றதுக்கு முன்னாடியில இருந்து மண் இருக்கு, அதுல இருந்தா எல்லாருமே வந்தோம். அப்படி இருக்கிற அந்த மண்ணை வந்து கடந்த ஒரு 100 வருடங்கள்ல நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விவசாயமுமே நம்ம கிட்டத்தட்ட 1000 கணக்கான வருடம் பண்றோம். ரசாயன உரங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் மண் வளத்துல பாதிப்பை நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு முதல்ல விவசாயிகள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க மேம்?
3: இப்ப வந்து விவசாயிகளுக்கு நான் கூறுறது என்னதுன்னா, மண் அப்படிங்கிறது அது ஒரு உயிர் உள்ள ஊடகம் அப்படிங்கறத விவசாயிகள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். வெறுமனே மண் அப்படிங்கிறது நம்ம செடிகளை வளர்த்து அப்படியே மகசூல் வருது அப்படின்னு மட்டும் இல்லாம, மண் வந்து செடிகளுக்கு தேவையான தண்ணி கொடுக்கறது, காத்து, சத்துக்களை கொடுக்கற ஒரு ஊடகமா நம்ம மண்ணை நினைக்கணும். வெறுமனே மணல் அப்படின்னு இல்லாம, அது தாவரத்துக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து மகசூலை தரக்கூடிய சத்துக்களையும் கொடுக்கக்கூடியது மண் அப்படிங்கறத விவசாயிகள் வந்து முதல்ல கவனத்துல வச்சுக்கணும். விவசாயிகளுக்கு மண்ணு தான் வந்து உயிர். ஏன்னா நமக்கு வந்து அந்த மணல் இருந்து வர சாகுபடி பண்ற பயிர் தான் வந்து நம்மளுக்கு ஆண்டு வருமானமாகவும் இருக்கு. அதனாலதான் இப்ப மண் வளத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஏன் மண் வளத்தை பாதுகாக்கிறோம்னா, நாளடைவில் நம்ம மண்ணுல வந்து இந்த கரிம கார்பன் அப்படிங்கிறது வந்து இப்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மியா போயிடுச்சு. 0.5% கீழே தான் இருக்கு. எங்க போய் மண்ணை டெஸ்ட் பண்ணோம்னாலும் கரிம கார்பன் கம்மியா இருக்கு. ஒரு நல்ல வளமான மண் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே 1% அதிகமா கரிம கார்பன் இருக்கணும். கரிம கார்பன்னா என்ன அப்படின்னு கூட விவசாயிகளுக்கு கொஞ்சம் புரியாம இருக்கலாம். உதாரணமா வந்து இப்ப நம்ம மனிதர்களுக்கெல்லாம் தேவையான சத்துல வந்து மாவு சத்து மிக மிக முக்கியம், கார்போஹைட்ரேட்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அந்த மாதிரி செடிகளுக்கு வந்து அந்த கரிம கார்பன் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. அதுவே குறைஞ்சா இருந்ததுன்னா அது சத்துக்களை எடுத்து கொடுக்கறதுக்கு வந்து குறைவாயிடும். அதனால நமக்கு மகசூல் குறைவு. மண்ணோட வளத்துல அந்த கரிம கார்பனை அதிகப்படுத்தணும் அப்படின்னா ரசாயன உரங்களை கண்டிப்பா நம்ம தவிர்க்கணும். ரசாயன உரம், அடுத்தது இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள், களைக்கொல்லிகள், இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம இயற்கை முறையில இந்த தொழு உரம் கொடுக்கறது, பசுந்தாள் உர பயிர்களை பண்றது, பசுந்தலை பயிர்களை பயன்படுத்துறது, இந்த மாதிரி பண்ணக்குள்ள சாகுபடி பண்ண பண்ண என்ன பண்ணுன்னா, தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து எல்லாம் இயற்கையாவே கிடைச்சி பயிர்களுக்கும் தேவையான ஊட்டச்சத்தை கொடுத்து மண்ணும் வளமா இருக்கும். இதனால நம்ம அரிமானம் கூட கட்டுப்படுத்தப்படும். அந்த மண்ணை வளத்தை நம்ம வச்சிருந்தாலே மழை நீர் எல்லாம் பேயக்குள்ள நீர் பிடிப்பு தன்மையும் நல்லா இருக்கும். விவசாயிகள் வந்து மண் வளத்தை

0: கண்டிப்பாக பாதுகாக்கணும்.
1: சரிங்க மேம். இப்போ மண் வளத்தை பாதுகாக்கணுன்றது நீங்கள் சொல்லிட்டீங்க, இப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது, இதெல்லாம் பண்ணணும். நம்ம மண் வளத்தை பாதுகாத்தோன்னா நம்ம போடுற பயிரோட இதை எடுக்க முடியும்னு. இந்த ரசாயன உரங்களை தாண்டி பசுந்தாள பயிர்கள் போடுறோம், இல்லை பசுந்தாள் உரங்கள் போடணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது? குறிப்பாக அந்த டெல்டா பகுதிகளில் போடுறதுக்கு ஏற்ற பசுந்தாள உரங்கள்லாம் என்னென்னலாம் இருக்குது? அதை எப்போ நம்ம பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: இப்போ வந்து நம்ம பசுந்தாள் பசுந்தலை அப்படின்னு பார்க்க போனோம்னா, பசுந்தாள் பயிர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பயிரை வந்து பயிர் செஞ்சு பூக்குற நேரத்தில் மடக்கி உள்றது தான் பசுந்தாள் பயிர். பசுந்தலை அப்படின்னா தழைகளையும் சின்ன சின்ன கிளைகளையும் வயல்லே போட்டு அதை வந்து மக்க வச்சு நம்ம சாகுபடி செய்கிறது தான் பசுந்தலை. இந்த பசுந்தாள் பயிர் அப்படிங்கிறது டெல்டா பகுதியிலலாம் அதிகமாக தேவைப்படுற பயிர் என்னென்ன? பசுந்தாள் பயிர், தக்கப்புண்டு. தக்கப்புண்டுங்கிறது நெல் வயல் அதிகமாக வச்சிருக்கிற டெல்டா பகுதி விவசாயிகள் வந்து நெல் சாகுபடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தக்கப்புண்டை ஒரு 50 நாளைக்கு முன்னாடியே விதைச்சி விட்டு மஞ்சள் கலரில் பூ வரும், அந்த பூ வரும் தருணத்தில் மடக்கி உழணும். இது இல்லாமல் தக்கப்புண்டுங்கிறது எல்லா வகை மண்ணுக்கும் ஏற்றது. இப்போ நெல் வயலுக்கு மட்டும் இல்லை, எல்லா வகை மண்ணுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து சணப்பை. சணப்பைங்கிறது மணல் பங்கான இடத்துல ஏப்ரல் மாதம் நம்ம கோடை பருவத்தில் அதை நம்ம விதைச்சி அதையும் அந்த மாதிரி பூக்குற நேரத்தில் மடக்கி உழலாம். இது இல்லாமல் பயிர் வகைகள், தக்கப்புண்டு சணப்பைங்கிறது பசுந்தாள் பயிர், பயிர் வகை பயிரையும் அந்த மாதிரி பயிர் அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, உளுந்து, பாசி பயிர், நரி பயிர், அது இல்லாமல் கொளிஞ்சி, இதெல்லாமே நம்ம பயிரிட்டு அந்த 45வது நாளில் மடக்கி உழுறது மூலமா மண்ணில் வந்து அதிக கரிம கார்பனும் அந்த கரிம கார்பன் மூலம் நைட்ரஜன் அதாவது தலைசத்து அளவு அதிகமாக இருக்கும். தலைசத்து மட்டும் இல்லாமல் மணிசத்து சாம்பல் சத்து, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு தாவரமோ ஒரு பயிர் சாகுபடி பண்ணும்னாலுமே பயிருக்கு வந்து பேரூட்ட சத்து நுண்ணூட்ட சத்து ரெண்டுமே மிக மிக முக்கியம். அதில் பேரூட்ட சத்து அப்படிங்கிறது தலைசத்து மணிசத்து சாம்பல் சத்து. இந்த பசுந்தாளை நம்ம பயிரிடுறது மூலமாக தலைசத்தும் நமக்கு கிடைக்கும், மணிசத்தும் கிடைக்கும், சாம்பல் சத்தும் கிடைக்கும். அதனால் இந்த நம்ம டெல்டா பகுதியில் உள்ள விவசாயிகள், அதுவும் முக்கியமாக நெல் விவசாயிகள், தக்கப்பூண்டு வந்து விதைச்சி வேறு விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா தக்கப்புண்டு கிடைக்காம விதை உற்பத்திக்கு போயிடுறாங்க. அந்த விதை உற்பத்தி அப்படின்னா 8-10 கிலோ ஒரு ஏக்கருக்கு போதும். ஆனால் நம்ம மடக்கி உழுது மண் வளத்தை பெருக்கணும் அப்படிங்கிறவங்க மட்டும் ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ விதைச்சி தழை நிறையா மண்டும், 45வதுலேருந்து 50 நாளுக்குள்ளே பூ பூத்துரும். அந்த சமயம் நம்ம மடக்கி உழவுக்குள்ளே உயிர்ம பொருள் அளவு வந்து நிறையா கிடைக்கும். ஒரு ஏக்கருக்கு ஒரு 25 டன்னு போல் கிடைக்கும். தழை சத்துமே வந்து ஒரு 100 கிலோ போல் கிடைக்கும். அப்போ நம்ம கண்டிப்பாக உர செலவை குறைக்க முடியும். அதனால விவசாயிகள் வந்து இந்த மாதிரி பசுந்தாள் பயிர்களை தேர்வு பண்ணுங்க. அடுத்தது பசுந்தழை. பசுந்தழைனா நெல் வயல்ல முன்னோர்கள் தாத்தா பாட்டிகள் பண்ண விவசாயம் தான். என்னன்னா கிளரி செடியான்னு சொல்லுவோம், அது வேம்பு, அகத்தி, புங்கம், நொச்சி இந்த மாதிரி இலைகளெல்லாம் அதாவது சிம்பு சிம்புன்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன கிளைகளோடைய உடைச்சி அதை நம்ம நெல் வயல்ல போட்டு ஒரு 25 நாள் அதை மக்கறதுக்கு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நடவுக்கு வயல் ஓட்டி அதுக்கப்புறம் நாற்று நட்டோம்னா அப்பயும் நமக்கு என்ன பண்ணணும்னா நல்ல கரிம கார்பன் அதிகமாகி தாவரத்துக்கு தேவையான தலைசத்து மணிசத்து சாம்பல் சத்து கிடைக்கும்.
1: சரிங்க. இப்போ இந்த கரிம கார்பன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆர்கானிக் மேட்டர், அதுதான் வந்து நமக்கு உயிர் மாதிரி மண்ணில் அப்படின்றோம். நம்ம மண்ணில் வந்து இது போதுமான அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத எப்படி உணர்ந்துக்கலாம்? நம்ம மண் பரிசோதனை செய்யணும், மண் பரிசோதனை மூலமாக நம்ம அதுக்கேற்ற மாதிரியான உரம் கொடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரியான திட்டமிடல் எல்லாமே செய்யணும். ஆனால் விவசாயியாக அவங்க அந்த மண்ணை பிடிச்சி பார்க்கும்போதே நிறைய விஷயத்த நிறைய பேர் உணர்ந்துப்பாங்க. தொடர்ச்சியாக விவசாயம் பண்ணிட்டு இருந்த விவசாயிகளுக்கு மண் எப்படி இருக்குன்றது கால் வைக்கும் போதோ கையை பிடிச்சி பார்க்கும்போதோ அந்த வாசனையின் மூலமாகவே அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அப்படி இருக்கும்போது பொதுவாக ஒரு நல்ல ஆரோக்கியமான மண்ணுக்கான குணநலன்கள்னு எப்படி எப்படி நம்ம எடுத்துக்கலாம் மேம், அதை பற்றி கொஞ்சம்?
0: ஆமாம், டெய்லி விவசாயிகள் வயலுக்கு போகிறோம், நம்ம மண் வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிறத நம்ம மண் பரிசோதனை மட்டும் பண்ணிக்காமல் நேரடியாகவே பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு வளமான மண், அதில் நல்ல கரிம கார்பன் இருக்குது அப்படின்னா வயலோட மண் நல்ல பொல பொல தன்மையை கொடுக்கும். இயற்கை உரங்கள் பசுந்தாள் பயிர்கள்லாம் போடுறது மூலமாக மண் வந்து நல்ல பொல பொலப்புன்னு இருக்கும், நம்மளுடைய நீர்பிடிப்பு தன்மையை அதிகப்படுத்தியிருக்கும். எந்த வயலில் வந்து மண் புழு இருக்கோ அதுவே வளமான மண், அதுல அதிகமா வந்து வறட்சியா இருக்கிறதோ இந்த வெடிச்சு வெடிச்சு இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நல்ல நுண்ணுயிர்கள் பாக்டீரியா பூஞ்சானம் இருக்கிற மாதிரி இருக்கிறத மண்ணை அள்ளி பார்த்தாலே நல்ல பொலப்பொழப்பு தன்மையா கட்டியா இல்லாம கலர்லயே பார்க்கலாம், ஒரு மாதிரி கரும் கலர்ல மணல் வந்து நல்லா இருக்கிறோம். அந்த மாதிரி மண்ணு தான் வந்து கரிம கார்பன் அதிகமா இருக்கிற மண்ணு விவசாயிகள உணர முடியும். தைகள் வயல்ல காலை வச்சாலே நல்ல கால் உள்ள போற மாதிரி மண் தன்மை வந்து இருக்கும். மண் அமைப்பு அப்படிங்கிறது இந்த துகள்

0: எல்லாம் சேர்ந்து நல்லா வறட்சியை கொடுக்காம நல்லா பொல பொலன்னு இருக்கும். இப்போ நிலக்கடலை விவசாயி எல்லாம் பார்த்தீங்கன்னா, நிலக்கடலை பயிர் உள்ளே இறங்கணும் அப்படின்னாலே, ஏன்னா நமக்கு மண்ணுக்கு கீழே தான் மகசூல் இருக்கும். அப்போ அந்த விழுது இறங்கணும்னாலே மண் பொல பொலன்னு இருக்கணும், இறுக்கமாக இருந்தால் விழுது இறங்காது.
1: சரிங்கம்மா, இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அதாவது தக்கப்பூண்டு சனப்பை, இதை தாண்டி வேற என்னென்ன பயிர்கள்லாம் இருக்குது, அதை எப்படி எப்படிலாம் பயன்படுத்தலாம் அதையும் சொல்லிடுங்க.
0: இப்போ வந்து பசுந்தாள் பயிரில் பயிர்

0: இப்போ வந்து பசுந்தாள் பயிரில் பயறு வகை பயிர் இருக்குது, அதாவது உளுந்து, பச்சை பயிறு, நரி பயிறு. இப்போ நம்ம நெல் அறுவடை பண்ணுறோன்னு வச்சுங்களேன், அறுவடை பண்ண உடனே நரி பயிரை நம்ம நெல் தரிசில் போடலாம். அந்த நரி பயிர் ஒரு ஏக்கர் 5 லிருந்து 6 கிலோ விதையை தூவி விட்டுட்டு பூக்குற நேரத்தில் மடக்கி உழுதுனாலும் மண்ணில் வந்து நல்லா தலை சேர்த்துருக்கும். ஏன் இந்த பயிர் வகை பயிர்களை எடுக்கிறோம், இல்லை தக்கப்பூண்டு விதைக்கிறோம் அப்படின்னா, அதில் எல்லாத்துலேயும் நீங்கள் பிடுங்கி பார்த்தீங்கன்னா வேரில் முடிச்சுகள் இருக்கும். அந்த முடிச்சுகள் வந்து காற்று உள்ள வளிமண்டலத்தில் உள்ள தலை சத்தெல்லாம் கிரகிச்சு செடிகளுக்கு கொடுக்கக்கூடியது. அதனால தலை சத்தோடைய அளவு வந்து அதிகமாகும். இப்போ நம்ம உளுந்து பயிரும் அதே மாதிரி தான். உளுந்தை வந்து நம்ம விதைச்சி விட்டுட்டு மகசூலை மட்டும் எடுத்துட்டு இலை வேரோட நம்ம மடக்கி உழுதாலும் மண்ணில் தேவையான கரிம கார்பன் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். அதே மாதிரி பாசி பயிர், கொளிஞ்சி, கொளிஞ்சிலாம் வந்து வறட்சி உள்ள இடங்கள்ல, இப்போ நம்ம பயிர் வகைகள் தக்கப்பூண்டு இதுக்கெல்லாம் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றுனாதான் அது வந்து நல்லா வளர்ந்து நமக்கு பூ பூக்கும். ஆனால் கொளிஞ்சி அப்படிங்கிறது வந்து நம்ம வறட்சி இதுலேயே வந்து நம்ம விதைச்சி விடலாம். ஆனால் அது ஒரு 2-3 தடவை பண்ணக்குள்ள அது விதை தானாகவே விழுந்து விளைச்சல் கொடுக்கும். அதையும் நம்ம மடக்கி உள்ளக்குள்ள நம்ம மண்ணில் தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து தேவையானது கிடைக்கும், மண் வளமும் மேம்படும்.
1: சரிங்க, இப்போ இந்த மாதிரியான பயிர்களை நம்ம எவ்வளோ இடைவெளியில் பண்ணணும், ஒவ்வொரு பயிர் போடுறதுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு பருவத்துக்கு முன்னாடியும் இது நம்ம போடுறது அவசியமா?
0: கண்டிப்பாக ஒரு விவசாயிங்கிறவர் ஆண்டுக்கு ஒரு முறையாவது பசுந்தாள் பயிர்களை சாகுபடி பண்ணணும். இப்போ தக்கப்பூண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம மடக்கி மட்டும் உழுறோம் அப்படின்னா ஒரு 1.5 அடிக்கு 3/4 அடிக்கு போல விதைகளை தூவி விடணும். நம்ம விதைக்காக பண்றோம் அப்படின்னா 1 அடிக்கு 1/2 அடி மாதிரி பண்ணணும். இதே வந்து நம்ம மடக்கி விடுறதுனா ஏக்கருக்கு 20 கிலோ, விதை உற்பத்திக்குனா 10 கிலோ போதுமானது. ஏன்னா அது கொஞ்சம் நல்ல இடைவெளி இருந்தாதான் நமக்கு விதைகளை கொடுக்கும். விவசாயிகளுக்கு நாங்கள் சொல்றது என்னன்னா, ரசாயன உரங்களை போடக்கூடாது, சரிவிகித உர மேலாண்மை பின்பற்றணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வந்து அந்த பசுந்தாள் பயிருக்கான விதைகள்லாம் வந்து கொஞ்சம் தட்டுப்பாடா இருக்கு. ரெட்டா பகுதியில் வந்து நிறைய பேர் வருடத்திற்கு ஒரு தடவை வந்து பசுந்தாள் பயிர் பண்ணக்குள்ள கொஞ்சம் வந்து விதை உற்பத்திக்கும் பண்ணி விதையை எடுத்தாலும் அடுத்தடுத்து விவசாயிகளுக்கு விதையாகவும் வந்து விற்பனை பண்ணலாம். விவசாயிகளுக்கு ஒரு உபரி வருமானமாகவும் இருக்கும். சணப்பையும் எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி 1/4 அடிக்கு 1/2 அடிங்கிற மாதிரி, ஆனால் இது ஏக்கருக்கு 10 கிலோ போதுமானது. நம்ம விதைச்சி விட்டுட்டு திரும்பவும் மடக்கி விடணும்.
1: சரி, விவசாயிகளுக்கு இப்போ இந்த பசுந்தாள் பயிர்களாக இருக்கட்டும், இல்லை பசுந்தாள் உரங்களாக இருக்கட்டும், இதை பயன்படுத்தல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா அவங்க எப்படி உங்களை தொடர்பு கொள்றது?
0: என்னுடைய அலைபேசி 9655926547. இன்னொரு முறையும் என்னுடைய அலைபேசி எண்ணை சொல்றேன், 9655926547. நன்றி.
2: முத்துலட்சுமி அக்கா, சரியான நேரத்துல சரியான தகவல்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு.
3: ஆமா கண்மணி, நம்ம அரியலூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் ராஜகலாம் மேடம் சொன்ன மாதிரி மண்ணை 6 மாசத்துக்கு 1 முறை பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது.
2: ஆமாக்கா,
3: முடிஞ்ச அளவு ரசாயன உரங்களை நீ குறைச்சிக்க.
2: சரிக்கா.
3: எந்த பயிர் சாகுபடி செய்யறதுக்கு முன்னாடியும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பசுந்தாள் உரம், பசுந்தலை உரப்பயிர்களை விதைச்சி மடக்கி உழுறது நம்ம மண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இத நீ மனசுல வச்சுக்க. ஆமா,
2: நீ சொல்றது சரிதான்க்கா. மண்ணு தானே எல்லா பயிர் வளர்ச்சிக்கும் சத்துக்களை கொடுக்குது, அது தானே ஆதாரமாவும் இருக்குது.
3: சரி சரி கண்மணி, மணி 2:30 ஆகுது, பசிக்குது ரொம்ப.
2: எனக்கும் வயித்துக்குள்ள சவுண்டு போடுது.
3: உனக்கு பிடிக்குமேனு உருண்டை குழம்பு தான் கொண்டு வந்திருக்கேன்.
2: அப்படியா,
3: வா சாப்பிட்டு வேலைய பாப்போம்.
4: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி, நேரம் 2:30 நிமிடம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி நேயர்கள் கேட்கவிருப்பது திரை களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் தெற்கு சாலக்காடு டி சங்கர் பிரசாந்த் அவர்களின் தொகுப்பிலிருந்து பாடல்கள் கேட்கலாம். தன்னவனின் முகம் பார்த்தபின் கவிஞனானதால் இப்படியெல்லாம் பாட தோன்றுமோ

காண்பதெல்லாம் உண்மையென்றால் அது நம் தவறு. அது என்ன செய்யும் பாவம்? நாம் கண்ணை நம்பும்போது. நினைத்ததை முடிப்பவன் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

கண்ணும் மென்னினால் நாணம் தோன்றுவது ஒன்றும் புதிதல்லவே. சிஐடி சங்கர் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில்.

காலதேவனின் கலக்கம், ஓட்டை வீடு, 9 வாசல், ஆசை எதற்கு, மாலை நேரத்தில் வந்த மயக்கமோ, வரும் பாடல் தரிசனம் திரைப்படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி குரல்களில்.

பொய். புலவர் சொன்னது பொய்யாக இருப்பினும் ஆசை என்பது மெய்யாகி விடுகிறது. அடுத்த பாடல் ஆயிரம் பொய் திரைப்படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை களஞ்சியம். இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இரு குரல் ஒரு குரலாய் ஒலிக்கிறது சுவையான சோன் பப்படி போல. என் மகன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், கோவை சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல்.

என்னவன் தேரில் வருகிறான்? ஓ, அழைத்து வருவது தென்றல் அல்லவா? இதயத்தில் நீ திரைப்படத்திலிருந்து எல்ஆர் ஈஸ்வரி பி. சுசீலா குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திரை களஞ்சியம், தெற்கு சாலக்காடு டி சங்கர் அவர்களின் தொகுப்பிலிருந்து. நேரம் 3 மணி, கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புறப்பட்டார். முதற்கட்டமாக இந்தோனேஷியா செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் பிரபோவோ சுபியாண்டோவின் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். அங்குள்ள இந்தியா வம்சாவளியினரை சந்தித்து அவர் கலந்துரையாடுகிறார். ஜகர்த்தாவில் யோகியகர்த்தா நகரில் பெரம்பானன் கோவில் வளாகத்தையும் பிரதமர் பார்வையிடவுள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறை மூலம் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறை அமைச்சகத்தின் 5ஆம் ஆண்டு நிறுவன தினத்தையொட்டி இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், இத்துறையுடன் இணைக்கப்பட்டுள்ள 30 கோடி மக்களுக்கு இத்தினம் இன்றியமையாதது என்று குறிப்பிட்டார். கூட்டுறவுத்துறையை நவீனப்படுத்தி வெளிப்படையான நவீன

தொழில்நுட்பத்துடன் கூடிய செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உயர்கல்வித்துறையினருடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். காலி பணியிடங்கள், பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்டவை குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழக நெசவாளர்களின் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணா கைத்தறி பட்டு பூங்காவை இன்று ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போலி பட்டுப்புடவை புழக்கம் மற்றும் இடைத்தரகர்களை தடுக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி, கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து தஞ்சை மாவட்ட கட்சி நிர்வாகிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அஇஅதிமுகவை தகர்க்கும் எண்ணம் நிறைவேறாது என்றும் சுய லாபத்திற்காக சிலர் கட்சியிலிருந்து வெளியேறுவதாகவும் குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் மாநில இளையோர் விருதுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 13ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. தகுதியுடையவர்கள் இணையதளம் மூலம் இதற்கு விண்ணப்பிக்கலாம். அரியலூர் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பணிகள் தொடர்பான வாராந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களின் தரம் மற்றும் பாதுகாப்பு குறித்து உரிய ஆய்வு மேற்கொள்ளுமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேகா பிரியா அறிவுறுத்தியுள்ளார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் நாளை நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

நேரம் 3:03 ஆகுதுங்க. இனி நம்ம திருச்செஃபம் ரெயின்போ 102.1 இனிமையான பாடல்கள், உங்களுடைய அன்பு கடிதங்கள், மின்னஞ்சல்கள், அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்கு நடுவில் குட்டி குட்டியான சுவாரஸ்யமான தகவல்களோட நாம நடையலாம். இது இசை தூறல்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: வெளியில தலைக்காட்ட முடியாத மாதிரி எந்நேரமும் வெயில் சுட்டெரிச்சுட்டு இருக்கு. அந்த வெயிலுக்கு காரணமான சூரியனை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல நாம தினமும் பார்க்கும் சூரியன் ஒரு கிரகம் இல்லைங்க, அது ஒரு நட்சத்திரம். பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரமும் இதுதாங்க.

0: உலக விலங்கு வழி நோய்கள் தினத்தில் நம்முடன் இணைகிறார் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் மருத்துவர் ஏ ஜோசப் பன்னீர்செல்வம் அவர்கள்.
1: இந்த ரேபிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இது ஒரு வைரஸ் கிருமியினால் பரவக்கூடிய அபாயகரமான வியாதியாகும். இது வந்து எப்படி வருதுன்னா, விலங்குகள் கடிப்பதன் மூலம் மனிதனுக்கு வந்து பரவுகிறது. என்னென்ன விலங்குகள் எல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாய்கள், பூனைகள், வௌவால், வனவிலங்குகள் கடிக்கிறதுனால கூட வரலாம். ரேபிஸ் பாதிப்பு வந்து விட்டால் அதை குணப்படுத்த முடியாது, ஆனால் முறையான தடுப்பூசி போடுவதன் மூலம் இதை வராமல் தடுக்க முடியும். இதோட அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வைரஸ் காய்ச்சல் மாதிரியே இருக்கும். காய்ச்சல், தலைவலி, வாந்தி, மயக்கம், தூக்கமின்மை, படபடப்பு, மனக்குழப்பம், இதெல்லாம் வந்து வரலாம். ரொம்ப சிவியர் கேசஸ்க்கு உமிழ்நீர் வடிதல், முழுங்குறது கஷ்டமான ஒரு நிலைமை இருக்கலாம். தண்ணீரை கண்டால் ஒரு பயம் இருக்கும், ஹைட்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பேரலைசிஸ், நரம்பு செயலிழப்பும் இதனால வரலாம். நாய்கள் கடித்து விட்டால் உடனே வந்து மருத்துவரை வந்து பார்க்க வேண்டும். அதற்கு முன்பாக நல்லா சோப்பு போட்டு அந்த காயத்தை வந்து நல்லா சுத்தம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் உடனே போய் மருத்துவரை பார்க்க வேண்டும். அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் இதற்குரிய வேக்சின் வந்து அவைலபிளா இருக்கு. போனீங்கன்னா உடனே உங்களுக்கு ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் அப்படின்றக்கூடிய ஒரு தடுப்பு மருந்தை கொடுப்பார்கள். அதுக்கப்புறம் ஆண்டி ரேபிஸ் வேக்சின் அப்படின்னு ஒரு வேக்சின் இருக்கு. அது வந்து 3 முதல் 5 டோசஸ் வரைக்கும் கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு காயம் இருக்கோ அதை பொறுத்து மருத்துவர் உங்களுக்கு அதை பரிந்துரைப்பார்கள். அதன்படி தடுப்பூசி எடுத்துக்கொள்வதன் மூலம்

0: ரேபிஸ் என்ற கொடிய நோய் வராமல் தடுத்துக் கொள்ள முடியும்.
1: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசை தூரல். இனிய பாடல்கள், சுவையான செய்திகள், உங்களின் என்ன வண்ண மடல்களோடு மின்னஞ்சல் செய்திகளும் உங்களுக்காக. நிகழ்ச்சியில நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த கடிதம் அனுப்பியிருக்காங்க குமாரமங்கலம், லோகநாதன், யுவராஜ், லட்சிய பிரியன், மகேஸ்வரி, புஷ்பலதா, சதீஷ், மாளவிகா, சீர்காழி, கோகுல், பாக்யா, மித்ரன், ரிதனியஸ்ரீ, இவங்க எல்லோரும் இணைந்து 29ஆம் தேதி அன்று நமது நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்கிறாங்க. நமது திருச்சிராப்பள்ளி ரெயின்போ பண்பலை 102.1 இரவு 10 மணியிலிருந்து 11 மணி வரை இரவின் மடியில் பௌர்ணமி நிலவில் நட்சத்திரங்களின் ஜொல் ஜொலிப்பில் பழைய நினைவலைகளை மீட்டி வரும் ஞாபகம் வருதே நிகழ்ச்சி கேட்டு சுவைத்தோம், ரசித்தோம், ருசித்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் நமது அன்பான நேயர்களை அலைபேசி மூலம் அன்போடு அழைத்தார். இணைப்பை தொட்டு வந்த நேயர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் மனம் கவர்ந்த காலத்தால் அழியாத காவிய கானங்களை காது குளிர கேட்டார்கள். அதாவது இன்று வளம் வந்த பாடல்கள் தத்துவ முத்துக்கள் போல ஜொலித்தன. நிகழ்ச்சியை சிறப்பாய் வழங்கிய நமது இசையரசி 102.1 நன்றிகள் சொல்லியிருக்காங்க. அதே நேயர்களோட மற்றும் ஒரு கடிதம் 30ஆம் தேதிக்கானது. அன்றைய நிகழ்ச்சியில் இசை தூரல் இன்ப உலா வந்த நிகழ்ச்சியை கேட்டு இன்புற்றோம். நிகழ்ச்சியில் கிருத்திகா அவர்கள் தமது அன்பான குரலில் அஞ்சல் வழியாக வந்த கடிதங்களை, மின்னஞ்சல் கடிதங்களையும், நிகழ்ச்சியின் இடையிடையே சுடச்சுட சுவையான செய்திகளையும் மடை திறந்த வெள்ளம் போல வாசித்தளித்தார். நிகழ்ச்சியில் வளம் வந்த பாடல்களும் நிகழ்ச்சிக்கு மென்மேலும் மெருகூட்டியது. உலக ஊடகங்கள் தினத்தை ஒட்டி சுவாரஸ்யமான செய்திகளை வழங்கினார். மனமார்ந்த நன்றிகள் நமது பண்பலைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவர்களோட மற்றும் ஒரு கடிதம் 1ஆம் தேதிக்கானது. இந்த கடிதம் இரவு 10 மணி ஞாபகம் வருதே நிகழ்ச்சிக்கானது. மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் காந்த குரல் அறிவிப்பாளர் கௌதமன் அவர்கள் பாசத்தோடு நேயர்களை அழைத்து உரையாடிய விதம் மிக சிறப்பு. பாடல்களும் இனிமை அமைதியான இரவு பொழுது கேற்ற பசுமை மாறாத பைந்தமிழ் காவிய கானங்களை பரவசத்துடன் கேட்டார்கள். எங்கள் தங்கம் படத்தில் டிஎம்எஸ் பி சுஜிலா பாடிய தங்க பதக்கத்தின் மேலே இந்த பாடல் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த கடிதம் 2ஆம் தேதிக்கானது. அவங்களே தான் எழுதியிருக்காங்க. அன்று மாலை 5 மணி முதல் 6 மணி வரை மயக்கும் வேளையில் இடைக்காலத்து இசை தோரணமாய் இன்ப உலா வந்த பொன்மாலை நிகழ்ச்சியை கேட்டு இசைந்தோம், இணைந்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் அன்பு சகோதரர் நிகழ்ச்சி தொகுப்பை வழங்கிய விதம் மிக சிறப்பு. கவிதையும் கானமுமாய் பல்வேறு கவிஞர்களின் கவித்துவமான கவிச்சாரலாய் களமிறங்கிய காதல் கீதங்கள் அனைத்தும் எங்கள் காதோரம் கவிநயம் இசைத்துச் சென்றன. அன்றைய நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் அருமை வழங்கிய அறிவிப்பாளர் சுரேஷ் அவர்களுக்கும் நன்றி பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க இந்த நேயர்கள்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: கேட்டு நினைச்சிருக்கோம் தர்ஷி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசை தூரல். இசைத்துறல் நிகழ்ச்சியில அடுத்ததா நாம ஒரு நேயருடைய கடிதம் தான் படிக்க போறோம். யார் அனுப்பியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டையில இருந்து கதிரேசன் அனுப்பிச்சிருக்காங்க. திருச்சி ரெயின்போ பண்பலைக்கு வணக்கம். 1 தேதி அன்று காலை வளம் வந்த ஆனந்த ராகம் காலை மலர் நிகழ்ச்சி அருமை. புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் ஆர் செந்தில்குமார் அவர்கள் பல அரிய தகவல்கள் கூறினார். 8 மணிக்கு இரவு இசை இனிமை பாடல்கள் கேட்டு ரசித்தோம். 10 மணி பழைய திரை இசை பாடல்கள் அருமை. நிகழ்ச்சி வழங்கிய பண்பலைக்கு பாராட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கடிதம் அனுப்பியிருக்காங்க பொன்மலைப்பட்டியிலிருந்து ராஜேந்திரன். இவங்க அனுப்பியிருக்கிறது 2 தேதிக்கான விமர்சன கடிதம். அன்புள்ள வானொலிக்கு வணக்கம். இன்று, அதாவது 2 தேதியை சொல்றாங்க, காலை வசந்த் அழைப்பில் காடுகள் மரங்கள் பற்றிய நிகழ்ச்சி கேட்டோம். பனைமரத்தின் மஞ்சள் நிற பழங்கள் போட்டு முளைக்க வைத்தால் பெண் மரமாகவும், கருப்பு நிற பழவிதைகள் ஆண் மரமாக வளரும் என்றும், ஆலமரம் அரச மரம் பலாமரங்களை வீட்டின் அருகில் வளர்க்க கூடாது என்றும்,

மரங்கள் பார்க்க வேதனையாக இருக்கும் என்றும், நமது இடத்திற்கு ஏற்ற மரங்களை வளர்த்து பயன் பெறுங்கள் அப்படின்னு மர ஆய்வாளர் அழகா சொன்னாங்க. உடன் உரையாற்றிய அடைக்கலராஜ் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்மலைப்பட்டியிலிருந்து ராஜமாணிக்கம். நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இது இசை தூரல்.

0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி, துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இசைத்தூரல். இசைத்தூரல் நிகழ்ச்சியில அடுத்துதான் நம்ம நேயர்களோட மின்னஞ்சல் செய்தியையும் படிக்கலாம். இந்த மின்னஞ்சல் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி இவங்க அனுப்பியிருக்கக்கூடியது. ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை மலர் நிகழ்ச்சி கேட்டோம். பாடல்கள், தகவல்கள், இன்று ஒரு தகவல், அனைத்தும் அருமை. 8 மணிக்கு வனம் வளம். கடந்த 3 நாட்களாக இயற்கை வளம் பற்றிய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். அரிய தகவல்கள் தெரிந்து கொள்கிறோம். மிக்க நன்றி. பண்பலைக்கும் இயக்குனர் ஐயா ஆர் வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. பகல் 11 மணிக்கு நேரலையில் நேர்கள் கேட்ட பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசித்து மகிழ்ந்தோம். நேர்களின் மகிழ்ச்சிக்காகவே நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் திருச்சி வானொலிக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் இதயம் கனிந்த பாராட்டுக்கள், நன்றி சொல்லியிருக்காங்க. அதே போல குமரநகர் லக்ஷ்மி அனுப்பியிருக்கக்கூடிய மின்னஞ்சல் இது. நேற்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் பயணங்கள் முடிவதில்லை படத்திலிருந்து ஏ ஆத்தா ஆத்தோரமா வரியா பாடல் SBB குரலில் ஒழித்தது. செம்ம ஜோர் இந்த பாட்டு வந்த புதிதில் இது ஒழிக்காத இடமே இல்லை எனலாம். இன்று கேட்டதில் ஒரே குஷியாகிவிட்டது எனக்கு. வாழ்த்துக்கள் யோகேஸ்வரி. மதிய மல்லிகா சுந்தர் எழுதிய போதும் என்ற மனம் நாடகம் சிறப்பு. 200 ரூபாய் கடனாக கேட்க போன ஒருவருக்கு தவறான வழியில் பணம் ஈட்டிய ஒருவர் 1 லட்ச ரூபாய் பரிசாக கொடுக்க அதை எப்படி செலவழிப்பது என்று தெரியாமல் அவர்கள் திணற நிம்மதி பறிபோய் அரைவயிறு கஞ்சி குடிச்சாலும் நிம்மதிதான் முக்கியம் என்று பணத்தை கொடுத்தவரிடமே திருப்பி கொடுத்து விடுவது சிறப்பு. நாடகம் பத்தி தான் சொல்றாங்க. பணம் ஒருவரை எப்படி ஆட்டி படைக்கிறது அப்படின்றதுக்கு நல்ல விளக்கம் இந்த நாடகம். எளிமையான வசனங்கள், அருமையான நடிப்பு, சுருங்க சொல்லி விளங்க வைத்த நாடக ஆசிரியருக்கும் திருச்சி வானொலிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கக்கூடிய நேர்கள் சுந்தர்ராஜன், எஸ் ரங்கன், சி சுந்தர்ராஜன் ஸ்ரீரங்கத்திலிருந்து அனுப்பியிருக்காங்க. இசைத்துறை நிகழ்ச்சி கேட்டோம். 5 தேதி நேற்று பகல் 12:10 சூரியகாந்தி மூலம் போதும் என்ற மனம் ஆசிரியர் தேர்வு மற்றும் நல்ல மனசு இரு நாடகங்கள் இடம்பெற்றது. அதில் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்வதைப் போல, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வதைப் போலவும் அளவோடு ஆசைப்படுவதை இந்த நாடகம் பழைய சோறு ஊறுகா என்று என்றுமே நிரந்தரம் என்ற கருத்துக்களுடன் சுட்டி காட்டியது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா மின்னஞ்சல் நல்ல மனசு நாடகம். வளர்ச்சினை வாங்காமல் வசதியற்ற பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுப்பது எப்படி, எவ்வகையில் சிறப்பு? அதற்கு நாடக காட்சிப்படி சுமதி கேரக்டரில் தம்பி கடிதம் மூலம் நடத்துவது உணர்ச்சி பொங்க காட்சியுடன் தத்ரூபமாக அமைந்தது என்று சொல்வது சாலச்சிறந்ததுன்னு 2 நாடகத்துக்கும் தனித்தனியாக அவங்களோட விமர்சனங்களை சொல்லியிருக்காங்க இந்த நேயர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிகள் பற்றின நேயர்களோட மின்னஞ்சல் கடிதங்களும் மடல்களும் கூட காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள் இசைத்துறலோடு திருச்சி FM ரெயின்போ 102.1.

0: தொடர்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு நினைஞ்சிருக்கோம். இது இசை துரல். இசைத்துறல் நிகழ்ச்சியில் நாம் இப்போ ஒரு நேயருடைய கடிதம் தாங்க படிக்க போகிறோம். யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஏர்போர்ட்லேருந்து தாமஸ் செந்தில்நாதன் அனுப்பியிருக்காங்க. 3ஆம் தேதி அன்று எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியை கேட்டேன். பெண்கள் சாதனைகளை பற்றி, பெண்கள் எல்லா துறைகளிலும் சமமாக இருக்கணும், இந்த கருத்துக்களை வழங்கிய மீனாட்சி அவர்களுக்கு நன்றி. கேள்வி நேரத்தில் மாரியப்பன், தமிழ்ச்செல்வி, பரமேஸ்வரி இவர்கள் கேட்ட கேள்விக்கு தெளிவாக பதில் சொன்னார்கள். பொன்ராஜ் ஐயாவுக்கு நன்றி. வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் சட்டம் படிப்பதை பற்றியும், எவ்வளவு மார்க் வாங்கினால் சட்டம் படிப்பதற்கு வசதியாக இருக்கும் என்பது பற்றியும் தெளிவாக பேசிய முகமது அசாத் ஐயா அவர்களுக்கு நன்றி. உடன் உரையாடிய கோகிலா மேடமுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததா கடிதங்கள் நம்ம கையில் இருக்கு. கூகூர் புகழேந்தி, முத்துலட்சுமி, சந்தோஷ் அனுப்பியிருக்கும் கடிதங்கள் இது. 1ஆம் தேதி அன்று மதுரை கீதம் நிகழ்ச்சி கேட்டோம். நாங்கள் விரும்பி கேட்ட பல்லாண்டு வாழ்க படத்திலிருந்து சொர்க்கத்தின் திறப்பு விழா என்ற பாடலை கேட்டு மிக மகிழ்ச்சி அடைந்தோம். எங்களுடைய ஊர் பெயர் ஒலிக்க வாசிக்கப்பட்டது பெருமையாக இருந்தது. அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல இசைத்துறை நிகழ்ச்சி கேட்டோம். நேயர்களின் கடிதங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது, மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்ததாக மின்னஞ்சல் செய்தியும் வாசிக்கப்பட்டது. நிகழ்ச்சி அனைத்துமே சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அன்று ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் வண்டிக்காரன் மகள் படத்திலிருந்து மேடையில் ஆடிடும் என்ற பாடலை தஞ்சாவூர் நேயர் கேட்டாங்க. பாடல் கேட்டு நாங்களும் மகிழ்ந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அன்றைய நிகழ்ச்சியை வழங்கிய கௌதமன் அவர்களுக்கு பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. 2ஆம் தேதி ஞாபகம் வருதே நிகழ்ச்சியை கேட்டோம். வாட்ஸ்அப் மூலம் நேயர்கள் பாடலை கேட்டார்கள். பாடல்கள் அனைத்தும் தேன் போல இனித்தது. நல்ல பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இரவில் பழைய பாடல்கள் கேட்பதே தனி சுகம்தான். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்களுக்கும் ஒளிபரப்பிய அறிவிப்பாளருக்கும் எங்கள் மனதார பாராட்டுக்கள். அதே போல 3ஆம் தேதி காலை மலர் நிகழ்ச்சி கேட்டோம். காந்தி அஞ்சலி நிகழ்ச்சியில் பல அரிய தகவல்களை கேட்டு பயனடைந்தோம். மருத்துவ நேரம், மூட்டு வலி பற்றி மருத்துவர் சொன்ன தகவல்கள் மிக சிறப்பு, பயனடைந்தோம். காய்கறி விலை நிலவரம், இடையில் ஒளிபரப்பான பாடல்கள், அருமையிலும் அருமை, ஒரு மணி நேரம் போனதே தெரியவில்லை. நிகழ்ச்சி வழங்கிய அறிவிப்பாளருக்கு எங்கள் மனமார்ந்த பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. அதே நாள் 3ஆம் தேதி ஞாபகம் வருதே நிகழ்ச்சி கேட்டோம். சூரியகாந்தி படத்திலிருந்து பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது என்ற பாடலை ஒரு நேயர் கேட்டார். நல்ல பாடல், நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சியை அறிவிப்பாளர் அபிராமி அவர்கள் மிக சிறப்போடு நகைச்சுவையாகவும் சிந்திக்கத்தக்கவும் வழங்கியது சிறப்பாக இருந்தது. மனமார்ந்த பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க இந்த நேயர்கள்.
2: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 5% to 50% தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி, துறையூர்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1, இது இசை தூரல். இசைத்துறல் நிகழ்ச்சியில் இப்போ நாம் ஒரு நேயருடைய கடிதம் தாங்க படிக்க போகிறோம். யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஏர்போர்ட்லேருந்து தாமஸ் செந்தில்நாதன் அனுப்பிச்சிருக்காங்க 2ஆம் தேதிக்கான கடிதம். மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் எதிர்பாராத உதவி கிடைத்தால் தலைப்பில் பேசிய சகோதரிக்கு வாழ்த்துக்கள். புதுக்கோட்டையை சார்ந்த ஜோஸ்மின் என்ற சகோதரி பர்சையும் பணத்தையும் தொலைத்துவிட்டு அழுது கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக அவருக்கு உதவி செய்தது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இசைத்துறல் கேட்டேன், சகோதரியும் அதிபதியும் நல்ல தகவலை சொன்னார்கள். மரம் வளர்த்தால் நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும் என்பதை தெளிவாக பேசினார்கள். அதிபதிக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: நான்காம் தேதி வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் அழகாக பாடியும் நிறைய கருத்துக்களும் இப்போதுள்ள மனிதர்கள் அழகை மட்டுமே பார்க்கிறார்கள், திறமையை பார்ப்பதில்லை என்பதை பற்றியும் சொன்னார்கள். குழந்தை தாலாட்டு பாடல், மாமன் மச்சினன் பாடல் பாடி காட்டினார். பேசும்போது கீச்சு குரலாக இருந்த போதும் பாடும் பொழுது குரல் மாறியிருப்பது ஆச்சரியமாக இருந்தது. சகோதரி அபிராமிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்போர்ட்ல இருந்து தாமஸ் செந்தில்நாதன்.
1: இசைத்துறல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம் ஒரு சுவாரஸ்யமான செய்தியை, அதுவும் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான செய்தியை தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஜூலை 6ஆம் தேதி இல்லையா, சூரியனை விட்டு அதிகபட்ச தூரத்தை அடையும் பூமி, அதுதான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பூமி பார்த்தீங்கன்னா தன்னோட சுற்றுப்பாதையில் சூரியன்கிட்டேருந்து அதிகபட்ச தூரத்தை, அதை எப்படி சொல்கிறாங்கன்னா அஃப்லியன் நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தூரத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வு இன்று இரவு 11 மணிக்கு நடைபெற போகுது இந்த நிகழ்வு. இந்த நாளில் சூரியன்கிட்டேருந்து பூமி 152.1 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் இருக்குமாங்க. இவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடிய இது பூமிக்கும் சூரியனுக்கும் மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, அதாவது பெரிஹெலியன் அப்படின்ற நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் நடைபெறுவது வழக்கமாக இருக்குமா. இப்போது நம்ம பூமி எந்த விதத்தில் சுற்றி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியின் சுற்றுப்பாதை ஒரு முழு வட்டமாக இல்லாமல் சிறிது நீள்வட்டமாக சுற்றிட்டு இருக்கிறதுனால ஆண்டில் ஒரு தருணத்தில் பூமி சூரியனுக்கு ரொம்ப அருகிலையும், அதாவது பெரிஹெலினிய ஹெலியன் அப்படின்ற நிகழ்வும் ஒரு தருணத்தில் பூமி சூரியனுக்கு மிக அருகிலும் மற்றொரு தருணத்திலும், இன்னொரு தருணம் பார்த்திங்கன்னா தூரத்தில், அதாவது அஃப்லியன் இன்றைக்கு நிகழக்கூடிய அந்த நிகழ்வும் நடக்கும்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வானது இன்று இரவு 11 மணிக்கு நடைபெறுதுங்க. இந்த சிறப்பான தகவலோட நம்ம நேயர்களோட மின்னஞ்சல் செய்திகளையும் நாம் படிக்கலாம். நிதியரசன் தேவி இவங்க பெரம்பலூர்லேருந்து அனுப்பியிருக்கிறாங்க இந்த மின்னஞ்சல். 3 மணிக்கு அழகான பாடல்களை கொடுத்த, அதாவது நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அன்று வந்த மின்னஞ்சல் செய்தி இது. லோகேஸ்வரி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், மிக அருமையாக வாசிக்கப்பட்டது, வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியும் சிறப்பு, இருவரும் சிறப்பாக படித்தார், நிகழ்ச்சியை வழங்கினார்கள். பொன்மாலை நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் அருமை, அழகான பாடல்களை கொடுத்த அறிவிப்பாளர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் 8 மணிக்கு அழகழகான பாடல்கள், நானும் பாடல் கேட்டேன், வருஷமெல்லாம் வசந்த படத்திலிருந்து பாடல்கள் கொடுத்த இரு அறிவிப்பாளருக்கும் வாழ்த்துக்கள் நன்றியை சொல்லியிருக்காங்க. அதே போல் அடுத்த ஒரு மின்னஞ்சல், திருச்சி திருவானைக்கோவில் கல்யாண கீழக்கொண்டையம்பேட்டையிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அனுப்பியிருக்காங்க. நேற்று காலை இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் குழந்தை பாலு அவர்கள், மனிதன் எப்போதும் கூடி வாழ வேண்டும் என்றும் வாழ்க்கையில் நகைச்சுவை உணர்வு எல்லோருக்கும் அவசியம் என்பதை சிலப்பதிகார காட்சிகள் மூலமும் சீவக சிந்தாமணி மற்றும் காலமேக புலவரின் பாடல் வரிகள் மூலமாகவும் விளக்கியது அருமை. மதியம் சூரியகாந்தி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகிய போதும் என்ற மனம் மற்றும் நல்ல மனசு ஆகிய போதும் என்ற மனம், நல்ல மனசு, இந்த 2 நாடகங்களுமே சிறப்பாக இருந்தது, கேட்டு மகிழ்ந்தோம். இசைத்துறை நிகழ்ச்சியில் இடையிடையே வந்த பாடல்களும் தகவல்களும் அருமைன்னு சொல்லியிருக்காங்க இந்த நேயர்கள்.
0: நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் திருச்சி FM Rainbow 102.1 இல். இது இசைத்துறை.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் இசைத்தூரல் தாங்க. இசைத்தூரல்ல நாம கடைசியா ஒரு நேருடைய கடிதம் படிக்க போறோம். இது 28ஆம் தேதி சென்ற மாதத்திற்கான கடிதம். நிலைய இயக்குனர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். சென்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 28ஆம் தேதி சொல்றாங்க, காலை 11 மணிக்கு, அதனைத் தொடர்ந்து 11:30 இரவு 8 மணிக்கும் ஒளி உலா வந்த மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியினை கேட்டு மகிழ்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற தகவல்கள் எல்லாத்தையும் அப்படியே எழுதியிருக்காங்க. பகிர்ந்து கொண்ட தகவல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா, திருவாரூர்ல இருந்து லட்சுமி நகர் தமிழ் காவலன். நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது இசை துரல். இசை துரலுடைய நிறைவு பாடல் இது உங்களுக்காக.

0: நேரம் 4 மணி, கேட்கலாமினி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்காக மாநிலங்களுக்கு முதல் தவணையாக 25,863 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. இத்திட்டம் தொடங்கப்பட்ட முதல் வாரத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான கிராம ஊராட்சிகளில் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் லட்சக்கணக்கான கிராமப்புற தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் ஆத்ம நிர்பார் பாரத் திட்டங்களின் தொலைநோக்கு பார்வையை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் போக்குவரத்து துறை செயலாற்றி வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியிருக்கிறார். புதுடெல்லியில் இத்துறை தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்ட அவர், இந்தியா முழுவதும் உருவாக்கப்பட்டு வரும் பல்முனை, தளவாட பூங்காக்கள், கம்பிவட பாதைகள் உள்ளிட்ட பணிகளின் முன்னேற்றம் குறித்து கேட்டறிந்தார். தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பத்திரப்பதிவு துறையினருடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு மரிய வில்சன், திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் பங்கேற்று வணிக வரி மற்றும் பதிவுத்துறையின் செயல்பாடுகள், திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து எடுத்துரைத்தனர். தமிழ்நாட்டில் குடியிருப்பு பகுதிகளில் வன விலங்குகள் நுழைவதை தடுக்க வெளிநாட்டு தொழில்நுட்பங்கள் கையாளப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மனித வன விலங்கு மோதலை தடுக்க நவீன தொழில்நுட்பங்கள் அறிமுகம் செய்யவுள்ளதாக தெரிவித்தார். முன்னதாக பழைய ரயில் நிலையம் அருகே போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் அமைச்சர் அங்கு ஆய்வு மேற்கொண்டார். அரியலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக பெறப்பட்ட 646 மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் இன்று அவர் வழங்கினார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் ரோப்கார் இணையதள முன்பதிவு பயணம் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதி ஆட்டங்களுக்கு இதுவரை மொராக்கோ, பிரான்ஸ், நார்வே, இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் நார்வே பிரேசிலையும் இங்கிலாந்து மெக்சிகோவையும் வென்றன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது வண்ண கோலங்கள். வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு எல்லாருக்கும் சில் சில் குல் குல் ஈவினிங். அன் மீதம் இருக்கக்கூடிய உங்களோட இந்த நாள் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் அமையா வாழ்த்துக்களோட. இது வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு கண்டுபிடியில வழக்கமா வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்,
5: நம்ம நேயர்கள்கிட்ட கேள்விகள்லாம் கேட்போம்.
4: ஆமா,
5: கேட்டதும் அவங்க பாத்தீங்கன்னா வேக வேகமா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில.
4: ஆமா, இன்னைக்கு ஆனா என்னன்னா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குது.
5: என்ன பண்ண போறீங்க?
4: என்ன பண்ண போறோம்னா கேள்வியா அவங்க தான் கேட்க போறாங்க, பதில் நம்ம கிட்ட இருக்க போகுது. எப்படி
5: தர்மி கதையால இருக்கு?
4: ஏன்னா எனக்கு கேள்வி கேட்க மட்டும் தான் தெரியும்.
5: அப்ப நம்ம நேயர்கள் ரொம்ப மகிழ்ச்சியோட வர போறாங்கன்னு நினைக்கிறேன்.
4: ஆமா கண்டிப்பா, அதாவது

0: வந்து ஏதாவது ஒரு பொருளையோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்ம என்ன நினைக்கிறோன்றத நம்ம சொல்லுவோம். இது வீட்டில் இருக்குமா, இல்லை ஸ்கூலில் இருக்குமா, இல்லை காட்டில் இருக்குமா, அந்த மாதிரிலாம் நம்ம ஏதாவது ஒன்று சொல்லுவோம். நம்ம ஒரு விஷயத்த நினச்சி வச்சிருப்போம், அதை அவங்க கேள்விகள் மூலமாக அது என்னன்றதை அவங்க கண்டுபிடிக்கணும் நம்ம கிட்ட வந்து.
1: ஆஹா, சூப்பர். நம்ம நேயர்கள் உற்சாகத்தோட கலந்துக்க தயாராயிட்டாங்க. நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று எங்களோட பேசணும்னா 431-1-240-102-1, இது வரைக்கும் பேசிடாத அறிமுக நேயர்கள் 431-1-240-102-1 இந்த எண்களில் வரலாம், விளையாடலாம், வாங்க வண்ணக்கோலங்களில்.

காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ரூபாய் 1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி.

0: படி ஏகே தங்க மாளிகை திருச்சி திண்டுக்கல் மணப்பாறை சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி
6: சரி
5: வசந்தன் கோ சரி சரி.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு கண்டுபிடி எப்படி கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த மனசுல நினைச்சிருப்போம், அது என்னங்கறதே நம்ம சொல்லிடுவோம், என்ன அதாவது க்ளூ மட்டும் கூட கொடுப்போம், கண்டுபிடிக்கிறது நேயர்களோட கையில இருக்கு. யார் விளையாட இப்படி வந்திருக்கிறாங்க அப்படின்றத பாத்திரலாம்.
3: வருக வணக்கம்
4: ஆனந்தமான மாலை வணக்கம். நான் பெரம்பலூர்ல இருந்து ஜெயந்தி பாண்டியன் பேசுறேன்.
5: பயங்கர சிரிப்போட வந்திருக்காங்க.
4: உனக்கு யாரு வணி கட்டுறதுன்னு நானே முதல்ல துவக்கி வைக்க
2: வந்துட்டேன்.
4: அபிராமி
2: நல்லா இருக்கும்மா, நல்லா இருக்கும். சரி, விளையாட போலாமா? தயாரா இருக்கீங்களா?
4: சொல்லுங்க சொல்லுங்க, என்ன நீங்க யோசிச்சிருக்கீங்க?
2: நாங்க வந்து யோசிச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விலங்கு. இப்ப நீங்க கேள்விகளா எங்களை வந்து தொடுத்து நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம் அது என்னங்கறது.
4: அது வந்து வைல்ட் அனிமலா இல்ல?
2: இல்ல, ரெண்டு பக்கமே வச்சுக்கலாம். அது
5: எங்க வேணாலும் இருக்கலாம்.
2: ஆமா,
4: ரெண்டு வசம் இருக்குமா?
2: ஆமா, வைல்ட் அனிமலும்
4: அது வந்து நமக்கு ஏதாவது கொடுக்குமா?
5: நம்மளும் கொடுப்போம், அதுவும் கொடுக்கும்.
4: அதுவும் கொடுக்கும். கோவில்ல இருக்குமா? கோவில்ல
5: இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எல்லா கோயிலும் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா?
2: அப்படி சொல்ல வரீங்களா? நான் பயந்துட்டேன்.
5: அடுத்தது பதில் கேட்டாதான் யோசிப்பாங்கன்னு பார்த்தா கேள்வி கேட்க சொன்னாலும் யோசிச்சுட்டு இருக்காங்க. கேளுங்க அடுத்த கேள்வி.
2: கேட்டது கிட்டத்தட்ட
4: செலவு
2: செலவு
5: அதிகமா கொஞ்சமா கேட்டாங்க.
4: இப்ப நான் ஆன்சர் நானே சொல்லணுமா? நீங்க சொல்லுங்க.
2: நீங்க தான் சொல்லணும் அது இதுதானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க.
5: நீங்க நிறைய கேள்வி கேக்குறதுக்காக நாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம்.
4: வீட்டுல
5: இருக்கும்னதும் எவ்வளவு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு பாருங்க.
2: இல்லங்க, ரொம்ப பெரிய மெயின்டனன்ஸ், அதை தாங்க முடியாது. எப்படி கண்டுபிடிச்சீங்க? அழகா கண்டுபிடிச்சீங்க. கரெக்ட் கரெக்ட், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க பாத்தீங்களா? வந்தேன், என் வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரியே கிளம்பி.
5: இவ்வளவு கேள்வி கேட்க வச்சுட்டீங்க, அடுத்தது என்ன சொல்ல போறீங்களோன்னு வேகமா நகர்ந்துட்டாங்க.
2: திரும்பவும் ஏதாவது கேட்க வச்சுட்டா என்ன பண்றது அப்படிங்கறதுக்காக போயிட்டாங்க. நேரில் இதே மாதிரி நீங்களும் விளையாட தயாரா இருந்தீங்க அப்படின்னா 4431 அப்படின்ற இந்த முன் இணைப்பு என்னோட 240
5: இந்த எண்கள்ல வரலாம், வண்ண கோலங்களை விளையாடலாம்.

0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
7: காத்திருந்த
0: அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1

0: முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு வண்ண கோலங்கள்ல கண்டுபிடி விளையாண்டுகிட்டு இருக்கோம். நேயர்கள் எல்லாமே வந்து எப்படின்னா கேள்விகளை தொடுத்து நம்மள வந்து பதில வாங்க போறாங்க. யார் இணைப்புல வந்திருக்கிறாங்க அப்படின்றத பாக்கலாம். வணக்கம்
3: வருக.
4: ஹலோ, வணக்கம் இருவருக்கும். மாலை வணக்கம். வடக்கு தமிழும் கணபதி.
2: கணபதி ஐயா, ட்ரெயினை பிடிக்க போற மாதிரியே போறீங்களே, அப்படியா? அப்படிங்களா?
3: உங்களுக்கான வார்த்தை என்னன்னா, இது இயற்கையிலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம். அடுத்த கேள்வி கேளுங்க.
4: மலையா?
2: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றிங்க, நன்றி. அதாவது நம்ம நேயர்களுக்கு ஏதோ ட்விஸ்ட் வைக்கிறோம் நினைச்சா அவங்க பாருங்க, நமக்கு வந்து பயங்கர பெரிய ட்விஸ்ட் வச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல அடுத்து வந்து நாங்க என்ன, மூணு பேரும் கலந்து ஆலோசிச்சு ஒரு கஷ்டமா அப்படிலாம் இல்லாம
3: ஒரு மீட்டிங் போடுவோம். வேகமா ஒரு பாட்டை போடுங்கப்பா, நம்ம ஒரு மீட்டிங்க போட்டு வந்துருவோம். இணைந்திருங்கள் நேயர்களே வண்ண கோலங்களில்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண கோலங்கள்.
1: வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு கண்டுபிடி கண்டுபிடி அட்டகாசமா எங்களுக்கு பல்பாவே நல்லபடியா போய்கிட்டு இருக்கு.
2: இதுதானே அவங்க விரும்புறது.
1: அப்படி சொல்ல வரீங்க, நம்ம பல்பு வாங்குறதுதான் அவங்க விரும்புறது.
2: நிச்சயமா.
1: சரி விடுங்க, நம்மளும் தான் எத்தனை நாளைக்கு வாங்குறது, நமக்குள்ளாரே கொடுத்துட்டு இருக்கோம், இப்ப அவங்கள்ட்ட இருந்து வாங்குறோம், அவ்வளவுதானே.
2: சரி,
1: இப்ப யார் இணைப்புல வந்திருக்கிறாங்க அப்படின்றத பாக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் இனிய மாலை. வணக்கம் அபிராமி மேடத்துக்கும் கலையரசி மேடத்துக்கும் கிருஷ்ணபட்டி ரமேஷ். வணக்கம்.
2: நித்யாவும் கூட நம்ம கூட இருக்காங்க.
1: ஆமா, இன்னைக்கு நித்யாவும் நம்ம கூட சேர்ந்திருக்காங்க.
3: ஓகே மேம்.
1: ஓகே, உங்களுக்கு வந்து விளையாட தயாரா இருக்கீங்களா? இவ்வளவு நேரம் நாங்க வந்து ஆலோசிச்சு நாங்க இப்ப ஒரு முடிவுக்கு வந்தது என்னன்னா, நாங்க இப்ப நினைச்சிட்டு இருக்கிறது ஒரு நடிகர்.
3: ஒரு நடிகர்.
2: கேள்வியை கேளுங்க.
3: ஆண் நடிகரா பெண் நடிகர்?

0: சமீபம் வரைக்குமே நடிச்சிருக்கிறாரு.
1: சமீபம் வரைக்கும் நடிச்சிருக்காரு. வயது ஒரு 50 கடந்திருக்குங்களா? 50 கீழ இருக்குங்களா?
0: கடந்தாச்சு.
1: கடந்தாச்சு. ஏதாவது இந்த பட்டங்கள் அது மாதிரி
2: இருக்கலாம்.
1: இருக்கலாம்,
2: இருக்கு.
1: சமீப காலமா நடிச்சிட்டு இருக்காருங்களா?
2: ஆமாங்க.
1: சூப்பர் ஸ்டார்
0: இல்லைங்களே, வேற ஏதாவது, வேற ஏதாவது முயற்சி செய்யுங்க. அவர் வந்து ஒரு டைரக்டரும் கூட.
1: டைரக்டருங்களா?
0: டைரக்டரும் நடிகரும்.
2: இப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம்.
0: ஆமாம், ஏன்னா இவ்வளோ நேரம் பரவாயில்ல, அதனால நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்றோம். நாங்களே இன்னொரு ஒரு க்ளூ சேர்த்து கொடுக்குறோம். நடிகர், அவர் ஒரு டைரக்டரும் கூட. அவர் 80களில் இருந்தே.
2: நீங்க கேள்வி கேட்கலாமே, பதில் மட்டுமே சொல்லாம.
0: ஆமால, நீங்க கேள்வி கேட்டு வாங்குங்க.
1: 80களில் இருந்தே இருக்காங்களா?
0: ஆமாங்க, நீங்க இப்ப நிமி கேள்வி தான் கேக்குறீங்க, பதில் எல்லாம் சொல்ல கூடாது.
1: உலகநாயகன் கமலஹாசன்.
0: இல்ல,
2: வேற கேள்வி கேளுங்க.
1: வேற கேள்வி, 80களில் இருந்தே இருக்காங்களா?
3: ஆமா.
1: சமீபத்தில் காலமான கே பாக்யராஜ் சார்.
2: இயக்குனர் மட்டுமல்ல, நடிகர் மட்டுமல்ல, பன்முக கலைஞர்.
1: தற்போது நம்ம இடம் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் முதல்
0: எடுத்தோடனே
2: இப்போது வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க.
0: அதாவது நேர்களே, இதே மாதிரிதான் நம்மளோட விளையாட்டு இருக்க போகுது இனிமே. அதாவது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாங்களும் சில உங்களுக்காக ஒத்துழைச்சு உங்களுக்கு
2: தந்துட்டு. ஆமா,
0: க்ளூலாம் வந்து கொடுக்க தான் போறோம். அதனால நீங்க வந்து விளையாட வரலாம். சுழி 4-3-1 அப்படின்ற இந்த முன்னிணைப்பு என்னோட 246-102-1 240-102-1 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைத்து
3: நேயர்கள் இதுவரை கேட்டது வண்ண கோளங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோ வசந்தன் கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
7: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
6: எப்படி தெரியும்?
7: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி. சரி
5: சரி சரி சரி சரி சரி சரி. தட்ஸ் ரைட், வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
8: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.

0: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
1: உங்கள் நவனிதா செல்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுஸ் புதிய கலெக்ஷன்கள் அதிரடி தள்ளுபடி 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் காம்போ ஆஃபர்ஸ் ஆடியின் கம்ப்ளீட் ஷாப்பிங் பேக்கேஜ் நம்ம நவனிதா செல்ஸ்ல. நவனிதா செல்ஸ் ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப் ஃபோர்ட் ஸ்டேஷன் ரோட் திருச்சி.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. யாருன்னு பாக்கலாமா? வருக, வணக்கம். வணக்கம் ஐயா. யாரு, எங்கிருந்து பேசுறீங்க? கனகராஜ் ஐயா.
1: விளையாட தயாரா இருக்கீங்களாங்க ஐயா?
2: நல்லா இருக்கீங்க, நீங்களா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோங்க ஐயா. விளையாடவும் தயாரா?
2: கண்டுபிடி கண்டுபிடி.
1: ஆமாங்க, கண்டுபிடிக்கிறீங்களா? நான் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொருள்.
2: எலக்ட்ரானிக் ஐட்டங்களா?
1: ஆமா. என்ன பொசுக்குன்னு முத கேள்வியிலே கேக்குறீங்க. ஆமாங்க.

0: பொழுதுபோக்கா பயன்படுத்துறதா?
1: பா
2: ஆமாங்க.
0: கேக்குறதா பாக்குறதா?
2: பத்திங்களா? இல்ல,
1: பத்திங்களா?
2: ரெண்டுமே இல்லையே, ரெண்டுமே இல்லையே.
1: அச்சச்சோ.
2: ஆனா ரெண்டுக்குமே இத பயன்படுத்தலாம்.
0: ஓ, விளையாட்டுக்கு பயன்படுத்துற பொருளா? சமையலுக்கு பயன்படுத்துற பொருளா?
2: என்னது,
1: சமையலுக்கு பயன்படுத்துற பொருளான்னு கேக்குறாங்க.
2: ஆஹா, நீங்க தான் முன்னாடி எலக்ட்ரானிக்ஸ் சொல்றீங்களே.
0: பொழுதுபோக்கு
1: ரொம்ப கஷ்டமான கேள்வியா இருக்கே.
2: வீட்டுல
0: ஒரு பொருள்னா சொல்லிடலாம்.
2: இல்ல, நான் இப்ப அடுத்த, இல்ல அடுத்த கட்டத்துக்கான க்ளூவும் நான் இப்ப கொடுத்துறேன். இது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும், அதுக்காக வீட்டுல எல்லாருமே சண்டை போடுவாங்க.
1: பாத்தீங்களா,
2: வீட்டுல பல சண்டை வந்துருக்கு. நேர்லே நீங்களுமே இதே மாதிரி விளையாட வரலாம், வரணும் அப்படின்னா 4-3-1 அப்படின்ற இந்த முன்னிணைப்பு என்னோட 246-602-1, 240-102-1 அப்படின்ற இந்த எண்களுக்கு நீங்க அழைத்து வரலாம்.

0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம். இது வண்ண கோலங்கள்.
1: வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு கண்டுபிடி விளையாண்டுட்டு இருக்கோம். இப்ப நம்ம கூட யார் வந்திருக்காங்க, என்ன பொருளை கண்டுபிடிக்க போறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
2: திருவரம்பூர்ல இருந்து கருப்பசாமிங்கம்மா.
1: ஐயா, விளையாட தயாரா இருக்கீங்களா? இது வந்து ஒரு பொருள்.
2: சரிங்க.
1: நம்ம வந்து வெளியில போகும்போது நம்ம கூட இருக்கும்.
2: சரிங்க.
1: அவ்வளவுதான், நீங்க தான் இனிமே கேள்வி கேட்கணும்.
0: நீங்க தான் அதுக்கான பதிலை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு தெரியலன்னா நீங்க எங்ககிட்ட கேள்வியை கேட்கலாம். இது இது சம்பந்தப்பட்டதா, அது சம்பந்தப்பட்டதா அப்படின்னு நீங்க எங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம்.
2: சரிங்க. இது நம்ம உடம்புல அணியக்கூடிய ஒரு பொருளா?
1: ஆமா.
2: ஆமா. சரிங்க. செருப்பாங்களா? செருப்பு இல்ல. முக அலங்கார பொருளுங்களா? அதுவும் இல்லைங்களா? உடை
1: இல்லையே. இல்ல
2: இல்லைங்களா? வெளியே போகும்போது வரும்.
1: வீட்டுல இருக்கும்போது அது ஒரு ஓரமா இருக்கும். நம்ம வெளியில போகும்போது நம்ம கூட வரும்.
2: நம்ம கூட வரங்களா? கடிகாரம். கை கடிகாரம்.
1: இல்லையே. இப்பெல்லாம் வீட்லயும் கட்டிக்கிறாங்க தெரியுமா? வேற அடுத்த கட்டத்துக்கு போலாமா? நான் அடுத்த குழு கொடுக்கலாமா? இது வந்து என்னன்னா வண்டி வாகனங்கள்ல போகும்போது கண்டுபிடி நீங்களும் இந்த நிகழ்ச்சியில வந்து விளையாடணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? சுழி 4-3-1 அப்படின்ற இந்த முன்னிணைப்பு என்னோட 246-102-1 அப்படின்ற இந்த எங்களுக்கு நீங்க அழைக்கலாம்.
3: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
4: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
5: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
6: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி, துறையூர்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வண்ணக்கோலங்கள். வண்ணக்கோலங்கள் இன்னைக்கு கண்டுபிடி விளையாடிட்டு இருக்கோம்.
1: அடுத்ததா யாரு விளையாட வந்திருக்கிறாங்க அப்படின்றத பாத்துக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், திருச்சியில இருந்து சூர்யா மேடம்.
1: சூர்யா சார், விளையாட தயாரா இருக்கீங்களா?
2: விளையாட தயாரா இருக்கேன் மேடம்.
0: அதாவது

0: வங்கியில் இருக்கக்கூடிய ஒரு பொருள், வங்கி சம்பந்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன்.
1: என்னன்னு
0: சொல்லுங்க, தெரியலனா கேள்வி கேட்கலாம்.
1: சக்கரமா?
2: இல்ல இல்ல, வண்டி இல்ல, வங்கி, வங்கி, பேங்க்.
1: வங்கியில் இருக்கக்கூடிய ஒரு பொருள்,
0: வங்கி சம்பந்தப்பட்ட ஒரு பொருள்.
1: வங்கி புத்தகமா?
2: இல்ல.
0: அடுத்த கேள்வியை கேளுங்க.
1: வங்கி சம்பந்தப்பட்ட எது மாதிரியான பொருள்?
3: வங்கி சம்பந்தப்பட்ட பொருள் தான்.
0: கையில வச்சு பயன்படுத்துற மாதிரியான ஒரு பொருள்.
1: வங்கி கூடிய புத்தகம், வங்கி புத்தகமா?
3: இல்லையே, வேற ஏதாவது சொல்லுங்க, வேற கேள்வி கேளுங்க.
1: வங்கி கார்டு? கார்டு
3: என்ன? கார்டு கையில
0: வச்சிருக்கிறேன்னு பாட வேண்டியதா நாம எல்லாரும்
3: பாருங்க. டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்கல்ல எல்லா விஷயத்தையுமே. ஆனா கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சோம்னா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஆனா நீங்க கையிலன்னு சொன்னோன்னா தப்புன்னு புடிச்சிட்டாரு அவரு.
0: ரொம்ப எளிமையா குறிப்பு கொடுத்துட்டோம் பாருங்களேன்.
3: அடுத்தது வந்து நம்ம எப்படி கொடுக்க போறோம்?
0: நல்ல மீட்டிங் போட்டு கொடுத்துருவோமா?
3: மீட்டிங் போட்டு கொடுப்போமா? தொடர்ந்து நினைச்சிருங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வந்த கோலங்கள்.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
6: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்களில் கண்டுபிடி கண்டுபிடி விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்கான நிறைவான நேயர் யார், எங்கிருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்றத கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் திண்டுக்கல் மாவட்டத்தில இருந்து ராஜா பேசுறேன். ரொம்ப நாளாச்சு பேசி.
0: அப்படிங்களா, வாழ்த்துக்கள். உங்களுக்கு இன்னைக்கு வந்து லைன் கிடைச்சிருச்சு, விளையாடலாமா?
1: கேளுங்க.
0: உங்களுக்கு வந்து என்னன்னா, பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இது. நீங்க தான் சொல்லணும். இதுவா, இது இப்படி இருக்குமா, அப்படிலாம் நீங்க எங்களை கேட்கலாம்.
1: ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, அவங்க அதிகமா விரும்புறது ஆபரணங்களை விரும்புவாங்க.
0: ஆனா அது இல்லையே,
1: என்ன
0: கேள்வி? சரிங்க, ஆபரணம் இல்ல, வேற என்னவா இருக்கும்? அடுத்தது ஏதாவது ஒண்ணு கேளுங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வாசனை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், வாசனை நிறைந்த இல்லையே. இதை மட்டும் வாங்கி தரலாம், வீட்டுல சண்டை தான் வரும். எங்கயும் அதுவும் விசேஷத்துக்கு எல்லாம் போகும்போது வாங்கி தரல, அவ்வளவுதான்.
1: செண்டுங்களா?
0: என்ன திரும்பவும்
2: இல்ல.

0: நமக்கான சோதனை காலம்னு நினைக்கிறேன்.
1: சரி, இது வந்து தோட்டத்துலலாம் இருக்கும். வீட்டில் வீட்டில் கூட வந்து நீங்கள் தோட்டத்தில் வச்சுருக்கலாம், இல்லை கடையில் போய் நீங்கள் வாங்கிட்டு வரலாம், பேரம் பேசலாம். அந்த மாட்டை என்னங்க கடைசியில் நான் தான் கேள்வி
2: ரொம்ப நெருங்கிட்டாங்க,
0: தலைப்பை மாத்திட்டாங்க.
1: குறிப்புகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கேனே.
3: மஞ்சளுங்களா?
2: இல்லையே.
1: ஒரு என்ன சொல்றது,
0: யோசிக்க மாட்டீங்களா?
2: மணக்குங்க.
1: அதைத்தானே நானும் சொன்னேன், அதுக்கு தானே அவர் வாசனை திரவியம்னாரு. ஒரு முழம் கொடுங்க.
2: ஒரு வழியா சொல்லிட்டாங்க,
1: இது தோணவே இல்லை. அதான் பாருங்க, நீங்க எல்லாம் வாங்கி தரதில்ல, அதனாலதான் உங்களுக்கு தோணல, அப்படிதானே?
0: எனக்கு தெரிஞ்சு இந்த நேயர் நம்மளது ரொம்பவே சோதிச்சாரு.
1: அதாகப்பட்டது என்னவென்றால் பிடிச்சது அப்படின்னா என்னென்னமோ வந்து யோசிக்க வருது இல்ல எல்லாருக்குமே.
0: இன்னைக்கு இருக்குங்க வீட்டுல,
1: இன்னைக்கு இருக்கு இருக்கு. ஆக இந்த ஒரு மணி நேரம் எப்படி போச்சு அப்படின்னே தெரியல. நம்ம தான் வழக்கமா கேள்விகளா கேட்டு நேர்கள்ட்ட இருந்து பதில்களா வாங்குவோம். இன்னைக்கு வந்து நேர்களை கேள்வி கேட்க சொன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்கல்ல.
0: எப்போதும் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு டஃப் கொடுப்போம், இன்னைக்கு நேர்கள் நமக்கு ரொம்பவே டஃப் கொடுத்து நம்மள வந்து மலைக்க வச்சுட்டாங்க, பிரமிக்க வச்சுட்டாங்கன்னே சொல்லணும். நிகழ்ச்சியில் இதுவரை பங்கு பெற்ற கேட்டு ரசித்த அனைத்து நேர்களுக்கும், பங்கு பெற முயற்சி செய்த நேர்களுக்கும் நன்றி. வண்ணக்கோலங்களிலிருந்து விடைபெறுவோர்
2: நித்யா,
0: கலையரசி,
1: ஆனா நான் நைட்டு 11 மணிக்கு வரைக்கும் உங்க கூட தாங்க இருப்பேன், அபிராமி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் மாலை 5 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாடுகளின் 6 நாள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக சற்றுமுன் இந்தோனேஷியா சென்றடைந்தார். ஜகர்த்தா விமான நிலையத்தில் பிரதமரை அந்நாட்டு அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ அன்புடன் வரவேற்றார். இரு நாடுகளின் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் பாரம்பரிய முறைப்படி பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விதை உற்பத்தி துறையில் அடுத்த 3 ஆண்டுகளில் இந்தியா மிகப்பெரிய அளவில் உருவெடுக்கும் என்று மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், இதன் மூலம் விவசாயிகளுக்கு தரமான கலப்படம் இல்லாத விதைகள் வழங்கப்படுவது உறுதி செய்யப்படுவதோடு அதிக மகசூல் கிடைக்க வழிவகை ஏற்படும் என்றார். முதலமைச்சர் திரு விஜய் சென்னை நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கத்தை இன்று நேரில் ஆய்வு செய்தார். பேட்டரி வாகனத்தில் சென்று இத்திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அவர் கேட்டறிந்தார். ஆய்விற்கு பின்னர் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை அவர் பெற்றுக் கொண்டார். பொங்கல் பண்டிகையொட்டி பொதுமக்களுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலைகள் தரமானதாக வழங்கப்படும் என்று மாநில கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெசவாளர்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். திருச்சி மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொழில் பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணாக்கர் சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் தெரிவித்துள்ளார். மாணாக்கருக்கு உதவும் பொருட்டு உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசினர் கலைக் கல்லூரியில் போக்சோ சட்டம் தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு மணிவண்ணன் தலைமையில் விழிப்புணர்வு கூட்டம் இன்று நடைபெற்றது. மாணாக்கர் சிறிய அளவில் கூட போதைப் பொருள் பயன்பாடு குறித்து யோசிக்கக்கூடாது என்று அப்போது அவர் அறிவுறுத்தினார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் நாளை நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மேகமூட்டத்துடன் வாதம், கூடு திரும்பும் பறவைகள், சுட சுட தேநீரோடு மனதிற்கினிய கானங்களை கேட்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு. இது திருச்சி FM ரெயின்போ 102.1 பொன் மாலை.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைஞ்சிருக்கிறீங்க. இது பொன் மாலை. நீ பாதி நான் பாதி என்பதும் பொய், நீயே நானாகி போனதுதான் மெய்.

0: காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: மாலையோடு இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 5:13. தென்றல் வந்து தீண்டியதும் நீ வந்தாயோ என திரும்பி பார்த்தேன். வந்தது காற்றென்று தெரிந்த பின்னும் உன் வாசம் மட்டும் போகவே இல்லை என்னை விட்டு.

0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: திருச்சி FM ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கீங்க. இது பொன் மாலை. உன்னிடம் காதலை சொல்ல வார்த்தைகளை தேடிக்கொண்டிருக்கிறேன். என் மௌனத்தை ஒருமுறை படித்துப்பார், அதில் முழுவதும் நீயே இருப்பாயடி என் கண்ணம்மா.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணி வசந்த அழைப்பில்
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் காட்டுப்புத்தூர் கால்நடை மருத்துவமனை கால்நடை மருத்துவர் டாக்டர் தனவேல் பேசுகிறேன். கால்நடைகளை பாதிக்கும் கோமார் நோய் குறித்தும் அதை தடுப்பதற்கான தடுப்பூசிகள் குறித்தும் மேலும் கால்நடை வளர்ப்பில் உங்களுக்கு உள்ள சந்தேகங்கள் குறித்தும் நேரலையில் உங்களுடன் உரையாட உள்ளேன்.
0: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் காட்டுப்புத்தூர் கால்நடை மருத்துவமனை கால்நடை மருத்துவர் தனவேல் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. கால்நடை ஆரோக்கியம் குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற தொலைபேசி எண்கள் 0431 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணுடன் 246-102-1 240-102-1 இந்த எண்களில் வரலாம். வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற 938-546-102-1 என்ற எண்ணுக்கு உங்களது பதிவுகளை தட்டிவிடுங்க.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிச்சிட்ருக்கிறீங்க, இது பொன்மாலை. உன் உறக்கம் கலைந்திடாமல் நீ நிம்மதியாய் உறங்குவதற்காகவே நான் காற்றாகி உன்னை தாளாட்டினேன்.

5 மணி 30 நிமிடம் இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை. வார்த்தைகள் பேசாத காதலுக்கு விழிகள் மட்டும் மேமொழியாகின. அவள் ஒருமுறை பார்த்து சென்றாள், நான் ஆயுள் முழுவதும் காதலிக்கிறேன்.

5:35 இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன் மாலை. சில நெருக்கங்கள் இதயத்தை தொடுவதில்லை, இதயத்தையே இடம் மாற்றி இன்னொருவரிடம் வைத்து விடுகின்றன.

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை. நேரம் 5:40. நேற்று வரை சாதாரணமாய் இருந்த உலகம் இன்று ஏனோ அழகாக தெரிகிறது. உன் வருகை என் வாழ்க்கைக்கு வந்த புதிய பருவம்.

காலையோடு இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 சில காதல் கதைகளுக்கு வார்த்தைகள் தேவையில்லை. இரு இதயங்கள் அருகில் வந்தால் மௌனமே கவிதை எழுதிவிடும்.

0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தெரியாத காற்றும் புரியாத கவிதையும் சொல்லாத காதலும் மனம் மயக்கும் பாடலும் என்றும் இனிமை தரும். அதை நாளும் தரும் இது திருச்சி FM Rainbow 102.1 பொன்மாலை.

நேர்களே, இன்று இரவு 7 மணிக்கு உற்சாகம் உச்சம். எனது புத்தகம் இளம் எழுத்தாளர் இனிதி அவர்களின் பங்கேற்பில். அதனைத் தொடர்ந்து 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வாழை சாகுபடியில் உர நிர்வாகம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் கே ஜே ஜெயபாஸ்கர் அவர்கள்.

0: நேர்களே, இன்று இரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமை 1990களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். 0431 246 102 1 240 102 1 ஆகிய எண்களுக்கு அழைத்து திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் மாலை 6 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 6 நாள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக இன்று இந்தோனேஷியா சென்றடைந்தார். ஜகர்த்தா விமான நிலையத்தில் அவரை அந்நாட்டு அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ அன்புடன் வரவேற்றார். இரு நாடுகளின் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் பாரம்பரிய முறைப்படி பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு குழுமியிருந்த இந்திய வம்சாவளியினரும் பிரதமரை அன்புடன் வரவேற்றனர். முன்னதாக பிரதமரின் விமானம் இந்தோனேஷிய வான்பரப்பிற்குள் நுழைந்தவுடன் அந்நாட்டு விமானப்படையின் போர் விமானங்கள் பிரதமரின் விமானத்தை புடைசூழ பாதுகாப்பாக வழிநடத்தி ராணுவ மரியாதையை வெளிப்படுத்தின. இந்திய கடற்படையின் INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் வரும் 11ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. ஏவுகணை தொழில்நுட்பம், மேம்பட்ட தொடர்பு அமைப்பு ஆகிய வசதிகளை கொண்ட இந்த போர்க்கப்பல் 75% உள்நாட்டு மூலப்பொருட்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கத்தை இன்று நேரில் ஆய்வு செய்தார். பேட்டரி வாகனத்தில் சென்று இத்திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து அவர் கேட்டறிந்தார். 440 மில்லியன் லிட்டர் தண்ணீர் தயாரிக்கும் 3வது அலகில் 70% பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் எஞ்சிய பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அவர்களது நிலையான வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மீனவர்களுக்கான உபகரணங்களை இன்று வழங்கி பேசிய அவர், மீன்பிடி தொழிலை மேம்படுத்த தேவையான உதவிகள் செய்யப்படுவதாகவும் கூறினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் தனியார் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவால் 18 பேர் உயிரிழந்த நிலையில் அத்தொழிற்சாலையிலிருந்து அமோனியா வாயு முற்றிலும் அகற்றும் நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இதுவரை சேகரிக்கப்பட்ட அமோனியா வாயு டேங்கர் லாரியில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஓசூரில் உள்ள சுத்திகரிப்பு ஆலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. திருச்சி மாவட்டத்தில் உள்ள விடுதிகளில் போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத செயல்களை தடுக்கும் நடவடிக்கைகளை காவல்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். திருச்சி கே நகரில் உள்ள தனியார் விடுதியில் 14 லட்சம் ரூபாய் ரொக்கம், 153 ATM கார்டுகள், 52 அலைபேசிகள் ஆகியவற்றுடன் 6 பேரை கைது செய்து இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நோட்டிங்ஹாமில் நாளை நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

ஒரு பெரிய மலைய உடைக்கிறதுக்காக ஒருத்தர் கிளம்பி போறாரு. 10 அடி அடிக்கிறாரு, 20 அடி அடிக்கிறாரு, அந்த பாறை உடையவே இல்ல. 100 அடியும் அடிக்கிறாரு, அப்பவும் உடையல. சரி, ஒரே நாள்ல 1000 முறை ஒரு இடத்துல அடிக்கணும் அப்படின்னு அடிக்கிறாரு, அப்பயும் அது உடையல. ஒரு வாரம் தொடர்ந்து இதே விஷயத்த செய்யறாரு. அது ஒரு வாரம் கழிச்சு தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு அவரு போகும்போது பெரிய கடப்பாறை சுத்தியல்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறாரு. பாக்குறவங்க எல்லாம் எங்க போறீங்க அப்படின்னு அவர்கிட்ட முதல் முறையா கேக்குறாங்க. ஊருக்கு வெளியே ஒரு பெரிய பாறை இருக்குல்ல, அதை தான் அடிச்சு உடைக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே அவரை கிண்டல் பண்றாங்க. எப்படிங்க முடியும், சும்மா ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காதிங்க அப்படிலாம் சொல்றாங்க. அவர் வராரு, ஒரே ஒரு அடி அடிக்கிறாரு, பாறை ரெண்டா பொளக்குது. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், பா இவர் செம்ம பலசாலி, பயங்கர டேலண்ட் அப்படின்னு எல்லாரும் அவரை தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்துலதான் எல்லாரும் ஒரு விஷயத்த நம்ம வந்து மறந்துடுறோம், இவரு நம்ம பார்க்காதப்போ என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னு யோசிக்க விட்டுறோம்ல. எல்லா பெரிய சாதனைகளுக்கு பின்னாடியும் அந்த சாதனையாளர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சிருப்பாங்க, அதை நம்ம கவனிக்க விட்டுறோம். சாதனையை மட்டும்தான் பெருசா பேசுறோம்ல. சோ நீங்களும் முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா நீங்களும் ஒரு நாள் சாதிக்கலாம். இணைஞ்சிருக்கிறீங்க இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல ஆரவாரம்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல கேட்டணிஞ்சிருக்கிறீங்க. இது ஆரவாரம். திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட கம்பரசம்பேட்டை டர்பைன் நீரேற்ற நிலையத்திலிருந்து செல்லக்கூடிய பிரதான குடிநீர் உந்து குழாய் குடமுருட்டி பக்கத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிதாக புதுப்பிக்கப்பட்ட குடிநீர் உந்து குழாயோட இணைக்கும் பணி இன்னைக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதுனால டர்பைன் நீரேற்ற நிலையத்திலிருந்து மலைக்கோட்டை சிந்தாமணி ஆகிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு வழங்க இருக்கிற குடிநீர் விநியோகம் நாளைக்கு இருக்காது. நாளை மறுநாளிலிருந்து வழக்கம் போல குடிநீர் விநியோகம் செயல்படும். அதனால ஏற்படக்கூடிய சிரமங்களுக்கு பொறுத்திட்டு பொதுமக்கள் குடிநீரை சிக்கனமா பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு மாநகராட்சி ஆணையர் தெரிவிச்சிருக்கிறாங்க. அரியலூர் மாவட்டம் சாத்தமங்கலம் துணை மின் நிலையத்தில் நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால அங்கிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய பகுதிகளுக்கு நாளை காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அங்க இருக்கக்கூடிய நேயர்களே, நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டுக்கோங்க.

0: நமக்கு அறுசுவை மட்டும் போதாதுங்க, ஏழாவதா ஒரு சுவை இருந்தாதான் ஆரோக்கியமான வாழ்க்கைய நம்ம வாழ முடியுங்க. அது என்னன்னு கேக்குறீங்களா? நகைச்சுவை தாங்க. மன மகிழ்ச்சியா சிரிச்சு சந்தோஷமா இருந்தா எந்த நோயும் நம்மள நெருங்காதுங்க. உணவுல அறுசுவை சேர்க்கிற மாதிரி வாழ்க்கையில நகைச்சுவை உணர்வையும் சேர்த்துக்கணுங்க. இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில நம்மோட இணை இருக்கிறாங்க புதுக்கோட்டை சித்த மருத்துவர் வி செந்தில்குமார் அவர்கள்.
1: ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரே வகையான உடல் கிடையாது, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான உடல்வாகு உள்ளது. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அதற்கான ஒரு சில இலக்கணங்கள் இருக்கும். அதை அடிப்படையாக வச்சு ஒவ்வொருத்தருக்கும் இந்தந்த மாதிரியான உடல் அப்படின்னு வந்து சொல்றோம். பொதுவா சித்த மருத்துவத்தோட அடிப்படை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, வாதம், பித்தம், கபம். இந்த நல்ல தமிழ்ல என்னன்னு சொல்லணும் அப்படின்னாக்கா, வலி, அழல், ஐயம். இந்த மூன்றும் தான் உடலை கட்டமைப்பது, நோய்களுக்கு காரணம். திருவள்ளுவர் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா எண்ணிய மூன்று அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார் மருந்து அப்படிங்கிற அதிகாரத்துல. என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னுடைய உடலில் உள்ள வலி, அழல், ஐயம், அதாவது வாதம், பித்தம், கபம் ஆகிய மூன்றும் தன்னுடைய அளவில் கூடினாலோ குறைந்தாலோ நோயை உண்டு பண்ணும் என்பதுதான் இந்த குறளுடைய பொருள். இதுதான் சித்த மருத்துவத்திற்கு அடிப்படையாக உள்ளது. அப்ப இதன் அடிப்படையில ஒவ்வொருத்தருக்கும் வாத உடல், பித்த உடல், கப உடல் அப்படின்னு பிரிச்சிருக்கு. இதுல இன்னும் தொந்த உடல்னு சொல்லுவோம். இந்த மூன்று தாதுக்களும் தங்களுக்குள்ளார ஒன்று சேர்ந்து தனி உடலா இருக்காம, உதாரணத்துக்கு வாத உடல் அப்படின்னு, வாத உடலே இல்லாம வாத பித்த உடல், பித்த கப உடல், இப்படி மாறி மாறி சேர்ந்தும் இருக்கும். இந்த உடலுக்கு தகுந்த மாதிரிதான் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய குணநலன்கள், அவங்களுடைய உணவுகள் எல்லாமே அமையும். வாத உடல், அது வலி உடல், பொதுவாகவே இவர்களுடைய நிறம் அப்படின்னு பார்த்தா கருப்பு, நல்ல உயரமாக இருப்பார்கள். உடலில் வந்து சதைப்பற்று இருக்கும், அது அளவான சதைப்பற்றாக இருக்கும். ரொம்ப ஒல்லியாகவும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப குண்டாகவும் தடிமனாகவும் இருக்க மாட்டாங்க, அளவோடு இருக்கக்கூடியது. இவர்கள் தூங்கும் போது கண் வந்து முழுமையாக மூடி தூங்க மாட்டார்கள், ஒரு பாதி கண் திறந்து இருக்கும். அதை அரைக்கண் மூடிய தூக்கம் அப்படின்னு வந்து நம்ம சித்த மருத்துவம்

0: வந்து சொல்லும், பாதி கண்ணு திறந்திருக்கும் பாதி கண்ணு மூடிருக்கும். அதை பார்த்தோம்னாக்க அதை முழிச்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். இதை தவிர வந்து தலைமுடியுடைய முனை இரண்டாக பிளவுத்திருக்கும். நம்ம பொதுவாக வந்து ஊர் வழக்கத்தில் வந்து இதை சிலுக்கு வெடித்ததில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவர்கள் வந்து கொஞ்சம் தோறுப்பூச்சு வகையில் ஆர்வம் உடையவர்களாக இருப்பார். இது வந்து வாத உடம்புகளுடைய இலக்கணம். இவர்களுக்கு உடல்ல வந்து வாதம் அதிகமாக இருக்கு, அப்போ இவர்களுக்கு அந்த வாதத்துடைய குணங்கள் கொஞ்சம் இருக்கும். அது ரொம்ப வேகமாக நடப்பாங்க. நடக்கிறப்ப வந்து கடக்கு முழுக்கணும் இந்த மூட்டுகளில் வந்து கொஞ்சம் சத்தம் கேட்கும். வறட்சியான தோல் இவங்களுக்கு இருக்கும். முக்கியமாக இவர்கள் தவிர்க்க வேண்டிய உணவு அப்படின்னு பார்த்தா வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க எதுனா அதிகமாக புளிக்கக்கூடிய தன்மை இருக்கோ அதெல்லாம் வாதத்தை வந்து அதிகப்படுத்தும். புளிச்சு போகிறது அல்லது நொதித்து போகிறது. அப்படி பார்த்தோம்னா கிழங்கு வகைகள் முக்கியமாக சொல்லப்போனால் மாப்பண்டங்கள், உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, இதெல்லாம் வந்து வாதத்தை வந்து அதிகப்படுத்தும். ஒரு சில உணவுகள் வந்து கேஸ்டபிள்னு சொல்லக்கூடிய வயிற்றில் வந்து காற்றை உண்டு பண்ணும், அது நொதிக்கிறப்ப அந்த காற்று வந்து வெளிப்படும். அந்த மாதிரியான உணவுகள் முக்கியமாக அந்த பீன்ஸு, பயறு வகைகள், பட்டாணி, உளுந்து, மொச்சை, பருப்பு, இதெல்லாம் வந்து வாதத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடியது. அதே மாதிரி குளிர்ந்த உணவுகள், ரொம்பவும் குளிர்ந்த உணவுகளை சாப்பிட்டாலும் உங்களுக்கு வாதம் வந்து அதிகமாகும். புளிப்பான உணவுகள் முக்கியமாக புளித்து போன தயிர், பழைய உணவுகள், பழைய சோறு, பழைய சோறு உடலுக்கு நல்லது அப்படின்னாலும் வாத உடல்காரங்களுக்கு இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது, உங்களுக்கு வாதத்தை வந்து அதிகப்படுத்தும். புளித்து போன தோசை, இட்லி, புளிச்சு போன பழைய சோறு, புளிப்பான பழங்கள், எலுமிச்சம்பழம், முக்கியமாக வந்து நம்ம உணவில் சேர்த்து கொள்ளக்கூடிய புளி, இதெல்லாம் வந்து வாதத்தை அதிகப்படுத்தும். தீர்ப்பதற்கு, இதை தடுப்பதற்கு நாம என்ன செய்யலாம் அப்படின்னா மசாலா பொருள்னு சொல்லுவோம், அல்லது முத்தோட சமண பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய குற்றங்களை நீக்கக்கூடிய பொருட்களும் நம்ம உணவுகளில் வந்து சேர்ப்போம். அப்படி சேர்க்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பூண்டு, பெருங்காயம், மிளகு, இதெல்லாம் நம்ம சேர்த்து சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னம்னாக்கா அந்த வாதத்தோட தன்மையை வந்து குறைச்சிடும். வாதத்தை வந்து வெளியேற்றிவிட்டு உடலுக்கு தேவையான அளவுக்கு குறிப்பிட்ட அளவு வாதத்தை மட்டும் வச்சுக்கிற மாதிரியான ஒரு தன்மையை வந்து எல்லாம் செய்யும். முக்கியமாக வந்து முட்டை, முட்டை சாப்பிட்டா நிறைய பேருக்கு வந்து வயிற்று தொந்தரவுகள் அல்லது மூட்டொலி தொந்தரவுகள்லாம் வருது அப்படிங்கிற சமயத்தில் முட்டை கூட மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிடணும். ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்கான எதிர்பொருளோடு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னம்னாக்கா இந்த தொந்தரவுகள்லாம் வராது. இது வந்து வாத உடலுக்கான ஒரு உணவாக இதை எடுத்துக்கொள்ளலாம்.
1: இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில வாத உடம்புக்காரங்களுடைய குணநலன்களை குறித்தும் அவங்க உடலுக்கு ஏத்த உணவுகளை குறித்தும் ஆலோசனைகளை வழங்கினாங்க புதுக்கோட்டை சித்த மருத்துவர் வி. செந்தில்குமார் அவர்கள்.

ஆரவாரம் கிரணஞ்சிருக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல. கரூர் மாவட்டத்தில் இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் நடைபெற இருக்குது. இந்த நோய் தடுக்கும் வகையில் எல்லா பசு மற்றும் எருமை இனங்களுக்கும் தடுப்பூசி இலவசமாக போடப்பட்டு வருது. இந்த தடுப்பூசி செலுத்தும் பணியில் 75 குழுக்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதனால விவசாயிகள் தங்களோட பகுதிகளில் தடுப்பூசி போடப்படும் நாளில் தவறாமல் கால்நடைகளை கொண்டு போய் இலவசமாக தடுப்பூசி போட்டு பயன்பெறலாம்.

0: நேர்களே, இனி மாநில செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணையலாம் ஆரவாரத்தில்.
1: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க ராஜு, மொபைல் வை.
2: அக்கா, பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
1: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
2: அப்ப சரியான நம்பர்
1: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
2: அக்கா, நீங்க காப்பாத்திட்டீங்க.
1: வேலையில இருந்து இல்ல.
2: ஆமா, ஆர்பிஐ சொல்கிறது
1: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீ தேவி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டுறவு அமைச்சகத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கூட்டுறவுத்துறை சார்பில் நடத்தப்படும் பாரத் டாக்ஸியின் வெற்றியை அடுத்து ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். பாரத் டாக்ஸி சிறப்பாக செயல்படுவதாகவும் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் இது 500 நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து நிர்வாகக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவது போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த உதவிடும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் சாலை கட்டமைப்பு வசதிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையான சாலை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மாமல்லபுரத்தை அடுத்த நெம்மேலியில் முதலமைச்சர் இதுகுறித்து விரிவாக ஆய்வு மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வனவிலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுப்பதற்காக அதிநவீன கருவிகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். இன்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிநாடுகளில் பயன்படுத்தக்கூடிய பாதுகாப்பு மின்வேலிகள் மற்றும் செயற்கைக்கோள் அடிப்படையிலான கேமராக்கள் முதல் முறையாக தமிழகத்தில் பயன்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். காட்டுத்தீ ஏற்பட்டால் அதனை தடுப்பதற்காக ட்ரோன் மூலம் நீர் தெளிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். இன்று புதுக்கோட்டையில் பொன்னமராவதி கூடலூர் இடையே சிறப்பு பேருந்து வழித்தட நீட்டிப்பு வசதிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மாணவர்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த போக்குவரத்து வசதி தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு முகமது பர்வேஸ் கூறினார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அரசு உத்தரவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படாமல் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் திமுக பகிர்ந்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்படாது என்று மத்திய அரசு நாடாளுமன்றத்திலேயே தெரிவித்துள்ளதாக பிஜேபி மாநில துணைத் தலைவர் திரு கே பி ராமலிங்கம் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி

0: பெற முயற்சி மேற்கொண்டாலும் அதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மத்திய அரசு கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் பிஜேபி உறுதியுடன் உள்ளதாகவும் திரு கே பி ராமலிங்கம் கூறினார். பயிர்க்கடன்களை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினையில் விவசாயிகளின் கவலையை போக்கும் வகையில் தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: நேற்று வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா, மேற்கு வங்காள கடலோரப் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை 8:30 மணி அளவில் தெற்கு ஜார்க்கண்ட் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா பகுதிகளில் நிலவுகிறது. மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து வடக்கு கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: இதற்கிடையே நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக கடும் குளிர் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இன்று காலை முதல் கூடலூர் நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக கடும் குளிர் நிலவுகிறது. இதனால் சாலையோர வியாபாரிகள், பல்வேறு தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. கடந்த ஒரு வாரமாக கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை பேர் கிராமத்தில் செயல்பட்டு வந்த உணவு பதப்படுத்தப்படும் தொழிற்சாலையிலிருந்து அமோனியா வாயு முற்றிலுமாக அகற்றப்பட்டது. 17 துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கடந்த 3 நாட்களாக நவீன உபகரணங்களை பயன்படுத்தி அமோனியா வாயுவை அகற்றும் பணியில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கடந்த 3 நாட்களாக தொழில்நுட்ப வல்லுநர்களின் உதவியுடன் அமோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அகற்றப்பட்ட அமோனியா வாயு டேங்கர் லாரியில் நிரப்பப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஓசூரில் உள்ள சுத்திகரிப்பு ஆலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனால் கன்னிகை பேர் கிராம மக்களிடையே பெரும் நிம்மதி ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் தொழிற்சாலையின் குழாய்களில் எஞ்சியுள்ள அமோனியாவை முழுமையாக அகற்றும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கந்தக அமிலம் மற்றும் தண்ணீர் பயன்படுத்தி அமோனியாவை செயலிழக்க செய்யும் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 3வது நாளாக தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் நாட்டுப்படகு மீனவர்களுக்கு மானிய விலையில் இயந்திரங்களை மாநில அமைச்சர் திரு ராஜீவ் இன்று வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது குறித்த காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி பிரியா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாகை மாவட்டம் நாகூர் கடற்கரையில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தூய்மைப் பணிகளை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களின் பாதுகாப்பு குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசினர் கலைக்கல்லூரியில் சிங்கப்பெண் அதிரடிப்படை விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தேனி மாவட்டம் மேகமலையில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த தங்கும் விடுதிகளுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். சென்னை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று வழங்கினார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மாதவரம் பகுதியில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீதேவி இரண்டாவது சுற்றுக்கு

0: நேறியுள்ளனர். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்றில் சந்திரிகா புஜாரி 5-0 என்ற புள்ளி கணக்கில் மங்கோலியாவின் லக்கம் டிசன் பட்டாரை வென்றார். 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஜாய் ஸ்ரீ தேவி சீன தைப்பேயின் சென் நிங் ஹாங்கை வென்றார். 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷும் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் தனுவும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். 21 வயதுக்கு உட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான 2வது ஹாக்கி போட்டி எடின்பர்கில் இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்படவுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித் ஷா அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீ தேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஏற்பாடாயிடுச்சு.
2: எதுக்கு?
1: குட்டியோட ஃபீஸுக்கு.
2: காட்டு.
1: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா?
2: யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி?
1: லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்க.
2: ஏற்பாடாயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பிருக்கேன்.
3: RBI சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: Less premium, more bonus. Most suitable for your loved ones. RPL Life. Nothing better than this.
6: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
7: 6:41 கேட்டிருக்கீங்க திருச்சி FM Rainbow 102.1 இது ஆரவாரம்.
8: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1,000 தள்ளுபடி, பவுனுக்கு 8,000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.

0: Tenda. Da un selava. Hi. Love. No, no. எப்பயுமே ஆமலை தான் முதல் லவ் சொல்லணுமா? பொண்ணுங்க நீங்க சொல்ல மாட்டீங்களா? நம்ம மேட்டர் பொறுத்த வரைக்கும் முதல்ல நீ தான் என்கிட்ட வந்து வினோத் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன். பாப்மா
1: ஜல
0: பாத்திரம். ஐயோ வேணா வேணா, நீ சொல்றது நான் கரெக்டாயிட்டேன், அதனால நானே முதல்ல சொல்லிடுறேன். பிருந்தா.

எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டணிஞ்சிருக்கிறீங்க. இது ஆரவாரம். திருச்சி மாவட்டம் வனப்பாறை அடுத்த வையம்பட்டி பகுதியில் நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால அங்கிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய பகுதிகளுக்கு காலையில 9:30 மாலை 4 வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய வேலைகளை அதற்கேத்த மாதிரி திட்டமிட்டுக்கோங்க. தேசிய மனநலம் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலியாக இருக்கக்கூடிய குரூப் பி மற்றும் சி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. இதில் எந்தெந்த பணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூரோ அனஸ்தீஷியா டெக்னாலஜி, அக்கவுண்டன்ட், ஜூனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட், இந்த பணிகளுக்கு நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு இணையதளம் மூலமா பண்ணலாம். nimhans.ac.in அப்படின்ற இந்த இணையதளம் மூலமா nimhans.ac.in அப்படின்ற இந்த இணையதளம் மூலமா நீங்க விண்ணப்பிக்கலாம்.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி.

0: தள்ளுபடி.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணி வசந்த அழைப்பில்
2: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் காட்டுப்புத்தூர் கால்நடை மருத்துவமனை கால்நடை மருத்துவர் டாக்டர் தனவேல் பேசுகிறேன். கால்நடைகளை பாதிக்கும் கோமார் நோய் குறித்தும் அதை தடுப்பதற்கான தடுப்பூசிகள் குறித்தும் மேலும் கால்நடை வளர்ப்பில் உங்களுக்கு உள்ள சந்தேகங்கள் குறித்தும் நேரலையில் உங்களுடன் உரையாட உள்ளேன்.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் காட்டுப்புத்தூர் கால்நடை மருத்துவமனை கால்நடை மருத்துவர் தனவேல் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. கால்நடை ஆரோக்கியம் குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற தொலைபேசி எண்கள் 4311 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணுடன் 246-102-1, 240-102-1 இந்த எண்களில் வரலாம். வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற 938-546-102-1 என்ற எண்ணுக்கு உங்களது பதிவுகளை தட்டிவிடுங்க.
3: ஆரவாரம் கிட்டணிஞ்சிருக்கிறீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியோட நிறைவா. நாளைக்கு வானிலை எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தின் குடைய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்துல ஓரிரு இடங்கள்லயும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: நேயர்களே, உங்க மனசுல நீங்காமல் நிழலாடுற பழைய திரை இசை பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க இன்று இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருது நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியா. திருச்சி எஃப் எம் ரெயின்போ 102.1 நேரம் இரவு 7 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள மங்கோலியா, மொசாம்பிக் உள்ளிட்ட 6 நாடுகளின் தூதர்கள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை புதுடெல்லியில் இன்று சந்தித்து தங்களது நற்சான்றிதழ்களை சமர்ப்பித்தனர். ஒரு நாட்டின் தூதர்கள் மற்றொரு நாட்டில் அதிகாரப்பூர்வமாக தங்களது பணியை தொடங்குவதற்கு முன்னர் அந்நாட்டின் தலைவரிடம் சான்றிதழ்களை சமர்ப்பிக்கும் மரபின்படி இந்த சந்திப்பு நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 6 நாள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக இன்று இந்தோனேஷியா சென்றடைந்தார். ஜகர்த்தா விமான நிலையத்தில் அவரை அந்நாட்டு அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ அன்புடன் வரவேற்றார். இரு நாடுகளின் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் பாரம்பரிய முறைப்படி பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை மறுபரிசீலனை செய்யக்கோரி மத்திய அரசை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு சற்றுமுன் அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்த சட்ட திருத்தம் ஏழை குடும்பங்களுக்கு வழங்கப்படும் உணவு தானியத்தின் அளவை கணிசமாக குறைக்கும் என்று கவலை தெரிவித்துள்ளார். நாட்டில் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில் மேலாண்மை கல்வி வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். உதய்பூரில் இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தின் புதிய பாடப்பிரிவை காணொலி மூலம் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், கிராமப்புற நகர இடைவெளியை குறைக்கவும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணாக்கருக்கு தரமான கல்வியை வழங்கவும் இணைய இருமொழி வணிக நிர்வாக இளங்கலை பாடத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் ஆணவ படுகொலையை தடுக்க தனி சட்டம் கொண்டு வருவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையொட்டி பொதுமக்களுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலைகள் தரமானதாக வழங்கப்படும் என்று மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெசவாளர்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் நாளை நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.
0: திருச்சி எஃப் எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 6:35 RGS காமதேனு சூப்பர் மார்க்கெட் தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: RGS காமதேனு சூப்பர் மார்க்கெட் தீவனம்.
3: RGS காமதேனு சூப்பர் மார்க்கெட் தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
4: திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 உற்சாகம் உச்சம். இன்று எனது புத்தகம் இளம் எழுத்தாளர் இனிதி அவர்களின் பங்கேற்பில். எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு சிறுத்தை ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. ஆமாங்க, ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒவ்வொரு திறமை இருக்கும். ஆனா அந்த திறமைய எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்றதுதான் சில பேருக்கு சந்தேகமா இருக்கும். பொதுவா வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட இந்த கேள்வியை நீங்க போய் கேளுங்களேன், உன்ட்ட அந்த திறமை இருக்கே, நீ கண்டிப்பா பெரியாளா வருவியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அந்த திறமை கொஞ்சமா இருந்தா கூட கண்டிப்பா நான் பெரியாளா வருவேன்னு தைரியமா நேர்மறை எண்ணத்தோட தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணுவாங்க. ஆனா ஒரு சிலர் தான் தாமே நம்பிக்கை வைக்காம தன்னால முடியாது அப்படின்னு சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்காங்க. சோர்ந்து போய் இருக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க. நீங்க ஒரு கட்டுரை எழுதுனீங்கன்னா நீங்க ஒரு கட்டுரையாளர். நீங்க ஒரே ஒரு ஓவியம் வரைஞ்சீங்கன்னா நீங்க ஒரு ஓவியர். உங்களால இனிமையா பாட முடியுது அப்படின்னா நீங்க ஒரு பாடகர். அதே மாதிரி நீங்க ஒரே ஒரு கவிதை எழுதினா கூட நீங்களும் கவிஞர் தாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ புத்தகங்களை வாசிக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு தோன்ற அந்த எண்ணங்களை எழுத்துல கொண்டு வர்றது கிடையாது.

0: எழுதுறதுக்கு சோம்பேறியா அப்படின்லாம் கேட்காதீங்க, அது தயக்கம். புத்தகம்லாம் எழுதணும்னா பெரிய பெரிய திறமசாலியதான் புத்தகம்லாம் எழுதுவாங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா, உங்களுக்கு பதிலளிக்கிற விதமா தான் இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்க போகுது. நீங்க ஒரே ஒரு கவிதை எழுதினா கூட கவிஞர்னு சொன்னேன்ல, அப்படி அந்த கவிதைய எந்த வயசுல வேணாலும் எழுதலாம். நீங்க 10 வயசுல எழுதினாலும் கவிஞர் தான், 80 வயசுல எழுதினாலும் கவிஞர் தான். அதே மாதிரி இளம் எழுத்தாளரா தற்போது எழுத்துலகத்துல அறிமுகமாயிருக்கக்கூடிய இனதி அவர்கள் தூவிகளின் நிகழ்ந்து அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அவங்க இந்த புத்தகம் எழுதுறதுக்கான காரணம் என்ன, என்ன மாதிரியான கவிதைகள் எழுதியிருக்காங்க அப்படின்றத நாம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
1: எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் இனிதி. நான் எழுதின புத்தகத்தோட நேம் தூவிகளின் நிகழ்ந்து. இறைவி வெளியீடு வெளியிட்டிருக்காங்க. இதுல நிறைய கவிதைகள் இருக்கு. வாழ்க்கையை பத்தி, காதலை பத்தி, காதல் தோல்வியை பத்தி, வாழ்க்கையில ஜெயிச்சவங்களை பத்தி, வாழ்க்கையில தோத்தவங்களை பத்தி, எல்லாருக்குமான ஒரு புத்தகமா இது இருக்கும். நிறைய நேரங்கள்ல நம்மளை நோக்கி நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். அந்த கேள்விகளுக்கான பதில் அந்த கேட்கறவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த கேள்விகள் நம்மளை பார்த்து கேட்கணும்னே பார்த்து கேட்பாங்க இல்லையா? அப்படி அவங்களுக்கு நான் எழுதின கவிதை பதில் சொல்ல தெரியாத என்னிடம் எதற்காக இத்தனை கேள்விகள். அந்த பதில் நீங்க சொல்லணும் அப்படின்னு கிடையாது. ஒரு ஜன்னலோர இருக்கே உங்களை எப்படி ஒரு ஃபீல் பண்ண வைக்கும் அப்படிங்கறதுக்கு ஒரு கவிதை. உடைந்து அழுவதற்கும், ஆழ்ந்து சிந்திப்பதற்கும், காரணமின்றி மகிழ்வதற்கும் உகந்தது பேருந்தின் ஜன்னலோர இருக்கே. ஒரு தோல்வி உங்களை வந்து ரொம்ப வாழ்க்கையோட விரக்தியான நிலைமைக்கு கொண்டு போயிடும். அப்போ உங்களுக்கு ஒரு நேசமோ ஏதோ ஒண்ணு யார்கிட்டே இருந்தோ, அது ஒரு புத்தகமா கூட இருக்கலாம், அந்த வெறுப்பு உங்களை ஒரு விஷயத்த அளவுக்கு அதிகமா நேசிக்க வைக்கும். அதுக்கான கவிதை, ஏதோ ஒன்றை இழந்ததன் பொருட்டு மனிதர்கள் வேறு ஒன்றை அதிகமாக நேசிக்க தொடங்குகிறார்கள். நம்ம ஒருத்தவங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருப்போம், அந்த கேள்வி சரியான கேள்வியா கூட இருந்திருக்கலாம், அவங்க வேறொரு மனநிலையில இருந்திருக்கலாம். ஆனா அவங்க வேறொரு மனநிலையில இருந்துட்டு ஒரு சைலன்ஸ நம்ம கிட்ட கடத்துவாங்க. அப்படி கடத்தும் போது நமக்குள்ள அந்த பதில் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கொடுக்கக்கூடிய அந்த முன்னாடி வரக்கூடிய சைலன்ஸ் நம்மளுக்கு நிறைய ஒரு ஆன்சர் சொல்லும். அதுக்கு நான் எழுதின ஒரு கவிதை தான், பல நேரங்களில் ஒரு மௌனம் 1000 பதில்களை நம்மிடம் கடத்துகிறது. சின்ன சைலன்ஸ் தான், ஆனா அது வந்து நமக்குள்ள அது தப்பா இருக்குமோ ரைட்டா இருக்குமோ அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு போகும். அடுத்ததா ஒரு கவிதை, இங்கு சிக்கல்களே சிலர் இதுதான் வாழ்க்கை என்று தீர்மானித்து வைத்திருப்பதே வாழ்வதில் தான். இங்கு நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, நம்ம வாழணும் அப்படின்னு ஒரு வாழ்க்கை நம்ம தீர்மானிச்சு வச்சிருப்போம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நம்ம சொந்தக்காரவங்களாம் அப்படிதான் இருக்காங்க, அவங்களாம் இதப்படிதான் நடந்துகிட்டு இருக்காங்க, அவங்களாம் இதான் செஞ்சிட்டு இருக்காங்க, அப்ப நீயும் இதுதான் செய்யணும், இதுதான் உன்னோட வாழ்க்கை அப்படின்னு ஒரு வாழ்க்கையை உங்கள்கிட்ட தீர்மானிச்சிருக்கிறதுலதான் அது உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காம போகும். அந்த வாழ்க்கையை வாழ்றதுலதான் ஒரு சிக்கலாவே இருக்கும். இது எல்லாருக்குமே பொருந்துற ஒரு கவிதை. அழைத்தது என் பெயரிலே, இருந்தாலும் திரும்பி பார்க்கிறேன், யார் யாரை அழைத்தது என்று. ஆமா, அந்த பேர் நம்ம பேராவும் இருக்காது, நம்மளை சார்ந்தவங்களோட குரலாவும் இருக்காது, யாரோ யாரையே கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்மளும் திரும்பி கூட பார்ப்போம் இல்லையா, அவங்க என்ன சொல்ல போறாங்க, ஏன் கூப்பிடுறாங்க அப்படின்னு. நமக்கு அது தேவையே கிடையாது, இருந்தாலும் நம்ம திரும்பி பார்ப்போம்ல. அதுக்கான கவிதை தான் இது, அழைத்தது என் பெயரிலே, இருந்தாலும் திரும்பி பார்க்கிறேன், யார் யாரை அழைத்தது என்று. ஒருத்தவங்க உங்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கறாங்க, அல்லது உங்களுக்கு ஒரு புத்தகம் கிடைக்குது. அந்த புத்தகம் எப்படி கிடைக்குது அப்படின்னு ஒரு கதை இருக்கும். இப்போ ஒரு நூலகத்துல இருந்து ஒரு புத்தகம் எடுத்திருப்போம், அந்த புத்தகத்தை திருப்பி கூட வைக்காம இருந்திருப்போம். அந்த புத்தகம் இன்ன வரைக்கும் நம்மளோட அந்த புக் ஷெல்ஃப்ல இருக்கும்போது, இந்த புத்தகம் நூலகத்துல இருந்து எடுத்த புத்தகம், இந்த புத்தகம் எனக்கு இவங்க வாங்கி கொடுத்த புத்தகம் அப்படின்னு நம்ம நினைவுபடுத்தி சொல்கிறோம் இல்லையா. அந்த புத்தகத்தோட கதை ஒண்ணு உள்ளுக்குள்ள வேற இருக்கும், ஆனா இந்த புத்தகம் நமக்கு கிடைச்ச கதைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதுக்கான கவிதை தான் புத்தகத்தின் கதையோடு சேர்ந்து கொள்கிறது புத்தகம் கிடைத்த கதையும். ஆக்சுவலா நம்மளோட மைண்ட்ல நிறைய நேரங்கள்ல அடுத்தவங்களோட சிந்தனை தான் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம அம்மாவுக்கு இது பண்ணணும், அப்பா இது பண்ணணும், ஏன் அம்மா நம்மளை திட்டினாங்க, ஏன் இவங்க நம்ம கூட பேசாம போனாங்க, இப்படி நம்ம அடுத்தவங்களை சார்ந்தே நம்ம எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் போது நம்மளை பத்தி கொஞ்ச நேரம் ஒதுக்கி நம்ம யோசிச்சோம்னா நமக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அதுக்கான ஒரு கவிதை தான், ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருந்தேன், யாரை பற்றியும் அல்ல என்னை பற்றி தான், என்னை பற்றி யோசிக்க துவங்கிய பிறகுதான் தெரிகிறது என்னை பற்றி யோசிக்கவும் நிறைய இருக்கிறது என்று. இந்த வாழ்வில் இனிமே நான் இழக்க என்ன இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு கவிதை, மீண்டும் ஏதுமற்ற ஒரு சூழ்நிலை வராமல் இருந்தால் போதும் இந்த வாழ்வை நான் கொண்டாடி கொள்வேன். அதாவது ஒரு காலகட்டத்துல அவங்க கிட்ட எதுவுமே இருக்காது, அவங்க ஒரு நியூ லைஃப்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, அவங்க இன்னுமே அவங்கள கொண்டு போய் கண்ணை கட்டி காட்டுல விட்டா கூட அவங்க தப்பிச்சு வெளில வந்துருவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கவிதை தான், மீண்டும் ஏதுமற்ற ஒரு சூழ்நிலை வராமல் இருந்தால் போதும் இந்த வாழ்வை நான் கொண்டாடி கொள்வேன். இங்க நிறைய நேரங்கள்ல இன்னைக்கு அது எனக்கு அப்படி நடந்திருக்கலாம்ல, அவ்வளோ நல்லா நடந்துச்சுல அப்படின்னு நம்ம ஒரு யோசனை வச்சிருந்திருப்போம். நன்றாக நினைவிருக்கிறது நன்றாக நிகழாத சில நிகழ்வுகள். ஒரு விஷயம் நல்லா நடந்தது கூட நம்ம மறந்துருப்போம், ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா நடக்காதத இன்னைக்கு வரைக்கும் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அதுக்கான ஒரு கவிதை தான், நன்றாக நினைவிருக்கிறது நன்றாக நிகழாத சில

0: நிகழ்வுகள். ஆமா, நம்ம அடி வாங்கினது ஒரு இன்சிடென்டா இருக்கலாம், நம்மள ஒருத்தவங்க கத்தி பேசிட்டாங்க அந்த ஒரு இன்சிடென்டா இருக்கலாம், ஸ்கூல்ல எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் மறந்துட்டு நம்ம அன்னைக்கு அந்த சார்கிட்ட நம்ம திட்டு வாங்கணும் தானே, சின்ன சின்ன விஷயங்கள் இன்னும் நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கான கவிதை தான் நன்றாக நினைவு இருக்கிறது, நன்றாக நிகழாத சில நிகழ்வுகள். இந்த கவிதை எனக்கு ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆகிற கவிதை. உன்னை நேசித்த பிறகு ஒரு அழகான கதை கிடைத்திருக்கிறது எனக்கு. ஒரு புத்தகத்தை நேசிச்சதுக்கு பிறகு ஒரு லைஃப் வேற மாதிரி மாறும் இல்லையா, அதுக்கான கவிதை தான் அது. ஒரு புத்தகத்தை அளவு கடந்து நேசிங்க, உங்களுக்கு ஒரு கதை அது பேக் ஸ்டோரியா கொடுக்கும். காயத்தின் வழியை விட அது தலைமின் மீதான சிலரின் கீறல்கள் தான் இன்னும் வலித்துக் கொண்டிருக்கிறது. பொதுவா நடந்த ஒரு இன்சிடென்டா இருக்கலாம், எல்லாமே போனதா கூட இருக்கலாம், ஆனா எப்போதாவது வந்து நீ அன்னைக்கு அப்படி பண்ணதானே அப்படின்னு யாராவது கேட்கும் போதுதான் நமக்கு அது யோசனையா வந்துகிட்டே இருக்கும். அதுக்கான ஒரு கவிதை தான் அது. காயத்தின் வழியை விட அது தலைமின் மீதான சிலரின் கீறல்கள் தான் இன்னும் வலித்துக் கொண்டிருக்கிறது. இவ்வாழ்வு ஒரு நாள் மாறும் என்பது எவ்வளவு உண்மையோ அதோடு சேர்ந்து நானும் மாறியிருப்பேன் என்பதும் உண்மை. நம்ம எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருப்போம், இந்த வாழ்க்கை மாறினா என்ன, இந்த வாழ்க்கை மாறினா என்ன அப்படின்னு. ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தோம்னா அப்ப இருந்த நமக்கும் இப்ப இருந்த நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நம்ம வாழ்க்கை மாறிதான் இருக்கும். சின்ன வயசுல நம்ம இருந்த மாதிரி இப்ப இருப்போமான்னு கேட்டா கிடையாது. சின்ன வயசுல ரொம்ப கேரிங்கான பர்சனா இருந்து இப்ப கொஞ்சம் அப்படி இல்லாத பர்சனா இருக்கலாம், அல்லது சின்ன வயசுல ரொம்ப ரக்கடா இருந்து இப்ப நல்ல கேரிங் பர்சன் ஆனவங்களாவும் இருக்கலாம். சோ அதுக்கான ஒரு கவிதை தான் இவ்வாழ்வு ஒரு நாள் மாறும் என்பது எவ்வளவு உண்மையோ அதோடு சேர்ந்து நானும் மாறியிருப்பேன் என்பதும் உண்மை. சிரிப்பின் மூலமாகவே தொடங்கப்படுகிறது சில கடினமான கதைகள். அந்த கதைகள் வந்து நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டம் கொடுக்கிற கதையா இருக்கும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம், கஷ்டப்படுத்தி இருப்பாங்க, நம்ம அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி இருப்போம். அது சில நாட்கள் ஆனதுக்கு பிறகு ஒருத்தவங்க நம்ம கிட்ட கேட்கும் போது அந்த முன்னாடி வரும் இல்லையா ஒரு சிரிப்பு, அதுக்கான ஒரு கவிதை தான் அது. சிரிப்பின் மூலமாகவே தொடங்கப்படுகிறது சில கடினமான கதைகள். என்கிட்ட இதெல்லாம் இருந்தா நான் இன்னும் நல்லா இருப்பேன் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம். என்கிட்ட கார் இருந்தா நான் இன்னும் எங்க வேணாலும் போயிருவேன் அப்படின்னு. ஆனா உங்ககிட்ட பைக் இருக்கும், ஒருத்தவங்கிட்ட சைக்கிள் இருக்கு, என்கிட்ட மோட்டார் சைக்கிள் இருந்தா நான் இன்னும் எங்க வேணாலும் போயிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சைக்கிள் இருக்கவங்களுக்கு மோட்டர் மேல ஒரு ஆசையும், மோட்டர் வச்சிருக்கவங்களுக்கு கார் மீது ஒரு ஆசையும் இருக்கும் இல்லையா, அதுக்கான ஒரு கவிதை தான். சிலரால் ஏற்றுக்கொள்ள இயலாத வாழ்வை சிலர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்கதான் செய்யறாங்க, நம்மளை விட ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களும் அவங்க ரொம்ப ஜாலியா தான் இருப்பாங்க, இருக்கிறத வச்சுட்டு அவங்க ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. ஆனா நம்ம கிட்ட இருக்கிறத வச்சுட்டும் நம்ம இன்னும் புலம்பிட்டே இருப்போம் இல்லையா, அதுக்கான ஒரு கவிதை தான். உங்களை ஒருத்தவங்க வெறுத்துட்டு போனதுக்கு அப்புறமும் உங்களை யாரோ ஒருத்தவங்க நேசிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு கவிதை. யார் வெறுத்தாலும் நேசிப்பவர்களின் உதவியால் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். நீங்க அந்த பர்சனுக்காக அழுகலாம், என்ன விழான் பண்ணலாம், ஆனா உங்களுக்கு வீட்டுல ஒருத்தவங்களோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ உங்களுக்கு ஒரு நேசத்தை வச்சுக்கிட்டு அங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்காக.
1: அட வாய்க்கனா, இன்பம் இருக்கும் துன்பம் இருக்கும், அது எல்லாத்தையும் நாம வந்து பார்த்துட்டு கவலைப்பட்டு இருக்க முடியுமா? பாக்குற விஷயத்தெல்லாம் அழகா எழுதி கவிதையா தொகுத்திருக்காங்க இளம் எழுத்தாளர் இனிதி அவர்கள். நாமளும் இப்படிதாங்க, நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வந்துச்சுன்னா அப்படியே தோய்ந்து போயிடும், இல்ல சந்தோஷம் வந்துச்சுன்னா எகிரி வானத்துல குதிக்கிறோம். ஆனா அது இரண்டத்தையுமே நிலையா நாம வச்சுக்கிறதுல கொஞ்சம் சிரமப்படுறோம். வாழ்க்கையில இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும், அது எதுவா இருந்தாலும் சரி அதை அக்செப்ட் பண்ணிக்க பழகணும் அப்படின்றதையும் இந்த கவிதை மூலமா அழகா தோன்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு, அதெல்லாம் வெறும் காரணமா மட்டும் இல்லாம உணர்வு பூர்வமாவும் இருக்குல்லங்க. சமையல பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்க சமையல் அறைக்குள்ள போனா என்ன ஆகும், அன்னைக்கு நாளே அவ்வளவுதான். அதே மாதிரி தாங்க கவிதைன்றதும், நம்ம அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதாவது கவிதை சார்ந்த புத்தகங்களை நம்ம வாங்கி படிக்கும் போது நாமளும் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு சூழலை பார்த்தோம், நமக்கும் அது வந்து ஒரு கவிதையா கற்பனையா நம்மளுடைய மனதுக்குள்ள தோன்றும். அதனால நீங்களும் நிறைய புத்தகங்கள் வாசிங்க, நீங்களும் கவிஞராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் விமலாவோடு இணையலாம். நன்றி. திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 உற்சாகமிச்சம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது எனது புத்தகம், இளம் எழுத்தாளர் இனிதி அவர்களின் பங்கேற்பில்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இனி தொடர்வது செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே மத்திய அரசு தொடர வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்றடைந்தார். ஜகார்த்தா விமான நிலையத்தில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபுவோ சுபியாந்தோ அவரை வரவேற்றார். அந்நாட்டு அதிபருடனும் பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை மறுநாள் ஆஸ்திரேலியா செல்லும் பிரதமர் பின்னர் வெள்ளிக்கிழமை நியூசிலாந்தும் செல்கிறார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரள மாநில பிஜேபியின் கோரிக்கையை ஏற்று இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெரிவித்தார். கேரளத்தில் ரயில் கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்ற பிரதமரின் எண்ணத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையொட்டி 300 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக யோகா உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உடல் நலனையும் மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா உதவிடும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2014 ஆண்டு 3 லட்சம் கோடி ரூபாய் அளவில் இருந்த வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் தற்போது 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்திற்கு டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் சிந்தனைகள் வழிகாட்டியாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தேசப்பற்று, தியாகம் மற்றும் தொலைநோக்கு பார்வையை என்றும் போற்றுவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் அதில் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க சர்வதேச ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய போதைப்பொருள் தடுப்பு முகமையின் தலைமை இயக்குநர் திரு அனுராக் கர்க் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் போதைப்பொருள் தடுப்பு முகமைகளின் 2 நாள் கூட்டத்தை இன்று குவஹாட்டியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். போதைப்பொருள் தடுப்பு குறித்து விவாதிப்பதற்கென காணொலி பணிக்குழு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும்

திரு அனுராக் கர்க் கூறினார். கர்நாடகாவில் கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அம்மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்ட தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்த விபத்து குறித்து 2 வார காலத்திற்குள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு கர்நாடக அரசு தலைமைச் செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே தொடர வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் தற்போது 35 கிலோ உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் உணவு தானியம் வழங்கப்படும் என்று புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள சட்ட திருத்தத்தினை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் அக்கடிதத்தில் கோரியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொள்ளாமல் தற்போதைய நடைமுறைகளின்படியே திட்டத்தை தொடர வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிராவில் நாளை மறுநாள் வரை அதி கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் இதனை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் பேரிடர் மேலாண்மை கட்டுப்பாட்டு அறையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நாசிக்கில் நாளை அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். நிலைமையை மாநில அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். இதற்கிடையே மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கொங்கன் மண்டலத்தில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவாவில் அடுத்த 6 மாதங்களுக்குள் 100 செவிலியர் பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஸ்வஜித் ரானே கூறியுள்ளார். பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அசாமில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தேயிலை தொழிலாளர்களுக்கு நில உரிமைக்கான பட்டா வழங்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ரமேஸ்வர் தேலி கூறியுள்ளார். இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர் இதன் மூலம் 250 தேயிலை தோட்டங்களின் தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்றார். ஏற்கனவே 106 தேயிலை தோட்டங்களில் பணியாற்றும் 28,000 மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு ரமேஸ்வர் தேலி தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் 2 தீவிரவாதிகளை தேடும் பணியில் பாதுகாப்பு படையினர் 3வது நாளாக இன்றும் ஈடுபட்டு வருகின்றனர். சோஃபியான் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து நேற்று முன்தினம் தொடங்கி பாதுகாப்பு படையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இலங்கை சிறையில் நேரிட்ட வன்முறை சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 25 அதிகரித்துள்ளது. கொழும்பில் உள்ள சிறையில் இரு தரப்பினருக்கிடையே இந்த மோதல் ஏற்பட்டதாகவும் இதில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்ற இப்போட்டியின் 13 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் டேனியல் ஸ்டீவன்சனை வென்றார். குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியின் முடிவில் அவர் 21 புள்ளிகள் பெற்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சப் ஜூனியர் ஹாக்கி தேசிய முகாமில் பங்கேற்பதற்காக
15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இடம்பெற்றுள்ளவர்கள் சண்டிகரில் வரும் 7ஆம் தேதி

0: தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள முகாமில் பங்கேற்கின்றனர். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான இரண்டாவது ஹாக்கி போட்டி இன்று எடின்பர்கில் நடைபெறுகிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய்ஸ்ரீ தேவி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்றில் சந்திரிகா புஜாரி 5-0 என்ற புள்ளி கணக்கில் மங்கோலியாவின் லாக்கம் சென் பாட்டரை வென்றார். 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஜாய்ஸ்ரீ தேவி சீன தைப்பேயின் சென் நிங் ஹாங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே மத்திய அரசு தொடர வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மணி 7:25 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இனி
2: எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: உழவர் உலகம்
2: எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கி.
3: இன்றைய நிகழ்ச்சியில்
2: கண்மணி
3: வாழை சாகுபடியில் உர நிர்வாகம், திருச்சிராப்பள்ளி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் முதன்மை விஞ்ஞானி டாக்டர் கே ஜே ஜெயபாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம்.

0: லட்சுமி அக்கா, என்ன பாட்டெல்லாம் பலமா இருக்கு.
1: என்ன கண்மணி, எப்படி இருக்க? விவசாயம் எல்லாம் எப்படி போகுது? வாழை போட்டிருந்தியே, விளைச்சல் எப்படி? வித்துட்டியா என்ன?
0: எங்கக்கா, பூவம் போட்டா வருஷமெல்லாம் வாங்குவாங்கன்னு நினைச்சு 1 ஏக்கர் போட்டேன். நேந்திரம் போட்டா நிறைய காசு கிடைக்கும்னு 2 ஏக்கர் போட்டேன்.
1: சரி,
0: ஆனா என் கிறகம், என் நேரம், விளைச்சல் எதிர்பார்த்த மாதிரியே இல்ல, விலை கிடைக்கவே
1: இல்லை.
0: என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஆமா, என் கதை இருக்கட்டும், உன் கதை என்னாச்சு? ஆளே ஒரு மார்க்கமா இருக்கியே.
1: எப்படி
0: முத்துலட்சுமி அக்கா?
1: அது ரகசியம் கண்மணி, ரகசியம்.
0: அந்த ரகசியத்தை கொஞ்சம் அவுத்து விட்டா நாங்களும் கேப்போம்ல.
1: மண் பரிசோதனை பண்ணுனே, அப்புறம் எல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்கல்ல.
0: என்னக்கா, எல்லாம் மேல இருக்கவன் பாத்துக்குவான், மேல இருக்கவன் பாத்துக்குவாங்கிற மாதிரி சொல்ற? கொஞ்சம் புரியற மாதிரி தான் சொல்ல. என்னக்கா சொல்லுனா, என்னமோ மேல பாத்துட்டு இருக்க.
1: நீயும் மேல பாரு கண்மணி, பாரு.
0: எதுக்கு?
1: பிளாஷ்பேக்னா அப்படித்தான், மேல பாரு. போன வருஷம் நீ வாழை போடுறதுக்கு நிலத்தை தயார் பண்ணிக்கிட்டு இருந்த.
0: ஆமா இருந்தேன்.
1: அப்ப நான் வந்து என்ன சொன்னேன் உன்கிட்ட?
0: என்ன சொன்னேன்?
1: எப்பவுமே நீ வாழை தான் போடுற, மண் பரிசோதனை பண்ணிட்டு போடுன்னு சொன்னனா இல்லையா?
0: ஆமா.
1: அதுக்கு நீ என்ன சொன்ன? கொஞ்சம் அப்படியே நினைச்சு பாரு.
0: விஷயத்துக்கு வாக்கா, கடுப்பு ஏத்தாம, நானே கடுப்புல இருக்கேன்.
1: சரி சரி, நான் மண் பரிசோதனை செஞ்சேன், விஞ்ஞானிகள் சொன்னதை ஃபாலோ பண்ணேன், ஆம்பிட்டுதேன், விளைச்சல் அதிகமா கிடைச்சிச்சு. நீ பண்ணல, அதுதான்.
0: அத சொல்றத விட்டுட்டு மேல பாரு, கீழே பாருன்னு கொசுபத்திய சுத்தி விட்டுட்டு இருக்க. சரி விடு, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லு, இனியாவது நான் அத ஃபாலோ பண்ணிப்பேன்ல.
1: அதாவது கண்மணி, அட, ரேடியோவை ஆன் பண்ணுன்னு சொல்ல வந்தேன்.
0: அதானே பார்த்தேன்.
2: பெருமக்களுக்கு வணக்கம். வாழை சாகுபடி செய்துட்டு இருக்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு மகசூல்

0: வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் செய்வோம். இப்போ இருக்கிற பல சவால்களுக்கு நடுவில் வாழைசாகுபடியில் மண் வளத்தை எப்படி பராமரிக்கிறது, அதுக்கான உரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்களை கவனம் செலுத்தணும், எந்த நேரத்தில் என்ன தருணத்தில் எப்படி கொடுக்கணும், எந்த அளவுக்கு கொடுக்கணும், இது மாதிரியான சந்தேகங்கள் நம்மகிட்ட இருக்கும். அதை பற்றிய தகவல்கள் சொல்கிறதுக்காக நம்ம திருச்சியில் போதாவரில் அமைந்திருக்க தேசிய வாழை ஆராய்ச்சி நிறுவனத்தோட முதன்மை விஞ்ஞானி முனைவர் ஜெயபாஸ்கரன் அவர்களை சந்திக்கிறோம். சார் வணக்கங்க. சார்
1: வணக்கங்க.
0: பொதுவாக வாழை சாகுபடியில் ஈடுபட்டு இருக்க விவசாயிகள் பல்வேறு பகுதிகளில் ஈடுபடுறாங்க. நம்ம டெல்டா பகுதியில் இருக்காங்க, கொங்கு பகுதிகளில், ஈரோடு, ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த பகுதியில் போடுறாங்க, தேனி பகுதியில் போடுறாங்க. இது மாதிரி நம்ம தமிழ்நாடு முழுக்க நம்ம பார்க்க முடியுது. சந்தை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும், சந்தை தேவையை பொறுத்த வரைக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரியான ரகங்கள் பலனளிக்கக்கூடிய ரகங்களாக இருக்கோ அதை தான் விரும்பி பொதுவாக போடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது குறிப்பாக

0: அதை தான் விரும்பி பொதுவாக போடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது குறிப்பாக இந்த மண் வளம் நம்ம பார்க்கும்போது இந்த டெல்டா பகுதிகளில் ஒரு மாதிரியான மண் வகைகள், அதற்கேற்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். கொங்கு பகுதிகளில் ஒரு மாதிரி, தேனி இந்த மாதிரியான பகுதியில் பார்க்கும்போது அது வேறு மாதிரி. அப்படிலாம் இருக்கும் பொழுது பொதுவாக இந்த வாழை வளர்ப்புக்குன்னு ஏற்ற மண் ரகங்கள் என்ன மாதிரியான மண் ரகங்கள், அதில் நம்ம என்னென்ன விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கிறது சரியாக இருக்குங்க சார்?
1: வாழை வந்து நீண்ட கால பயிர் ரகங்க. ஆக்சுவலாக தோட்டக்கலை பயிர் வகைகளே பார்த்தீங்கன்னா வாழை வந்து ரொம்ப அதிகமான ஊட்டச்சத்துக்கள் மண்ணிலேருந்து கிரகிச்சிக்கும். அது நேரத்தில் நிறைய தண்ணியும் தேவைப்படும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 16-25 லிட்டர் தண்ணி வரைக்கும் ஒரு மரத்துக்கே தேவைப்படும். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து பயிர் எடுக்கிறத காட்டிலும் தண்ணியில் அடிச்சுட்டு போகிறது தான் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் வாழை நீண்ட கால பயிருங்கிறனால அதுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுறனால மண் வளத்தை முதல்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு மண் வளத்தை அதிகப்படுத்திக்கிட்டு தான் நம்ம வந்து வாழை சாகுபடி பண்ணுறதுக்கான ஒரு ஏற்பாடுகள் செய்யணும். ஸோ எத்தனை பேர் மண் டெஸ்ட் பண்ணிட்டு தான் வாழை சாகுபடி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் எல்லாமே சொல்கிறாங்க பண்ணியிருக்கோம் அப்படிம்பாங்க. வாழை ஆராய்ச்சி மையத்தில் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வாழை சாகுபடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாழை முடிச்சுட்டு அடுத்த வாழை பண்ணுறதுக்கு நிலத்தை உழுது போட்டு உழவு ஓட்டிட்டு அதை ஃபாலோ பண்ணுறீங்களா, அந்த டைமில் நம்ம வந்து மண் சாம்பிள் எடுத்து சரியான ஒரு ஆய்வகத்தில் கொடுத்து மண் ஆராய்ச்சி செஞ்சு அந்த மண்ணில் என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இல்லைங்கிற விஷயத்தை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு இல்லாத ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கக்கூடிய உரங்களை வந்து கரெக்டான அளவில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாழை சாகுபடி பண்ணால் தான் சரியான நல்ல மகசூல் எடுக்க முடியும். ஏன்னா வாழை நீண்ட கால பயிருங்கிறனால நிறைய உரச்செலவுகளும் அதிகமாக இருக்கும். இதை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வாழையோட மகசூலும் வருமானம் குறைய ஆரம்பிக்கும்.
0: சரிங்க சார். இப்போது பொதுவாக நீங்கள் சொன்னீங்க, அதாவது இது ஒரு நீண்டகால பயிர், அதுக்கேற்ற மாதிரி நம்ம திட்டமிடணும் அப்படின்னு, அதில் மண் வளத்தை பேணி பாதுகாக்கிறது என்னென்ன செய்யணுன்றதையும் சொன்னீங்க. இதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அந்த பயிர் சுழற்சி அப்படிங்கிறது வந்து நிறையா நேரத்தில் செய்கிறதே கிடையாது. ஏன்னா வாழை பொருட்டிருக்க விவசாயிகள் வாழையிலே தான் திருப்பி திருப்பி போடுறாங்க, அது ஒரு சிக்கலாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது, நம்ம மண்ணுக்கு கொஞ்சமாவது ஓய்வு கொடுக்கணும், அதுக்கும் இதில் வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கட்டை எடுத்து அடுத்ததுக்கு அவங்க தயாராகிறதுக்கு இருக்கிற ஒரு மாதம் அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அந்த மாதிரியான ஒரு சமயம் மட்டும்தான் அவங்களுக்கு அதில் ஓய்வாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம சீர்திருத்தி மாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா?
1: கண்டிப்பாங்க. இது நம்ம வாழை எடுத்தாலே வாழையடி வாழை அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். தாய் மரத்தில் தார் வெட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமே பூ வெளியே வர்றப்பவே பக்கக்கண்ணு விட்டுருவோம், அதான் ரட்டுன்னு சொல்லுவாங்க, மருதாம்பு வாழைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக 1+2, 1+3 அந்த மாதிரி பண்ணக்கூடிய ரகங்கள், பூவன், கற்பூரவல்லி, ரஸ்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷம் 8 வருஷம் கூட ஒரே ஆத்துப்படுகளை பண்ணுவாங்க. அது வந்து படுகை முறை அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து நம்ம மண் வளத்தை அதிகப்படுத்துறதோ எப்படி மேம்படுத்துறதோ பார்த்தீங்கன்னா, அந்த ஆத்துப்படுகள் இருக்கனால அடுத்த வெள்ளம் தண்ணி வர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோட வளமை வந்து அதிகமாக படுத்திக்கும், ஆட்டோமேட்டிக்காக அதிலே நடந்துக்கும். அதனால 1+7 வரைக்கும் விட முடியாது. பட் இன்னைக்கு வணிக ரீதியாக ஒரு இடத்துல குறிப்பாக ஒரே நிலத்தில் வந்து கண்டினியூஸாக வாழை சாவடி பண்ணுறப்ப மண் வளம் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படுது. ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரி வாழை வந்து அதிகமாக மண்ணிலேருந்து ஊட்டச்சத்து கிரக கொடுக்க பயிருக்கிறதுனால மண்ணிலேருந்து எல்லா ஊட்டச்சத்தும் எடுத்துரும். அப்போ நம்ம கண்டிப்பாக அடுத்த வாழைக்கு தேவையான ஊட்டச்சத்து திருப்பி மறுசுழற்சி வழியாகவோ, இல்லை நம்ம வந்து உரங்கள் அப்ளை பண்ணுற வழியாகவோ, இல்லை இயற்கை உரங்கள் அப்ளை பண்ணுற வழியாகவோ மண் வளத்தை அதிகப்படுத்தினா தான் அடுத்த சாகுபடியில் வந்து நல்ல மகசூல் எடுக்க முடியும். அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இதனால் வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் ஒரு வாழை முடிஞ்ச உடனே அடுத்த வாழை நம்ம ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி ஒரு தடவை மண் சாம்பிள் பண்ணிவிட்டு அதில் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தாவில் உர நிர்வாகம் பண்ணால் தான் கரெக்டான மகசூல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
0: சரிங்க சார். இப்போ இந்த மண் பரிசோதனை செய்யணும் அப்படின்றது சொல்கிறீங்க, அது செய்வதற்கு முறையான விஷயங்கள்லாம் என்னென்ன, நம்ம அந்த மண் பரிசோதனை எப்படி செய்யணும், எவ்வளோ கால இடைவெளியில் செய்யணும், மண் பரிசோதனையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன?
1: இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் பெரிய லெபார்ட்டரியில் கொடுத்து நல்ல தரமாக அனலைஸ் பண்ணக்கூடிய லெபார்ட்டரியில் மண் சாம்பிள் கொடுத்து அனலைஸ் பண்ணாலும் நம்ம எடுக்கக்கூடிய சாம்பிளிங், நம்ம மண் மாதிரி எடுக்கிறோம் இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அது சரியான முறையில் எடுத்தால் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து சரியாக இருக்கும். அந்த மண் சாம்பிள் எடுக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தான், அதிகாரிகள் வந்து எடுக்க போகிறதில்ல. ஸோ அந்த விவசாயிகள் வந்து மண் சாம்பிளிங், அந்த மண் மாதிரி எடுக்கக்கூடிய மெத்தடை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணும். சரியாக அளவில் வந்து சரியான விதத்தில் நம்ம மண் சாம்பிளிங் எடுத்து பண்ணால் தான் ரிசல்ட் கரெக்டாக வரும். ஸோ அதை பற்றி நான் வந்து தெளிவாக இப்போ சொல்ல விரும்புகிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் மண் சாம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாழை முடிச்சுட்டு அடுத்த வாழை போகிறதுக்கு முன்னாடி நல்லா உழுது போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு சமமான ஒரு ஏக்கர் நிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லொக்கேஷன் குறுக்கு நடுக்குமா நடந்து போனீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் ஒரு ரேண்டமாக செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நல்லா மேலே உள்ள களைகள் எல்லாத்தையும் நல்லா செதுக்கி விட்டுட்டு அந்த 10 பாயிண்டில், அந்த 10 பாயிண்ட் எப்படிப்பட்ட இடமா இருக்கணும் அப்படின்னா வரப்பு ஓரத்துலேயும் இருக்கக்கூடாது, ஆல்ரெடி தண்ணி தேங்குற இடமாவும் இருக்கக்கூடாது, உரம் குப்பை கொட்டின இடமாவும் இருக்கக்கூடாது, மரத்தடி நிழல்லையும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இடமா இல்லாத ஒரு 10 லொக்கேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த மேற்பரப்பை நல்லா செதுக்கி விட்டுட்டு நல்லா சமதளமாக வச்சுக்கிட்டு அந்த ஆங்கில எழுத்து வி வடிவத்தில், வாழையப்பொறுத்தளவு டீப் ரூட்டட் கிராப்னு சொல்லுவாங்க,

0: நல்லா கொஞ்சம் ஆழமான வேர் பகுதியில் உள்ள பகுதி. அதனால் வந்து அரை அடிக்கு பதிலாக ஒரு அடி ஆழத்துக்கு வி ஷேப்பில் கட் பண்ணணும். அந்த பள்ளம் எடுத்துட்டு மண்வெட்டில் எடுத்த பிறகு அந்த மண்ணெல்லாம் வெளியே நீக்கின பிறகு ரெண்டு பக்கம் ரெண்டு சுவர் இருக்கும், சாய்வாக இருக்கும். ஸோ அதில் வந்து மண்வெட்டியால் நல்லா செதுக்கி எடுக்கணும். ஒவ்வொரு பாயிண்ட்லையும் ஒவ்வொரு கிலோ வர மாதிரி எடுத்து ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்ல கலெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 10 லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு 10 கிலோ வந்துடும். அந்த 10 கிலோ எடுத்து ஒரு நல்ல ஒரு சமதளத்தில் பரப்பி வச்சுக்கிட்டு ஒரு குவியலை வச்சுக்கிட்டு ஒரு 4 பங்கா குவாட்ரிங் மெத்தட்னு சொல்லுவாங்க, 4 பங்காக பிரித்து அந்த எதிர்புறத்தில் உள்ள மண்ணை சேர்த்துட்டு மற்ற எதிர்ப்புற உள்ள மண்ணை வந்து நீக்கிடணும். அப்போ 10 கிலோங்கிறது 5 கிலோ ஆயிரும். திருப்பி இதே மாதிரி ரிப்பீட் பண்ணிங்கன்னா 5 கிலோ வந்து 2.5 கிலோ ஆயிரும். அதுக்கப்புறம் 1.5 கிலோ ஆகும், 1/2 கிலோ. இந்த மாதிரி 1/2 கிலோ வந்ததுக்கப்புறம் துணிப்பைகளையோ ஒரு சின்ன பவுச்சிலையோ போட்டு அந்த சாம்பிளிங் மெத்தட், எங்கே எந்த லொக்கேஷன் எடுத்தோம், நிலத்தோட பட்டா நம்பர், இந்த டேட்டில் எடுத்தது, என்ன பயிர் இருந்தது, எல்லா டீடெயில்ஸும் அதில் கரெக்டாக எழுதி வச்சு கரெக்டான ஒரு ஆய்வகத்துக்கு அனுப்பி விட்டோம்னா கண்டிப்பாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் உள்ள என்பிகே வேல்யூஸ் அதை பேஸ் பண்ணி மண்ணுக்கு என்னென்ன உரங்கள் போடணும், இந்த வாழை ரகத்துக்கு இவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லிடுவாங்க. சாம்பிளிங் மெத்தடுங்கிறது ரொம்ப முக்கியங்க. அதை கரெக்டாக பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு சரியாக இருக்காது. அதனால் கண்டிப்பாக வந்து அந்த சாம்பிளிங் ப்ரொசீஜர் வந்து ஒவ்வொரு விவசாயியும் தன்னோட முழு ஈடுபாடோட பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்.
1: சரிங்க சார், இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியான ஒரு அறிவியல் ரீதியான முறையில் முன்பரிசோதனை செய்கிறோம், அதில் நமக்கு சில தகவல்கள்லாம் கிடைக்குது. அப்படி கிடைக்கிற தகவல்களை நம்ம வந்து நம்ம பயிர் போடுறதுக்கு முன்னாடி எப்படி பயன்படுத்திக்கணுங்க சார்? நிலத்தை தயார்படுத்துறதுலேருந்து தொழு உரம் கொடுக்குறோம், இதெல்லாம் நம்ம ட்ரெடிஷ்னலாக கொடுக்கறது, இது மாதிரி கொடுக்கும் பொழுது நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் ஞாபகத்தை வச்சுக்கிட்டு இந்த நம்மளுக்கான உர மேலாண்மையை திட்டமிடணுங்க சார் வாழை சாகுபடியை பொறுத்தவரைக்கும்?
0: ஆக்சுவலாக வந்து மண் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மண் வள அட்டை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதில் பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா உர பரிந்துரைகள், அந்த மண் வளத்தை பொறுத்து என்னென்ன உரங்கள் எவ்வளோ போகணும் சொல்லிட்டு அந்த பரிந்துரை ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது அந்த விவசாயிகள்கிட்ட எத்தனை பேர் நீங்கள் வந்து இந்த பரிந்துரை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா யாருமே ஃபாலோ பண்ணுறதே இல்லை. மண் டெஸ்ட் பண்ணியாச்சுன்னா பண்ணியிருக்கோம் அப்படிம்பாங்க, பட் அந்த பரிந்துரைகளை எப்படி அடாப்ட் பண்ணுறோம், எப்படி ஃபாலோ பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மண்வள அட்டையை கொண்டு போயிட்டு நீங்கள் நேராக உரக்கடைக்கு போவாங்க. உரக்கடைக்கு போனோடனே உரக்கடையில் என்னென்ன உரங்கள் இருக்கோ அதை மட்டும்தான் உரக்கடைக்காரர் காமிப்பார். அதில் காம்ப்ளெக்ஸ் உரங்கள் இருக்குது, ஆல்-19 இருக்குது, அல்லது அம்மோனியம் சல்ஃபேட் இருக்குது, 0015, 2020-015, இந்த மாதிரி உரங்கள்லாம் காமிப்பாங்க. அப்போ ஃபார்மர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகும், என்ன உரங்கள் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோம் வாழை விவசாயிக்கு அப்படின்னா, என்பிகே வேல்யூஸ் இவ்வளோன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதில் பரிந்துரைப்படி பார்த்தீங்கன்னா நேரடி உரங்கள், இப்போ வாழையை பொறுத்தளவு கலப்பு உரங்கள் அதிகமாக போட தேவையில்லை, நேரடி உரங்களான யூரியா, சூப்பர் பாஸ்பேட், பொட்டாஷ், இந்த மாதிரி உரங்கள் வச்சுக்கிட்டே வந்து வாழை சாப்பிட நல்லா பண்ண முடியும். அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி நேரடி உரங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய மானியம் கொடுக்குறாங்க. குறைச்சலான விலையிலேயே இந்த யூரியா, சூப்பர் பாஸ்பேட், பொட்டாஷ் இந்த நேரடி உரங்களை வாங்கி வாழை சாகுபடிக்காக பயன்படுத்தும் போது கண்டிப்பாக வந்து அந்த பரிந்துரை கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகும். அதே நேரத்தில் வந்து வாழையில் நல்ல மகசூல் எடுக்க முடியும், குறைஞ்ச உர செலவுலேயே பண்ண முடியும். அதே மாதிரி கண்ணாப்பினு உரத்தை அள்ளி போட்டுட்டு மண்ணை கெடுக்கிறது காட்டிலும் இந்த மாதிரி உர பரிந்துரையை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாழையில் நல்ல மகசூல் எடுக்கலாம்.
1: சரிங்க சார், இந்த ரசாயன உரங்கள் பயன்படுத்துகிறோம் நீங்கள் சொன்னப்பல, அதில் நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும், அறிவியல் ரீதியாக பயன்படுத்தணும், எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் போடணும் அப்படிங்கிறத சொல்கிறீங்க. இந்த ரசாயன உரங்கள் பயன்படுத்தும் பொழுதே நம்ம வேறு ஏதாவது உரங்கள் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இரண்டு உரங்களையும் பயன்படுத்தும் பொழுது நமக்கான தேவைகள் ஏதாவது குறையுமா? அதையும் ஏதாவது நம்மளால் திட்டமிட முடியுமா?
0: கண்டிப்பாங்க. ஏன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ரசாயன உரங்களை மட்டுமே வச்சுட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா மண்ணு கெட்டுப்போம். ஏன்னா ரசாயன உரங்கள் எல்லாமே ஒரு உப்பு வகை தான். அது நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இயற்கை உரங்களான நல்ல மாட்டு சாணர், மக்கின குப்பை, அப்புறம் வந்து ஆட்டு எரு, கோழி எரு, அப்புறம் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக உள்ள இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், அப்புறம் அந்த கரும்பாலை கழிவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்லுமி சாம்பல், இதெல்லாமே கூட அதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. அப்போ இயற்கை உரத்தையும் செயற்கை உரத்தையும் சேர்த்து கொடுக்கும் போது மண்ணில் ஏற்படக்கூடிய அந்த குணாதிசயங்களோட ஏற்றத்தாழ்வுகள், கெமிக்கல் பாராமீட்டர்ஸில் வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை தாங்கி ஒரு ஷாக் அப்சர்வர், நம்ம டூ வீலரில் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அது வந்து நீங்கள் மேடு பழத்தில் எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் அந்த வீல் மட்டும் மேலே கீழே போயிட்டு வரும், வண்டி ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங். அதே மாதிரி தான் இயற்கை உரங்கள் நம்ம கொடுக்கும்போது செயற்கை உரத்தோட சேர்த்து கொடுக்கும்போது செயற்கை உரத்தினால் வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை வந்து தாங்கி ஒரு சமமான ஒரு ஸ்மூத்தான ஒரு வாழை சாகுபடி கரெக்டாக பண்ண முடியும். அப்போ மண்ணில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை வந்து இதை மட்டுப்படுத்தி நல்ல மகசூல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி மண்ணோட இயற்பியல் தன்மை, நீர்பிடிப்பு தன்மை, காற்றோட்டம், அப்புறம் வந்து உரத்தை அப்படியே தக்க வச்சுக்கிற தன்மை, அதே மாதிரி மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களுக்கு தேவையான உணவு, கார்பன், இது எல்லாமே இயற்கை உரங்கள் வழியாக கொடுக்குறதுனால மண்ணோட ஈகோசிஸ்டம் சொல்லுவாங்க, அந்த சூழ்நிலையை வந்து நல்லா பயன்பட்டு வாழை வளர்ச்சிக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் எடுத்து கொடுக்கும்.
2: யக்கா, ஒழுங்கா மண் பரிசோதனை பண்ணியிருந்தா நானும் ஓஹோ ஹோ ஹோ ஹோ ஹோ ஹோ அப்படின்னு உன்ன மாதிரி பாடியிருப்பேன்ல.
3: நல்லா தான் செஞ்ச தப்ப உணர்ற, மண்ணை பரிசோதனை பண்ணா மட்டும் போதா?

0: அது கண்மணி.
1: அப்புறம்
0: அதுக்கப்புறம் தான் விஷயமே நிறைய இருக்கு. கேளு கேளு, தொடர்ந்து முதன்மை விஞ்ஞானி டாக்டர் கே ஜே ஜெயபாஸ்கரன் அவங்க சொல்றத கேளுமா.
2: உரம் கொடுக்கும் பொழுது கொடுக்கப்பட வேண்டிய முறைகள் எப்படிங்க சார்? ஏன்னா நம்ம கொடுக்குற முறைகள்லயே அதோட பயன் வந்து நமக்கு முழுசாக கிடைக்குதா இல்லையான்றதை நம்ம இது பண்ணணும். எந்த நேரத்தில் கொடுக்கலாம், குறிப்பாக காலை நேரத்துலையா இல்லை மதிய நேரத்துலையா இல்லை வெயில் அதிகமாக இருக்கும் பொழுதா? அது மாதிரி என்ன சின்ன சின்ன தவறுகள் என்ன நம்ம பொதுவாக செய்கிறோம், அது மாதிரியான தவறுகளை தவிர்த்து எப்படி நம்ம உரம் கொடுப்பதன் மூலமாக நம்ம கொடுக்குற உரத்துக்கான உதவு பலனை வந்து நம்மளால் எடுக்க முடியும், அதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
3: நம்ம என்ன தான் உரத்தை கரெக்டாக செலக்ட் பண்ணாலும் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதில் வந்து உர நிர்வாகத்தை பொறுத்தளவு 4 R's அப்படி சொல்லுவாங்க, ஸ்டீவர்ட்ஷிப் சொல்லுவாங்க. அது என்னன்னா, ஒரு சரியான உரம் தான் செலக்ட் பண்ணியிருக்கோமா, பயிருக்கு இந்த நேரத்தில் இந்த உரம் தான் தேவைப்படுது அப்படி சொல்லி நம்ம கணக்கிட்டு இந்த உரம் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமாங்கிறத முதல்ல பார்க்கணும். இப்போ தலை சத்து வேணும்னா யூரியாவை கொடுக்கணும், மணி சத்து வேணும்னா சூப்பர் பாஸ்பரஸ் கொடுக்கணும், சாம்பல் சத்து வேணும்னா பொட்டாஷ் கொடுக்கணும். சரியான உரம் தான் செலக்ட் பண்ணியிருக்கோமாங்கிறத முதல்ல பார்க்கணும். அது ஃபர்ஸ்ட் ஆர். செகண்ட் ஆர்ங்கிறது வந்து ரைட் ப்ரொபோர்ஷன் அப்படி சொல்லுவாங்க. இப்போ இந்த மூணு உரங்கள் அல்லது 5-6 இப்போ 16 வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படும் சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பயிருக்கு. இப்போ எல்லா ஊட்டச்சத்துக்களும் சரியான விகிதாச்சாரத்தில் மண்ணில் இருக்கா அப்படி சொல்லிட்டு முதல்ல பார்க்கணும். ஸோ அது வந்து ரைட் ப்ரொபோர்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் டைம், எந்த நேரத்தில் நம்ம உரம் கொடுக்குறோம், பயிருக்கு தேவைப்படுற நேரத்தில் உரம் கொடுக்குறோமா இல்லையாங்கிறத பார்க்கணும். அதே நேரத்தில் வந்து சரியான இடத்துல நம்ம உரம் அப்ளை பண்ணுறோமா, அது ரொம்ப முக்கியம்.
2: எந்த இடத்துலங்க சார்?
3: ஆமாம், வாழையை பொறுத்தளவு அது டிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா வரிசைக்கு வரிசை டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அடி 7 அடி கேப் இருக்கும், அல்லது 2 மீட்டர்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த வாழையை சுற்றி கிண்ணம் பறித்து ஜஸ்ட் 1 அடிக்குள்ளே நம்ம உரத்தை அப்ளை பண்ணணும். அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல நம்ம ஃபார்மர்ஸ் வந்து பிறையிலாம் மாதிரி அரைவட்டமோ இல்லை கால்வட்டமோ போட்டு தான் உரத்தை அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் முழு வட்டமாக சுத்தோட சுத்தா பறித்து நம்ம உரம் போட்டால் தான் அந்த ரிசல்ட் நல்லா கிடைக்கும். ஸோ அந்த முக்கியமான 4 R's சொல்லலைங்களா, சரியான உரம், சரியான விகிதாச்சாரம், சரியான இடம், சரியான நேரம், இது எல்லாமே நம்ம கரெக்டாக அடாப்ட் பண்ணால் தான் நம்ம அப்ளை பண்ணுற உரத்தோட பயன்பாடு வந்து அதிகப்படுத்த முடியும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே வாழையை பொறுத்தளவு, வாழை ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நீண்ட கால ரகம். அப்போ முக்கியமான வளர்ச்சி காட்டம் எடுத்து பார்த்தீங்கன்னா வாழை நட்டு 3வது மாதம், 5வது மாதம், 7வது மாதம், இந்த 3 தவணைகளாக பிரித்து கொடுக்கணும். ஏன்னா அந்த வாழை மொத்தத்துக்கு தேவைப்படுற மொத்த உரத்தையும் ஒரே நாள் அள்ளி கொட்டிட்டு நம்ம தண்ணி பாய்க்க முடியாது. அப்போ நம்ம சாப்பிட்ற உணவை 3 வேளை 4 வேளையாக பிரித்து சாப்பிட்றோம். அதே மாதிரி தான் வாழைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வந்து ஒரு 4 தவணைகளாக பிரித்து முக்கியமான வளர்ச்சி கட்டத்தில் நம்ம கொடுத்தா தான் அந்த ரிசல்ட் நல்லா கிடைக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும்.
2: சரிங்க சார். இப்போ பொதுவாக நம்ம வந்து பாரம்பரியமான ரகங்களை ஒரு காலத்தில் நிறைய போட்டுட்ருந்தோம். இப்போ அதில் வந்து நிறைய சவால்கள் இருக்குது, பருவநிலை மாற்றம், நோய் தொந்தரவு, பூச்சி தொந்தரவு, இது மாதிரியான நிறைய சிக்கல்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சந்தையில் என்ன தேவை இருக்கோ அந்த மாதிரியான பயிர்களை போட ஆரம்பித்தோம். முன்னாடி வந்து வெவ்வேறு பயிர்கள் போட்டிருந்தாலும் இப்போ நிறைய ஒரே மாதிரி ஏலக்கி தான் நிறைய போடுறாங்க. இந்த டெல்டா பகுதிகளில் தொட்டியும் இங்கெல்லாம் பார்க்கும்போது ஏலக்கிக்கு தான் பெரிய அளவுக்கு வரவேற்பு. குறிப்பாக இந்த மாதிரியான ரகங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளோட உர தேவையோ இல்லை உர மேலாண்மையோ மாறுபடுங்களா? அப்படி மாறுபடுதுன்னா நம்ம என்னென்ன விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அதிகம் சொல்லி?
3: கண்டிப்பாங்க. வணிக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரே ரகம் வந்து நம்ம வந்து போடுறதே இல்லை. அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்தாப்புல எந்தெந்த ரகங்கள் வந்து பலன் கொடுக்கும், அதிக லாபம் கொடுக்குங்கிறத பொறுத்து நம்ம வந்து வெரைட்டியை சூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் எங்களோட வாழை ஆராய்ச்சி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு ரகத்துக்கும் தேவையான ஊட்டச்சத்து அளவுகள் இந்த மண்ணுக்கு சூட்டபுளாக வருமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கிராண்ட் 9ங்கிற ரகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு என்னென்ன NPK உரம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெர்டிலைசர் கால்குலேட்டர் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மண்ணை டெஸ்ட் பண்ணிட்டீங்க, உங்கள் மண் வளாட்டையில் வந்து NPK அளவெல்லாம் கொடுத்தாச்சு, அந்த NPK அளவை வந்து அந்த கால்குலேட்டரில் ஃபீட் பண்ணிட்டீங்க, உங்களோட வெரைட்டி நேமை ஃபீட் பண்ணிட்டீங்க, நீங்கள் எவ்வளோ மகசூல் எடுக்க விரும்புறீங்க ஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த அளவுக்கு உரம் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபெர்டிலைசர் கால்குலேட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துரும். அது வந்து ஈஸிலி அவைலபிளாக இருக்குது எங்களோட வெப்சைட்லேயே வந்து அந்த கால்குலேட்டர் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணி.
2: தமிழ்லேயே இருக்குங்களாங்க?
3: தமிழ்லேயே இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. யூசர் ஃப்ரெண்ட்லினா பயன்படுத்துறது ஈஸியாகவும் இருக்கும்.
2: என்ன தகவல் அதில் போடுற
3: தகவலுக்கு வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் கொஸ்டின் கேட்கும். அதனால எக்ஸல் ஷீட் மாதிரி தான், அவங்களோட மண்மலை அட்டையில் உள்ள தலைச்சத்து எவ்வளவு கேஜி பர் ஹெக்டரில் இருக்கும் அதை அப்படியே ஃபீட் பண்ணணும். மணிச்சத்து எவ்வளவு, பொட்டாஷ் எவ்வளோன்னு ஃபீட் பண்ணிவிட்டு என்ன ரகம்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் எவ்வளோ மகசூல் எடுக்க விரும்புறீங்க அதே நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கிராண்ட் 9லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 டன் 70 டன்லாம் போகும். அந்த வேலை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, ஸோ இவ்வளோ மகசூல் எடுக்கிறதுக்கு உங்கள் மண்ணை பொறுத்தளவு இவ்வளோ யூரியா போடுங்க, இவ்வளோ சூப்பர் பாஸ்பரஸ் போடுங்க, இவ்வளோ பொட்டாஷ் போடுங்க சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதே ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துரும். அப்போ மண்ணால டெஸ்ட் நீங்கள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை பேஸ் பண்ணி உங்களோட உர அளவுகளையும் நீங்கள் வந்து நிர்ணயிக்கலாம். ஸோ அந்த மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லி பேக்கேஜ் தான் இருக்கு. அதே மாதிரி ஃபார்மர்ஸுக்கு வந்து எனக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ண தெரியல, கம்ப்யூட்டர் நாலேஜ் எனக்கு இல்லை அப்படின்னா கூட ரெடி ரெக்கனர்னு சொல்லுவாங்க, ஒரு வாய்ப்பாடு அட்டவணை மாதிரி நான் கொடுத்துருக்கோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் எங்கே அந்த நம்பர் கோயின்சைட் ஆகுதோ அந்த நம்பரை யூஸ் பண்ணி கரெக்டான யூரியா அளவு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அங்கே உரம் வாங்கும்போது

0: அந்த அட்டையை கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். போஸ்ட்
1: அதாவது
0: ஆஃபீஸில்
1: நம்ம
0: ஒரு காப்பி.
1: என்ன முதல்ல முடிவு பண்ணணும்னா, இப்போ நான் வந்து பாரம்பரியமாக இத்தனை வருஷமாக பண்ணுறேன் வாழை, வாழைன்னா இத்தனை மூட்டை யூரியா தான் போடணும், இவ்வளோ தான் நான் பாஸ்பேட் போடுவேன், இந்த மாதிரியான எந்த ஒரு முன்னாடியே நம்ம வச்சுருக்க ஐடியாவை நம்ம அப்படியே செய்யணுன்ற அவசியம் இல்லை.
0: அவசியம் இல்லை. ஆமாம்,
1: நம்ம வந்து அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ மாறி வர தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்ம போடுற பயிருக்கு ஏற்ற மாதிரியான நம்மளோட உர மேலாண்மை மாறுபடுது, அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும்
0: கண்டிப்பாக
1: அப்படின்னு.
0: பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உர வரத்து வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. இன்னும் சொல்ல போனால் நம்ம இந்தியாவில் வந்து ஒரு அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு தேவையான உரம் தான் கையிருப்பு இருக்குது. மிச்சம் உள்ளதுக்கு மிச்சம் உள்ள நாட்களுக்கு என்ன பண்ண போகிறோம் நமக்கு தெரியல. இப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து நம்மளுக்கு என்ன உரம் தேவையோ அதான் சிக்கனம்ங்கிறது. இந்த மாதிரி ஒரு நடைமுறைப்படுத்தும் போது தான் இருக்கிற உரத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்தி அதோட பயன்பாடு திறனை வந்து அதிகப்படுத்தி நல்ல மகசூல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
1: சரிங்க சார், இப்போ நிறைய லிக்விட் ஃபார்ம்லேயும் நமக்கு இந்த மாதிரியான உரங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. லிக்விடாகவே நமக்கு திரவ யூரியாவிலேருந்து எல்லாமே நமக்கு திரவமாக வருது. அதை பயன்படுத்தும் பொழுது நமக்கு இருக்கிற நன்மைகள் என்ன? இதன் மூலமாக நம்ம இந்த அளவை வந்து எதை குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? தெளிப்பு மூலமாகவே சிலது கொடுக்கலாம். ஒரு சிலர் வந்து ஸ்ப்ரிங்க்ளர் மாதிரி வச்சுருக்கிறாங்க, சொட்டு நீர் யூஸ் பண்ணுற விவசாயிகள் இருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது இந்த மாதிரியான திரவ உரங்கள் எப்படி பயனுள்ளதாக இருக்கும்?
0: கண்டிப்பாக இது வந்து சாலிட் ஃபெர்டிலைசரை காட்டிலும் இப்போ உள்ள சாலிபிள் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசர்ஸ் 100% வந்து தண்ணியில் கரையக்கூடிய பொருள். ஸோ அதை வந்து நீங்கள் டைரெக்டாக வேர் வழியாகவும் மண்ணில் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். ஒரு சில உரங்களை வந்து இலை வழியாக தெளிப்பு முறையிலையும் நம்ம கொண்டு வரலாம். ஸோ என்ன இப்போ மைக்ரோ நியூட்ரியன்ட் சொல்கிறோம் இல்லைங்களா, நுண்ணூட்ட சத்துக்கள். நுண்ணூட்ட சத்துக்களை பொறுத்தளவு வேர் வழியாக மண்ணில் கொடுத்து அப்ளை பண்ணுறது காட்டிலும் இலை வழியாக கொடுக்குறது நல்லது. நேரிலே பார்த்துருக்கோம் இல்லைங்களா, சாப்பிட முடியாத பர்சன் என்ன பண்ணுவாங்க, அந்த குளுக்கோஸ் தண்ணியை வந்து வெயினில் டைரெக்டாக ஏற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து இலை வழியாக கொடுக்கலாம். ஒரு சில பேரூட்ட சத்துக்கள் தலைமணி சாம்பலுங்கிறது வந்து ஒரு சில டைம் வந்து வேர் வழியாக தான் கொடுத்தாகணும். ஏன்னா அந்த அசிமுலேஷன் பண்ணுறப்ப வேரில் தான் ஒரு சில என்சைம்ஸ் வந்து சுரக்கும். நியூட்ரியன்ட்டை எடுத்து அதை வந்து அசிமுலேட் பண்ணுறதுக்கான ஒரு தன்மை வேர் வழியாக போகிறப்ப தான் ஒரு சில தன்மைகள் அமையும். ஒரு சில நேரத்தில் வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறை வந்து இம்மினட்டாக தெரியும். இப்போ தலைச்சத்து பற்றாக்குறை இருந்ததுன்னா இலை வெளுத்து போன மாதிரி தெரியும். அது இம்மினட்டாக மண்ணில் வந்து யூரியா போட்டு அது வந்து மேலே வரதுக்குள்ளே டைம் எடுத்துக்கும். ஸோ அது இம்மினட் ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வந்து இலை வழியாக கொடுக்கலாம். ஸோ நம்மளோட பர்பஸை தந்தாப்புல நம்மளோட உர அப்ளை பண்ணுற மெத்தடை வந்து நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு டோட்டல் நடைமுறையில் உள்ள ஒரு பாரம்பரியமாக நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தட் வந்து மண்ணில் அப்ளை பண்ணி தான் நம்ம கொண்டு வரக்கூடிய மெத்தட் இருக்குது. ஸோ அது வந்து டைரெக்டாக மண்ணில் உரத்தை போட்டுட்டு மண் அணைச்சி விட்டு தண்ணி கட்டுற மெத்தட் ஒன்று இருக்குது. இப்போ உள்ள நவீன காலத்தில் வந்து சொட்டு நீர் பாசனம் ஃபாலோ பண்ணுறாங்க. சொட்டு நீர் பாசனம் வழியாக நீர்வழி உரமிடல் சொல்லுவாங்க, ஃபெர்டிகேஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கூட ஃபாலோ பண்ணலாம். அப்போ இந்த ஃபெர்டிகேஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, டைரெக்டாக மண்ணில் உரத்தை போட்டு போகிறப்ப 3வது மாதம், 5வது மாதம், 7வது மாதம்னு 3 தவணைகள் மட்டும்தான் கொடுக்க முடியும். இதே நீங்கள் ஃபெர்டிகேஷன் வழியாக கொடுத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு வாரமும் நம்ம சன்ன சன்னமாக உரத்தை வந்து பிரித்து பிரித்து கொடுக்கும்போது அந்த உரத்தோட அளவு வந்து ஒவ்வொரு வேர்போதில் வந்து கம்மியான அடர்வில் தங்குறனால ஈஸியாக வந்து உரத்தை வந்து கிரகிச்சிக்கும். அப்போ வந்து உர பயன்பாடு திறன் அதிகப்படுத்தலாம். அந்த மாதிரி நீங்கள் ஃபெர்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் டோட்டல் உர செலவுலேயே ஒரு 25% உரத்தை வந்து குறைச்சிக்கலாம். அதே நேரத்தில் வந்து மகசூல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக எடுக்கிறது காட்டும் ஒரு 20% மகசூல் கூடுதலாக கிடைக்கும். அப்போ ரெண்டு விதத்தில் பலன் இருக்கலாம். ஃபெர்டிலைசர் மட்டும் இல்லாமல் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மெத்தடு கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்டான தவணைகளை கொடுத்தீங்கன்னா உங்களோட உர செலவு 25% குறைச்சிக்கலாம், மகசூல் வந்து 20% கூட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் எல்லாம் இதில் இருக்கு.
1: சரிங்க சார், இப்போ நீங்கள் சொன்னப்பல நம்ம வந்து இந்த இயற்கை உரங்கள், அது இல்லாமல் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கோ தொழு உரம் மாதிரியான விஷயங்கள், அப்புறம் உயிர் உரங்கள், இதெல்லாமும் பயன்படுத்துவதன் மூலமாக நம்ம பொதுவாக பயன்படுத்தக்கூடிய இந்த ரசாயன உரங்களோட தேவையும் குறைச்சிக்க முடியும். நீங்கள் அப்படி பயன்படுத்துறதாக இருந்ததுன்னா நம்ம வந்து நீங்கள் சொன்னப்பல அடி உரம் இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம நிறைய தொழு உரம் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்றோம். அதை தாண்டி தலை சத்துக்கு இல்லை மணி சத்துக்கு சாம்பல் சத்துக்கு நம்ம கொடுக்கும்போது இந்த உயிர் உரங்களில் எதை எதெல்லாம் நம்ம வந்து வாழைக்கு பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார்? அதை பயன்படுத்துறது மூலமாக எந்த அளவுக்கு நம்மளால் இந்த உர பயன்பாடை குறைக்க முடியும்?
0: இது பார்த்தீங்கன்னா நம்ம செயற்கை உரங்கள் வந்து மண்ணில் நம்ம அடிஷ்னலாக அப்ளை பண்ணுறது. இப்போ இந்த உயிர் உரங்கள்ங்கிறப்ப ஆல்ரெடி மண்ணில் வந்து ஒரு சில ஊட்டச்சத்துக்கள் வந்து கிடைக்காத நிலையில் இருக்கும். இப்போ வந்து நம்ம கையில் அரிசி வச்சிருக்கணும் அப்படியே சாப்பிட முடியாது. அரிசியை சாதமாக மாற்றினா தான் சாப்பிட முடியும். அதே மாதிரி தான் மண் துகளில் வந்து அடர்பாக இருக்கிற பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் வந்து மண் துகள்லேயே உள்ள மிங்கிளாக இருக்கும், அது வந்து பயிர் கிடைக்காது. ஆனால் இந்த நுண்ணுயிர்கள் என்ன பண்ணும், சாலிபிளைசிங் ஃபெர்டிலைசர் எல்லாமே அந்த மண் துகளை உடச்சி பிரித்து எடுத்து அதில் உள்ள பொட்டாஷ் வந்து பயிருக்கு கிடைக்கக்கூடிய தன்மையில மாற்றி பயிர் வந்து ஈஸியாக எடுத்துக்கும். அதே மாதிரி ஒரு சில நுண்ணுயிர் உரங்கள் பார்த்தீங்கன்னா காற்றுல இருந்து நைட்ரஜன் தலைச்சத்துவை வந்து கிரகிச்சு மண்ணில் சேமித்து வைக்கும். ஸோ இந்த மாதிரியான நுண்ணுயிர் உரங்கள் வந்து நம்ம வாழையில் நல்லாவே பயன்படுத்த முடியுங்க. அதே மாதிரி ஃபாஸ்பரஸ் சாலிபிளைசிங் பாக்டீரியா, ஃபாஸ்பேட் சாலிபிளைசிங் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி பொட்டாஷ் சாலிபிளைசிங் பாக்டீரியா, சிலிக்கான் சாலிபிளைசிங் பாக்டீரியா, இந்த மாதிரி நிறைய பாக்டீரியா வாயுக்கள் பயிருக்கு நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியா வாயுக்கள் நுண்ணுயிர்கள் எல்லாமே நுண்ணுயிர் உரங்களாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது அதுக்கு தேவையான உணவு வந்து கரிமம் தான், கார்பன் தான். ஸோ அதுக்கு நம்ம நிறைய

0: ஆர்கானிக் மண்ணோட சேர்த்து கொடுக்கணும். அதே மாதிரி ஈரப்பதம், அது உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அது ஈரப்பதம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். ஸோ அந்த ஆர்கானிக் கார்பன் அப்புறம் ஈரப்பதம் கரெக்டான ரேஷியோவில் நம்ம சரி விதத்தில் கலந்து இந்த நுண்ணுயிர்களும் சேர்த்து கொடுக்கும்போது அதனோட பயன்பாடு வந்து நல்லாவே இருக்கும். அப்போ நம்ம செயற்கை உரங்களுடைய பயன்பாட்டு திறன், யூஸ் எஃபிஷியன்சி அப்படி சொல்லுவாங்க, அது வந்து நல்லா அதிகப்படுத்தவே முடியும். ஸோ நம்ம செயற்கை உரம் மட்டுமே கொடுக்காம இதெல்லாம் ஒரு ஒருங்கிணைந்த முறையில் எல்லாமே ஒருங்கிணைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதோட பயன்பாடு திறனை அதிகப்படுத்த முடியும், மண் வளத்தையும் மேம்படுத்த முடியும், அதே நேரத்தில் வந்து அதிக மகசூல் எடுக்கலாம். அப்புறம் வாழையை பொறுத்தளவு தாய் மரத்தில் தார் வெட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இலை தலை தண்டு கிழங்கு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்குது. அது வந்து நார்மலாக நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, கிடங்கு பாசனம் பண்ணக்கூடிய அந்த டெல்டா பகுதியில் பார்த்தீங்கன்னா கிடங்கில் தள்ளி விட்டு அடுத்ததெல்லாம் க்ளோஸ் பண்ணி நிலத்தை உழுதி விட்டுருவாங்க. இதே வந்து தேனி கம்பம் சைடில் பார்த்தீங்கன்னா தோட்டக்கால் மெத்தடில் பண்ணுவாங்க. அந்த இலை தண்டு கிழங்கு எல்லாமே என்ன பண்ணுவாங்க, எடுத்து வெளியே கொண்டு போய் எரிச்சு விடுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அதில் தேங்கி கிடக்கிற அந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து பயன்படுத்த முடியாமல் அடுத்த சீசனில் வந்து வேஸ்ட்டாக போயிட்டு அப்படியே வீணு நினைக்கிறாங்க. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு வாழை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு 100 கிராம் உரம் போட்டிருக்கோம் அப்படின்னா நீங்கள் தார் வெட்டுறது வழியாக 50 கிராம் நம்ம போட்ட உரம் வந்து தார் வழியாக போயிடும். மிச்சம் உள்ள 50 கிராம் ஊட்டச்சத்துக்கள் வந்து அந்த இலை தண்டு கிழங்குலே தேங்கியிருக்கும். திருப்பி திருப்பி அதிலேயே மடக்கி உழுது திருப்பி அதில் நல்ல மக்க வச்சு அதை திருப்பி மறுசுழற்சி பண்ணோம் அப்படின்னா நம்ம போடக்கூடிய உரத்தோட அளவில் பார்த்தீங்கன்னா அடுத்த சீசனில் ஒரு 50% குறைச்சிக்கலாம். இதே வந்து பொட்டாஷ் மட்டும் தான் சொல்கிறேன், பொட்டாஷ் 50 கிராம் வந்து போகுது. அதே மாதிரி இப்போ தலை மணியெல்லாம் பார்த்தீங்கன்னா 60-70% வந்து திருப்பி ரீசைக்கிள் பண்ணலாம், அதாவது மறுசுழற்சி அந்த மண்ணே நடக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப அடுத்த சீசனில் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய செயற்கை உரங்களோட அளவுகளை வந்து குறைச்சிக்கலாம். அப்போ செயற்கை உரங்கள் தான் இப்போ பிரச்சனையாக இருக்கு, நம்ம கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி மறுசுழற்சி பண்ணுறப்ப கண்டிப்பாக மண் வளம் வந்து அதிகப்படுத்தும், அதே நேரத்தில் வந்து அதில் மண்ணில் வாழக்கூடிய நுண்ணுயிர்களோட சுழற்சியும் நல்லாயிருக்கும். அப்போ வந்து மண்ணை நல்லா பயன்படுத்தி வேஸ்ட்டாக போகக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்களை வந்து திருப்பி நம்ம பயன்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இதை விவசாயிகள் வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்தி நான் வாழையில் நல்லா மகசூல் எடுக்கணுங்கிறது தான் எங்களோட விருப்பம்.
1: சரிங்க சார். அதாவது நிலையில்லாத விலை, பருவநிலை மாற்றம், விலை ஏற்றம், இது மாதிரியான பல சூழல்கள் வந்து குறிப்பாக வாழை விவசாயிகளுக்கு பெரிய சவாலாக தான் இருக்குது. முதல்ல நேந்திரனை போடுறாங்க, நேந்திரன் சரியா வேலை இல்லையா, அடுத்து ஏலக்கியை போடுவோம், இல்லை வேறு என்ன ரகம் போடுவோம், பூவனை போடுமா, இதை போடுமா, இதை மாதிரி அவங்களுக்கும் பல சவால் இருக்குது. அவங்க பல யோசனைக்கு நடுவில் தான் ஒரு பயிரை வந்து போடுறாங்க. அவங்க இப்போ போட்டு அடுத்த வருஷம் அறுவடை எடுக்கலாம்னு நினைக்கும் போது அப்போ ஒரு பிரச்சனை வந்து அவங்க முன்னாடி நிற்கிது. அது மாதிரியான பல சவால்களுக்கு நடுவில் விவசாயிகள் இந்த வாழை சாகுபடி செய்யும்போது அவங்களுக்கு குறிப்பாக இந்த உர மேலாண்மையில் அவங்க செலவு குறைப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்குது, எதன் மூலமாக இதெல்லாம் கொஞ்சம் குறைக்கலாம், எப்படி ஒருங்கிணைந்த முறையில் இந்த உர மேலாண்மையை செய்யலாம், நம்ம ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் திட்டமிட்டோம்னா எந்த அளவுக்கு செலவு குறைவாக இருக்கும், அதேமாதிரி நீங்கள் சொன்னப்பில் நம்ம தேசிய வாழை ஆராய்ச்சி நிறுவனத்தால் ஒரு கால்குலேட்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறீங்க, அதை வந்து அவங்க ஃபோன் வச்சுருக்கிறவங்களாம் ஆண்ட்ராய்டில் டவுன்லோட் பண்ணி அதை வந்து பயன்படுத்துறது மூலமாக அவங்க உர தேவையை எப்படி சரியான முறையில் நிர்ணயம் பண்ணிக்கலாம், அந்த மண்வள பரிசோதனை செய்கிறது ரொம்ப அவசியம், அதை செய்கிறதன் மூலமாக இந்த கால்குலேட்டரை போட்டு நமக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத அவங்க எப்படி முடிவு பண்ணிக்கலான்ற நிறைய தகவலை சொன்னீங்க. இதை தாண்டியும் விவசாய பெருமக்களுக்கு கண்டிப்பாக சில சந்தேகங்கள்லாம் இருக்கும், அவங்களுக்குன்னு மனசுக்கு தோன்ற சில கேள்விகள்லாம் இருக்கும், அதை வந்து உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைப்பாங்க, எப்படி தொடர்பு கொண்டு கேட்கலாங்க சார்?
0: என்னோட வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, குரூப் இருக்கு, நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோட மொபைல் நம்பர் 9344353587.
1: இன்னொரு வாட்டி சொல்லிருங்க சார்.
0: 9344353587.
1: இவ்வளவு நேரம் ரொம்ப முக்கியமான தகவல்களை வாழை விவசாயிகளுக்கு சொன்னதுக்கு மிக்க நன்றிங்க சார்.
0: நன்றி.
2: கண்மணி, நீ எதை மறந்தாலும் ஆர் ஆர் ஆர் ஆர் இந்த 4 6 மட்டும் மறந்துடாத.
3: மறக்க மாட்டேங்கா.
2: முதல்ல மண் பரிசோதனை, அப்புறம் சரியான உரம், சரியான விகிதம், சரியான இடம், சரியான நேரம், இந்த 4 6 நினைவுல வச்சுக்கிட்டு வாழைய பராமரிச்சா 25% உரத்தை குறைச்சி 20% மகசூல் அதிகரிக்கலாம்.
3: மறக்க மாட்டேனேக்கா, மறக்கவே மாட்டேன். அதுவும் முக்கியமா தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தோட உர கால்குலேட்டரை மறக்கவே மாட்டேன்.
2: பரவாயில்லையே கண்மணி, குண்டு பல்ப்பு மாதிரி கப்புன்னு புடிச்சுக்கிட்ட.
3: ஆனா அக்கா.
2: என்ன சொல்லு கண்மணி, தயங்காத.
3: அந்த கால்குலேட்டர் எங்க கிடைக்கும்னு சொல்லலையே, கொஞ்சம் கேட்டு சொல்றியா?
2: கொஞ்ச நேரத்துல உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டனே.

கலை விஞ்ஞானி டாக்டர் கே ஜே ஜெயபாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன்.

0: நிகழ்ச்சியில் இனி
1: கற்றாழை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த சில செய்திகள். கற்றாழை வறட்சியான சூழ்நிலையில் கடல் மட்டத்திலிருந்து 1000 அடி உயரம் வரை உள்ள மலை பிரதேசங்களில் வளர்கின்றது. இதன் இலைகள் தடிமனாகவும் சிறிது சிவப்பு கலந்த பச்சை நிறத்தில் 30 முதல் 60 சென்டிமீட்டர் நீளமாகவும் சிறிய முட்களுடனும் இருக்கும். செடிகள் நட்ட 2வது வருடத்தில்தான் பூக்கும். செடிகளில் பூக்கள் தோன்றினாலும் மகரந்தங்கள் செயலிழந்து இருப்பதால் காய் மற்றும் விதைகள் பிடிப்பதில்லை. இதனால் கற்றாழையை பக்கக்கன்றுகள் மூலமாகத்தான் பயிர் பெருக்கம் செய்ய வேண்டும். தரிசு மண், மணற்பாங்கான நிலம், பாறை மண் போன்றவை ஏற்றது. எனினும் எல்லா வகையான மண்ணிலும் கற்றாழை சாகுபடியை செய்யலாம். காரத்தன்மை 7 முதல் 8.5 வரை உள்ள மண் வகைகளில் கற்றாழை வளர்கின்றது. நல்ல வடிகால் வசதியுடன் கூடிய மணற்பாங்கான நிலம் மிகவும் ஏற்றது. வறட்சியான தட்பவெப்பத்தில், அதாவது 42 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உள்ள பகுதிகளில் நன்றாக வளர்கின்றது. எனினும் 28 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையில் உள்ள வெப்பமண்டல பகுதிகளில் வணிக ரீதியாக பயிர் செய்யலாம். தாய் செடியிலிருந்து 1 அல்லது 2 மாத வயதுடைய பக்கக்கன்றுகளை பிரித்து நடவுக்கு பயன்படுத்த வேண்டும். ஒரே அளவுள்ள பக்கக்கன்றுகளை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியம். இதனால் செடிகள் சீராக வளர்வதுடன் ஒரே சமயத்தில் அறுவடைக்கு வரும். பக்கக்கன்றுகளை பிரித்ததும் அவற்றின் வேரை கார்பன்டசிம் கரைசலில் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் என்ற அளவில் கலந்து 5 நிமிடத்திற்கு நனைத்து பிறகு நடுவதால் அழுகல் நோய் வராமல் பாதுகாக்கலாம். கற்றாழையை தனி பயிராக சாகுபடி செய்யும் போது ஏக்கருக்கு 4000 கன்றுகள் தேவைப்படும். கற்றாழையை வருடத்திற்கு 2 பருவங்களில், அதாவது ஜூன் மற்றும் ஜூலை, செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் நடவு செய்யலாம். இலைகள் முதிர்ச்சி பெறும் தருவாயில் ஓரளவு வறட்சியான தட்பவெப்பம் இருக்க வேண்டும். இதனால் இலையில் தரமான கூழ் கிடைக்கும். இதற்காக செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் நடவு செய்வது நல்லது. நிலத்தை 2 முறை உழுது ஹெக்டருக்கு 10 டன் தொழு உரம் இட்டு சமன் செய்து சிறிய பாத்திகள் அமைக்க வேண்டும். செடிகள் வாழிப்பாக வளர்வதற்கு செடிக்கு செடி 3 அடி, அதாவது 90 சென்டிமீட்டருக்கு 90 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு நடவு செய்ய வேண்டும். மலை சரிவுகளில் சரிவுகளின் குறுக்காக சிறிய பாறைகளை அமைத்து பாறின் மேற்பகுதியில் பக்கக்கன்றுகளை நடவு செய்ய வேண்டும். வளமான நிலங்களில் சாகுபடி செய்யும் கற்றாழை செடிகளுக்கு தொழுயிறு இட்டால் போதுமானது. தரிசு மற்றும் வளமில்லாத மண்ணிற்கு செடிகள் நட்ட 20வது நாளில் ஏக்கருக்கு 12 கிலோ தலைச்சத்து உரத்தை இடுவது அவசியமாகும். ஹெக்டருக்கு 48 கிலோ ஜிப்சம் உரத்தை அடி உரமாக இடுவது நல்லது. இதனால் அதிக அளவு கூழ் கிடைக்கும். கற்றாழையை பொதுவாக மானாவாரி பயிராக பயிர் செய்யலாம். கோடை காலத்தில் பயிர் செய்ய அதன் மொத்த பயிர் காலத்தில் 4 அல்லது 5 நீர்ப்பாசனம் அளிக்க வேண்டும். கற்றாழையில் அதிக பூச்சி நோய் தோன்றுவதில்லை. நீர் தேங்கும் நிலத்தில் அழுகல் நோய் ஏற்படும். இதற்கு நிலத்தில் வடிகால் வசதியை ஏற்படுத்தினால் போதுமானது. ஆகவே வேளாண்

0: பெருமக்களே, இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு கற்றாழையை சாகுபடி செய்து அறுவடை செய்து நல்ல விளைச்சல் எடுக்குமாறு திருச்சிராப்பள்ளி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குனர் அறிவிக்கின்றார்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் இரவு 8 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 6 நாள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக இன்று இந்தோனேஷியா சென்றடைந்தார். அந்நாட்டு அதிபர் பிரபோவோ சுபியாண்டோவுடன் பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்ள உள்ளார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினரை சந்தித்து கலந்துரையாடும் பிரதமர் ஜகர்த்தாவில் யோகியகர்த்தா நகரில் பிரம்பானன் கோவில் வளாகத்தையும் பார்வையிட உள்ளார். முன்னதாக இன்று மாலை ஜகர்த்தா சென்றடைந்த பிரதமருக்கு பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள மங்கோலியா, மொசாம்பிக் உள்ளிட்ட 6 நாடுகளின் தூதர்கள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை புதுடெல்லியில் இன்று சந்தித்து தங்களது நியமன கடிதங்களை பெற்றுக் கொண்டனர். நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு இடையே நடைபெற்ற 17வது தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டிகளில் வெற்றி பெற்றோருக்கு பரிசளிப்பு விழா புதுடில்லியில் நாளை நடைபெறுகிறது. இவ்விழாவில் மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் பங்கேற்று மாணாக்கருக்கு பரிசுகளை வழங்க உள்ளார். எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில் மேலாண்மை கல்வி வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். உதய்பூரில் இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தின் இணைய இருமொழி வணிக நிர்வாக இளங்கலை பாடத்திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், கிராமப்புற நகர்ப்புற இடைவெளியை குறைக்கவும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணாக்கரை மேம்படுத்தவும் இப்பாடத்திட்டம் உதவும் என்றார். நாடு முழுவதும் விக்சித் பாரத் மற்றும் ஆத்ம நிர்பார் பாரத் திட்டங்களின் தொலைநோக்கு பார்வையை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் போக்குவரத்து துறை செயலாற்றி வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் தொடங்கப்பட்ட முதல் வாரத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான கிராம ஊராட்சிகளில் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் லட்சக்கணக்கான கிராமப்புற தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையின் INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் வரும் 11ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. ஏவுகணை தொழில்நுட்பம், மேம்பட்ட தொடர்பு அமைப்பு ஆகிய வசதிகளை கொண்ட இந்த போர்க்கப்பல் 75% உள்நாட்டு மூலப்பொருட்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தில் முன்மொழியப்பட்ட திருத்தத்தை மறுபரிசீலனை செய்ய கோரி மத்திய அரசை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கடந்த 2013 கொண்டுவரப்பட்ட இந்த சட்ட திருத்தம் ஏழை குடும்பங்களுக்கு வழங்கப்படும் உணவு தானியத்தின் அளவை குறைக்கும் என்று கவலை தெரிவித்துள்ளார். அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்படும் தற்போதைய நடைமுறையே தொடர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதனிடையே தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உயர்கல்வி மற்றும் பத்திரப்பதிவு துறையினருடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் காட்டுத்தீயை அணைக்க 1 டன் எடையை தாங்கும் திறன் கொண்ட ட்ரோன் மூலம் நீர் தெளிப்பான்கள் பயன்படுத்தப்படவுள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விலங்குகள் விளை நிலங்களுக்குள் புகுவதை தடுக்க நவீன மின்வேலிகள், சேட்டலைட் கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்கள் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். பொங்கல் பண்டிகையொட்டி பொதுமக்களுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலைகள் தரமானதாக வழங்கப்படும் என்று மாநில கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெசவாளர்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அவர்களது நிலையான வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மீனவர்களுக்கான உபகரணங்களை இன்று வழங்கி பேசிய அவர், மீன்பிடி தொழிலை மேம்படுத்த தேவையான உதவிகள் செய்யப்படுவதாகவும் கூறினார். அரியலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக பெறப்பட்ட 646 மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி உத்தரவிட்டுள்ளார். திருச்சி மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு

0: உதவி பெறும் தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணாக்கர் சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் சர்வதேச சிம்பா கணித பயிற்சி பள்ளி இன்று முதல் வரும் 17 வரை செயல்பட உள்ளது. இதன் தொடக்க நிகழ்ச்சியில் பேசிய பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் சுஜாதா ராமதுரை கணிதவியலில் மாணாக்கரை மேம்படுத்துவது குறித்து எடுத்துரைத்தார். யூட்டா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் இதில் பங்கேற்றனர். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நோட்டிங்ஹாமில் நாளை நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இனி FIFA 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் நிலவரங்களை கேட்கலாம்.

0: ஒரு நாள் முழுக்க எத்தனையோ வேலைகள், எவ்வளவோ ஓட்டங்கள், எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு இனி வரப்போற இந்த நேரம் முழுக்க நீங்க விரும்புற பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல
1: இரவு இசை இனிமை.
0: எண்பது தொண்ணூறுகளில் வெளியான திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நேரில் நீங்க கேட்டு ரசிக்கலாம். சுழி 4-3-1 அப்படின்ற இந்த முன்னிணைப்பு என்னோட 246-102-1, 240-102-1 அப்படின்ற இந்த எண்களுக்கு நீங்க அழைக்கலாம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல கேட்டணிஞ்சிருக்கிறீங்க இது இரவு இசை இனிமை
1: நிகழ்ச்சியில் நம்மோடு இனிய மனித நேயர். வணக்கம்
2: சார். வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர்ல இருந்து ராமையா மாற்றுத்திறனாளி பேசுறேன் சார்.
1: ராமையா, என்ன பாடல் வேணும்?
2: அன்பு அறிவிப்பாளருக்கு இரவு வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம். என்ன பாடல் வேணும்னு கேட்டோம்.
2: மண்வாசனை என்ற படத்துல வந்து பொத்தி வச்ச மல்லிகை முட்டு வேணும் சார்.
1: சரி, பாடல் கேட்கலாமா?
2: சாந்தி நகர் ராஜா ஹேமா சகோதரிக்கு இருவருக்கும் சேர்ந்து போட்டு.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி
0: எல்லாருக்கும்.

0: இரவு இசை நிமி கேட்டு நெஞ்சிருக்கும் நேரம் 8:24. நிகழ்ச்சி நம்மோடு இணையும் அடுத்த நேயர்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சார், நான் செல்வனார்ல இருந்து சரவணன் பேசுறேன் மேடம்.
1: சரவணன் சார், என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
2: எனக்கு வந்து காற்று நிறைய வரங்கிதான் படத்துல இருந்து சித்திர செவானம் சிரிக்க கண்டன் பாட்டு.
1: ஓகே, கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி இணைப்புல வந்திருக்கு.
2: தேங்க்யூ மேடம். நன்றி.

0: இரவு இசையினிமை கேட்டிணிஞ்சிருக்கும். நேரம் 8:28 நிகழ்ச்சி நம்மோடு நீங்கள் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: நானும் நல்லா இருக்கிறேங்க சார். நான் எப்பவும் கேட்டுக்கிட்டு, நான் திருப்பூர் மாவட்டம் காங்கி வட்ட காங்கிரி பக்கத்துல இருந்து எவ்வளோ கட்டி போகுது. மணி வேசனுங்க சார்.
0: மணி மணி பரவாயில்ல, உங்க லாங்குவேஜ் கொஞ்சம் நல்லா இருக்கு.
1: கேக்குது. ஒரு பட்டிக்காடு மாதிரிங்க சார். எங்களுக்கு ஒரு இந்த தமிழ்லயே வந்து சிறந்த திருப்பூர் மாவட்டம் தாங்க சார்.
0: அப்படிங்களா? சரி,
2: கொங்கு தமிழ். இதுல கொங்கு அழகு
1: தமிழ் சார். ஆமாங்க ஆமாங்க சார், சுத்தமான தமிழ் எங்களுக்கு தான்.
0: சரி சரி சரி சரி சரி. என்ன பாடலியா வேணும்?
1: கன்னிபருவத்திலிருந்து
0: பட்டு வண்ண ரோசாங்கிற பாட்டு. நன்றி நன்றி, நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு நன்றி.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலை வரிசைகள்ல கிட்ட நினைச்சிருக்கிறீங்க. இது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக காத்திருக்கிற அர்த்தநேயர் யாருங்கிறதுன்னு பாத்திரலாம்.
1: வணக்கம் வருக.
2: வணக்கம். வணக்கங்க. வணக்கங்க.
1: யார் எங்கேருந்து?
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: திருச்சி மாவட்டம் லாவடி வட்டம் தென்னியம் தனபால் மல்லிகா பேசுறேன் சார்.
1: தனபால் மல்லிகா.
2: ஆமாங்க.
1: என்ன பாடல் வேணும்?
2: மலையர வந்து சின்ன பொண்ணு சேலை.
1: அப்படியா, பாடல் கேட்கலாமா?
2: கேட்கலாங்க.
1: நன்றி நன்றி.

0: 8:39 கேட்டிருக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல. இது இரவு இசை இனிமை. நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர் யார் இருந்து பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தஞ்சை மாவட்டம் குறிச்சிமலை பாஸ்கர்.
0: பாஸ்கர் சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் பேரு வந்து மேடம் இளமை உஞ்சல் அடிக்கிறது. அதுல எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜயம் பாடின பாட்டு.
0: ஓகேங்க, கொடுத்துடலாமா? நன்றி இணைப்புல வந்து.
1: வணக்கம் மேடம்.

0: இரவு இசை இனிமை கேட்டணிஞ்சிருக்கிறீங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர் யாருங்கிறத பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: முருகேசன் பேசுறேன், பேசுறேன்.
0: முருகேசன் சார், என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: சொன்ன சட்டத்திலிருந்து ஒரு தேவதை பாட்டு வேணும்.
0: ஓகேங்க, கொடுத்துடலாம். நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.

0: இரவு இசை இனிமை கேட்டிருக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக காத்திருக்கிற நேயர்,
1: வணக்கம். வருக.
2: வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: திருமணமேடு அம்சவள்ளி பேசுறேம்மா சார்.
1: அம்சவள்ளியா? என்ன பாடல்மா வேணும்?
2: வீர தலாட்டு படத்துல இருந்து வாடிப்பட்டி வாக்கப்பட்டு அந்த பாட்டு மேடம்.
1: பாடல் கேட்கலாமா?
2: ஓகே சார்.
1: நன்றி நன்றி.

8:55 ஆயிருச்சு. கேட்டு நினைச்சிருக்கிறீங்க, திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல இது இரவு இசை இனிமை. நம்ம நிகழ்ச்சியில பேச போற நிறைவான நேயர் என்ன

0: பாட்டு கேட்க போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வான வீதியில் ஒரு வர்ணஜலம் படைக்கும் நம்மளது 102.1 பண்பலையில் பணிபுரியும் அன்பு அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள் கூறி நிகழ்ச்சி நினைவது கரூர் மாவட்டம் கொசூர் தமிழ் தொடர்ந்து கணேசன். அம்மா நலமா இருக்கலாமா?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கம்மா. நம்ம பண்பலோட இணைந்து பயணிக்கும் போது ரொம்ப உற்சாகமா இருக்கும்.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷம். என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: சலங்கை ஒளி படத்துல இருந்து வான் போலே வண்ணம் கொண்டு வந்தாய் கோபாலனே பூ முத்தம் தந்தவனே.
0: அருமையான பாடல் கேட்டிருக்கிறீங்க, நிச்சயமா கேட்கலாம். ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததுக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரவு அமைதியாக நகர்கிறது. அதன் மௌனத்தில் இசை மெதுவாக போகிறது. உங்கள் மனதிற்கு இனிமை சேர்க்கும் பாடல்களுடன் இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனிய ராகம்.

0: நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வன மகோத்சவ வாரத்தை முன்னிட்டு நாளை காலை 8:02 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வனம் நமது வளம் சிறப்பு தொடர். வனங்களின் சிறப்புகளை வானொலியோடு கொண்டாடுவதில் பெருமை கொள்கிறது
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இனிமை நிறைந்த இந்த இரவில் பாடல்கள் தொடர்கிறது. இனிய ராகத்தில்

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: அமைதியின் இடைவெளியில் இசை தொடர்கிறது இனிய ராகமாக.

இரவும் இசையும் ஒன்றாகும் இந்த தருணத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி FM ரெயின்போ 102.1 இல் இது இனிய ராகம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணி வசந்த அழைப்பில்
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் காட்டுப்புத்தூர் கால்நடை மருத்துவமனை கால்நடை மருத்துவர் டாக்டர் தனவேல் பேசுகிறேன். கால்நடைகளை பாதிக்கும் கோமார் நோய் குறித்தும் அதை தடுப்பதற்கான தடுப்பூசிகள் குறித்தும் மேலும் கால்நடை வளர்ப்பில் உங்களுக்கு உள்ள சந்தேகங்கள் குறித்தும் நேரலையில் உங்களுடன் உரையாட உள்ளேன்.
0: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் காட்டுப்புத்தூர் கால்நடை மருத்துவமனை கால்நடை மருத்துவர் தனவேல் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. கால்நடை ஆரோக்கியம் குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற தொலைபேசி எண்கள் 4311 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணுடன் 246-102-1, 240-102-1 இந்த எண்களில் வரலாம். வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற 938-546-102-1 என்ற எண்ணுக்கு உங்களது பதிவுகளை தட்டிவிடுங்க.
2: இசை பேசும் இந்த நிசப்த நேரத்தில் நீங்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இனிய ராகம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலம் கடந்து போனாலும் காதோரம் கேட்ட சில பாடல்கள் கடந்து போவதே இல்லை. நேற்று வாழ்ந்த அந்த நாட்களை மீண்டும் கொண்டு வரும் இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே. நேர்களே, உங்கள் மனதில் நீங்காமல் நிழலாடும் பழைய திரையிசை பாடல்களை கேட்டு ரசிக்க சுழி 4 3 1 240 6 102 1 240 102 1 அப்படின்ற இந்த எண்களுக்கு நீங்க அழைக்கலாம். நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக முதல் நேயர் வணக்கம்.
2: அம்மா வணக்கம்மா, நான் எம்ஆர் கோட்டம் முனியராஜ் பெரியம்பலுக்கு பேசுறேன்.
1: ஐயா வணக்கம், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
2: அம்மா எனக்கு வந்துங்கம்மா, பேசும் தெய்வம் என்கிற படத்துல நான் அனுப்புவது கடிதம் அல்ல என் உள்ளம், அதில் உள்ளதெல்லாம் எழுத்தும் அல்ல என் எண்ணம், அந்த பாடலுமா? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோங்கய்யா, நல்லா இருக்கோங்கய்யா. ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததுக்கு. இதோ பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.
2: ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி.

0: இன்னைக்கு வந்த காலத்துல ரொம்ப நிகழ்ச்சி அருமையா நடத்தினீங்க, நல்லா இருந்துச்சு.
1: நன்றிங்க, நன்றி.
0: நிகழ்ச்சியை புடிச்சு கலக்கிட்டீங்க, எல்லாருமே 102.1 இணைஞ்சிருந்தோம்.
1: நன்றிங்க, நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
0: படம் வந்து மஞ்சள் மகிமை, அதுல ஆகாய வீதியில் கண்டசாலா பாடியிருப்பாரு. இனிய இரவுல அந்த பாட்டை 102.1
1: எல்லாருக்காகவுமே கொடுத்துடலாம். நன்றி இணைப்புல வந்ததுக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டிருக்கிறீங்க. இது ஞாபகம் வருது நிகழ்ச்சியில நம்ம கூட பேச போற பாடல் கேட்க போற அடுத்த நேயர் யாரு? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்
1: அன்பு தோழி அபிராமி அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். மலைக்குடி பத்தி சண்முகம் இரண்டாவது நேராக இணைகிறேன்.
0: வாங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சி?

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர் யாருங்கிறது. வணக்கம்
1: சகோதரி அவர்களுக்கு, இனிமையான இரவு வணக்கங்கம்மா. நான் கரூர் மாவட்டம் புலியூர்னு மனோகரம் பேசணும்மா. அம்மா நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குங்கம்மா.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: பாத காணிக்கை படம் பாடல் வந்து, பூஜைக்கு வந்த நிலவிவா பூமிக்கு வந்த நிலவிவா, அந்த பாடல் கொடுங்கம்மா. நன்றி
0: கொடுத்துடலாங்க. ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததுக்கு.

0: காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களின் சங்கமமாய் இது ஞாபகம் வருதே திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பழைய திரை இசை பாடல்களையும் நீங்க கேட்டு ரசிக்கலாம். 104.31 அப்படின்ற இந்த முன்னிணைப்பு என்னோட 246.101, 240.101 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைத்து இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக யார் காத்திருக்காங்க பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, இரவு வணக்கம். நான் சத்ருபுன் பரமேஸ்வரி பேசுறேன்.
0: பரமேஸ்வரிமா, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: ஒருவர் மீது ஒரு வயசாய் நின்று
0: நன்றி இணைப்புல வந்ததுக்கு. நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்துல இருந்து பாடல் இதோ.

0: ஞாபகம் வருது கேட்டணிஞ்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: ஹலோ அன்பு தோழிக்கு இனிய இரவு வணக்கங்கள்.
0: இனிய இரவு வணக்கம்
1: நலமா
0: சொல்வது
1: தோழி?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க?
1: நான் ஞானாம்பாள் பேசுறேன், பல்லக்காட்டுல இருந்து.
0: ஞானாம்பாளம்மா, என்ன பாடல் வேணும்
1: எனக்கு
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: எனக்கு இதய கமலத்துல இருந்து உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும்
0: அழகா பாட்டுனீங்கம்மா. இது பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.

0: 10:22 கேட்டணிச்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல இது ஞாபகம் வருது நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர் யார் இருந்து? வணக்கம்.
1: வணக்கம் அபி.
0: வணக்கம்.
1: ராஜாமணி வின்சென்ட் பேசுறேப்பா.
0: ராஜாமணிமா சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு தேனீர் திரைப்படத்துல இருந்து சின்ன சின்ன கண்ணீர் வண்ண வண்ண.
0: ஓகேமா, கொடுத்துடலாம். நன்றிமா இணைப்புல வந்ததுக்கு.
1: நன்றி அபி.

0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஞாபகம் வருது, கேட்டிருக்கிறீங்க திருச்சி FM ரெயின்போ 102.1 நேர்களே. உங்களுக்கு பிடிச்ச பழைய திரை இசை பாடல்களையும் நீங்க கேட்டு ரசிக்கலாம். 4431 அப்படின்ற இந்த முன்னிணைப்பு என்னோட 246 101 240 121 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைத்து நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக காத்திருக்கிற நேயர் வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: அரியலூர் மாவட்டம் கீழவட்டாங்குறிச்சி, அன்பழகன்.
1: அன்பழகன் ஐயா, என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில வேணும்?
2: அன்பு கரங்கள் படத்திலிருந்து ஒன்னா இருக்க கத்துக்கணும், உண்மைய சொன்னா ஒத்துக்கணும், காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கட்டு கொடுத்து யாருங்க, ஒன்னா இருக்க கத்துக்கணும்.
1: கண்டிப்பா கொடுத்துடலாங்க. ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
2: நன்றிமா.

0: 10:30 கேட்டிருக்கிறீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருது நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம்.
1: அபியம்மா அவர்களுக்கு இனிய இரவு வணக்கங்கம்மா.
0: இனிய இரவு வணக்கம். சொல்றது யாரு?
1: திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் புஞ்சசங்கர்ல பிரபாகரன் பேசுறேங்கம்மா. நல்லா இருக்கீங்களாங்கம்மா?
0: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் நல்லா இருக்கேங்கம்மா.
0: சரிங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: எனக்கு இந்த அந்தமான காதல்ல இருந்தாங்கம்மா.

0: 10:35 கேட்டணிஞ்சிருக்கிறீங்க. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல் ஞாபகம் வருது நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: ஆ வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் கண்டிராமலு.
0: ஐயா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: எனக்கு ஞானோதயம் படத்திலிருந்து, அருணோதயம் படத்திலிருந்து உக்கணி சர்க்கரை.
0: சரிங்க, கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
1: நன்றிமா.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. இது ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர் யாருங்கிறது பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் காவல்கார பாளையம் பழனியாதி திருகமணி ஸ்ரீரங்கவாசம்.
0: சரிங்கய்யா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: அதான் பாவ மன்னிப்புலேருந்து காலங்களில் வச்சுருங்க.
0: ஓகேங்க, கொடுத்துடலாம். நன்றி இணைப்பில் வந்ததுக்கு.

0: ஞாபகம் வருது கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர் யாருங்கிறத பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தஞ்சை மாவட்டம் ஆவாரம்பட்டி துறை ரசனசாமி.
0: ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: உலக சுற்றுவாளிமன்ல அவலூர் நவர்.
0: ஓகேங்கய்யா, கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததுக்கு.

0: ஞாபகம் வருது கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர் யாருங்கிறத பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? ஐயா, உங்க பேர் இன்னொரு தடவை சொல்லுங்க. சண்முகசுந்தரம். ஐயா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: தர்மம் எங்கே அந்த புறத்துல அந்த பாட்டு இருந்தா போடுங்க. அப்படி இல்லைன்னா மூன்று தெய்வங்கள்ல ஆயினும் தெய்வங்கள் தாராட்டும்.
0: ஓகே, இரண்டாவதா நீங்க சொன்ன பாடலை வந்து இப்ப கொடுத்துடலாம். நன்றி இணைப்புல வந்ததற்கு.

0: 10:51 கேட்டணிஞ்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருது. நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக அர்த்தநேயர் யாருங்கிறத பாக்கலாம். வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம்மா.
0: இனிய இரவு. வணக்கம்.
1: நான் திருச்சி மாவட்டம் மேல மாங்காவனம் தேவேந்திரன் பேசுறேம்மா.
0: தேவேந்திரன் ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: எனக்கு வந்து எங்க வீட்டு மகாலட்சுமி படம், அதுல வந்து சீர்காழி ஐயா கோவிந்தராஜனும் சுசீலா அம்மாவும் பாடியிருப்பாங்க. பட்டணம் தான் போகலாம் அடி பொம்பள பணங்காசு சேர்க்கலாம் அடின்னு ஒரு கிண்டல்ல ஜாலியா பாடியிருப்பாங்கல்ல, ஒரு பணங்காசுக்கு ஆசைப்பட்டு வெளியில போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க.

0: ஒரு அந்த அம்மா ஒரு அதுக்கு அந்த அம்மா இங்கேயே நம்ம இருந்து சம்பாரிச்சு முன்னேறலாம் அப்படின்னு ஒரு.
1: சரிங்க, அப்ப அந்த பாட்டை கேட்போம் எல்லாரும், சரிங்களா?
0: நல்லா இருக்குமா?
1: ஓகேங்க, கேட்போம், எல்லாருமே கேட்போம். ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
2: மூட்டையை கட்டிக்க.

0: இருப்பேன். அம்மா ஒதுங்கு ஒதுங்கு, ராத்திரி பகலாரி டா இருப்பேன், நைசா பேசி பைசா இருப்பேன், ராமா சினிமா சர்க்கஸ் பார்ப்பேன், ராஜா மாதிரி சிகரெட்டும் பிடிப்பேன், பேத்து புழுங்கினா பீச்சுக்கு போவேன், மீந்த பணத்திலே மீன் வாங்குவேன், ஆத்தாடி ஓம் கையில கொடுப்பேன், ஆக்க சொல்லியே சாப்பிட்டு படுப்பேன்,
1: மேல
0: இதுக்கு மேல.

இன்னைக்கு நடந்த இனிமையான நினைவுகளோடும் நாளைக்கு நடக்க போற அழகான ஆசைகளோடும் உறக்கத்தை தழுவுற இந்த இனிய வேளையில இனிய இரவோடு விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்பு சிநேகிதி அபிராமி நீலவண்ணன்.

நேயர்களே, பண்பலையில் இனி சென்னை விவித் பாரதி நிகழ்ச்சிகளை நாளை காலை மணி 5:45 வரை கேட்டு ரசிக்கலாம்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 5:45 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.